இனிய காலை வணக்கம் அன்பினியர்களே, இது ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 ஜெயிஸ்த மாதம் 8 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 15 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 29 தேதி வெள்ளிக்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

திசையட்டும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி நமது பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக

பலமாக கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் வீழ்ந்தார் போன்ற துன்பத்தை ஒருவர் செய்தபோதும் கூடுமானால் அவர்பால் வெகுளாமையே நன்று.

0: இசை கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் நமது பண்பலையில் வளம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல்கள். காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி, இன்றைய மழலையாக நம்மோடு எஸ் ஜென்சிகா. காலை 7:00 காலை வணக்கம், காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி, தொடர்ந்து தருமபுரி ஜெய்கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உறவ சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி ஸ்ரீரங்கா டயக்னோஸ்டிக் ரத்த பரிசோதனை நிலை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, சேலம் சண்முகா மருத்துவமனை அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 7:30 பொது அறிவு வினா விடையுடன் கூடிய சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலை வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புடல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கின்ஸின் இனிய சிலபது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், 9:05 வானொலியில் வசந்தம் இன்று சீரான சிறுநீரகம், சேலம் சண்முகா மருத்துவமனை சிறுநீரகவியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 10:00 மத்தூர் கலைமக்கள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஏறப்பட்டி ஸ்ரீ சாய்மாரதி மருத்துவமனை வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தருமபுரி தென்கரைக்கோட்டை கல்யாண ராமர் கோவில் சித்திரம் கேட்கலாம், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை இடம்பெறும், 10:45 வானொலிக்கு 90, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே பின் பூவே, 12:00 நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் இன்று சிற்றூரில் சிறுபுள்ளதாக நிகழ்ச்சியில் நலப்புறம்பட்டி ஊர் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரை இசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 3:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பகல் 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் திரூர் வேளாண் அறிவியல் நிலைய இணைப்பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம், 2:30 இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள், 3:00 கட்சியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் விழாக்கள், 5:00 திரை இசை, 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா தொழிலை வழங்கும் தினமொரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி ஜெயின் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 கடலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, இவையாவும் நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல், இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க இடம்பெறும்.
2: Prime Minister Narendra Modi met the

0: வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
1: தொன்மை முன்மை எளிமை ஒளிமை இளமை தனிமை பெருமை திருமை இயன்மை வியன்மை எனும் பல்வேறு சிறப்புகளை உடையது தமிழ் மொழி. அகரம் கற்றுத்தந்த போதே அறத்தை கற்றுத்தந்த மொழி நம் அருமை தமிழ் மொழி. தமிழென்றால் இனிமை. பேசவும் கேட்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழென்றால் தனித்தன்மை வாய்ந்த செம்மொழி எனும் பொருளும் உண்டு. தமிழ் மொழியில் வரும் ழகரம் அழகான உச்சரிப்பு தரும் தனிச்சிறப்பு வாய்ந்த எழுத்தாகும். தமிழ் மொழி என்றவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே வாளொடு முன்தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு உதவி செய்யும் மொழி பண்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது. மொழி பழமையான ஓர் இனத்தின் வாழும் அடையாளமாக திகழ்கிறது. விலங்குகளிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டும் பேச்சு மொழியால் நிகழ்கிறது. இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழ் தகுதியை பெற்றது நம்முடைய தமிழ் மொழி. எந்த சமய சார்புமின்றி உலக பொதுமுறையாக கருதப்படும் திருக்குறள் எல்லா காலத்திற்கும் பொதுவான அறத்தை வெளிப்படுத்தியது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் உயரிய நெறிமுறையை தமிழ் உலகிற்கு வழங்கியது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசனார் பாடினார். சங்க கவிதைகளை எளிமைப்படுத்தி தமிழ் உணர்ச்சி கவிதைகளாக மாற்றித் தந்தவர் பாவேந்தர் பாரதிதாசனார். பாவேந்தர் தமிழாகவே வாழ்ந்தார். தமிழை தன் உயிராகவும் உடலாகவும் கருத்தாகவும் கொண்டு பாவேந்தர் வாழ்ந்தார். நல்லுயிர் உடம்பு செந்தமிழ் மூன்றும் நான் நான் நான் என்று வாழ்நாள் முழுதும் சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசனார். தமிழ் சமுதாயத்தை காப்பதே தன் வாழ்வின் நோக்கம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் கருதினார். தமிழை தாயாக உருவகம் செய்து பாவேந்தர் பாடிய இசையமுது பாடல் அவருடைய ஆழ்மனதின் தன்மையை உணர்த்துவதாக அமைந்தது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடு நிலையினில் உனைவிடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலைகுனிவேனோ என்று செந்தமிழை பாடிவிட்டு, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று அருமையாக பாடினார். பழமையின் சிறப்பை தமிழின் சிறப்பை தண்ணீரில் செந்தாமரை பூத்து நிறைந்தது போல் தமிழ் மொழி செழித்து வளர்ந்தது என்று விளக்கினார். பாவேந்தரின் தமிழ் ஆக்கப்பூர்வமான தமிழ். அவருடைய தமிழ் உணர்வு உயிர் சார்ந்த தமிழ் உணர்வு. தமிழ் உயர்ந்தால் தமிழ் இலக்கியம் உயரும், தமிழ் இலக்கியம் உயர தமிழ் இனம் உயரும் எனும் உறுதியான நம்பிக்கை பாவேந்தரின் தனித்துவமான நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று அதனால் அவரால் பாட முடிந்தது. தேன் தமிழென்றும் இன்பத் தமிழென்றும் அன்னை தமிழென்றும் அருந்தமிழென்றும் ஞானத்தமிழென்றும் தீந்தமிழென்றும் நற்றமிழென்றும் போற்றப்படும் நம் அன்பு தமிழை கற்றால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என்பதுதான் பாவேந்தரின் கருத்து.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

சிம்பொடியும் சிலருக்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 6:15 தனம் தரும் கல்வி தரும் ஒருள் நாரும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா நெஞ்சினில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால்

அபிராமி கடைக்கண்களே. விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திர வாழ்த்துகிறது தருமபுரி வன்வழி 102.5. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறட்டும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இதனால் இனிய நாளாக அமையட்டும். நேர்களினிக்கேற்ற சிக்கலாம் பக்தி மாலை.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: 6:20 கேட்டு கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இந்த மெமரி பவர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒவ்வொரு இந்த கணிப்பொறியில் கூட நம்ம பார்ப்போம், இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்கோடைய மெமரி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்போம். அதை கேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பயன்பாட்டுக்கே நம்ம வாங்குவோம். ஆனால் அந்த மனிதனுடைய அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது, அந்த மெமரி பவர் அப்படிங்கிறது, அது ஒரு இன்ஃபினிட்டியாக போயிட்டுருக்கோம். அது என்ன டெரா போயிட்டு ஜிகா போயிட்டு அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம கேல்குலேட்டே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது நம்மளுடைய கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. நினைவாற்றல் அப்படிங்கிறது பள்ளிக்கூடங்களில் கூட பார்த்திங்க அப்படின்னா பாடத்திட்டங்களை சரியான முறையில் படிச்சுட்டு போனால் தான், நினைவாற்றல் இருந்தால் தான் சரியாக அந்த பரீட்சையெல்லாம் எழுத முடியும், ஞாபகத்தில் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் அப்படிங்கிறது, வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா மறதி அப்படிங்கிறது கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை எதை மறக்கணுமோ அதை மறதியில் விட்டுட்டு தேவையான விஷயங்களை மட்டும் நினைவு கூர்ந்து இந்த வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம். நிம்மதியாக வாழ மறதி அவசியம். நிகழ்ச்சியில் நடந்ததாக ER ஷேக் முகமது அவர்கள் பாடிய பாடல்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, சிகி சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: இழிசையின் இளவரசி, தருமபுரி. பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம்ம எப்போவுமே கேள்விப்பட்டிருப்போம், ஒரு சிற்பத்தினுடைய அழகு அந்த சிற்பிக்கிட்டு இருக்கக்கூடிய விதங்களில் தான் இருக்குன்னு சொல்லி நினச்சிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேவையில்லாத பொருட்கள் நீக்கப்பட்ட பிறகு தான் அந்த சிலையை அழகாக மாறும். அப்போது நம்ம மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற விஷயங்களையோ, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவையற்ற நடவடிக்கைகளையோ நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக அந்த சிலை எவ்வளவு அழகாக நமக்கு காட்சியளிக்கிறதோ, நம்முடைய வாழ்க்கையும் நம் மனதும் அதுபோல் சிறப்பான ஒரு சிற்பமாக அழகு பெறும்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: ஆறு மணி 31 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும், நிறைய நெரிடல்களை தரக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த பிரச்சனைகள் சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத கரெக்டாக அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதிலிருந்தே நமக்கு தீர்வு கிடைச்சிரும். ஃபஸ்ட்டு நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸை எதுலேருந்து ஏற்படுது, எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரகிளை நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி எதனால் இந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொண்டோம் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதிலிருந்தே தீர்வு கிடைக்கும். பிரச்சனையும் தீர்வும் வெவ்வேறு இடங்களில் கிடைக்கிறதுல ஒரே இடத்துல தான் கிடைக்குது, நம்ம சிந்திக்கிறதுல.

0: சிம்புடியும் சிலருக்கும் இசை தருமபுரி பண்பலை 102.5 நேரம் காலை 6:35 தொடர்ந்து கேட்கலாம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்குகிறார் பி. சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். சமச்சீர் உர பயன்பாடு, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். கடந்த சில நாட்களாக வேளாண்மை துறையிலும் வேளாண் அறிவியல் மையங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் சமச்சீர் உர பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருவதை நாம் செய்தித்தாள் வாயிலாக அறிந்து கொண்டோம். அது என்ன சமச்சீர் உர பயன்பாடு என்பது பலருக்கும் புரியாத நிலைதான். சமச்சீர் உணவு சமச்சீர் கல்வி மாதிரி என்று நீங்கள் கேட்பது எனக்கு தெரியும். அதுபோல தான் இந்த சமச்சீர் உர பயன்பாட்டை குறித்து இந்த பதிவில் விரிவாக தெரிஞ்சுக்கணும். சமச்சீர் உர பயன்பாடு பயிர்களின் தேவைக்கு ஏற்ப சரியான அளவு மற்றும் சரியான காலத்தில் உரங்களை பயன்படுத்தும் முறையாகும். சமச்சீர் உர மேலாண்மை என்பது பயிர்களின் தேவை, மண்ணின் வளம் மற்றும் தட்பவெப்ப நிலை போன்றவற்றை அறிந்து கரிம உரங்களை பயன்படுத்தி இரசாயன உரங்களை குறைக்க வேண்டும். மேலும் பயிரின் வளர்ச்சிக்கு ஏற்ப அடி உரம், மேலோரம், தூர்கட்டும் பருவம், வளர்ச்சி பருவம் போன்ற அந்தந்த பருவத்திற்கேற்ற உரங்களை முழுமையாக இடாமல் பிரித்து பிரித்து இட வேண்டும். அவ்வாறு செய்வதால் சாகுபடிக்கான செலவு கணிசமாக குறையும், மகசூல் அதிகரிக்கும். இதற்கு தங்களுடைய நிலத்தினுடைய மண் வளத்தை அறிந்து கொள்ள மண் பரிசோதனை செய்யணும். மண் வள அட்டை என்பது நிலத்தின் ஜாதகம் போன்றது. மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களான தலை, மணி, சாம்பல் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களின் இருப்பை அறிந்து அதற்கு ஏற்ப சிக்கனமாக தேவைக்கு ஏற்ப உரமிட இந்த அட்டை உதவும். மண் பரிசோதனை செய்ய கட்டணமாக 30 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. அருகே உள்ள நடமாடும் மண் பரிசோதனை மையங்களில் பரிசோதனை செய்து மண் வள அட்டை பெறலாம். தொழு உரம், உயிர் உரங்கள், பசுந்தலை உரங்கள் போன்றவற்றை இணைத்து ஒருங்கிணைந்த முறையில் கூடுதலாக செலவின்றி பயிரின் தேவைக்கேற்ப உரமிடுவதாகும். மண்ணின் வளமும் பயிரின் வளமும் செழிப்பாக இருக்கும். இதன் மூலம் கணிசமாக சாகுபடிக்கான செலவும் மண் வளமும் பாதுகாக்கப்படும். இரசாயன உரங்களினுடைய கூடுதலான விளையாட்டத்தை தவிர்க்க சமச்சீர் உர மேலாண்மை உதவும். பாடுபட்டு உழைக்கும் விவசாயிகள் தங்களுடைய இஷ்டம் போல கண்ட உரங்களை கணக்கில்லாமல் போட்டு தங்களுடைய நிலத்தை மலடாக்குவதுடன் காசையும் கரியாக்குகின்றனர். இதனால் உழவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்று பெருமிதத்துடன் கூறி வருகின்றனர். அது தவறு. சந்தையின் தேவைக்கேற்ப தங்களுடைய மண் வளத்திற்கேற்ப பயிரை சாகுபடி செய்ய வேண்டும். அதற்கு சமச்சீரான உர மேலாண்மை சிறந்தது. வரும் பருவத்திலேயாவது இதை பின்பற்றிட வேண்டும். அடுத்து, நவீன வேளாண்மையில் தென்னை மரத்தை சுத்தம் செய்யும் முறை, இதை குறித்து தெரிஞ்சுக்கணும். தென்னை மரத்தின் பாலை, பண்ணாடை, கூரஞ்சி போன்றவற்றை எடுத்து விடுவதற்கு அசடு பார்த்தல், சுத்தம் செய்தல், சிறை எடுத்தல் என்று பல பெயரிட்டு இடத்துக்கிடம் மாற்று பெயருடன் கூறுகிறார்கள். காய்ந்த பண்ணாடைகள் காற்றில் அசைந்து கொண்டு இருக்கும். சில காற்றில் அடித்து செல்லப்படுகிறது. மேல் மட்டை நூலுள்ள பண்ணாடைகள் மட்டை இடுக்குகளில் பலமாக ஒட்டு கொண்டிருக்கும். மட்டைகளை மரத்தோடு சேர்த்து வருந்து கட்டினாற்போல் தென்படும். இந்த பண்ணாடைகள் காற்றில் உள்ள தூசிகளையும் காற்றில் பறந்து வரும் வேறு மரத்து இலை சருகுகளையும் பாலையிலிருந்து கொட்டிய பூக்களையும் மட்டை இடுக்குகளில் நோக்கி வைத்து கொள்கிறது. இதனால் பல்வேறு வியாதிகள் வந்து மரத்தை தாக்கும் சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. பாலைகள் பொய் பாலை வர ஏதுவாகுது. தேங்காய் பறித்த குறிஞ்சி, காய்ந்த பாலை, பண்ணாடை, காய்ந்து போன மட்டை இவைகள் அடைசலாக இருக்கும். இதனால் சூரிய வெளிச்சம் தடை ஏற்படும். வெறும் குறாஞ்சிகள் சீக்கிரம் காய்வது இல்லை, பச்சையாக உயிருடன் இருக்கும். வேர்கள் கிரகித்து அனுப்பும் உணவை கழிவுகளை எல்லாம் பங்கு போட்டுக்கொள்வதால் மேல் பாலைகளுக்கு குச்சம் காய்களுக்கும் போதிய அளவில் சத்துக்கள் போய் சேராமல் குறும்பைகள் கொட்டிவிடுகிறது. சருகுகள் காய்ந்து தொங்கும் பண்ணாடைகளையும் வெறும் குறாஞ்சிகளையும் இணைத்து சில பூச்சிகள் வலைகள் அமைத்து கொள்வதால் மகந்த சேர்க்கைக்கு உதவியாக விளங்கும். வண்ணத்தை பூச்சிகள் தேன் பருக வரும்போது வலையில் சிக்கி சிலந்தி வலை போன்று பூச்சிகளால் கொல்லப்படுகிறது. இதனால் மகந்த சேர்க்கை

0: தடைப்பட்டு உரும்பை பிடிப்பு குறையும். மட இருக்கைகளில் கழிவுகள் தங்கியிருந்தால் எலிகள் அணில்கள் கூடு கட்டி குட்டி போட்டு குடும்பம் நடத்த ஆரம்பித்து விடுகிறது. தென்னையின் பூ பிஞ்சுகள் இளநீர் இவைகள் சாப்பிடுகின்றன. சில எலிகள் கண்ணாடி மட்டையில் ஓட்டையிட்டு உள்ளே ருசியாக குறுத்து போக நேரிடுகிறது. எலிகள் மட்டை பாலையை ஓட்டையிட்டு உள்ளே இருக்கும் பூ பிஞ்சுகளை சாப்பிடுகிறது. அதன் பிறகு அந்த பாலை காய்ந்து விடுகிறது. மரநாய் குரங்கு போன்றவைகள் நாடோடிகளாக அலைந்து திரிந்து இளநீர் குறும்புகளை தின்கிறது. மரம் சுத்தமாக இருந்தால் இவைகள் அருகில் வருவது குறையும். அனுபவம் உள்ள மரமேறிகள் மரத்தில் ஏற செய்ய வேண்டும். கை வதித்த உடனே வரக்கூடிய மடிந்து போன பாலை பண்ணாடைகளை எடுத்துவிட வேண்டும். மேல்மட்டை இடுக்குகளில் நீட்டி கொண்டிருக்கும் பண்ணாடைகளை கூரிய அறிவாளால் அறுத்து எடுத்து விட வேண்டும். மரம் வெளியே தெரியும் அளவுக்கு பண்ணாடைகள் அறுத்திருக்க கூடாது. மட்டை இடுக்குகள் ஒரு உச்சியை விட்டு உள்ளே இருக்கும் கழிவுகளான தூசி பாலையிலிருந்து கொட்டிய பூ ஆகிய கம்போஸ்டாக மாறி இருப்பவற்றை கீழே தள்ள வேண்டும். சிறு குச்சியை பயன்படுத்தியும் கழிவுகளை குத்தி தள்ளலாம். மரத்தில் எக்காரணத்தை கொண்டும் காயம் ஏற்படக்கூடாது. கவனமாக செயல்பட வேண்டும். சிலர் கையை விட்டு தள்ளுவதை பார்ப்போம். அப்படி செய்பவர்கள் கவனமாக செய்ய வேண்டும். மட்டை இடுக்குகளில் பள்ளி பாம்பு பூரான் தேல் நெருப்புருந்து இப்படிப்பட்ட விஷ ஜந்துக்கள் குடியிருக்கும். அதனால் அசடி எடுக்கும்போது கவனம் தேவை. அனுபவம் உள்ள மரம் ஏறிகள் உடனே தெரிந்து கொள்வார்கள். மட்டைகளில் குளவிகள் தேனீக்கள் கூடு கட்டி தொங்கும் பொந்துகள் உள்ளே மரங்களில் கதண்டுகள் குளவிகள் குடியிருந்து தீங்கு விளைவிக்கும். அதனால் மரம் ஏறுபவர்கள் கவனம் தேவை. கதண்டு என்ற குளவி மிகவும் கொடூரமானது. துரத்தி துரத்தி கடிக்கும். அதனால் அத்தகைய விஷ ஜந்துகளிடமிருந்து மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கதண்டுகள் விஷம் உள்ள வண்டுகள் ஆகும். கதண்டுகள் இரவு நேரத்தில் தீப்பந்தங்களை கொண்டு பொசுக்குவார்கள். சிறிய வலையாக இருந்தால் சாணியை உருண்டைகளாக உருட்டி ரெடியாக வைத்திருப்பதும் கண் இமைக்கும் முன் அடைத்து பூசிவிட வேண்டும். துவாரம் அடைப்பட்டு விட பிறகு அவைகளால் வெளியே வர முடியாததில்லை. உள்ளே துவாரம் பெரிதாக இருக்குமானால் சாணி வைத்து அது உள்ளே சென்று விடாமல் இருக்க பாலித்தீன் சாக்கு ஒன்றை எடுத்து விரிப்பாக தயார் செய்து மரத்தின் வலையை சுற்றிலும் பொதிந்து மேலும் கீழும் கட்டிவிடலாம். கதண்டுகள் உள்ளே இருந்து செத்துவிடும். கதண்டுகளால் மரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதில்லை. வளரவிட்டால் தோப்பிற்குள் செல்கிறவர்கள் துரத்தி தாக்கும். மட்டைகள் நெருக்கமாக உள்ள மரங்களில் உள்ள மட்டைகளில் அடிப்பகுதியில் உள்ள சால் அளவு ஓலைகளை கிழித்து எடுக்க வேண்டும். அதை கங்கோலை கிழித்தல் என்று கூறுவார்கள். இதனால் சூரிய வெளிச்சம் பாலை பூ காய்களுக்கும் மரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கிடைக்கிறது. கங்கோலையில் உள்ள ஈர்க்குகள் குச்சிகளை சேர்த்து கட்டி விளக்குமாறாக பயன்படுத்தலாம். ஓரிரு குறும்புகள் இருக்கும் குலைகளில் அந்த குறும்புகள் வைத்துவிட்டு இதர குறாஞ்சிகளை கொய்து விடலாம். இருக்கிற ஓரிரு குறும்புகளும் பருமன் தேங்காய்களாக கிடைக்கும்.
1: நேயர்கள், இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் பி சின்னசாமி. பண்றாங்க Main Road, Salem. Counseling Code 2648. Call 9500-509984.
2: எல்லாத்திலே perfect perfect னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப perfect taste, ரொம்ப perfect shape ஓட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. Perfect pasta for a perfect family.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: இன்னும் சில நாட்களில் மாநில செய்திகள் தமிழில் சென்னை அஞ்சலாக.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

0: தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்த புகார்கள் மீது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள் குறித்த குறைகளை மொபைல் செயலி மூலமாக தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சம்பத் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான தேவைகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் செயல்பாடுகளை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் முறையிலான பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பீட்டில் குளறுபடிகள் இருப்பதாக வந்துள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளை முதலமைச்சர் சீரமைக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் முக்கிய கண்காட்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. 7 லட்சம் மலர்களை கொண்டு மலர் அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 120,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தவிர மகாபலிபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட வடிவங்கள் மலர் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்தனர். இதனிடையே மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் சிறந்த மலர் அலங்காரங்கள் வைத்திருந்தவர்கள் மற்றும் சிறந்த வீட்டு பூங்கா வைத்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 2,10,000 சுற்றுலா பயணிகள் கண்டுரசித்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு

பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் அந்நாட்டின் கடன் சுமை அபாயகரமான நிலையில் உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநிலம் உனக்கோட்டில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பாரம்பரியமிக்க பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு துர்கா தாஸ் யுகே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையினருக்கு நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கடல் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுதர்ஷினி கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆன்டிகுவா துறைமுகம் சென்றடைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காய்கறிகள், பழங்கள், மூலிகைச் செடிகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற தோட்ட பராமரிப்பு போட்டிகளில் 300க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலய திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா, ஷிருல், ருத்ரா கிரண் இம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் கல்லப்பா ஜோர்டானின் சமின் அகமது அல் ஒபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடைப்பிரிவில் ருத்ரா கிரண் இம்ஹான் கொரியாவின் சியோக் மூசிமை வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப்பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ருவ் கபிலா, தனிஷா கிறிஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா, தனிஷ் கிறிஸ்டோ இணை 8-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுட்டா வட்டானாபே, மாயா தங்குச்சி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: எடுத்துக்கும் இசை விளக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இந்த பிறந்த நாள் காலம் மற்றும் மனநாள் காலம் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது.
1: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலையாள மொழி நிகழ்ச்சி. இன்றைய மலையாள மொழியில் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதுவேடமங்கலம் பள்ளி குழந்தை எஸ் ஜான்சிகா. வணக்கம் ஜான்சிகா.
4: வணக்கம்.
3: ஆ ஜான்சிகா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன்.
3: ஆ நல்லா இருக்கீங்க, அழகாக வந்துருக்கீங்க. தலையினு வச்சுருக்கீங்க, பெருசாக இருக்குது உங்கள் தலையை விட. என்னது?
4: பூ வச்சுக்கிறேன்.
3: ஆமாங்க, பூ வச்சுருக்கீங்க, மல்லிகைப்பூ, கனகாம்பரம் எல்லாம் கலந்து வச்சுருக்கீங்க. எத்தனை மணம் வச்சுருவீங்க நீங்கள்? ரெண்டு மணி வச்சுட்டு வரீங்களா? பூ வைக்கிறது ரொம்ப பிடிக்குமா? சரி, அப்பா பேர் என்ன?
4: செல்வகுமார்.
3: அம்மா பேர்?
4: சோனியா.
3: எங்கே போயிட்டாரு சிவகுமார் டாடி?
4: வேலைக்கு.
3: என்ன செய்கிறாரு
4: தெரியல.
3: சரி இருட்டுங்க. சரி ஜான்சிகா, என்ன சொல்ல போறீங்க?
4: பாட்டு.
3: நீங்கள் தெரிஞ்ச பாடுனா சத்தமாக பாடுங்க.
4: ஹால மடத்தில் விளையாட்டு, அணில அணில கை தட்டு, குக்கு கொனுங்க தாளாட்டு, சின்ன வயல தொலந்துட்டு, எல்லா ஒன்று தான் ஆடிக்கிட்டு, ஏழும் பாடிக்கிட்டு, ஒன்றாக தான் சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு.
3: சரி, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு பாட்டு. அடுத்த பாட்டு.
4: அம்மா தந்த பொம்மை, அழகு அழகு பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை, தாளம் தட்டும் பொம்மை, நான் இருந்தும் பொம்மை, நல்ல கரண்டி பொம்மை.
3: சரி பாட்டிங்க. நீங்கள் என்ன பொம்மை வச்சு விளையாடுறீங்க?
4: கரடி பொம்மை.
3: நீங்களும் கரடி பொம்மை தான் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் கரடி பொம்மை தான் வச்சிருக்காங்க. என்ன பண்ணுது கரடி பொம்மை?
4: புசு புசுன்னு இருக்கும்.
3: ஓ புசு புசுன்னு இருக்குது, அதனால வச்சுட்டு இருக்கீங்க. சரிங்க ஜான்சிகா, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணு நீங்க என்ன பண்ண ஆசைப்படுறீங்க?
4: டாக்டர்.
3: டாக்டரை என்ன பண்ண போறீங்க?
4: ஊசி.
3: யாருக்கு ஊசி போடுறீங்க?
4: உடம்பு சொல்லுவீங்களா? ஊசி போடுவேன்.
3: சரிங்க ஜான்சிகா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5 உடைய மன மாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம்.
3: இணையினைகளே, இன்றைய மலையாள மொழி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புது வேலமங்கலம் பள்ளி குழந்தை எஸ் ஜான்சிகா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
5: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
6: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்ன ரோட், சேலம்.
5: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
6: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்ன ரோட், சேலம்.

ரீங்காரமிடம் ரிதம்ஸ், தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தடைக்கற்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கற்கள் அப்படிங்கிறது தடைக்கல்லாக இருக்கக்கூடாது, அது படிக்கல்லாக மாற்றணும்னு சொல்லியெல்லாம் நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஆனால் மிக முக்கியமாக ஒரு விஷயம் பாருங்கள், ஓடுகிற நதியில் வந்து பார்த்திங்கன்னா இடையில் அந்த கற்கள் இல்லை அப்படின்னா ஒரு அற்புதமான இசை அப்படிங்கிறதே கிடைக்காது. அதனால் நம்ம கிடைக்கக்கூடிய அந்த தடைக்கற்கள் எல்லாம் இசைக்கற்களாக மாற்றி நம்ம போய்கிட்டே இருக்கணும் வெற்றியை நோக்கி. நீர்களின் கேட்டு ரசிக்கலாம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக

0: காந்தியஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: என்னுடைய சக பணியாளராக இருந்து

பின் என் கட்சிக்காரராக மாறியவர் பார்சி ருஸ்தம்ஜி. என்னை மிகவும் நம்பிக்கைக்கு உடையவராக ஏற்றுக்கொண்டார். அனைத்து விஷயங்களையும் ஒளிவு மறைவு இல்லாமல் என்னிடம் பகிர்ந்து கொள்வார். சிறு உடல் சுகவீனம் ஏற்பட்டாலும் என் வைத்திய முறையைத்தான் நாடி வருவார். பெரிய வியாபாரியான அவர் இந்தியா போன்ற பல தேசங்களிலிருந்தும் பல பொருட்களை இறக்குமதி செய்பவர். தன் வியாபார சம்பந்தமாகவும் என்னிடம் கலந்து பேசுவார். ஆனால் வெகு காலமாக ஒரு விஷயத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை பின்னாளில்

0: பொருட்களை இறக்குமதி செய்பவர். தன் வியாபார சம்பந்தமாகவும் என்னிடம் கலந்து பேசுவார். ஆனால் வெகு காலமாக ஒரு விஷயத்தை மறைத்து வைத்திருக்கிறார் என்பதை பின்னாளில்தான் தெரிந்து கொண்டேன். அவ்வப்போது சரியான சுங்கவரி செலுத்தாமலேயே பொருட்களை இறக்குமதி செய்திருக்கிறார். சுங்க இலாக்கா அதிகாரிகளும் இதற்கு துணை போயிருக்கிறார்கள். ருஸ்தம்ஜி என்ன கூறுகிறாரோ அந்த பொருட்களுக்கு மட்டும் வரி விதித்து வந்திருக்கின்றனர். சோதனை செய்வதே இல்லை. எத்தனை நாளைக்குத்தான் எல்லாரையும் ஏமாற்றி கொண்டிருக்க முடியும்? ஒரு நாள் அவர் பிடிபட்டு விட்டார். ஆம், ருஸ்தம்ஜி என்னை தேடி ஓடி வந்தார் பதற்றத்தோடு. இத்தனை நாட்களும் உங்களிடம் ஒரு விஷயத்தை மறைத்து விட்டேன். வரி கட்டாமல் நான் இறக்குமதி செய்ததை கண்டுபிடித்து விட்டார்கள். என்னை கைது செய்து விடுவார்கள். உங்கள் ஒருவரால் மட்டுமே என்னை காப்பாற்ற முடியும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களிடம் கூறவில்லை. அப்படி கூறாமல் இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக விரும்பவில்லை. வியாபார நுணுக்க விவரங்களை கூறி உங்களை சங்கடப்படுத்த வேண்டாம் என்றுதான் எண்ணினேன். அது தவறு என்பதை இப்போது உணர்கிறேன். நான் அவரை ஆறுதல் படுத்தினேன். உங்களை காப்பாற்றுவது என் கையில் இல்லை, உங்கள் கையில் இருக்கிறது. இந்த கேஸை பொறுத்தவரையில் என் நிலை என்னவாக இருக்கும் என்பது உங்களுக்கே தெரியும். உங்கள் தவற்றை நீங்களே ஏற்றுக்கொண்டால்தான் என்னால் உங்களை காப்பாற்ற முடியும். மனம் முடிந்த ருஸ்தம்ஜி இப்படி கேட்டார். உங்களிடம்தான் தவறை ஒப்புக்கொண்டு விட்டேனே, இன்னும் கோர்ட்டில் வேறு இதை செய்ய வேண்டுமா? நீங்கள் நட்டம் ஏற்படுத்தியது எனக்கு இல்லை, அரசுக்கு. அவர்களிடம் இதை ஒப்புக்கொள்வதுதான் சரி. என்னுடைய பழைய வக்கீலையும் கலந்து பேசுங்கள். உங்களின் யோசனைப்படியே நடந்து கொள்கிறேன் என்றார். வெகு காலமாக நடந்து கொண்டிருந்த திருட்டுத்தனம் இப்போது அம்பலமாகியிருக்கிறது என்று அறிந்தேன். இது அவ்வளவு பெரிய தொகையல்ல. ருஸ்தம்ஜியின் பழைய வக்கீலிடம் சென்று பேசினேன். இது பற்றிய விவரங்களை படித்து பார்த்து அவர் இப்படி கூறினார். இந்த வழக்கு மட்டும் கோர்ட்டிற்கு சென்றால் ருஸ்தம்ஜியை காப்பாற்றுவது சிரமம்தான். தண்டனை நிச்சயம். இந்தியர்களை தண்டிக்காமல் விடுவது அரிது. எனினும் மனம் தளராமல் முயன்று பார்ப்போம் என்றார்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
4: இன்று மே 29.
5: தமிழிசை தேவார பேரறிஞர், சைவ சித்தாந்த உலகின் இசை ஞானி என்று போற்றப்படுபவர்.
6: திருமுறைகளை பொருள் விளங்குமாறு இசைத்தவர்.
5: பண்ணிசையில் பெரும் புலமை பெற்றிருந்தார். ஏறக்குறைய 60 ஆண்டுகள் இசை பணியில் ஈடுபட்டவர்.
6: தேவார இசையை, குறிப்பாக பன்னிசையை உலகமெங்கும் பரப்புவதில் பெரும் பங்கு வகித்தார்.
5: 1952 அகில இந்திய வானொலியில் முதல் தர இசை கலைஞராக இருந்தார்.
6: சங்கீத பூஷணம், இசை பேரறிஞர், கலைமாமணி, தமிழ்நாட்டு அரசவை கவிஞர் உள்ளிட்ட பல்வேறு பட்டங்களுக்கு சொந்தக்காரர்.
5: நாகப்பட்டினம் மாவட்டம் நன்னிலம் அருகிலுள்ள வீராக்கன் என்ற ஊரில் பிறந்த பன்னிசை அறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் பிறந்த தினம் இன்று.
6: ஆண்டு 1923.
5: நேபாள மற்றும் திபெத்திய மலை ஏறுனர். 1993 இதே நாள் நியூசிலாந்தின் எட்மண்ட் ஹிலாரியுடன் இணைந்து எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை முதன் முதலில் அடைந்து சாதனை படைத்தார்.
6: இந்த சாதனையை பாராட்டும் விதமாக இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. பின்னர் இந்திய குடியுரிமை பெற்று டார்ஜிலிங்கில் குடியேறினார்.
5: 1978 இவரது நினைவாக இந்திய அரசு இவரது பெயரில் விருது ஒன்றினை அறிவித்தது. எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை முதன் முதலில் அடைந்து சாதனை படைத்த டென்சிங் நோர்ஹே பிறந்த தின

0: இன்று
1: ஆண்டு 1914.
0: இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்க கடற்படையில் லெப்டினென்டாக பணிபுரிந்தவர். போரின் முடிவில் தீவிர அரசியலிலும் ஈடுபட்டார்.
1: ஐக்கிய அமெரிக்காவின் கீழவை உறுப்பினராகவும் மேலவை உறுப்பினராகவும் பணியாற்றினார்.
0: ஊடகவியல், இலக்கியம், இசையமைப்பு ஆகியவற்றிற்காக ஐக்கிய அமெரிக்காவில் வழங்கப்படும் புலிட்சர் விருது பெற்ற ஒரே ஒரு அமெரிக்க தலைவர் இவரே.
1: அமெரிக்க அரசியலமைப்புக்கு பெரும் சவாலாக இருந்த காலகட்டத்தில் திறமையாக பணியாற்றிய தலைவர்.
0: ஐக்கிய அமெரிக்காவின் 35வது குடியரசுத் தலைவர் ஜான் எஃப் கெனடி பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1917. ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள ஆண் பெண் இருபாலரையும் பெருமைப்படுத்துவதற்கும் சமாதானத்திற்குமான நடவடிக்கைகளின் போது உயிர் நீத்தவர்களை நினைவூட்டுவதற்காகவும் இந்நாள் அனுசரிக்கப்படுகிறது.
0: 2007 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இந்த தினத்தை பிரகடனப்படுத்தியது.
1: ஐக்கிய நாடுகள் சர்வதேச அமைதி காப்போர் தினம் என்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
6: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
7: ஆபரேஷன் ஆச்சுல சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
5: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிடலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
8: சேலம் சண்முக ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
10: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாச ராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
11: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
12: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
13: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
14: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
15: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
16: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
17: மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
18: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
19: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
0: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
14: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும், கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது.

0: ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது வழங்குகிறார் JS லீல வினோதன்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். அழகு என்பது இனிய என்கின்ற எல்லா பொருட்களையும் குறிக்கும். அழகு என்கின்ற சொல்லை கேட்ட மாத்திரத்தில் அது ஒவ்வொருவர் இதயத்திலும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு இளைஞனிடத்திலே அது ஒரு காதலியின் உருவத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு கவிஞனிடத்திலே அழகு என்ற சொல் ஒரு பசுஞ்சோலையை கண்முன்னால் நிறுத்தும். ஒரு கலைஞனிடத்திலே அழகு என்ற சொல் சித்திரத்தை கண்முன்னால் நிறுத்தும். பறவைகளை நேசிக்கக்கூடிய ஒருவரிடத்திலே அழகு என்ற சொல் பறவைகளை கண்முன்னால் நிறுத்தும். ஒரு கட்டிட கலைஞரிடம் ஒரு பிரம்மாண்டமான அழகிய ரம்மியமான கட்டிடத்தை அந்த கலைஞன் கண்முன்னால் அழகு என்ற சொல் நிறுத்தும். எனவே அவரவர்களுடைய கற்பனைகளை பொறுத்து எல்லாம் மாறுபடுகிறது. நாம் கற்பனைகளின் எல்லை நம் அனுபவத்திற்கு ஏற்ப விரிய செய்கிறோம். அந்த சொல் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. நந்தி என்பவர் அழகுக்கு இணையான சொற்களை பட்டியலிடுகிறார். அலங்காரம், அணி, அருமை, அமைதி, அமுதம், ஆபரணம், இனிமை, இசைவு, இணக்கம், உயர்ச்சி, ஒளி, ஜோதி, கவர்ச்சி, கம்பீரம், காந்தி, காந்தம், கிருபை, குணம், குளிர்ச்சி, சாந்தகம், சிங்காரம், சீலம், சீர்மை, சுந்தரம், செல்வம், செல்லம், செம்மை, செல்வி, செழிப்பு, சொக்கு, சொகுசு, சோபனம், சௌந்தரம், திரள், தூய்மை, நேர்த்தி, பண்பு, பருவம், புனிதம், புதுமை, பூரிப்பு, பூரணம், பெருமை, பொலி, மதிப்பு, மதர்ப்பு, மென்மை, மேன்மை, வடிவு, வனப்பு, வசீகரம், விசித்திரம் என அந்த பட்டியல் நீளுகிறது. ஆக அழகு என்ற சொல்லுக்கு எத்தனை சொற்கள் இணையாக இருக்கிறது? அப்படியானால் இந்த அழகு என்ற சொல்லே பேரழகுதானே? ஆனாலும் அந்த அழகு என்ற சொல்லுக்கு எந்த சொல்லும் ஈடாகாது. ஏனென்றால் அந்த சொல்லே மிகவும் அழகானது. அழகானது பரிமாறுபவனுக்கே போதையூட்டும் அதிசயம் அது. கிழக்கு இந்திய பழங்குடி மக்களில் கருப்பு பற்கள் அழகு என்று கருதும் ஒரு இனம் உண்டு. ஹெலன் ஹாஃப் ட்ராயை தூக்கிலிடும் போது அவள் அழகில் யாரும் மயங்கிவிடக்கூடாது, தங்கள் கடமையை செய்யாமல் மெய்மறந்து இருந்துவிடக்கூடாது என்று தண்டனையை நிறைவேற்றுபவர்கள் கண்கள் கருப்பு துணியால் கட்டப்பட்டதாக ஒரு கதை உண்டு. அழகு தோல் மட்டும் என்று நாம் சொன்னாலும் கீட்ஸ் சொன்னது போல் அழகியவை நாம் நினைக்க நினைக்க இன்புறுமாறு ஏற்படுத்தும் ஆர்ப்பரிப்புகள் அளவற்றவையாக இருக்கின்றன. நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் அழகு என்கின்ற ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதில் தவறு இல்லை. நாம் மட்டுமே அழகு என எண்ணும் போதுதான் பிரச்சனைகள் வருகிறது. ஒரு பெண்மணி மனநல மருத்துவரிடம் சென்று, நான் கண்ணாடியில் என் உருவத்தை பார்க்கும் போதெல்லாம் கர்வப்படுகிறேன், இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள். அந்த மருத்துவர் அழகாக சொன்னார், நீங்கள் ஒரு கண் மருத்துவரிடம்தான் சிகிச்சை செய்ய வேண்டும், உங்கள் கண்களில் ஏதோ கோளாறு என்றார் அவர். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீல வினோதன்.
0: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
4: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
5: நிறைவேற்றது இன்றைய காலை வணக்கம்.
6: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா

0: தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அவர்களது அர்ப்பணிப்பு மிக்க சேவை பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின்போது பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாடு குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு உலக தரத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், சவுதி அரேபிய இளவரசர் ஃபைசல் பின் ஃபெரான் பின் அப்துல்லா மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரில் சிபியா ஆகியோருடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உட்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கேரளம், கோவா மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். முதலாவதாக பெங்களூரு செல்லும் அவர் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். இதையடுத்து தவங்கரையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பவள விழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் நடைபெறும் கோவா மாநிலம் உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதையடுத்து கேரள செல்லும் அவர் கோட்டயத்தில் மலையாள நாளிதழின் 140வது நிறுவன தின நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். இஸ்ரேல் நாட்டிற்கான விமான போக்குவரத்து சேவைகள் ஜூலை மாதம் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லி டெல் அவிவ் நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து சேவை ஏற்கனவே ஜூன் மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசியாவில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழல், விமான எரிபொருளின் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் வலுவடையும் என்று தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்த போதிலும் கடந்த

0: வருடங்களில் உலகின் மூன்றாவது பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று திரு அல்பானிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் மும்பை மற்றும் புத்தகயா போன்ற இடங்களுக்கு சென்று மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் பார்வையிட உள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கடல்சார் பாதுகாப்பு, ஆளில்லா விமானம் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்த அம்சங்களும் இதில் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநில பிஜேபி கட்சித் தலைவராக திரு கேவல் குமார் சிங் தேலான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்காக கட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று திரு கேவல் குமார் சிங் நம்பிக்கை தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த வானிலை மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் அகில் ஸ்ரீவத்சவா இதனை தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா, மத்தியப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான தடகள போட்டியில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிருல், ருத்ரா கிரண் நிம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஷிருல் ஜோர்டானின் சமின் அகமத் ஹல் உபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் நிம்ஹான் கொரியாவின் சியோக் மோசிம்மை வென்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: எடுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நெல்லையில் நேரம் காலை 7:25.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின்

0: மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃபுளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
2: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
6: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
7: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
8: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
9: ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
10: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
11: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043-533-67.
12: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
13: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
14: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
15: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
16: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி,
17: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
16: 30 ஆண்டு கால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமார் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
18: வலிப்பு ஏற்படுவதன் காரணங்கள் மற்றும் உடனடியாக செய்ய வேண்டிய முதல் உதவிகள் என்ன என்பது பற்றி விளக்கம் அளிக்கிறார் சேலம் சண்முகா மருத்துவமனை அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள்.
19: ஸோ சீஷர் அப்படின்னா வலிப்பு. இந்த வலிப்புங்கிறது நம்மளுக்கு ஒரு கை மட்டும் இழுக்கலாம், இல்லை நம்ம ரெண்டு கை ரெண்டு காலும் சேர்ந்தும் இழுக்கிற மாதிரி வரும், வாயில் நொர தள்ளி வரும், அண்ட் அவங்க சுயநினைவு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வலிப்பு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்கள்லனா காய்ச்சல் ரொம்ப அதிகமாகுது, காய்ச்சல் நம்ம குறைக்கவே இல்லைன்னா அவங்களுக்கு அது வலிப்பாக வரலாம். வயசானவங்களில் தலையில் ஏதாவது ரத்த கசிவு இருந்தால் வரலாம், இல்லை ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் மூளை காய்ச்சல் இருக்குன்னா வலிப்புகள் கூட வரலாம். இல்லை இது ரெண்டுமே இல்லாமல் ஆக்சிடெண்ட் ஆனால் பொதுவாக தலையில் ரத்த கசிவு இருக்கும் போது வலிப்புகள் வரலாம். ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு எதனால் வந்ததுங்கிறத பொறுத்து மாறும். ஸோ இப்போ வலிப்பு வருது உடனே நீங்கள் என்ன பண்ணணும் பக்கத்தில் இருக்கிறவங்கன்னா அவங்க வாய் வழியை எதுவும் கொடுக்கக்கூடாது. கையில் இரும்பு கொடுத்தா வலிப்பு நின்றோம் அப்படிங்கிறதெல்லாம் தவறான விஷயம். வலிப்பு அது யூஸ்வலி அது 10-20 செகண்ட்ல அது தானே நின்றும். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு மயக்க நிலையில் இருப்பாங்க. அப்போ வாய் வழியாக எதுவும் கொடுக்கக்கூடாது. நம்ம அவங்கள உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அவங்களுக்கு ஏன் வலிப்பு வந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா தான் அதுக்கு நம்ம வைத்தியம் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் வலிப்புக்கான மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதை ஒரு 2

0: மூணு நாள் எடுக்காமல் விட்டாலும் வலிப்புகள் வரும். ஸோ எந்த வலிப்புனாலும் சரி, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை செக் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இப்போ ஆக்டிவாக வலிப்பு வந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம அவங்கள ஒரு சைடாக திரும்பி படுக்க வைக்கணும். இல்லை அப்படின்னா வாய்வில் இருக்கிற அந்த நுர நிறையா வர செக்ரீஷன்ஸ் எல்லாமே அவங்க நுரையீரல் ஆஸ்பிரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்க வாய் வழியாக எதுவும் கொடுக்கக்கூடாது. ஒரு சைடாக திரும்பி படுக்க வச்சுட்டு ஆக்டிவ் சீஜர்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னோடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும். குழந்தைகளுக்கு சீஷர்ஸ் வருது அப்படின்னா யூஸ்வலி நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் சீஷர்ஸ் வரும். அதாவது காய்ச்சல் அவங்களுக்கு குறைக்கவே இல்லை, காய்ச்சல் வந்தாலே வலிப்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க பேரண்ட்ஸ்க்கே நம்ம எஜுகேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் இந்த மருந்தை ஆசன வாயில் இந்த மருந்தை வச்சுட்டு உடனே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: வலிப்பு ஏற்படுவதன் காரணங்கள் மற்றும் உடனடியாக செய்ய வேண்டிய முதல் உதவிகள் என்ன என்பது பற்றி விளக்கம் அளித்தார் சேலம் சண்முகா மருத்துவமனை அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் நேர்த்திகா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.

0: ரீங்காரமிடம் ரிதம்ஸ் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.
1: இன்னைக்கு சிக்கலாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த கீராசிமிகளும் தாங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இன்னைக்கு சந்தோஷ சார்ல ரொம்ப அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொது அறிவு கேள்வியும் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா, இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா? ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெட்டிங் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ண போறாங்க. இன்னைக்கு முகூர்த்த நாளும் கூட. அதனால ஒரு சின்னதா ஒரு கோட் மட்டும் சொல்லிடலாம். இந்த கல்யாணம் ஆன புதுசுல மனைவி தோசை சுடுவா இல்ல இட்லி சுடுவான்னு கேட்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் தோசை சுடவா இட்லி சுடவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி சொல்லலாம் நிறைய மீம்ஸ் எல்லாம் போடுறாங்க. கல்யாணம் ஆன புதுசுல தோசை சுடுவா இட்லி சுடுவா அப்படின்னு அன்பா கேட்ட மனைவிதான் தோசை சுடவா இட்லி சுடவா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக அது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசத்தை மீம்ஸ் மூலம் சொல்லுவாங்க. இன்றைய சந்தோஷ சாலுக்கான பொது அறிவு கேள்வி, ஐநா அமைதி படையின் மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் விருது அறிவிக்கப்பட்ட இந்திய பெண் அதிகாரியின் பெயர் என்ன? ஐநா அமைதி படையின் மிலிட்டர் ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் விருது அறிவிக்கப்பட்ட இந்திய பெண் அதிகாரியின் பெயர் என்ன அப்படிங்கிறதான் இன்றைய சந்தோஷ சாரலுக்கான பொது அறிவு கேள்வி. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க, தெரியலன்னா கடைசியில் நானே சொல்கிறேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் நண்பேண்டா என்ற திரைப்படத்திற்காக ஆரிஸ் ஜெயராஜோட சில மதன் கார்கியின் பாடல் வரிகளுக்கு விஜய் பிரகாஷ் மேகா பாடிய பாடல். ஸ்டேட்டன் வித் 102.5 and 103.7.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும்

0: வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: நிகழ்ச்சி அடுத்ததாக தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 28 ரூபாய், கத்தரி 38 ரூபாய், வெண்டைக்காய் 14 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், குத்துவரை 35 ரூபாய், முள்ளங்கி 24 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய். சின்ன வெங்காயம் 46 ரூபாய், பெரிய வெங்காயம் 26 ரூபாய், கேரட் 74 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பூண்டு உடைந்த 120 ரூபாய், பெரிய பூண்டு 180 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், மொச்சை 50 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 40 ரூபாய், குடைமிளகாய் 68 ரூபாய், எலுமிச்சை பழம் 200 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 65 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 47 ரூபாய், கொய்யாப்பழம் 45 ரூபாய், அல்போன்சா மாம்பழம் 70 ரூபாய், செந்துரா மாம்பழம் 50 ரூபாய். இவையாவும் நம் தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரமாகும்.
8: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
9: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
0: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
10: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி, 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
11: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
7: சந்தோஷ் சாரலின் அடுத்த பாடல் சேதுபதி என்ற திரைப்படத்திற்காக நிவாஸ் கே பிரசன்னா அவர்களோட சில MK பாலாஜியின் பாடல் வரிகளுக்கு கார்த்திக் சைந்தவி பாடிய பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் கொமிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
4: மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
5: அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன்

0: இந்த தரமான கல்வி பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேர்களை இன்று காலை 8:05 பொன்னியின் புதுப்படல் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம், என்னோட பேசலாம். இது வரைக்கும் பண்பலையில் பேசாத நேயர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த புது பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 24 40 31. வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அறிமுகமாகலாம். 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண் இருக்கு. உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வைங்கள். அறிமுக நேயர்கள் மட்டும்.
3: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி.கே. சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: அப்பப்பா, பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
10: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
9: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
10: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சந்தோஷ சாரலின் நிறைவு பாடல் பரியேறும் பெருமாள் என்ற திரைப்படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய சில விவேக் அவர்களின் பாடல் வரிகளுக்கு யோகி சேகர் ஃபரிதா பாடிய பாடல்.

0: மென்மையான சுவையான சப்பாத்தி பூரி களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா, எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: சந்தோஷ சார்ல ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம். ஐநா அமைதி படையுடைய மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் விருது அறிவிக்கப்பட்ட இந்திய பெண் அதிகாரியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். மேஜர் அபிலாஷா பரக் என்பவர் தான் இந்த அறிவிக்க, அதாவது ஐநாவுடைய அமைதிப்படையின் மிலிட்ரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் விருது இவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. அபிலாஷா பரக் ஐநாவோட அமைதிப்படையில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 97,000 வீரர்கள் இருக்கிறாங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த வீரர்கள் இருக்கிறாங்க ஐநாவின் அமைதிப்படையில். மேஜர் அபிலாஷா பரக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா முன்மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. பின் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டிருக்கிறதுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.

இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த ஹீராஸ் நிறுவனம். தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிலையத்தில் நேரம் காலை 8:01 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து

0: இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
0: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
2: இன்று மே 29 ஒரு நண்பரின் இல்ல திருமணத்திற்கு சென்றிருந்தேன். ஆடம்பரமும் படாடமும் நிறைந்திருக்கக்கூடிய பெரு மண்டபத்தில் தகுதிக்கு மீறிய செலவையும் அளவுக்கு மீறிய அலங்காரத்தையும் கொண்டிருந்தது அந்த திருமண அரங்கம். தன் பெருமையை நிலைநிறுத்துவதற்காக பல வகைகளில் பணத்தை தண்ணீராய் செலவழித்தார். தண்ணீராய் செலவழித்தார் என்பதை சொல்லுகிற பொழுதே தண்ணீருக்கும் அவர் எவ்வளவு செலவழித்தார் என்பதை அங்கு வைத்திருக்கக்கூடிய குப்பிகளின் மூலமாக அறிந்து கொள்ள முடிந்தது. உள்ளே நுழைந்தவுடன் ஒரு அழகிய குடுவையில் தண்ணீரை கொடுத்தார். வழக்கமாக சந்தனம் குங்குமம் கொடுப்பதற்கு அடுத்த நிலையில் இது எதற்கு என நினைக்கிற போது வருபவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது விருந்தோம்பலில் ஒன்று என்பதன் அடையாளமாக இருக்கிறது. நெடுந்தூரம் பயணம் செய்து களைத்திருப்பீர்கள், முகக்கவசம் அணிந்திருக்கிற பொழுது ஆக்சிஜனை உடலுக்குள்ளே செலுத்துவது தண்ணீர் தானே என்று சுருக்கமாய் எனக்கு உணர்த்தி அதை கொடுத்தார். சுவை மிகுந்த அந்த குடுவையின் தண்ணீரை கொஞ்சம் பிடித்துவிட்டு மீதம் நீர் நிரம்பியிருக்க குடுவையை அப்படியே வைப்பதற்கு மனம் வரவில்லை. என் பைக்குள் ஒழித்துக் கொண்டேன். பக்கத்தில் இருப்பவர் என்னை ஏளனமாக பார்த்தார். இது கஞ்சத்தனத்தின் அடையாளம் என்று அவர் கருதி இருக்கக்கூடும். அவரை பொருட்படுத்தாமல் கடந்து உள்ளே சென்று நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு காலை சிற்றுண்டி அருந்துவதற்காக உணவு விடுதியின் அரைப்பகுதியை நோக்கி நகர்ந்தேன். நீண்ட வரிசை அழகழகான உணவு பதார்த்தங்கள் இலைகளில் அணிவகுத்திருக்கின்றன. ஒரு நாள் முழுவதும் இருந்து உண்பதற்கு தேவையான அறுசுவை உணவு அந்த இலை முழுவதும் நிரம்பியிருந்தது. யாருக்கு என்ன தேவை என்று கேட்டு பரிமாறுவதற்கு முன்னால் அவை கண்காட்சி போல விரித்து வைத்திருப்பதும் அவரவர்கள் தமக்குரிய இடங்களில் அமர்ந்து கொண்டு பாதியை உண்டும் உண்ணாமலும் மீதியை மூடி வைக்கக்கூடிய கொடுமையும் பல திருமண வீடுகளில் நடப்பது போலவே அங்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒருவேளை உணவிற்கு நாம் எத்தனை முறை பட்டியல் கிடந்து அறிந்திருக்க கூடும் என்பதை யாரேன் நினைத்து பார்க்கிறார்களா என்று எனக்கு சந்தேகமாக இருந்தது. அதற்காக இந்த ஒரு வேளையில் அத்தனை உணவையும் எடுத்துக்கொள்ள முடியுமா என்கிற கேள்வியும் எனக்குள்ளே எழும்பியது. இத்தனை உணவுகளை வீணாக்குவது ஒரு புறம், அது கூட மீளவும் கொண்டு போய் சேர்க்கிற இடத்தில் ஏதேனும் ஒரு இனத்திற்கு ஒரு விலங்கிற்கு உணவாகக்கூடும். ஆனால் அந்த வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீர் குடுவைகள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கின்றன. உண்டு முடித்த போது இடைவேளையில் அருந்துவதற்காக அதன் கழுத்தை திருகி குடித்த மனிதர்கள் அதை அப்படியே வைத்துவிட்டு போகிற காட்சியும் பார்த்தேன். அநேகமாக எல்லா குடுவைகளிலும் பாதியோ கால்வாசியோ ஏன் சில குடுவைகளின் முக்கால் பகுதிகளிலோ நீர் நிரம்பி இருக்கின்ற காட்சியும் எனக்கு தெரிந்தது. மொத்தமாக எழுந்து முடிந்தவுடன் அந்த குப்பையைப் போல உணவு இலையினையும் குடுவைகளையும் தனித்தனியே பிரித்து அள்ளி கொண்டு போகிறவர்கள் வந்தார்கள். எனக்கு அந்த காட்சி நெஞ்சுக்குள் எதுவும் இருக்க சொன்னது. பாரி பரம்பின் பைந்தன் சுனைநீர் இன்றைக்கு வறண்டு போயிருப்பதற்கு இதுவும் கூட ஒரு காரணமோ என்கிற ஒரு இலக்கிய சோகம் என் நெஞ்சிற்குள் இடிபோல் இறங்கியது. விண்ணில் இருந்து மண்ணுக்கு இறங்கி வருகிற அமுதத்தை எவ்வளவு வீணாக நாம் ஆக்கி விடுகிறோமே என்கிற கவலையும் எனக்குள்ளே கனன்றது. காசு கொடுத்துத்தான் வாங்கினோம் என்று உரிமை கொண்டாடலாம். காசு நிரப்புவதற்கும் அந்த கொடுவைக்கும் கொடுக்கப்படுகிற கூலியை ஒழிய அதற்குள் நிரம்பி இருக்கக்கூடிய தண்ணீருக்கு அல்ல என்பதை இன்னும் எப்பொழுது இந்த மனிதகுலம் உணரப்போகிறது என்று தெரியவில்லை. தாகத்திற்காக இறங்கி இயங்குகிற அந்த கணத்தில் ஒரு சொட்டு நீரேனும் நாவுக்குள் வந்து இறங்கி விடாதா என்று குடிக்கிற பொழுது ஏற்படக்கூடிய துன்பத்தை இந்த குடுவையிலே கூட்டி வீசுகிற போது இந்த மனிதர்கள் உணர வேண்டும் என்பதை அழுத்தமாக சொல்லுவதற்கு எந்த இடம் பொருத்தமான இடம் என்று எனக்கு தெரியவில்லை. எனவே நண்பர்களே, நான் எந்த திருமணத்திற்கும் பொது நிகழ்வுகளுக்கு சென்றாலும் நான் பருகிய நீர் மிஞ்சி இருக்கக்கூடிய குடுவையை அப்படியே போட்டு விடுவதில்லை. அதன் இறுதி சொட்டு நீர் வரைக்கும் எடுத்து அருந்தியதற்கு பின்னால் உரிய குப்பை தொட்டியில் இடுவதை ஒரு வழக்கமாக வாடிக்கையாக கொண்டிருக்கிறேன். பெரிய அளவில் சுற்றுச்சூழலுக்காக நீங்கள் தொண்டு புரியாவிட்டாலும் குறைந்தபட்சம் இந்த குடுவைகளையேனும் ஒழுங்குபடுத்தி பயன்படுத்திக் கொள்ள பழகுங்கள், உங்கள் குழந்தைகளை பழக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது என்னுடைய இந்தியமையா கடமை என்று உணர்கிறேன். எனவே இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் நீங்கள் பருகிய நீரை பாதுகாப்பதும் பருகி முடித்தவின் அந்த குடுவைகளை குப்பை தொட்டியில் போடுவதும் கூட இயற்கைக்கு செய்கிற இன்றியமையாத தொண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள்.
0: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று

0: நன்று. வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். டைம் கரெக்டா 8:06 ஆயிடுச்சு. ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
2: பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
8: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். என்னோட பேசலாம். அறிமுக நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-44-40-31. வாட்ஸ்அப் மூலமா நீங்க அறிமுகமாகலாம். 043-42-44-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வையுங்கள். அறிமுக நேர்கள் மட்டும் நிகழ்ச்சியில் முதலாவதாக சிவ கணேஷ் அவர்கள் வாட்ஸ்அப் மூலமா அறிமுகமாகிறாரு. உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5. அவர் ஒரு பாடலும் கேட்டிருக்காரு, சுல்தான் என்ற திரைப்படத்திற்காக.

0: சன்ஃப்ளவர் ஆயில். மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்,
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: டைம் கரெக்டாக 8:15. கேட்டரசித்துக் கொண்டிருக்கிற பொன்னியின் புதுமணல் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று அவர்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிமுகமாகும் நேயர், வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம்
6: வணக்கம். நான் சேலம் மாவட்டம் ஓமூர் ராஜாராம்.
5: ராஜாராமா? இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு சொல்லிட்டு அப்படியே மைண்டில் வச்ச பார்த்தோம் அப்படின்னா வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல வரும். கேள்விப்படுறீங்களா ராஜாராம்?
6: கிடைக்கல.
5: தொழில் சிறக்க வாழ்த்துக்கள். என்ன பாட்டு வேணும் ராஜாராமுக்காக? வெண்ணிலவு சாரலி. வெண்ணிலவு அப்படிங்கறத தேடி புடிச்சிருக்கீங்களா? தேடி புடிச்சிட்டீங்களா? வெண்ணிலவு
6: கோரிக்கை
5: நான் கண்டிப்பா மேலிடத்துல சொல்றேன்.

0: கண்டிப்பா அவங்களும் கேட்டிருப்பாங்க. நன்றி ராஜாராம்.
1: தேங்க்யூ சார். தேங்க்யூ.
0: நன்றி நன்றி. ராஜாராமுக்காக ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையில் அமரன் திரைப்படத்திற்காக.

0: அதாவது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

சிம்பொனியும் சிலிருக்கும் இசை தர்மபுரி பண்பலை 102.5 நிகழ்ச்சி அடுத்தாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறித்தான ஒரு அறிவிப்பு. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனடியாக நீர்வரத்து குறைந்துள்ளது. நேற்று 3000 கனடியாக இருந்த நீர்வரத்தானது இன்று காலை 6 மணி நிலவரப்படி நீர்வரத்தானது சுமார் 2000 கனடியாக குறைந்துள்ளது.

0: ஆயுஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
2: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
1: அப்படியா?
2: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
3: ஆஹா, செம்ம வாசனை.
4: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
5: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
9: பொன்னியின் புதுப்புற நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிமுகமாகும் நெய்யர், வணக்கம்.
10: வணக்கம்.
9: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? மாக்கனூரா? அது எங்க இருக்கு?
10: தர்மபுரியில
9: தான் இருக்கு. பாப்பார்பட்டி பக்கமா? பாப்பார்பட்டில இருந்து பெண்ணாரம் வர வழியில் இருக்கு இல்லையா? சரி சரி, ஓகே. என்ன பண்றீங்க? பிரதீக்ஷாவா? பிரதீக்ஷா
10: தானே? டுவெல்த்
9: போக போறீங்களா? என்ன குரூப் நீங்க?
10: மேக்ஸ்
9: பயாலஜி. ஓ, நீங்க நல்லா படிப்பீங்க போல இருக்கு,
10: அப்படிதானே?
9: ஆமா ஆமா, சரி, நல்லா படிக்கணும். சரி, இப்ப பெரிய ஹையர் ஸ்டடிஸ் எல்லாம் போகும்போது நிறைய மார்க் வாங்குங்க. என்ன பாட்டு வேணும்? என்ன பூ அதிகமா இருக்கு? ஊசிமல்லியா? சுகந்த ரோஜான்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் இருக்கா? சுகந்த ரோசாவா என்னன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம்
10: இருக்கா?
9: சரி சரி, அந்த ரோசாவை கேட்டேன்னு சொல்லுங்க. உங்களுக்கான பாட்டு வருது. நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜினை, உலகம் விரும்பும் சுவை.
6: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
3: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
7: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
8: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
7: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
8: என்றும் இனி என்றென்றும்
7: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
8: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
7: தர்மபுரி.
3: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள்.
9: வணக்கம். பீர்பால் வந்து அக்பர் இருந்தவர், இவர்களுக்குள்ள இருந்த அந்த உரையாடலும் மற்றவையும் பல விஷயங்கள் வந்து கதைகளாக பின்னாடி சொல்லப்பட்டிருக்கின்ற, அதுல பல கதைகள் புனைந்துரைக்கப்பட்ட கதையா கூட இருக்கலாம். அது மட்டும் இல்ல, அப்பப்ப அக்பர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் மிகச்சரியாக பதில் சொல்லக்கூடிய திறமும் இவர்கிட்ட இருந்தது. அதுதான் பெரிய சிறப்பு. நல்ல நகைச்சுவையான செய்திகளும் பார்க்கலாம் இவருடைய கதைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இந்த அக்பர் பீர்பால் கதை ஒன்று நான் சின்ன பிள்ளையில கேள்விப்பட்டது. என்ன அப்படின்னா, அக்பர் வந்து பீர்பால்கிட்ட கேட்டாராம், பீர்பால் உங்களுடைய இதில் வந்து கடவுள் பூமிக்கு வர்ற மாதிரி அடிக்கடி சொல்றீங்க, அவதாரம் எடுக்கிறாரு அவரே வர்றாரு அப்படின்லாம் சொல்றீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன் அவருக்கு என்ன வேலைக்காரங்கெல்லாம் கிடையாதா, அவரே ஒவ்வொரு தடவை வரணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்ப இந்த கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்லல பீர்பால். எப்பவுமே சட்டுன்னு பதில் சொல்லி இதை சமாளிக்க முடியாது. கேட்ட கேள்வி பெரிய கேள்வி, இதுக்கு நான் சொல்றேன் பதில் சொல்றேன் அப்படின்ட்டு விட்டுட்டாரு. எப்பவுமே நிலவு காலங்கள்ல அக்பர் தன்னுடைய குடும்பத்தோட படகுல என்ன செய்வாங்களாம், அந்த இதுல கங்கையில போவாங்களாம் படகுல, நிலவு வெளியில இசை யாராவது இசைக்க அப்படி போவாங்களாம். அப்போ ஒரு படகுல இவங்க பெரிய ராஜ குடும்பமெல்லாம் ஏறி இருக்க, பீர்பால் மந்த கூட அமைச்சர்னால எவரையும் இங்கே ஏறிட்டு போகிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கப்ப திடீர்னு பீர்பால் என்ன பண்ணியிருக்காரு, அக்பருடைய பேரன்மார்களில் ஒரு பையனை படகுன்னு தூக்கி அந்த தனிக்கில் தள்ளிவிட்டாரு. தள்ளிவிட்ட உடனே எல்லாரும் படார்னு அந்த இவங்க காவலர்கள்லாம் ஓடி வந்து அக்பருடைய இவர் ஓடி வந்து பீர்பாலுடைய கழுத்தில் கத்தி வச்சிட்டாங்க. இந்த குழந்தை இப்படி தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே அக்பர் படா

0: உடனே என்ன பண்ணார், தானும் தண்ணிக்குள்ள உடனே தவி பிள்ளையை காப்பாற்றி, அதுக்குள்ளே ஒரு 100 பேர் தவிட்டாங்க. 100 பேர் தவி எல்லாருமே இது பண்ணி பிள்ளையை காப்பாற்றிட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் காப்பாற்றியாச்சு. இப்போ இவர் மேலே வந்த பிறகு மகா கோபத்தில் இருக்கார் அக்பர். பீர்பால் பார்த்துட்டு, நீ செஞ்ச வேலைக்கு உன் தலையை ஒரு நிமிஷத்தில் வெட்டிடலாம், அதுதான் நியாயமும் கூட, அரசு குடும்பத்தை நீ இப்படி பண்ணிவிட்ட, இருந்தாலும் நீ காரணம்லாம் செய்ய மாட்டேன், ஏன் இப்படி குழந்தை தள்ளிவிட்ட அப்படின்னு கேட்டாராம். உடனே பீர்பால் அதை பற்றி கவனிக்காம, இல்லை இந்த குழந்தை விழுந்தப்ப உங்களுடைய மெய்க்காப்பாளர் இருந்தார்ல, நீங்கள் அவரையும் போக சொல்லல, இந்த உட்கார்ந்துருந்தார்ல தளபதி, இவர் தான் நாட்டை காப்பாற்றுறவர், அவரையும் போக சொல்லல, ஏ ஒன்றும் வேண்டாம், நான் தான் தள்ளிவிட்டேன்ல, டேய் முதல்ல காப்பாற்றுறா அப்படின்னு என்னையை கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. வேலைக்காரனை கூப்பிடல, மந்திரியை கூப்பிடல, தளபதியை கூப்பிடல, யாரையும் கூப்பிடாம நீங்களே குதிச்சிட்டிங்களே பண்ணா, இது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அக்பரு கோபத்தோட, பீர்பால் நீ என்ன முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, குழந்தை விடுந்த உடனே அதை காப்பாத்துறதுக்காக நான் போவேனா, அதை விட்டுட்டு ஏ மந்திரி வா, ஏ தளபதி வா அப்படி நான் கூப்பிட்டுட்டு இருப்பேனா அப்படின்னோடனே, இப்போ தான் பீர்பால் சொல்கிறார், மன்னா நீங்கள் அன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டீங்க அரச சபையில், என்ன கேள்வி அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் உங்கள் கடவுளே நேரம் வர்றாரு, அவருக்கு வேலைக்காரங்க இல்லையான்னு கேட்டிங்க, அதை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் சொன்னேன். இப்போ நீங்கள் உங்களுடைய குழந்தை விழுந்த உடனே நீங்கள் யாரையும் எதிர்பார்க்கலை, நீங்களே உள்ளே குதிச்சிங்க, நீங்களே போய் பிள்ளையை தூக்குறீங்க என்றால், இது மாதிரி தான் எங்கள் இதில் கடவுள் என்ன செய்வார்னா, கூப்பிட்ட உடனே அவர் வந்துடுவார். பாஞ்சாலி சேலை உருவி மானபங்கப்படுத்தப்பட்ட போது கண்ணனுடைய பேர் சொல்லி அழைக்கிறா, அவர் தோன்றலை அப்படின்னாலும் அவளுக்கு வேண்டிய உதவி செஞ்சாருங்கிறத பார்க்குறோம். கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது, குழந்தையின் வடிவிலே யார் வந்தது, நீரிற்ற நெட்டியுடன் யார் வந்தது, என் நெஞ்சம் துடிக்கதே யார் வந்ததுன்னு துணைவன் படத்தில் ஒரு குழந்தை வடிவில் முருகப்பெருமான் வரதை காட்டுறப்ப கேபி சுந்தராமாவுடைய குரலில் காட்டுறத மாதிரி பார்ப்போம். அப்போ இது வந்து இந்த கதையை வச்சுக்கோங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமா, அக்பர் கேட்டிருப்பாரா, பீர்பால் கேட்டிருப்பாரா, தெரியாது. ஆனால் தத்துவங்களையோ மற்ற செய்திகளையோ சொல்லுகிற போது அதை வந்து ஒரு சுவை கூட்டி சொன்னா தான் நல்லா இருக்கும். கதைகளும் புராணங்களும் சொல்லப்படுவதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் காது கொடுத்து கேட்பதற்கான ஒரு சம்பவம் இருக்கணும். அதனால தான், அதனால் இந்த கதையில் சொல்லப்படுகிற செய்தி என்ன, இறைவன் சௌலபிய குணத்தோடு, சௌலபியம் என்றால் இறங்கி வருதல்னு அர்த்தம், சௌலபிய குணத்தோடு பூமிக்கு வருகிற செய்தியைத்தான் இவ்வாறாக சொல்லுகிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். நிறைய செய்திகள் உலகத்தில் இருக்குது, அவையெல்லாம் கதைகள் மூலமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் தொடர்ந்து குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கதை கேட்ட குழந்தைகள்தான் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை செய்திருக்கின்றன. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிப்ஸின் சிந்தனை சிறுகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இன்னைக்கே ரசிக்கலாம் வைக்கிங் வணியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் விளக்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் வணியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியாபட்டினம், சேலம்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ் மேச்சேரி சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
7: பொன்னியின் புதுப்புல நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரியதர்ஷினி வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகறாங்க. அவர் பாடலும் கேட்டிருக்காங்க திரி திரைப்படத்திற்காக.

0: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு
3: ஏன் தெரியுமா? கலப்பட எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
5: புதுப்புடன் வைக்கிங் பனியன்சன் பிரீட்ஸ்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் பார்க்கேஜி நெய்
1: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி பூரி களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
3: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
4: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா, எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
3: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா குடுக்கறாங்க.
4: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
3: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில் தருமபுரி.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254 00159.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
1: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
4: இன்றைக்கு பல பேர் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல, இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை வந்து யார் எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமாக சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, இவங்கெல்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம்.

0: புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவாக இருந்தால் உயில் எழுதலாமா? குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தெளிவாக அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க, இவங்கள்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் வந்து செல்லாது. உயிலை வந்து இந்த முறையில் தான், இந்த படிவத்தில் தான் எழுதணும்னு சட்டத்தில் விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வந்து வெற்று காகிதத்தில் எழுதலாம். அச்சடிக்கணும், டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, கையாலேயே கூட எழுதலாம். எழுதியிருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் ரெண்டு சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுகிறவர் அதில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடதுகை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் ப்ரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்கு, அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னென்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்தில் பணிபுரிய நபர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுகிற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேறு உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியாக எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியாக இருந்தால் அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுகிற உயிலை ரகசியமாக வச்சுருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயிலை எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ, ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு கவர் மேலே தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜெண்ட் பெயரை எழுதி கவர் மேலே என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திருப்ப வாங்கிக்கலாம். இப்போ எழுதுகிற உயிலை இவ்வளவு நாளுக்குள்ளே பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா. எப்போ வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மால் ஒருத்தர் ஒரு நாள் ரொம்ப அவசரமாக வந்தார், இந்த உயில் எழுதுறது சம்பந்தமாக பூரா விவரமாக எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் இவ்வளவு விவரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.

0: வாழ்க்கின் பன்யன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.

0: Viking Bunions and Briefs.
1: நிகழ்ச்சி நடத்ததாக சத்யவாணி அவர்கள் அறிமுகமாகறாங்க. பொன்னியின் புதுப்புணலில் ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க, மாறா திரைப்படத்திற்காக.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs.
1: நாம் இதுவரை கேட்டிருசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிறைவு பெற்றது இன்றைய பொன்னியின் புதுப்புணல்.

0: மீண்டும் உங்களை 10:05 நீங்கள் கேட்ட விலை சந்திக்கிறேன்.
1: இனிய சொல்லமது இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில்.

0: சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன், தொடர்புக்கு 7598216149. தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் திருக்கொட்டியூர் திருத்தலத்தின் திருமதில் மேல் ஏறி நின்று கொண்டு ஒரு பெருந்தகையாளர் எல்லா மக்களுக்கும் மந்திரத்தை வாரி வழங்கினார். அவருடைய குருநாதர் சொன்னார், இந்த மந்திரத்தை எல்லோருக்கும் சொல்லாதே, அப்படி சொன்னால் நீ நரகத்திற்கு போவாய். அதற்கு அவர் சொன்னார், இந்த மந்திரத்தை கேட்டால் அந்த மக்கள் எங்கே போவார்கள் என்று தன் குருநாதரிடம் கேட்டார். அப்படியா, இந்த மந்திரத்தை கேட்பவர்களெல்லாம் வைகுண்டத்தின் வாசல் கதவுகளை திறந்து கொண்டு பரமபதம் அடைவார்கள். இப்போது அவர் ஆனந்த குத்தாடி சொன்னார், இந்த மந்திரத்தை கேட்டதன் பலனாய் கோடானு கோடி மக்கள் வைகுண்டத்தின் வாசல் கதவுகளை திறந்து கொண்டு பரமபதம் அடைகிற போது நான் அதற்கு பயனாக நரகத்திற்கு போனால் பரவாயில்லை என்று சொன்னார் புரட்சிபூத்த ராமானுஜர். அந்த ஆன்மீக தடம்தான் இன்று வலிமைப்பட வேண்டும். நம்முடைய குன்றக்குடி அடிகள் பெருமான் அப்படிப்பட்ட ஆன்மீக தடத்தை தான் தன் வாழ்நாளில் வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு முறை நம்முடைய திருமடத்திற்கு சிவகங்கை மன்னர் வருகிறார், விருந்து ஏற்பாடு செய்யுங்கள் என்று நம் அடிகள் பெருமான் சொன்னார். திருமடத்தில் விருந்து தடபுடலாய் தயாரானது. எல்லோரும் வழியில் விழிவைத்து காத்திருந்தார்கள், மன்னர் வருவார், மன்னர் வருவார் என்று. நீண்ட நேரம் கழித்து வயல்வெளிகளில் உழைத்து களைத்து வந்திருந்த ஏழை விவசாய தோழர்கள் சேரும் சகதியுமாக வந்தார்கள். அவர்களை மரியாதையோடு நம் மகா சன்னிதானம் வரவேற்று அவர்களுக்கு உணவு பரிமாறினார்கள். மன்னர் வருகிறார் என்று சொன்னீர்களே, மன்னருக்கான விருந்தை இவர்களுக்கு பரிமாறுகிறீர்களே என்று ஊழியர்கள் கேட்டபோது, இவர்கள்தான் நம்முடைய மன்னர்கள் என்று மகா சன்னிதானம் சொன்னார்கள். ஏழையின் சிரிப்பள் இறைவனை பார்ப்பது இதுதான். இதைத்தான் புறநானூற்று புலவன் இளம்பெருவழுதி சொன்னான், எது உண்மை தவம், எது உண்மை நோன்பு, தமக்கென வாழாமல் பிறர்க்கென யார் வாழ்கின்றார்களோ அவர்கள்தான் தவசிதர்கள், அவர்கள்தான் நோன்பு நோப்பவர்கள் என்று இளம்பெருவழுதி சொன்னதுதான் இன்றைக்கு நனவாக வேண்டும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி சங்கர்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 9:05.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்க இருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜெல்லுமி ஒரு ஏசி மேளா.

0: இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
3: நீங்க எங்க படிச்சீங்க?
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
6: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A கிரேட் அக்ரிடிட்டட், NBA அக்ரிடிட்டட், Apple ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ், ICT எனேபிள்டு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
8: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
9: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE, கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
10: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் சீரான சிறுநீரகம், சேலம் சண்முகா மருத்துவமனை சிறுநீரகவியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
11: நேர்களுக்கு வணக்கம். குறிப்பாக நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய உறுப்பில் வந்து சிறுநீரகத்தோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. ஒரு தேசமாக நம்ம வந்து இப்போ நம்ம வாழ்நாள் வந்து பெருமளவுக்கு முன்னேறி இருக்கு, அறிவியல் பெருமளவுக்கு முன்னேறி இருக்கு. நம்ம அப்படி இருக்கிற சூழலில் குறிப்பாக நம்மளோட அந்த ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சிறுநீரகத்தோட பங்கு என்ன, அந்த தொற்றா நோய்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இந்தியான்ற ஒரு தேசத்தை பொறுத்த வரைக்கும் நீரிழிவும் இரத்த அழுத்தமும் பெருமளவுக்கு ஒரு நோயாளிகளில் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து சிறுநீரகத்தில் உண்டாக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, ஒரு சமயம் நமக்கு நீரிழிவு நோய் இருக்குது இல்லை ரத்த அழுத்தம் இருக்குதுன்னா அது வந்து நமக்கு சிறுநீரகத்தில் பாதிப்பு உண்டாக்குமா, இது மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கும் நமக்கு பதிலளிக்கிறதுக்காகவும் தெளிவாக சொல்கிறதுக்காகவும் குறிப்பாக சிறுநீரகத்தோட ஆரோக்கியத்துக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ற தகவலை நம்ம கூட சொல்கிறதுக்காக சேலம் சண்முகா மருத்துவமனையோட சிறுநீரகவியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை தான் சந்திக்கிறோம். சார் வணக்கங்க. சார்
12: வணக்கம். சார்
11: குறிப்பாக இந்த சிறுநீரகங்கள் நம்மளோட உடலில் நம்மளோட ஆரோக்கியத்துக்காக இப்போ நமக்கு வந்து தெரியும் இதயம் வந்து தொடர்ச்சியாக இயங்கிகிட்டு இருக்க ஒரு உறுப்பு அப்படின்னு, அதே மாதிரி சிறுநீரகங்கள் நம்ம ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு இயக்கத்தை செய்து நம்ம உடலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் சிறுநீரகத்தோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது எந்தளவுக்கு அவசியமானதாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
12: ஸோ சிறுநீரகம் பார்த்திங்கன்னா வந்து முக்கியமாக வந்து நம்ம உடம்போட வேஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுது. ஸோ எப்படி ஹார்ட் கண்டினியூஸாக வேலை பார்த்துட்ருக்குதோ கிட்னியுமே வந்து கண்டினியூஸாக வந்து 24/7 வேலை பார்த்துட்டே தான் இருக்குது. ஸோ நமக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் வந்து இட் வேஸ்ட்டை வந்து அதை ரிமூவ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அது இல்லாமல் வந்து கிட்னிக்கு வந்து அதை தாண்டி சில எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. அது வந்து நிறைய ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ வந்து எரித்ரோபாய்ட்டுன்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஹீமோக்ளோபின் பிளட் அளவை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி. ஸோ விட்டமின் டி நம்ம சன் எக்ஸ்போஷரில் வந்து விட்டமின் டி வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த விட்டமின் டியோட இம்பார்ட்டண்ட்டோட அதோட ஃபங்க்ஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்து கிட்னி ஒரு பங்கு அமைக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெனின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு வந்து கிட்னி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதர் தென் எக்ஸ்க்ரீட்டிங் த வேஸ்ட், இந்த வேஸ்ட்டை கிளியர் பண்ணது இல்லாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹார்மோனல் எஃபெக்ட்ஸும் வந்து இட் வில் பிளேஸ் அ ரோல். ஸோ அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது தான் அதோட எஃபெக்ட்ஸ், அதோட தன்மையோட பாதிப்பெல்லாம் நமக்கு பெரிய அளவில் தெரிய வரும்.
11: டாக்டர், குறிப்பாக இப்போ நம்ம இந்தியான்ற ஒரு தேசத்தில் வந்து இந்த தொற்று நோய்களோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு பாப்புலேஷனாக நம்ம எதிர்நோக்கிற சவால் வந்து இந்த டயபெட்டிஸ்ன்ற நீரிழிவு நோயும் இரத்த அழுத்தமும் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த நோய்கள் வந்து குறிப்பாக சிறுநீரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு தாக்கமாக உண்டாக்கும், அதில் வந்து குறிப்பாக இந்த பாதிப்புகளோடு இருக்கிற நோயாளிகள் என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதுன்னு நினைக்கிறீங்க டாக்டர்?
12: ஸோ அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு டிசீஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ்க்கு வந்து நம்ம மக்கள் வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு சுகரை மட்டும் செக் பண்ணிவிட்டு விட்டுறாங்க. அதை தாண்டி சுகரோட எஃபெக்ட் ஆன் அதர் ஆர்கன்ஸை வந்து நிறைய பேர் பார்க்கறதில்ல. ஸோ சுகர் வந்து இருக்கும் போது இட் கேன் காஸ் மல்டி ஆர்கன், எல்லா உறுப்பும் பாதிக்கிற தன்மை உண்டு. மெயினாக வந்து ஹார்ட்டு, கிட்னி, கண், ரத்த குழாய்கள் இந்த மாதிரி எல்லா உறுப்பும் பாதிக்கும். ஸோ கிட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யூஸ்வலி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே சுகர் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து

0: ஏண்டா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்,

கிட்னியில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா 50% ஆஃப் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி நம்ம யூஸ்வலி நம்ம பார்க்குறதுனா வந்து ரொட்டீனாக வந்து நம்ம யூரின் டெஸ்ட் அப்படின்னு பார்க்குறதுனையும் பிளட் டெஸ்ட்லேயுமே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பிக்கப் பண்ணலாம். சுகர் மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர்ஸ். ஸோ கிட்னி ப்ராப்ளம் வந்து ரொம்ப காமனாக நம்ம ஊரில் சுகர் பிபி தான் ரொம்ப காமன் காசஸ். பட் அது இல்லாமல் வந்து நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் வந்து ஸ்மோக்கிங், சிகரெட் பிடிக்கிறனாலேயும் வந்து கிட்னி ப்ராப்ளம் வரலாம். குளோமருலா நெஃப்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இன்ஃபெக்ஷன்னாலையும் இம்யூன் மீடியேட்டட் டிசீஸ்னாலையும் இந்த மாதிரி டிசீசஸ் வரலாம். சில பேர் வந்து பிறக்கும் போதே வந்து நீர்க்கட்டியோடு பிறப்பாங்க, அதாவது கிட்னியில் வந்து நீர்க்கட்டி, சிஸ்டிக் கிட்னி டிசீஸ்னு சொல்லுவாங்க, அதனாலையும் வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ் வரலாம். இது இல்லாமல் வந்து நம்ம நிறையா வந்து செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் பண்ணுறோம், நமக்கு வலி இருக்குன்னு வலி மருந்து வாங்கி சாப்பிட்றது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் அந்த ரீனல் ப்ராப்ளம். நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிறோம், பட் அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ ஹெர்பல் மெடிசன்ஸு அதெல்லாமே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஓவர் த கவுண்டர் மெடிசன்ஸ் வந்து ஒரு முக்கியமான பங்கு அமைக்குது இந்த இதில். ரீசெண்டாக என்ன ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த சிகேடி யூன் சொல்லுவாங்க, அதாவது கிட்னி டிசீஸ் ஆஃப் அன்னோன் ஆரிஜின். ஸோ அது என்ன வந்து பண்ணியிருக்காங்கன்னா, வந்து நம்ம இந்த சவுத் இந்தியா எஸ்பெஷலி தமிழ்நாடு ஆந்திரா அந்த மாதிரி அமெரிக்கன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ், ஸோ அவங்க வந்து இந்த வயலில் வந்து வேலை செய்யும் போது தண்ணி கம்மியாக குடிச்சிட்டு இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எக்ஸ்போஸ் ஆகும்போது அது போய் ஒரு கிட்னியில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த சுகர் பிபி இல்லாமல் இந்த ஒரு தாக்கமும் வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்து அதிகமாக வந்து ஒரு ப்ரிவலன்ஸ் வந்து காஸ் பண்ணுது.

0: நேர்களுக்கு வணக்கம். நேர்களுக்கு வணக்கம். நேர்களுக்கு
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025450159.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
6: நீங்க எங்க படிச்சீங்க?
7: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
8: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A கிரேட் அக்ரிடிட்டட், NBA அக்ரிடிட்டட், Apple ஆத்தரைஸ்ட் ட்ரைனிங் சென்டர், 3D பிரிண்டிங் ஃபெசிலிட்டின எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டிஸ்ல 50% மெம்பர்ஸ் PhD டிகிரி ஹோல்டர்ஸ். ICT எனேபிள்ட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸோட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
9: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
10: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
11: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 9:15. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேளா.

0: ஏன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: மே மாதம் 31ஆம் தேதி நம்ம வருட வருடம் வந்து இந்த வேர்ல்டு நோ டொபாக்கோ டே அப்படின்னு புகையிலை எதிர்ப்பு தினமாக நம்ம அதை கடைபிடிக்கிறோம். நீங்களும் இப்போ சொல்லும் போது சொன்னீங்க, கிட்னியை பொறுத்தவரைக்கும் இந்த புகைப்பிடித்தல் பழக்கம் வந்து ஒரு பெருமளவுக்கு பாதிப்பை உண்டாக்குதுன்னு. அப்படி இருக்கும்போது இந்த புகைப்பிடித்தல் இந்த மாதிரியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த வாழ்வியல் சிக்கல்கள் வந்து கிட்னியை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான சிக்கல்களை உண்டாக்கலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: ஸ்மோக்கிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து கிட்னிக்கு போகிற ரத்த ஓட்டத்தை வந்து குறைக்கும். ஸோ அதனால் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதில் கேட்மியம் அப்படிங்கிற ஒரு கெட்ட விஷயம் கண்டாமினண்ட்டாக வந்து வரலாம், அதுவுமே வந்து கிட்னியை பாதிக்கிற தன்மை உண்டு. ஸோ ஸ்மோக்கிங் ஆன் அ லாங் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு சுகர் பிபி இருக்கவங்களுக்கு இது ஒரு ஆட் ஆன் ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் வர காஸ் பண்ணும்.
1: டாக்டர், அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இப்போ இந்த கிட்னி ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக பரம்பரை பரம்பரையாக வருவதற்கான காரணிகள் ஏதேனும் இருக்கா? அது மாதிரியும் ஒரு சில நோயாளிகளுக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் வரலாம், அது வந்து கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் நோக்கி கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: பரம்பரை நோய்ங்கிறது கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான ரீசன் ஃபார் கிட்னி ப்ராப்ளம். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே மேனிஃபெஸ்டேஷன், அதாவது குழந்தைங்களுக்கு கூட வந்து கிட்னி ஃபெயிலியர் வருது. 1 வயசில் 2 வயசுலலாம் கிட்னி ஃபங்க்ஷன் குறைஞ்சி இந்த டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு வைத்தியத்துக்குள்ளே போகிறாங்க. ஸோ அவங்க நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும், பரம்பரை பரம்பரையாக அப்பாக்களுக்கு அவங்க அப்பாவுக்கு தாத்தாக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லாமையும் சில நோய்கள் வருது. ஸோ சொல்லப்போனால் ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நோயில் வந்து பார்த்திங்கன்னா நீர் கட்டி மாதிரி வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே தான் அந்த நோயே வந்து வெளிப்படமாகுது. இது வந்து கன்ஜெனிட்டலாக அதாவது பரம்பரையாக இருந்தாலுமே வந்து தெரிய வர்றது 30 வயசுக்கு மேலே தான். கிட்னி ஃபெயிலியர் வந்து 40 வயசு 50 வயசு 60 வயசில் தான் வரும். ஒரு சில பேருக்கு தான் 30 வயசுக்கு கீழே வந்து இந்த டிசீஸ் வருது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கன்ஜெனிட்டல் டிசீஸில் வந்து இந்த ADPKD ARPKD நெஃப்ரோனோஃப்தசிஸ் இந்த மாதிரி நிறையா டிசீசஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன வயசுலேயே 5 வயசுலையோ 10 வயசுலையோ வந்து இந்த ரீனல் ஃபெயிலியர் வந்து காஸ் பண்ணுது. நிறைய டைம் வந்து நம்ம இந்த வயிற்றில் குழந்தை இருக்கும்போது ஸ்கேன் பண்ணும்போது அதில் ஏதாவது நமக்கு கிட்னியில் அப்னார்மலிட்டி இருந்ததுன்னா நிறைய அதுலேயே பிக்கப் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் அதில் அப்னார்மலிட்டி இல்லாத போது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து சாப்பாடு கம்மியாக இருக்குது, வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்குது, அனிமிக்காக இருக்காங்க, வெயிட்டை நல்லா ஏற மாட்டேங்குது, இல்லை யூரின்ல வந்து நுற நுறையாக போகிற மாதிரி இருக்குது, யூரின் பிளட்டு கலந்த மாதிரி போகிறதுக்கு, இந்த மாதிரி ஒரு நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து நமக்கு ஒரு க்ளூ மாதிரி இருக்கும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. முக்கியமாக வந்து வளர்ச்சி குரோத் வந்து சம்டைம்ஸ் வந்து இருக்காது. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு விட்டமின் டி ஒரு ஹார்மோன் வந்து கிட்னியை வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னேன். ஸோ குரோத் ரீட்டார்டேஷன் இருக்கா குழந்தைங்க எல்லாமே வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம் அண்டர்லைங்காக இருக்கும். அதெல்லாமே வந்து சின்ன சின்ன க்ளூஸை வச்சு தான் நம்ம வந்து இதெல்லாம் பிக்கப் பண்ண முடியும்.
1: இப்போ குறிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பல்வேறு காரணிகளால் இந்த கிட்னியில் சார்ந்த நோய்கள் நமக்கு வரலாம், சிறு நேரத்தில் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போது குறிப்பாக நம்மளோட உணவு கலாச்சாரம் அது சார்ந்துமே நிறைய சிக்கல்கள் இருக்குது. நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய துரித உணவுகள் எடுக்கிறோம், நிறைய சுகர் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம், ஏரட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்றோம். இது வந்து நம்மளோட கிட்னியை பொறுத்த வரைக்கும் எதாவது பாதிப்புகளை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது?
2: கண்டிப்பாங்க, டயட் எல்லா விதத்துலேயும் வந்து இட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரணம் தான். ஸோ நமக்கு வந்து டயட் வந்து டைரெக்டாக கிட்னியை பாதிக்குதுங்கிறதோட ஸோ டயட் வந்து நம்மளை வந்து ஒரு சுகர் ப்ரெஷர் இந்த ஒரு பேராமீட்டர்ஸ்குள்ளே தள்ளி விடுது ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் அது போய் கிட்னியை பாதிக்கிற ஒரு தன்மை ஆகுது. ஸோ நமக்கு நீங்கள் கிட்னியை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காலத்துலலாம் நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, நிறையா சாப்பிட்டாங்க, அப்ரோப்ரியேட்டாக வந்து வெயிட்டு அடிக்குவேட் டு ஹைட் அந்த பிஎம்ஐ எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எவ்வளோ வேலை செஞ்சாலும் தண்ணி நல்லா குடிச்சிக்கிட்டு நல்லா அடிக்குவேட் கேலரி சாப்பிட்டாலும் இருந்துக்கிட்டாங்க. பட் இப்போ வந்து அந்த செகண்டரி லைஃப் ஸ்டைலுக்கு நமக்குள்ளே போயிட்டோம், நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதெல்லாம் போயிடுச்சு, நிறைய ஆயிலி ஃபுட்ஸ் போயிடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட மெட்டபாலிக் பேராமீட்டர்ஸை வந்து அந்த ஏர்லி டயபெட்டிக் ஏர்லி ஹைப்பர் டென்ஷன் அது எல்லாமே வந்து ஏர்லி ரீனல் ஃபெயிலியர்க்குள்ளார வந்து தள்ளிட்டு போகுது.
1: அதை தாண்டி ரொம்ப பெரும்பான்மையாக முதல்ல சொல்லக்கூடிய ப்ராப்ளம் வந்து நிறைய பேர் எதிர்கொள்வது சிறுநீரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிறுநீரக கற்கள். சிறுநீரக கற்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி நம்ம உடம்புல வருது, அது என்ன மாதிரியான பாதிப்புகளை உண்டாக்குது, அது நம்ம ஆரம்ப காலத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதுக்கான சிகிச்சை முறைகள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: கற்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காகவே வரும், அதாவது அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கலி ப்ரோன் ஃபார் ஃபார்மிங் ஸ்டோன்ஸ். ஸோ ஸ்டோன் அதை வந்து நம்ம ஏர்லியாக பிக்கப் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான், ஏன்னா தொந்தரவுகள் இருந்தால் தான் நம்ம பிக்கப் பண்ண முடியும். அந்த ஃபஸ்ட்டு சிம்டம் யூஸ்வலி எப்படி வரும்னா ஒரு பேக் பெயின், ஒரு வயிறு வலி, இல்லை யூரின் போகும்போது கல் போகிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு சிம்டமை தான் நம்ம ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ண முடியும். நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் ஃபேமிலியில் ஆல்ரெடி நிறைய பேருக்கு கல் வருதுன்னா மேபி அது ஒரு க்ளூவாக

0: நம்ம பிக்கப் பண்ணி நம்ம ஏர்லியராக பார்க்கலாம். பட் அதர்வைஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ், யூரின் போகும்போது பிளட்டு போகிற மாதிரி இருக்குது, யூரின் போகும்போது கல் பாஸ் ஆகுது, வலி இருக்குது, இதெல்லாம் தான் வந்து மெயினாக நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடும். ஸோ இது வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னா, என்ன மாதிரி ஸ்டோனாக இருந்தாலும் அல்டிமேட்லி வந்து வாட்டர் இன்டேக். ஸோ வாட்டர் இன்டேக் வந்து நமக்கு யூரின் வந்து ஒரு 2 லிட்டர் யூரின் போகணும், 2 to 3 liters யூரின் போகணும். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணி நல்லா குடிச்சிக்கணும். ஸோ அப்ராக்சிமேட்லி வந்து 2 to 3 liters ஒரு ஈவன் 4 liters வரைக்கும் தண்ணி குடிக்கிறதுனால அது ஒரு ப்ரிவென்ஷனாக பண்ணலாம். பட் இது ஒரு பார்ட் ஆஃப் இது தான். ஸோ இதை தாண்டி வந்து நம்ம டைப் ஆஃப் ஸ்டோன் பொறுத்து மாறும். ஸோ ஸ்டோன்ஸ்லேயே வந்து நம்ம ரொம்ப காமனாக இருக்கிறது கால்சியம் ஆக்சைட், கால்சியம் ஃபாஸ்பேட் ஸ்டோன்ஸ் ரொம்ப காமன். இதுக்கு அடுத்தது வந்து யூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன், அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷனாலே ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆகும், அதை வந்து ஸ்டுவைட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் வந்து கன்ஜெனிட்டலாக சில பேர் வந்து இந்த ஹார்மோன் இது என்சைம் டெஃபிஷியன்சினால ஸ்டோன்ஸ் வரும், அது வந்து சிஸ்டின் யூரியா, ஹைப்பர் ஆக்சல் யூரியா. ஸோ அதை ரிலேட்டடாக சிஸ்டின் ஸ்டோன்ஸ், ஆக்சலேட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த ரேர் கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்ம எப்பயுமே ஸ்டோன் ஃபார்ம் ஆனதுக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் நம்ம கொஞ்சம் அர்லியாக பிக்கப் பண்ணலாம். யூரினில் ஏதாவது கல் மாதிரி போகுதுன்னா நம்ம வந்து அதை கவனிக்காமல் விடாமல், சரி போயிடுச்சு, வலி போயிடுச்சு, வயிறு வலி இப்போ இனிமேல் இல்லை, இனிமேல் பிரச்சனை வராதுன்னு கவனிக்காமல் விடாமல் எதனால் அந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கான யூரின் டெஸ்ட்டோ பிளட் டெஸ்ட்டோ பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன எச்சரிக்கையோ அதை பார்த்துக்கிட்டா நம்ம ஃபர்தராக வந்து இந்த ஸ்டோன் அடைப்புனாலே கிட்னி ஃபெயிலியரே ஆகலாம். ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம்.
1: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
4: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
5: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை, ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, KG பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். PKG 2 பிளஸ் 2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான EMI 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் EMI-யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
6: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாணவர்

0: அளவில் தொடர் சாதனை. அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு. எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
2: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
1: அப்படியா?
2: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
5: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
6: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசதன் கோ. ஜில்லுன்னு ஒரு ஏசி மேளா.
1: இருபத்தி 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசி வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய புள்ளியுடன் உதயமாகியுள்ளது.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்,
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
6: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
3: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
7: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் சீரான சிறுநீரகம், சேலம் சண்முகா மருத்துவமனை சிறுநீரகவியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கேட்கலாம்.
1: அதே மாதிரி இப்போ சிறுநீரகத்தை பொறுத்த வரைக்கும் சிறுநீரகம் வந்து சரியான முறையில் தான் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுகளை வச்சு தெரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் ஏர்லி சயின்ஸ்னால் நீங்கள் சொல்கிறப்பல கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை ஒரு அறிகுறியாக தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? ஒரு மருத்துவரை நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா எந்த சமயத்தில் போய் ஒரு மருத்துவரை பார்க்கணுன்றதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: ஸோ கிட்னி தொந்தரவு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 70-80% ஆஃப் த டைம் எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் வந்து கிட்னி ஃபெயிலியர் வரும். ஸோ நம்ம வந்து நம்ம தொந்தரவு இல்லை எவ்வளோ நாள் அப்படிங்கும் போது நம்ம எந்தெந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுன்னா, ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற டே டு டே பார்க்குறது வந்து யூரின் போகும்போது நுர நுறையாக போகிறதுன்னு சொல்லுவாங்க. அது நுர நுறையாக வர்றது எனக்கு ஒரு தொந்தரவு இல்லை ஒரு வழி இல்லைனாலும் அதை வந்து விட்டுருவாங்க. ஸோ அது வந்து யூஸ்வலி வந்து யூரின் இஸ் அ ஃபில்டர், அது வந்து அது வழியாக வேஸ்ட் தான் வெளியே போகணுமே தவிர உடம்புல இருக்க புரத சத்து புரோட்டீன் வந்து வெளியே போகக்கூடாது. ஸோ அது வந்து ஃபில்டர் டேமேஜ் ஆகும்போது புரோட்டீன் வெளியே லீக் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்டம் இருந்துச்சு, அதை நம்ம இக்னோர் பண்ணாமல் அதை நம்ம பிக்கப் பண்ணணும். ஸோ அந்த அது கூட வந்து யூரினில் பிளட் மாதிரி போகிறது, யூரினில் ஸ்டோன் மாதிரி போகிறது, இதெல்லாமே வந்து யூரின் சம்மந்தமான தொந்தரவுகள். அது இல்லாமல் ஜென்ரலைஸ்டாக ஒருத்தருக்கு வந்து ரொம்ப டயர்ட்னஸ் இருக்குது, அரிப்பு உடம்பு ஏற்கிற மாதிரி இருக்குது, நாசியாக இருக்குது, வாமிட்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒருவேளை கிட்னியில் தொந்தரவு இருக்கணும்னு ஒரு சந்தேகம் வரும். ஸோ அதை நம்ம எப்படி நம்ம பிக்கப் பண்ண முடியும்னா, இதுக்கான மேஜரான ஒரு டெஸ்ட்லாம் கிடையாது, சின்ன சின்ன டெஸ்ட்டுகள், ஒரு யூரின் டெஸ்ட்டு, பிளட்டில் வந்து அமில அளவு பார்க்குறது, யூரியா கிரியாட்டினின், இந்த ஒரு 2-3 பேசிக் டெஸ்ட் வச்சு நமக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு நம்ம அர்லியாக பிக்கப் பண்ண முடியும்.
1: குறிப்பாக இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கும் ரத்த அழுத்த நோயாளிகளுக்கும் இதுக்கான தாக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றப்ப, அவங்க ருட்டீனாக செய்யக்கூடிய பரிசோதனைகளில் எந்தெந்த பரிசோதனைகளில் ரெகுலராக வச்சுக்கிறது அவசியமானது, எவ்வளோ கால இடைவெளியில் அதை செய்கிறது ரொம்ப அவசியமானதுன்னு நினைக்கிறேன்?
2: இந்த சுகர் பிபி தான் எஸ் நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாம் இல்லை, எந்த தொந்தரவும் கிடையாது, அதாவது சுகர் பிபி மட்டும்தான் இருக்குன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நமக்கு இந்த ஏர்லி டயபெட்டிக் ஏர்லி சுகர் வரனால 30 இயர்ஸ்க்கு மேலே ஜாக்கிரதையாக இருக்கணுமாங்கிற ஒரு சில இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. பட் ஒரு 40-45 இயர்ஸ் ஆகும்போது நம்ம வந்து இயர்லி செக்கப் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ சுகர் வந்து நம்ம அல்டிமேட்லி கண்ட்ரோலாக வச்சுக்கணும், ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாலே வந்து கிட்னி வந்து அதுவே ஒரு முக்கியமான ஒரு ப்ரொடெக்ஷனை ஹெல்ப் பண்ணும். ஸோ இயர்லி நம்ம பிளட் டெஸ்ட் வந்து நம்ம எப்போ இந்த செக்கப் பண்ணுறோமோ அது கூட அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு யூரியா கிரியாட்டினின்னு அந்த லெத்த அளவு ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு யூரின் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்த்துக்கும் போது நம்ம இந்த மாதிரி நோய்களை வந்து நம்ம ஏர்லியாக பிக்கப் பண்ண வாய்ப்புகள் இருக்கு.
1: இப்போது இந்த குறிப்பாக சிறுநீரகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நீங்கள் சொன்னப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராப்ளம் வருது, சிறுநீரக செயலளிப்பை நோக்கி போகிறோம் அப்படின்னா அதற்கான சிகிச்சை முறைகள் முன்னாடி இருந்ததோடு இப்போ என்னென்ன மாற்றங்கள் இருக்குது டாக்டர்? அவங்க வந்து தொடர்ச்சியாக ஒரு இயல்பு வாழ்க்கை வாழ்வதற்கான சாத்தியங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது?
2: ஸோ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, பிஃபோர் 1950s 1960s எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர்னு ஒன்று வந்துட்டு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க இறந்துருவாங்க, கொஞ்ச நாள் தான் அவங்களால வாழ முடியும். ஸோ இப்போ இந்த 50-60 இயர்ஸில் வந்து ஹீமோடயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறை வந்து வந்திருக்கு. ஸோ ஹீமோடயாலிசிஸ்னால் என்னென்னா, நம்ம கழுத்துலேயோ இல்லை கால்லையோ இல்லை நம்ம ஒரு ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் ரூட்ஸ் மூலமாக ஒரு டியூப் மாதிரி செலுத்தினா, ஸோ நம்ம உடம்புலேருந்து பிளட்டை எடுத்து ஒரு மெஷின் மூலமாக வந்து உடம்புல இருக்க ரத்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணி உடம்புக்கே வந்து ரத்தத்தை திருப்பி கொடுத்துரும், ஒரு பியூர் பிளட். ஸோ அந்த மாதிரி ஒரு சிகிச்சை வந்துருச்சு, அதுக்கு பேர் ஹீமோடயாலிசிஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பெரிட்டோனியல் டயாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் ஒரு டியூப் மாதிரி போட்டு வயிற்றில் நார்மலாக இருக்கிற பெரிட்டோனியம்னு ஒரு கவர் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஆர்கனை கவர் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பு. ஸோ அதுவே வந்து ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் பண்ணி அது மூலமாகவும் உடம்புல இருக்க வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன் நமக்கு கொடுக்கும். நிறைய பேர் வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 10-25 இயர்ஸ் வரைக்குமே வந்து டயாலிசிஸில் வந்து வாழ்க்கையை வந்து கொண்டு போயிட்டுருக்கிறாங்க. இது இல்லாமல் வந்து ரொம்ப பெட்டரான ஒரு இது ஒரு நார்மல் லைஃப் நம்ம கொண்டு போகணும். ஏன்னா இந்த ஹீமோடயாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா வாரம் 2 தடவை வாரம் 3 தடவை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பெரிட்டோனல் டயாலிசிஸ் வந்து டெய்லி வீட்டில் நம்மளாக செல்ஃபாக பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ரொட்டீன் லைஃபை கண்டிப்பாக வந்து ஒரு ஹேம்பர் பண்ண தான் செய்யும். ஸோ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு இது டெவலப்மெண்ட் இந்த நம்மளோட இதில். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ண முடிஞ்சதுன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிட்டால் நம்ம நியர் நார்மல் லைஃபே வந்து கொண்டு போகலாம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில். எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: அவனை பாம்பு கடிச்சிருச்சு. என்ன பாம்புன்னு பாத்தீங்களா? என்ன பாம்புடா? கட்டுவிரி என்ன? தூக்கு தூக்கு தூக்கு தூக்கு.
6: கொடிய விஷக்கடியையும் குணமடைய செய்யும் கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோட்டில். கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டு விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷக்கடிகள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்.
7: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம். TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

0: டே கண்ணா, டேய், நம்ம தோட்டத்துல பாம்பு வந்துருச்சுடா, போய் கட்டை கம்பெல்லாம் எடுத்துட்டு வா.
1: பாம்படிக்கு என்ன கூப்பிடுறேன், போமா.
0: அதானே தைரியசாலின்னு உன்னை போய் கூப்பிட்டேன் பாரு, என்ன சொல்லணும். போ, போய் ஃப்ரீ ஃபயரு பப்ஜின்னு விளையாடிட்டு இருப்போ.
1: ஐயோ அம்மா, அது இல்ல, பாம்புகளை அடிக்க கூடாதுமா. பாம்புகள் விவசாயிகளுடைய நண்பன். நாம பாம்புகளை அடிச்சு கொள்றதுனாலதான் நிறைய பாம்பு இனங்கள் அழிஞ்சிட்டு வருது. நம்ம நாட்டுல பெரும்பாலும் விஷம் இல்லாத பாம்புகள் தாமா அதிகம்.
0: என்னது, விஷம் இல்லாத பாம்புகளா? அது என்னன்னு கொஞ்சம் சொல்லு பாப்போம்.
1: நம்ம நாட்டுல சாரப்பாம்பு, பச்சை பாம்பு, கொம்பேரி மூக்கன், புல்லுருவி, ஓலப்பாம்பு, தண்ணி பாம்பு, எண்ணெய் பனையன், வெள்ளிக்கோல் வரையன், மண்ணுளி பாம்பு, மலைப்பாம்புன்னு எல்லா பாம்புகளுக்குமே விஷம் கிடையாதுமா.
0: அப்போ விஷம் உள்ள பாம்புன்னா அது என்னன்னு?
1: நீ நல்ல பாம்புன்னு சொல்றியே, அந்த நாகப்பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், ராஜநாகம், இது எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய விஷமுள்ள பாம்புகள். இது பெரும்பாலும் நம்ம நாட்டுல ரொம்ப குறைவாதான் இருக்கும்.
0: சரிப்பா, இதெல்லாம் நம்ம வீட்டு பக்கத்துலயோ இல்ல வீட்டுக்குள்ளேயோ புகுந்தா என்ன பண்றது?
1: அம்மா, எந்த பாம்புகள் நம்ம கண்ணுல தென்பட்டாலும் அதை அடிக்காம வனத்துறைக்கு தெரிவிச்சோம்னா அவங்க பத்திரமா பாம்புகளை பிடிச்சிட்டு போய் காட்டுல விட்டுருவாங்க. ஒரு உயிரை நம்ம காப்பாத்தணுமா?
0: அடேங்க அப்பா, எப்பட்றா, எப்பல இருந்து என் புள்ள இப்படி அறிவாளியா மாறினா? வன உயிர்களை பாதுகாப்போம்,
1: சுற்றுச்சூழலை காப்போம்.
0: அக்கறையுடன்
1: தர்மபுரி பண்பலை 102.5.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 9:50. வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் சீரான சிறுநீரகம், சேலம் சண்முகா மருத்துவமனை சிறுநீரகவியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கேட்கலாம்.
3: டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்ததோட இப்போ எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கு டாக்டர்? அதாவது சக்சஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்கு? இந்த நம்ம உறுப்பை வந்து மாற்றி சிறுநீரகத்தை மாற்றி வைக்கும் பொழுது எந்த அளவுக்கு அதில் சக்சஸ் ரேட் இருக்கு, அது எப்படி நடக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
4: ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் ரேட் வந்து முதல்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% தான் சக்சஸ் ரேட் இருக்கும். ஒரு 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு பண்ணால் 6 பேர் சக்சஸ் வரும், 4 பேர் வந்து ஃபெயிலியர் ஆவாங்க. பட் இப்போ வந்து இட் ஹஸ் இன்க்ரீஸ் ட்ரமேட்டிக்கலி, 90-95% வந்து சக்சஸ் ரேட் வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ புதுசாக நிறைய மெடிசன்ஸ் வந்துருச்சு. எப்பயுமே வந்து ஒரு இப்போ நமக்கு வந்து ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம யூஸ்வலி வந்து சொந்தக்காரங்க வில் பி த க்ளோஸ்

0: பேஷன்ஸ் வில் பி த பெஸ்ட் டோனர்ஸ். ஸோ அவங்க கிட்டேருந்து எடுத்து வச்சாலும் ஈவன் ஹவு க்ளோஸ் தே ஹர் உடம்பு வந்து அதை தள்ளி வைக்க ட்ரை பண்ணும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரிஜெக்ஷன், அதாவது ரிஜெக்ஷன் தெரப்பீஸ் நிறைய நியூ மெடிசன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வந்து அந்த கிட்னி வந்து உடம்பு ஏற்றுக்கிற தன்மை ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. ஸோ யூரினும் வந்து நமக்கு இமீடியட்டாக வர ஆரம்பிச்சிடும். வித்தின் ஒரு 3-4 days வந்து வில் பி கம்மிங் பேக் டு நார்மல். ஸோ இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா லைவ் டொனேஷன், கெடாவர் டொனேஷன் சொல்லுவாங்க. லைவ்னு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களாக கொடுக்கறது. ஸோ க்ளோஸ் ரிலேஷன்ஸ் வரும்போது கூட பிறந்தவங்க தான் பெஸ்ட் பீப்புள் டு கிவ். அது இல்லாமல் வந்து அப்பா அம்மா, தாத்தா பாட்டிங்கள் இவங்கெல்லாம் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இதை தாண்டி வந்து நம்ம சொந்தக்காரங்க இல்லாமல் நம்ம கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து அதோட லைஃபும் கம்மியாக தான் இருக்கும். அதை நம்ம ஊரில் வந்து தே ஆர் நாட் அக்செப்டிங் ஆல்சோ, இட்ஸ் அகேன்ஸ்ட் லா. ஸோ இந்த மாதிரி சொந்தத்தில் யாருமே இல்லை கொடுக்கறக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாத வந்து கெடாவர் டொனேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து டயாலிசிஸ் ஆரம்பிச்சுட்டு இனிமேல் நமக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ரெக்கவர் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதுக்குன்னு கெடாவர் ரெஜிஸ்ட்ரி இருக்குது. அதில் ரெஜிஸ்டர் நம்ம பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த பிளட் குரூப், சேம் பிளட் குரூப் வந்து வரும்போது அதுக்கான அந்த ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்லாட்டுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கெடாவர், அதாவது இறந்து போன உடம்புலேருந்து நம்ம அந்த அவங்க டொனேட் பண்ணலான்னு வில்லிங் சொல்லிட்டாங்க, அதாவது பிரெயின் டெட் ஆனாங்க பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து, நம்ம கிட்னி எடுத்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதுலேயும் கொண்டு போகலாம். அதோட லைஃப்மே வந்து லைவ் டொனேஷன் வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட்டாக வந்துருச்சு. அட்வான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது முதல்லலாம் வந்து சேம் பிளட் குரூப் தான் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வேறு வேறு பிளட் குரூப், பினா பி தான் கொடுக்கணும்னு இருந்தது வந்து இப்போ ஏ பிளட் குரூப்பும் கொடுக்கலாம், வேறு பிளட் குரூப்பும் வரலாம். பட் என்ன, வேறு பிளட் குரூப் கொடுக்கும்போது நம்ம உடம்புல ஆல்ரெடி வந்து இப்போ நான் பி பிளட் குரூப்னா எனக்கு ஏ பிளட் குரூப் எதிர்த்து எதிர்ப்பு சக்தி நிறைய ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அதை வந்து அளவிட்டுட்டு அதுக்கேற்ற அந்த எதிர்ப்பு சக்தியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு சில ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணி குறைச்சிட்டு அப்புறமா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து இப்போ ஆல் இண்டியா லெவலில் வந்து ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ஸ் என்னென்னா இப்போ நம்ம இப்போ என்னோட சொந்தக்காரங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது வேறு பிளட் குரூப்னால, என் பக்கத்து வீட்டில் இன்னொருத்தருக்கா அவனுக்கும் கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, அவனாலேயும் வந்து அவன் சொந்தக்காரனால் கொடுக்க முடியாது. பட் ரெண்டு பேருமே வில்லிங்காக இருக்காங்க. பட் என்னோட பிளட் குரூப் ஏ அவனது, என்னோட சொந்தக்காரது பி, அவங்களது அதே மாதிரி ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ நான் என் சொந்தக்காரன் அவனுக்கு கொடுக்க சொல்லிக்கலாம், அவனோட சொந்தக்காரன் எனக்கு கொடுக்க சொல்லிக்கலாம். திஸ் இஸ் கால் ஸ்வாப். ஸோ இந்த மாதிரி ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ஸ் வந்து நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ஸ் பண்ணும்போது ஒரே பிளட் குரூப்பே கொடுக்குற மாதிரி இருக்குது, ரெண்டு பேருக்குமே கிட்னிஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி இட் இஸ் கம்மிங் அப் இன் நார்த் இண்டியில் வந்துட்டுருக்கு, நம்ம ஊரில் இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ இந்த ஸ்வாப் டிரான்ஸ்பிளான்ஸ் மூலமாக வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கெட்டிங் லைஃப் பேக்.
1: அது இல்லாமல் பொதுவாக இந்த சிறுநீரக தொற்று அப்படிங்கிறது அப்பப்போ ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சிக்கலாக இருக்குது, குறிப்பாக பெண்களுக்கும் அதோட பாதிப்பு அதிகமாக இருக்குது. சிறுநீர தொற்றை பொறுத்த வரைக்கும் அவங்க கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன, இந்த பர்சனல் ஹைஜீனில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என்ன. அது ஒரு சமயம் அந்த மாதிரி சிறுநீர தொற்றுமே வந்து சின்னதான ஒரு பாதிப்பு நம்ம நினைக்கிறோம், அது பெருமளவுக்கு வேறு மாதிரி ஏதாவது ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி கொஞ்சம்,
0: சிறுநீரகம் வந்து இன்ஃபெக்ஷன், ஃபீமேல் பீப்புள் ஆர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன் தென் மேல்ஸ். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூரின் போகிற இந்த யூரிட்டர்னு சொல்லுவாங்க, அந்த லென்த் வந்து ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனாலேயே தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ அவங்க வந்து ஹைஜீன், ஆப்வியஸ்லி வந்து ஹைஜீன் வில் ப்ரொடெக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணுமே தவிர மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர் ஆர் ஃபீமேலுக்குன்னு சில டிசீசஸ் ரொம்ப காமன், சில வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே வந்து ஃபீமேலுக்கு ரொம்ப காமன், மேலுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது இந்த வேரியேஷன்ஸ் இந்த மேலுக்கும் ஃபீமேலுக்கும் அந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். அதர்வைஸ் நம்ம காமன் ப்ரிகாஷன்ஸ் தான், தண்ணி நல்லா குடிச்சிட்டு ஹைஜீனிக்காக இருந்துட்டு, சுகர் பிபி கண்ட்ரோல் அண்டு சால்ட் ரெஸ்ட்ரிக்டடாக எடுத்துக்கணும், ஸ்மோக் அவாய்ட் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன ரொட்டீன் ப்ரிகாஷன்ஸ்னால தான் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும்.
1: அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு பெருமளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியமானன்ற தகவலை சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒரு சரியான உணவு முறை, தேவையான அளவுக்கு உடற்பயிற்சி, இந்த குறிப்பாக புகையிலை பழக்கம் இந்த மாதிரியான பழக்கங்கள் இல்லாமல் இருந்தனாலே நம்ம தவிர்க்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்கீங்க. அது இல்லாமல் குறிப்பாக இப்போ இருக்கிற நிறைய முன்னேற்றங்கள் சிறுநீரக சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டதுக்கு மிக்க நன்றி.
0: தேங்க்யூ.
2: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz அலைவரிசைகளில் இன்று காலை 10:05 அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: சந்தன மனம் கமழும் SKM பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நிறைவு பெற்றது இன்றைய வானொலியில் வசந்தம். இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் சீரான சிறுநீரகம் சேலம் சண்முகா மருத்துவமனை சிறுநீரகவியல் சிறப்பு நிபுணர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம், உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன். சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்கமாளிகை. மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை
1: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
1: கோபம் வராமல் காப்பது எப்படி? அப்படி வராமல் கோபத்தை தடுக்க முடியாது என்றால் வந்த கோபத்தை செய்கூலி சேதாரம் இல்லாமல் வெளிப்படுத்துவது எப்படி? கேள்விகளோடு வந்தார் நண்பர் புகழ்மதி. நண்பர் நேராக நகைக்கடையிலிருந்து வருகிறார் போலிருக்கிறது. அதனால் தான் செய்கூலி சேதாரம் என்கிற சொற்களை எல்லாம் போட்டு கேள்விகளை அடுக்குகிறார். நான் கேட்டேன், அதென்னங்க கோபத்தில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வெளிப்படுத்துவது? புகழ்மதி சொன்னார், நீங்கள் தான் எடுத்ததற்கெல்லாம் வள்ளுவரை சொல்லீர்களே, எனக்கும் தெரியும், சினவெண்ணும் சேர்ந்தாரை கொல்லி என்றால் கோபம் யார் மீது வருகிறதோ அவரையும் கொல்லும், யாருக்கு வருகிறதோ அவரையும் கொல்லும். அதனால்தான் செய்கூலி இல்லாமல் யாருக்கும் சேதாரம் இல்லாமல் கோபத்தை வெளிப்படுத்துவது எவ்வாறு என்று கேட்கிறேன். கோபம் வராமல் தடுக்க முடியாது, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனானப்பட்ட தவசீலர்களுக்கே கோபங்கள் வந்து அவை சாபங்களாக உலாவிக் கொண்டிருக்கின்றன புராணங்களில். ஆனால் வருகின்ற கோபத்தை பாதகமில்லாமல் எப்படி வெளியேற்றுவது? எல்லாருக்கும் கோபம் வருவது

0: கூலி சேதாரம் என்கிற சொற்களை எல்லாம் போட்டு கேள்விகளை அடுக்குகிறார். நான் கேட்டேன், அதென்னங்க கோபத்தில் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வெளிப்படுத்துவது? புகழ்மதி சொன்னார், நீங்கள்தான் எடுத்ததற்கெல்லாம் வள்ளுவரை சொல்லீர்களே, எனக்கும் தெரியும், சினவண்ணும் சேர்ந்தாரை கொல்லி என்றால் கோபம் யார் மீது வருகிறதோ அவரையும் கொல்லும், யாருக்கு வருகிறதோ அவரையும் கொல்லும். அதனால்தான் செய்கூலி இல்லாமல் யாருக்கும் சேதாரம் இல்லாமல் கோபத்தை வெளிப்படுத்துவது எவ்வாறு என்று கேட்கிறேன். கோபம் வராமல் தடுக்க முடியாது, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனானப்பட்ட தவசீலர்களுக்கு கோபங்கள் வந்து அவை சாபங்களாக உலாவிக் கொண்டிருக்கின்றன புராணங்களில். ஆனால் வருகின்ற கோபத்தை பாதகமில்லாமல் எப்படி வெளியேற்றுவது? எல்லாருக்கும் கோபம் வருவது ஒரு நொடி பொழுதுதான். அது வந்த வேகத்திலேயே வீரியம் குறைந்து போகும். அந்த வீரியத்தை வரும்போதே மட்டுப்படுத்தி எப்படி வெளியேற்றுவது என்பதே புகழ்மதியின் கேள்வி. சிலரை பார்க்கலாம், கோபம் வந்துவிட்டால் மூசு மூசென்று அழத் தொடங்கி விடுவார்கள். என்ன என்ன என்று கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டார்கள். சிலருக்கு கோபம் வந்தால் சின்ன வயதில் கற்று வைத்திருந்த எல்லா கெட்ட வார்த்தைகளையும் ஒரு பக்கமாக திரும்பி சத்தம் போட்டு கொட்டி தீர்த்து விடுவார்கள். சிலர் கோபம் வந்தவுடன் தங்களை தாங்களே உடலியல் ரீதியாக துன்புறுத்தி கொள்வார்கள். இப்படி செய்வதால் கோபம் வருவதை மறைத்து விட்டதாக கூற முடியாது. அழுதாலும் தங்களை தாங்களே துன்புரித்து கொண்டாலும் அதில் ஒரு வகை சேதாரம் இருக்கிறது. சத்தம் போட்டு திட்டினால் கூட அடுத்தவரை பாதிக்கும் நிலை உண்டாகும். அப்படியானால் செய்கூலி சேதாரமின்றி கோபத்தை வெளிப்படுத்துவது எப்படி? மேனாட்டில் ஒரு தந்தை தன்னுடைய கைக்குழந்தையை தள்ளுவண்டியில் வைத்து தள்ளிக்கொண்டு சாலை வழியே சென்று கொண்டிருந்தார். குழந்தை வீறு வீறென்று அழுது கொண்டே வந்தது. அந்த தந்தை அடிக்கடி, பீட்டர் சும்மாவா, பீட்டர் பொறுமையாவா, பீட்டர் சத்தம் போடாமவா, பீட்டர் டென்ஷன் ஆயிராத என்று கூறிக்கொண்டிருந்தார். வழியில் பார்த்த ஒருவர் அவரிடம் கேட்டார், என்னங்க இது, உங்கள் குழந்தை பேர் பீட்டரா? அதுகிட்ட பேசாமவா சத்தம் போடாமவா அப்படின்னு சொன்னால் அது அழுகை நிறுத்திடுமா? அந்த பச்சை பிள்ளைக்கு என்னங்க புரியும், முதல்ல தூக்குங்க என்று சொன்னார். அதற்கு அந்த குழந்தையின் தந்தை சொன்னார், ஐயா, பீட்டர் என்பது என் பெயர். குழந்தை சதா கத்தி அழுது கொண்டே வருவதை பார்த்ததும் எனக்கு கோபம் கோபமாக வந்தது. நான் என் கோபத்தை அடக்கத்தான் அப்படி கூறிக்கொண்டே வந்தேன் என்றார். ஆபிரகாம் லிங்கன் சொல்லுகிறார், உங்களுக்கு யார் மீதாவது எந்த செயல் மீதாவது கோபம் வந்தால் உடனே வெளிப்படுத்தி விடாதீர்கள். ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுங்கள். மனத்தில் பொங்கும் உணர்ச்சிகளை எல்லாம் பேப்பரில் எழுதி தீர்த்து விடுங்கள். பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்கிறார். இது ஒரு நல்ல வழி போல தோன்றுகிறது. கோபம் என்பது ஒரு நிமிட பைத்தியக்காரத்தனம். ஒரு நிமிடம் கடந்ததும் நாம் கோபப்பட்டு செய்தவையெல்லாம் நமக்கே அபத்தமாக தோன்றும். அபத்தங்களை எழுதி வைக்க எழுதி வைக்க அபத்தங்களே தோன்றாமல் போகுமல்லவா?
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம் கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.

0: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களன் மங்களில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய

0: சமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: எடுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:08. பண்பலைகள் தொடர்ந்து கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும்.

தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் தென்கரை கோட்டையில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த தென்கரை கோட்டை. கோட்டை என்றாலே உயர்ந்த மலை பகுதிகளில் அமைந்திருப்பது வழக்கம். ஆனால் இங்கு தரைப்பகுதியில் அமைந்துள்ளது. கிபி 16 நூற்றாண்டில் கிருஷ்ணதேவராயரால் சுமார் 40 ஏக்கரில் கோட்டையும் கோயில்களும் கட்டப்பட்டன. ஜலகண்டேஸ்வரர் நதியின் தென்கரையில் கோட்டை அமைந்துள்ளதால் இதற்கு தென்கரை கோட்டை என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. கோட்டைக்கு அருகில் ராமர் கோயில் அமைந்துள்ளது. தகடூர் என்னும் தருமபுரி மாவட்டத்தில் மொரப்பூர் மையத்தில் தலவரி வசூல் செய்வதற்காக குறுநில மன்னர் சீலப்ப நாயக்கர் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஜலகண்டேஸ்வரர் ஆற்றின் அருகே ஓய்வு எடுத்துள்ளார். அப்பொழுது சீலப்ப நாயக்கரின் கனவில் திருமண கோலத்தில் ராமர் சீதையுடன் காட்சி அளித்ததால் அவர் தென்கரை கோட்டை பகுதியில் கோவில் நிறுவியதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது. கோட்டை வளாகத்தில் கல்யாணராமர் கோவிலும் அதன் வடபுறத்தில் நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயமும் அம்மன் சன்னதி ஆஞ்சநேயர் முருகன் சன்னதிகள் ஆகியன உள்ளன. சைவ வைணவ கோயில்கள் ஒன்றாக அமைந்துள்ள புண்ணிய ஸ்தலமாக இருக்கின்றது தென்கரை கோட்டை கல்யாணராமர் கோவில். இக்கோவிலின் சிறப்புகளை குறித்து மேலும் எடுத்துரைக்கிறார் கோவிலின் அர்ச்சகர் பிரகாசம் அவர்கள்.

தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் தென்கரைக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாணராமர் என்ற நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயத்தின் அர்ச்சகர் ஸ்ரீ பிரகாசமையர். இந்த கோயிலுடைய சிறப்புகள் என்னன்னா, 40 ஏக்கர் சுற்றளவுல முன்னாடி என்ட்ரன்ஸ்ல விநாயகர் ஆலயம், அடுத்தது சஞ்சீவராயர் ஆலயம், அதுக்கடுத்தது உள்ள பாத்தீங்கன்னா கல்யாணராமர், அண்டு பக்கத்துல நஞ்சுண்டேஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்குது. இது கிட்டத்தட்ட 12 நூற்றாண்டு காலத்து

0: காலத்துல நாயக்கர்கள் அரசர்களால் ஆண்ட காலத்துல கட்டப்பட்ட உலகத்திலே இருக்கிற தரைக்கோட்டையாகும். முன்னாள் 20 அடி அகலை அமைச்சு கட்டியிருக்காங்க தரைக்கோட்டை, இது ஒண்ணுதான். இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னன்னா, இங்க வந்து மூலவர்கள் வந்து 12 பேர் இருப்பாங்க. ராமர், சீதை திருமண கோலத்துல சிம்முத்திரையில அமர்ந்த நிலையில காட்சியளிப்பாங்க. ராமர், சீதை, லக்ஷ்மண், பரதன், அனுமன், சத்ருகன், வசிஷ்டர், விஸ்வாமித்ர, வாலி, கிருபன், அந்தகன், விபூஷணர், மொத்தம் 12 மூலவர்கள் இருப்பாங்க. இதனுடைய பெரிய சிறப்பு என்னன்னா, அவருக்கு 2 குருநாதரும் இங்க இருப்பாங்க. அதுதான் இதோடைய பெரிய சிறப்பு. இங்க இந்த கோயிலுடைய இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா, கோயில்ல திருமணம் ஆகாத நீண்ட நாட்கள் தள்ளி போகுது அப்படின்னா, இங்க வந்து 3 வாரம் வந்து சுவாமிக்கு ஒரு பல்ல அபிஷேகம், புது வஸ்திரம் சாத்தி, அவங்களால் முடிஞ்ச நெய்வேதியம் செஞ்சு வச்சு படைச்சு மாலை மாத்தி கொண்டு போய் வச்சோம்னா 90 நாள்ல ஜாதகம் சரியாகும். இதுதான் இந்த கோயிலுடைய பெரிய சிறப்பு. இங்க இசை தூண்கள் எல்லாமே கல்லினால் கட்டப்பட்ட தூண்கள் இருக்கு. இது அந்த தூணை தட்டினீங்கன்னா இசை தூண்கள் வரும். இது இந்த கோயிலுடைய பெரிய சிறப்பு. இது அதுக்காக பக்கத்துல குதிரை கொட்டகை, தர்பார் ஹால், தானிய கிடங்கு, இந்த தெப்பக்குளம் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் சிதலடைஞ்சிருக்கு. அந்த காலத்துல வரி வசூல் பண்றதுக்காக மெயின் இடமா வச்சு ஆண்டிருக்காங்க அரசர்கள்.
1: மூலவர் கல்யாண ராமர் எப்படி இருப்பாரு?
0: மூலவர் கல்யாண ராமர் வந்து சிம்முத்திரையில திருமண குளத்தை அமர்ந்த நிலைமையில இருப்பாரு. நீங்க அமர்ந்த நிலைமையில எங்கேயுமே பார்க்க முடியாது. இங்க ஒண்ணு பாக்கலாம், சேலத்துல இருக்கிற கோதன் ராமர் கோயில். இந்த 2 இடத்துலதான் சிம்முத்திரையில அமர்ந்த நிலைமையில இருப்பாங்க. இங்க பட்டாபிஷேக குளத்தோட பரிவார தெய்வங்களோட இருப்பாங்க.
1: கோயில் திறந்திருக்கிற நேரம் எப்பப்போ?
0: சனிக்கிழமை காலையில 6 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் திறந்திருக்கும். மற்ற விசேஷ நாட்கள் அனைத்து நாளும் திறந்திருக்கும். வைகுண்ட ஏகாதசி, ராமநவமி இதெல்லாம் சிறப்பு விசேஷமான நாட்கள், விசேஷமாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி இப்பதான் பக்கமா கும்பாபிஷேகம் பண்ணோம். மறுபடியும் ஐப்பசி 2ஆம் தேதி சுவாமிக்கு திருக்கல்யாணம் பண்ணி தேரோட்டம் நடைபெறும் வருஷம்.
1: புரட்டாசி மாசத்துல நடக்கக்கூடிய சிறப்புகள் என்னென்ன? எந்த மாதங்கள்ல வேற என்னென்ன சிறப்புகள் நடக்கும்?
0: புரட்டாசி மாசம் சனிக்கிழமை சிறப்பா இருக்கும், மக்கள் அதிகமா வருவாங்க. புரட்டாசி மாசம் எல்லா நாளும் தொடர்ந்து தீபம் போடுவேன். மக்கள் வந்தாங்கன்னா அதிகரிக்கிறப்ப நட சாத்திடுவேன். மார்கழி மாசம் தினசரி பூஜை உண்டு. விசேஷ நாட்கள் எல்லாமே ஓரளவுக்கு சிறப்பான மக்கள் வராங்க.
1: பக்தர்கள் எங்கெங்க இதெல்லாம் வர்றாங்க? இப்ப பக்தர்களுக்கு அங்க வேற என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்கு? அதாவது இப்போ ஏதாவது முடி எடுக்கிறது, இந்த மாதிரியான
0: நாதஸ்வரம் கோயில்ல நாதஸ்வரம் வாசிக்கிற இருக்கிற முடி எடுக்கிற இது இருக்கு. தண்ணி வசதி இருக்கு. இங்க திருமணம் நடைபெறுது. விசேஷ நாட்கள் முகூர்த்த நாள்ல எல்லாம் பக்கத்துல 7 கிராமத்துல ஒரு பொதுவான கோயில் இது. அனைத்து சமூகத்தினரும் இங்க வந்து திருமணம் பண்றாங்க. வசதி இருக்கு, வண்டி வாகன நிறுத்தத்துக்கு எல்லா விதமான வசதி இருக்கு. திருமணம் நடக்கிறது.
1: கோயிலுக்கு நம்ம வர்றதுன்னா எந்த வழியாக வரலாம்?
0: தர்மபுரியிலிருந்து வந்தீங்கன்னா சிந்தல்வாடி, ராமியம்பட்டி, அதுக்கடுத்து தென்கரை கோட்டை. இந்த சைடு 60ல இருந்து வந்தீங்கன்னா கோபிநாதம்பட்டி, குற்றூர்ல இறங்கி ஒரு 3 கிலோமீட்டர் தென்கரை கோட்டை. சேலத்துல இருந்து வந்தாலும் கோபிநாதம்பட்டி குற்றோடு. சேலத்துல வந்து சுகர் மில் வழியாகவும் வரலாம். இந்த சைடு இருந்து வந்தால் பொம்மடியிலிருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தென்கரை கோட்டை.
1: பெருமாளோட அவதாரங்கள் பல இருந்தாலும் ராமர் அவதாரத்தோட சிறப்புகள் என்ன? அந்த ராமர் வழிபாட்டோட சிறப்புகள் என்ன?
0: விஷ்ணுவோட ஒரு அவதாரமாக இருந்தாலும் அது வந்து மனித பிறவி. மனிதன் வந்து அனுபவிக்கக்கூடிய அனைத்து விதமான இன்ப துன்ப அனைத்தையுமே வந்து ராமர் அனுபவிச்சு இருப்பாரு. அதனால மற்ற கடவுளை வழிபடுவதோட ராமரை 1 டைம் வழிபடுவது மற்ற கடவுளை 100 டைம் வழிபடுவதற்கு சமமான ஒரு புண்ணியத்தை தரும்.
1: கோயில் சம்பந்தமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தது உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? உங்க பேரு, உங்க நம்பர் சொல்லிருங்க.
0: என்னுடைய பேர் வந்து பிரகாஷம். என்னுடைய மொபைல் நம்பர் வந்து 9842398963833118190.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது SKM பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் SKM பூர்ணா பூஜா ஆயில். இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.

கோவிலை சுற்றி அமைந்துள்ள கோட்டை மண்ணால் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட மதில் சுவரை அரணாக கொண்டது. சுவரின் மறுபுறம் சுமார் 15 அடி ஆழத்தில் அகழி உள்ளது. கோட்டையில் மிகப்பெரிய குளம், ஓய்வறை, யானை, குதிரைகளின் லாயங்கள் உள்ளன. தர்பார் அரண்மனை 50 அடி உயரம், 75 அடி நீளம், 30 அடி அகலம் கொண்ட தானிய சேமிப்பு கிடங்கு உள்ளது. கல்யாணராமர் கோவில் மண்டபத்தில் உள்ள 29 தூண்களில் ஒவ்வொரு ஓசையையும் வெளிப்படுத்தும் இசை தூண்களாக உள்ளன. தருமபுரியிலிருந்து 36 கிலோமீட்டரும் அரூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோட்டை கோவில் சுற்றுலா பயணிகள் காண வேண்டிய முக்கிய இடங்களில் ஒன்றாக விளங்குகின்றது. நேரம் கிடைக்கும் பொழுது நாமும் வாழ்வில் ஒருமுறையேனும் சென்று கல்யாணராமரை தரிசிக்கலாம்.

0: இன்று நாம் தரிசித்த ஆலயம் தருமபுரி மாவட்டம் தென்கரை கோட்டையில் அமைந்துள்ள கல்யாணராமர் திருக்கோவில்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயிலின் அருள் தரும் ஆலயங்கள் தொடர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.

0: சந்தன மனம் கமழும் எஸ்கேஎம் பூர்ணா பூஜா ஆயில், இது பஞ்சதீப விளக்கேற்றும் எண்ணெய்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு
4: 9566723.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
7: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
10: அனில் சோயா சங்க்ஸ்.
11: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
12: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
13: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
12: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
13: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
12: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.

0: பாத்ரூம் தங்க மாளிகை வழங்கும். நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். என்ஜோ காலேஜ் ராணி பேசுகிறேன். படம் புது புது அர்த்தங்கள், பாடல் கல்யாண மழை கொண்டாடும் பெண்ணி. இன்னைக்கு எனக்கு திருமணம் நாள், இந்த பாடலை போடுங்க. நன்றி.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: சா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: அரசின்படியும் சிலிருக்க விசை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேதியோட அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் 4ஆம் தேதி வச்சிருக்காங்க ஸ்கூலோட ஓப்பனிங்க. இந்தியாவோட வட மாநிலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அனல் காற்று வீசும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்துருக்கு. இங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நம்ம இருக்கிறது நமக்கே நல்லதுன்னு சொல்லலாம். நீங்கள் கேட்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், தர்மபுரியிலிருந்து பிரியா பேசுகிறேன். எனக்கு துள்ளாத மனம் துள்ளும் படத்திலிருந்து தொடு தொடு நிலவே சாங் வேணும்.

0: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
4: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
5: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
6: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

இதுவரை கேட்டு ரசித்தோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. மங்களன் மங்களில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடியுடன் அட்வான்ஸ் புக்கிங் செய்யுங்கள்.

0: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், அத்திமருத்துவ அருண், படம் பார்வை ஒன்றை போதுமே, பாடல் நீ பார்த்துட்டு போனாலும் பாக்க.

0: ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனியில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்கும்.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: ரிங்காரமிடம் ரிதம்ஸ், தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்
9: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90. மகளிரும் வானொலியும் சுயத்தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
10: வணக்கம் நேயர்களே, வானொலி மனிதர்களின் வாழ்க்கையில் உணர்வுகளையும் தகவல்களையும் நினைவுகளையும் இணைக்கும் இனிய ஊடகம். குறிப்பாக மகளிரின் அன்றாட வாழ்க்கையில் வானொலி ஒரு தோழியாகவும் வழிகாட்டியாகவும் ஊக்கமளிக்கும் சக்தியாகவும் இருந்து வருகிறது. வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று மகளிரும் வானொலியும் வீட்டு வேலைகளின் நடுவிலும், தொழில் முயற்சிகளின் பயணத்திலும், குடும்ப பொறுப்புகளின் இடையிலும் பல பெண்களின் மனதில் வானொலி இனிய தோழியாக ஓங்கி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்காலைச் சேர்ந்த சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி திருமதி ஆர் அம்பிகா அசோக் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் பெண்களும் வானொலியும் பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இன்று நாம் பேசலாம். வணக்கம் அம்பிகா.
11: வணக்கம்.
10: முதல்ல உங்களை பற்றியும் உங்களுடைய சுயதொழில் பற்றியும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க.
11: வணக்கம். என்னோட பேர் ஆர் அம்பிகா அசோக். நான் காரைக்காலை சேர்ந்த ஒரு பெண். சோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆன்லைன்ல குழந்தைங்களுக்கான வகுப்புகளை எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் சரி, திறன் சம்பந்தமான, மொழி சம்பந்தமான பாடங்களையும், மொழி திறன் சொல்லி கொடுக்கறதையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன்.
10: சரி, என்னென்ன மொழிகள் நீங்க கற்றுக் கொடுக்கறீங்க?
11: நாங்க 4 மொழி கத்து கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, அதுக்கப்புறம் பிரெஞ்சு. இந்த 4 மொழிகளும் கத்து கொடுத்துட்டு இருக்கோம்.
10: சரி, உங்களுக்கு வானொலி கேக்குறது ரொம்ப பிடிக்குமா?
11: எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானொலி வந்து என் வாழ்க்கையில ஒரு அங்கம் வந்து வானொலி தான்.
10: சரி, இப்ப வானொலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத நீங்க 4 மொழி கற்றுக் கொடுக்கறீங்க இல்லையா, அந்த 4 மொழியிலையும் சொல்லுங்களேன்.
11: ஓகே, நான் தமிழ்ல முதல்ல சொல்றேன். எனக்கு வானொலி மிகவும் பிடிக்கும். எனக்கு ஆகாஷ்வாணி மிகவும் பிடிக்கும். வானொலின்னு சொல்றதை விட ஆகாஷ்வாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஆகாஷ்வாணி வெரி மச். ஹிந்தியில இதே சொல்லணும் அப்படின்னா, முஜே ஆகாஷ்வாணி பஹுத் பசந்த் ஹே. பிரெஞ்சுல சொல்றோம் அப்படின்னா, ஜமே பொக்கோப் ல ரேடியோ. இங்க ரேடியோங்கிறது ஆகாஷ்வாணி தான். சோ ஆகாஷ்வாணி எனக்கு குழந்தை பருவத்தில இருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது சம்பந்தமா பேசுறதுக்கு இங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட.
10: சரி, இப்ப குழந்தையா இருந்தப்ப நீங்க வானொலி கேட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் இப்ப ஞாபகம் இருக்கா? அத பத்தி சொல்லுங்களேன். எந்த வயசுல நீங்க ரேடியோ கேட்க ஆரம்பிச்சீங்க?
11: எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து, எங்க வீட்டுல என்னோட தந்தை ரேடியோ கேட்கிற ஆர்வம் ரொம்ப அதிகமா உள்ளவங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களோட ப்ரோக்ராம் எங்க வீட்டுல டெய்லியுமே போகும் காலையில. சோ அந்த ரேடியோ காலையில ஆரம்பிச்சாங்கன்னா எங்க டேடி ஆபீஸ் போற வரைக்கும் அந்த ரேடியோ கேட்பாங்க. அதனால சின்ன வயசுல இருந்து எனக்கு ரேடியோ கேட்ட பழக்கம் உண்டு.
10: பெண்களோட வாழ்க்கையில வானொலி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?

0: பெண்கள் பொதுவா இப்ப இருக்க ஜெனரேஷன் நிறைய வேலை செய்ய வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். வீட்டு வேலையா இருக்கட்டும், இல்ல வெளியில ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னாலும், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கான வேலை நேரம் அதிகம். அந்த வேலை நேரத்துல ஒரு விஷயத்த கேட்டுக்கிட்டே செய்ய முடியும் அப்படின்னா அது ரேடியோ தான். அதுவும் அதை கேட்கும் போது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமே நம்மளால கேட்க முடியும். ஒரு மைண்டுக்கு வேலை இல்லாத மற்ற வேலைகள் எது செய்யும் போதோ, ஒரு துணி துவைக்கும் போதோ இல்ல சமைக்கும் பொழுதோ எதுவா இருந்தாலும் அந்த நேரத்துல நம்ம ரேடியோவை கேட்டுக்கொண்டே நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அதனால பெண்களோட வாழ்க்கையில ரேடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: வானொலி பெண்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வு அளிக்கிறதா?
0: கண்டிப்பா. வானொலியில நிறைய தொழில் முனைவர்களாகட்டும் இல்லனா பெரிய லீடர்ஸா இருக்கட்டும், நிறைய பேரை நம்ம வந்து பேசுவோம் அவங்க கிட்ட. நீங்க நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவீங்க. அப்ப பெண்களுக்கு வந்து இவங்களால எல்லாம் இவ்வளவு முடியுது, இவர்களால செய்யும்பொழுது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து தாராளமா உருவாக ஆரம்பிச்சிடுது.
1: இப்ப இன்னைக்கு உள்ள காலகட்டம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க எப்பவுமே ஸ்கிரீன்லயே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ரேடியோ அப்படிங்கறது எவ்வளவு முக்கியம், அதை ஒரு இல்லத்தரசியா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க?
0: டிவி பார்க்கும் சரி, இல்ல இப்ப வந்து எல்லாருமே கேட்ஜெட்ஸ்க்கு மாறியாச்சு, போன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதுல கண் குறைபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வருது. அது மட்டும் இல்லாம குழந்தைங்க என்ன பாக்குறாங்கிறத நம்மளால கண்காணிக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த கேட்ஜெட்ஸ பொறுத்த வரைக்கும். அதாவது திரையில நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாமே, ஒரு போன் வச்சிருந்தாங்கன்னா அவங்க என்ன பாக்குறாங்கிறத பேரண்டால கண்காணிக்க முடியாது. ஆனா ரேடியோ கேட்கும் பொழுது நம்ம குழந்தைங்க என்ன கேக்குறாங்களோ அதையே தான் நாமளும் சேர்ந்து கேட்கறோம். சோ அவங்களுக்கு அறிவுள்ள கருத்துக்கள் வந்து கரெக்டா போய் சேர்றத நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும். முக்கியமா நம்மளோட பசுந்தளிர் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில குழந்தைங்க அவங்களோட திறமைய கொண்டு வராங்க, அவங்களை நம்ம என்கரேஜ் பண்றோம். இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். இத பத்தி கேட்கும் பொழுது பசுந்தளிர்ல இவங்க பண்ணிருக்காங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை இந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வருது. அதனால ஸ்கிரீன் டைம் ஒழிக்கணும் அப்படின்னா, அதை குறைக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரேடியோ தான்.
1: சரி, இப்ப உங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா 4 மொழிகள்ல பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு பெரிய ஒரு தகுதி. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எந்த வயசுல இருந்து நீங்க மற்ற மொழிகளை வந்து படிக்க ஆரம்பிச்சீங்க?
0: என்னோட தாய்மொழி தமிழ் தான். நல்ல ஒரு பள்ளியில படிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சதுனாலும், நல்ல சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் எனக்கு கிடைச்சதுனாலும் என்னால ஆங்கிலத்துல நல்லா உரையாட முடிஞ்சது. மற்ற மொழிகள் வந்து என்னோட புதுச்சேரியில பிறந்ததுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, பிரெஞ்சு மொழிய ஈஸியா கத்துக்க முடியும். இப்ப எல்லா மாநிலத்தில இருக்கிறவங்களுக்குமே அதை கத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்களோட காலகட்டத்துல புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அது ஒரு தனி சிறப்பா அமைஞ்சதுனால நான் வந்து பிரெஞ்சை வந்து இரண்டாம் மொழியா எடுத்தேன். கல்லூரியிலயும் அதை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் என்னோட தந்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஹிந்தி கேட்டு கேட்டு நிறைய கேட்கிற அனுபவம் இருந்ததுனால ஹிந்தி மேல ஆர்வம் தானாவே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சபா பரீட்சைகள்ல எழுதி ஹிந்தியையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: குழந்தைங்களுக்கு, அதுலயும் நீங்க சொல்ற மாதிரி 13 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பல மொழிகளை கற்பிப்பது அப்படிங்கறது ஒரு சவாலான விஷயம். அதே போல குழந்தைகளுக்கு அது ஏன் தேவை, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
0: குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மொழியை சீக்கிரமா கற்றுக்க கூடிய ஆற்றல் குழந்தைகள் கிட்ட அதிகமா இருக்கு. எந்த ஒரு மொழியா இருந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமா கத்துப்பாங்க பெரியவர்களை விட. இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு குளோபல் லாங்குவேஜ், நம்ம அனைவருமே கத்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். அதே போல அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் நமக்கு இந்தியாவில இருக்கிறோம், அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் தெரியும் பொழுது அந்த கம்யூனிகேஷனுக்கு நமக்கு உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குது. எனக்கு இந்த மொழி தெரியும் அப்படிங்கும் பொழுது நான் ஒரு நார்த் இந்தியா டூருக்கோ இல்ல வந்து பிரான்ஸுக்கே ஒரு டூருக்கோ போகும்பொழுது என்னால இன்னும் கொஞ்சம் கான்பிடண்டா போக முடியுது. அந்த ஒரு சுதந்திரம் வந்து இந்த மொழி நமக்கு கண்டிப்பா கொடுக்கதான் செய்யுது. அது மட்டும் இல்லாம அந்த மொழியை சார்ந்த மக்களோட கல்ச்சர், அவங்களோட விஷயங்கள், அவங்க எப்படி பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கத்துக்கிறது மூலமா மக்களுக்கு இடையே வந்து அந்த ஒரு ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் மேலோங்குது.
1: இப்ப ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு இந்த மொழிகள்ல குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு எந்த முறையை நீங்க பின்பற்றுறீங்க?
0: எந்த மொழியா இருந்தாலும் முதல்ல குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது தாய்மொழி தான். தாய்மொழிக்கு மாற்றான மொழி எதுவும் கிடையாது. அதனால தாய்மொழி கண்டிப்பா குழந்தைங்க கத்துக்க வேணும். இப்போ இருக்கிற அடுத்த மொழி அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆங்கிலத்துல பரவலாக கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால ஆங்கில மொழி வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த மொழியா நான் பாக்குறேன்.
1: ஓகே, இதே போல குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரும்போது ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ல சொல்லி கொடுக்கலாம், ரைம்ஸ் பாட வச்சு சொல்லி கொடுக்கலாம், அதே போல கேம்ஸ் விளையாட்டா நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். இந்த விஷயங்கள்ல நீங்க வந்து எந்த அடிப்படை வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நல்ல பலன் கொடுக்கற முறையா நீங்க நினைக்கிறீங்க?
0: குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பழங்காலத்திலிருந்தே கற்காலத்திலிருந்தே மனிதன் வந்து கதை சொல்ல தயங்கியவன் அல்ல. சோ அவனுக்கு வந்து கதை, மனிதனுக்கு கதை சொல்றது ரொம்ப பிடிக்கும். கதை

0: கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நம்மளே அறியாம ஒருத்தவங்க கதை சொல்லும் போது அந்த சிச்சுவேஷனுக்குள்ள நம்மளையே நம்ம பூர்த்தி பார்க்கும், நம்மளே அந்த சிச்சுவேஷன்ல நம்ம தான் அந்த கேரக்டரா நம்ம பாக்குற அந்த ஒரு தன்மை வந்து மனிதர்களுக்கு உண்டு. அதுவும் குழந்தைகளுக்கு அது ரொம்ப அழகான, அவங்களோட உலகம் ரொம்ப அழகானது. அதை நம்ம கதை மூலமா சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னுமே லேர்னிங் அதிகமா கிடைக்குது.
1: இப்ப குழந்தைகளுடைய மொழித்திறன் மேம்பாட்டுல வானொலியுடைய பங்கு என்ன?
0: இதுக்கு நான் என்னதான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும், ஏன்னா குழந்தையில இருந்து நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல வந்து வானொலி தான் அதிகமா ஓடிட்டு இருக்கோம். அதுவும் ஆகாஷவாணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மொழிகளையும் நம்ம கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. அதனால குழந்தைங்களுக்கு ஈஸியா கேட்ட மொழிய திருப்பி கேட்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ அவங்களுக்கு படிக்கிறதும் ஈஸியா வருது. அதனால வானொலிக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும்.
1: இப்ப குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம் அப்படிங்கும் போது நேரடியா ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கறதே ரொம்ப கஷ்டம் அந்த கிட்ஸுக்கு. நீங்க வந்து எப்படி அந்த சவாலை வந்து இணையத்துல சமாளிக்கிறீங்க?
0: இதுக்கு வந்து இன்னொருத்தவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு தொழில் முனைவோரை இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, கொரோனா வந்தது, பேண்டமிக் வந்தது, அந்த கோவிட் டைம்ல எல்லாரும் பயந்தோம். ஆனா சிலருக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாவும் கிரியேட் பண்ணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது. அதனால குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க. இவங்களை ரொம்ப நாங்க கஷ்டப்படுத்தி எல்லாம் உட்கார்றதுக்கோ இல்ல அவங்களை வற்புறுத்தி உட்கார வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படல. சோ அவங்க ஆன்லைன்ல ஈஸியா உட்கார்றாங்க. உட்கார முடியாத குழந்தைகளும் நாங்க பாக்குறோம், ஏன்னா 3 வயதுல இருந்தே நம்ம கிட்ட ஆன்லைன்ல கிளாஸஸ்க்கு வராங்க. அவங்க கிட்ட என்னன்னா கஷ்டமா இருக்கும், ரொம்ப நேரம் அவங்களால உட்கார முடியாது. அந்த குழந்தையோட மனநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த டைம் குறைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்சது என்ன, ஸ்டோரி டெல்லிங்னா ஸ்டோரி டெல்லிங் மூலமா, இல்ல அவங்களுக்கு வரையறது பிடிக்கும் அப்படின்னா வரையறது மூலமா எழுத்துக்களை இன்ட்ரோடியூஸ் பண்றது, புரியற மொழியிலையும் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம வந்து அந்த கிளாஸஸ் கொண்டு போறதுனால கஷ்டம் பெருசா இல்ல.
1: கிராமப்புற பெண்களுக்கு வானொலியின் முக்கியத்துவம் என்னங்க?
0: கிராமப்புற பெண்களுக்கு இப்போ நவீன காலத்துல செல்போன் வருது, அதனால அவங்க நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. ஆனா எது சரி எது தவறு அப்படிங்கறது கிராமப்புற பெண்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே எல்லாருக்குமே வந்து கரெக்டா கிடைக்க மாட்டேங்குது. இது நம்ம சரின்னு நினைச்சிருப்போம், இல்ல இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்ட ஒரு செய்தி வந்து இந்த செய்தி தான் கரெக்ட்னு நினைச்சிருப்போம், கைபேசி மூலியமாவோ இல்ல நம்ம நண்பர்கள் மூலியமாவோ ஏதோ ஒரு விஷயம்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கான ஒரு கரெக்ட் சோர்ஸ் யார் குடுக்கறா அப்படின்னா அது வானொலி தான். வானொலியில வர தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான தகவல்களா இருக்கும், அதனால நீங்க ராங்கான டைரக்ஷனுக்கு போக மாட்டீங்க. அதனால பெண்களுக்கு, முக்கியமா கிராமப்புற பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், சரியான விஷயங்கள், முக்கியமா இந்த கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது இந்த வானொலி தான்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிகழ்ச்சிகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன், அதனால பல நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூவையர் மனதில் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு நிகழ்ச்சி, அது என்னோட ஃபேவரட்டான நிகழ்ச்சி. இப்ப அந்த பூவையர் மனதில் வணக்கம் தோழியாவும் மாறிடுச்சு. சோ பூவையர் மனதில் இருந்து வணக்கம் தோழி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இது இல்லாம நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசுந்தளிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனுபவம் அற்புதமும் அந்த நிகழ்ச்சி வந்து எதனால பிடிக்கும் அப்படின்னா, அனுபவம் மிக்க இந்த சீனியர் சிட்டிசன் அவர்களோட அனுபவத்தை அவங்க ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னா நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அனுபவம் மிக்க மனிதர்கள் வந்து அங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிகழ்ச்சியையும் நான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன்.
1: இப்ப வானொலிக்கு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த தருணத்துல ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அம்பிகா சொல்ல வரும் கருத்து என்னங்க?
0: எல்லாரும் ரேடியோ கேளுங்க, இன்னும் நிறைய கேளுங்க. ஏன்னா கேட்கும் பொழுது நிறைய விஷயம், செவி செல்வம் தான் இருக்கிறதே பெரிய செல்வம். அதனால ரேடியோ கேளுங்க, அண்ட் ஆகாஷ்வாணிக்கு எங்களோட நன்றிகள். அண்ட் ஆகாஷ்வாணி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இன்னும் 100 வருடங்கள் மக்களிடையே இதே புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
1: நன்றி நேயர்களே. மகளிரின் வாழ்க்கையோடு இனிதாய் இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி அதன் பயணத்தை பற்றி பல அருமையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருமதி ஆர். அம்பிகா அசோக் அவர்கள். வானொலி ஒலிக்கும் வரை மனித உணர்வுகளும் நினைவுகளும் உயிர்ப்போடு இருக்கும். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
2: எண்ணற்ற இதயங்களை தனதாக்கிக் கொண்ட ஆகாஷ்வாணி இந்திய தாயின் மணிமகுடத்தில் ஜொலிக்கும் ஒரு வைரக்கல். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90.
3: மகளிரும் வானொலியும் சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர். அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சே

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்ட

0: இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான ரெசிபியை சொல்ல வந்திருக்கேன். நான் உங்கள் புவனேஸ்வரி கோவிந்தராஜ். என்னப்பா எப்பவுமே ஒரு சூப்பரான ஹெல்தி ரெசிபி சொல்லுவே, இன்னைக்கு என்ன ரெசிபி சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் ரொம்ப சூப்பரான ஹெல்தி ரெசிபி தான். இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம எல்லாருக்கும், அது குறிப்பா வளரிளம் பெண்களுக்கு, ரத்த சோகை அப்படிங்கறது பரவலா காணப்படுது. அதுக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு 2 நாளாவது உங்க உணவுல கீரை சேர்த்துக்கணும் அப்படிங்கறது தான்.
1: 100 விதமான
0: அளவு அதிகப்படுத்துறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இத பத்தி இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரெசிபிக்கு அப்புறம் கேட்கலாம். சரி, இப்ப முருங்கைக்கீரை கூட்டு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேப்போமா. முருங்கைக்கீரை 2 கைப்பிடி நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். பாசி பருப்பு அப்படி இல்லைன்னா துவரம் பருப்பு 1/2 கப், மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், தேங்காய் துருவல் 1/2 கப், சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் அல்லது காஞ்ச மிளகாய் 2, கடுகு 1/2 டேபிள்ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள்ஸ்பூன், கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிள்ளை சிறிது, எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு உங்களுக்கு தேவையான அளவிற்கு, தண்ணீர் தேவையான அளவிற்கு. சரி, இப்ப என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். இப்போ முருங்கைக்கீரை ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ பருப்பை நல்லா கழுவி 30 நிமிஷம் ஊற வச்சு மஞ்சத்தூள் சேர்த்து குக்கர்ல நல்லா வேக வச்சு அதை அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா தேங்காய், சீரகம், மிளகாய், கொஞ்சம் தண்ணி, இதை நல்லா சேர்த்து விழுதா அரைச்சு எடுத்துக்கணும். தண்ணி மாதிரி இருக்க கூடாது, நல்லா விழுது மாதிரி. சொல்ல போனா நம்ம இந்த துவையல் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததா ஒரு வாணலியை எடுத்து அடுப்புல வச்சுட்டு மறக்காம அடுப்பை பத்த வைக்கணும். இப்போ வாணலியில எண்ணெய ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கருவேப்பிள்ளை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். அது நல்லா தாளிப்பு ரெடி ஆனதுக்கு அப்புறமா அது கூடவே நம்ம கழுவி வடிகட்டி வச்சிருக்கோம் இல்லையா முருங்கைக்கீரை, அந்த முருங்கைக்கீரைய அது கூட சேர்த்து நல்லா கம்மியான சூட்டுல நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா பருப்பு, அது கூடவே அரைத்த தேங்காய் விழுது, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து கூடவே உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, எனக்கு நல்ல குழம்பு மாதிரி வேணும், இல்ல எனக்கு நல்ல கூட்டா வேணும், சத சதன்னு வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு சூடா இறக்கி பரிமாறினா பரான சுவையான முருங்கைக்கீரை கூட்டு ரெடி. எனக்கு கீரையே பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க கூட, எனக்கு இந்த கீரை தான் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன ஆரோக்கியமான நன்மைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆரோக்கியத்துக்கு இதுல வைட்டமின் ஏ இருக்கு, சி இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, கால்சியம் மற்றும் பொட்டாசியம்லாம் இதுல அதிகமாவே இருக்கு. முக்கியமா நம்ம உடல்ல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவே அதிகரிக்கும் அப்படின்னே சொல்றாங்க. நம்ம பருப்பு அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் இதுல சேர்த்துக்கிறோம் இல்லையா, அதுல புரத சத்துக்கள் அதிகமாவே இருக்கு, கூடவே நல்ல கொழுப்புகளும் நம்மளோட உடலுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லங்க, நார்ச்சத்து இருக்கிறதுனால நல்ல செரிமான சக்தியை வந்து நம்ம உடலுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடல்ல நிறைய பேருக்கு ஹீமோக்ளோபின் கண்டென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த முருங்கைக்கீரை கூட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பவே உங்க வீட்டுல இருக்க குட்டீஸ்ல இருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான சூப்பரான ரெசிபியை சொல்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் புவனேஸ்வரி கோவிந்தராஜ். நன்றி.
2: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 11:08. ஓசா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஓசா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். பூவே பெண் பூவே பாவையர் விருப்பமாக தோழிகள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை 04342 என்ற முன்னணிப்போடு 244-0300 என்றும் மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்கள் 04342 என்ற முன்னணிப்போடு 244-0301 என்றும் மற்றொரு எண்களாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மென்மையான சப்பாத்தி பூரி களி செய்யணுமா? அப்ப உடனே வாங்குங்க அங்காளம்மன் சக்கி ஆட்டா. சர்க்கரை நோய்க்கு சிறந்தது, கலப்படம் இல்லாதது, தரமானது. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். பூவே பின் பூவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் தோழி வருக. வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
4: சரிங்கம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
5: அரண்மனை கிளி, அதுல 4 பாட்டு போடும்.
4: இது உங்களுக்கான பாடல்?

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
6: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: அங்காளம்மன் சக்கி ஆட்டா. மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு. சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: அறுவடைக்கு நெல்லுங்கள போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
5: அப்பா,
4: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்து

0: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல்,
1: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
2: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
3: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 11:24. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் தோழி வருக. வணக்கம்.
9: வணக்கம் சார்.
8: வணக்கம்.
9: நாகனூர்ல இருந்து உமா பேசுறேன் சார்.
8: சரிம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
9: மண் வாசனை பாருங்க சார்.
8: ம்,
9: கொத்தி வச்ச மல்லிகை மொட்டு.
8: இது உங்களுக்கான பாடல்.
9: நன்றி சார்.

0: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
1: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டு கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
5: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
4: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
5: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
4: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரம் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
3: தருமபுரி பண்பலை 102.5 MHz இல் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு

0: சிறப்பாக வழங்குவோர்
1: அம்பன் TRY TMT கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஓசா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஓசா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். அனில் பாஸ்தாவின் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. RKG நெய் வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் RKG நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை. பூவே பின் பூவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் தோழி வருக. வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம்.
7: வரகூர்ல இருந்து ரஞ்சிதா பேசுறேன்
6: சார். சரிம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
7: தீமராஜல இருந்து உன்னை விட்ட யாரு எனக்கு இல்ல சார்.
6: இதோ உங்களுக்கான பாடல்.

எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

0: ஆர்கேஜி நெய்
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீ கேஜி 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம்.
3: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
4: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
3: அப்படியா?
4: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி ஆட்டா தாங்க.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 11:41. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் தோழி வருக. வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் ஐயா.
5: வணக்கம்.
6: பேசுறேன்.
5: சரிம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்? இது உங்களுக்கான பாடல்.
6: வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
4: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
5: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆர்கேஜி நெய் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய். பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் தோழி வருக. வணக்கம்.
7: ஹலோ.
6: வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா.
7: ஜெயலட்சுமி, பெரியாம்பட்டி.
6: சரிங்கம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
7: சேதனம் படத்துல இருந்து வண்டாளப்பா பாட்டு கேட்கிறேன்.
6: இது உங்களுக்கான பாடல்.
8: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை.

0: ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் தோழி வருக. வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் பிங்காவரம்.
3: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: ஜல்லிக்கட்டு படத்திலிருந்து காதல் திரி என்ற பாடல் போடுங்கய்யா. நன்றி, வணக்கம்.
3: நன்றி.

0: முடிஞ்சு.
1: எது முடிஞ்சது?
2: ஸ்ரீனி சார், நீங்களா?
1: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
3: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
1: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த வரி டைம்.
4: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
5: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: ஆர்கேஜி நெய்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
3: ஆர்கேஜி நெய் வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை. நிறைவு பெற்றது இன்றைய பூவே பெண் பூவே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 12 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். இன்று பிற்பகல் 12:10 உங்கள் களம் சிற்றூரில் சிறுபொழுது நிகழ்ச்சியில் நலபரம்பட்டி ஊர் சிறப்புகள் கேட்கலாம். ஒன்று 10 நேயர் விருப்பம். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு விவசாய அரங்கம். நிலக்கடலை பயிர் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள். திரூர் வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்று பிற்பகல் 2:30 இலக்கியம் பேசுவோம். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். இன்று பிற்பகல் 3 மணிக்கு கட்செவியில் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடை தரும் வினாக்கள். 5:50 மாலைத்தன்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 பாட்டுதான். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ். தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரை இசை. 7:10 கடலூர் மாவட்ட செய்திகள். அதனைத் தொடர்ந்து தமிழில் செய்திகள். 7:25 வயல்வெளி. ரபி பருவ பயிர்கள் தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எம் ஏ வெண்ணிலா அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து காய்கறி சாகுபடி அனுபவம் தருமபுரி கெங்கு செட்டிப்பட்டி ஏ பீமராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து

செய்திச்சுடர் ஒன்பது முப்பதற்கு இடைவிடாத இசைமழை. பத்து மணிக்கு சுகமான ராகங்கள். ஈரோடு, கோவை, திருப்பூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்.

0: அப்பப்பா, என்ன வெயில் என்ன வெயில், மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
1: வாகிதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
0: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளவு செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
1: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
0: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
1: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 12:10.
1: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய முடியும் மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்க தான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
2: தருமபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தருமபுரி.
0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
7: அதியனின் மண்ணிலிருந்து அகிலமெல்லாம் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இது சிற்றூரில் சிறுபொழுது. சிற்றூரில் சிறுபொழுது நிகழ்ச்சி அப்படின்னாவே ஏதாவது ஒரு அழகிய சிற்றூருக்கு நம்ம நேரடியாக அந்த ஊருக்கே போய் அந்த ஊருடைய சிறப்பு என்னென்ன அப்படிங்கிறத அங்கே இருக்கிற மக்கள்கிட்டயே நம்ம வந்து கேட்டு வார வாரம் தெரிஞ்சுக்கிட்டு வரோம். பொதுவாக இந்தியா அப்படின்னாவே கிராமங்கள் நிறைந்த ஊர், அதுவும் ஒரு இந்த நாட்டுக்கு சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி தாங்க இன்னைக்கு நாம் நிகழ்ச்சிக்காக ஒரு அழகிய சிற்றூரை சுற்றி பார்க்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் பசுமை நிறைந்த அழகு காட்சி நிறைந்த ஒரு அழகான ஊர் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, என்ன ஊர் அப்படின்னு நீங்களும் என்ன கேட்குறீங்களா? இதோ இங்கே ஒரு ஐயா இருக்காரு, இந்த ஊர் சார்ந்த ஐயா. நாம் என்ன ஊரில் நின்றுட்டுக்கிறோம், இந்த ஊர்னுடைய சிறப்பு என்ன, இந்த ஊரில் என்னென்ன விசேஷங்கள்லாம் செய்கிறாங்க, இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஐயா வணக்கம்.
8: வணக்கம்.
7: உங்கள் பேர் சொல்லுங்களேன்.
8: வேலு.
7: வேலு. வேலு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க?
8: நான் கட்டிட தொழில் மேஸ்திரி செய்கிறோம்.
7: கட்டிட தொழில் செஞ்சுட்டு எத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்கீங்க?
8: 17 வருஷமாக செய்கிறோம்.
7: 17 ஆண்டுகளாக வந்து கட்டிட தொழில் செய்கிறீங்க.
8: ஆமாம்.
7: சரி, இப்போ நீங்கள் இந்த ஊர் சேர்ந்தீங்களா?
8: ஆமாம் ஆமாம்.
7: இந்த ஊருக்கு பேர் என்ன?
8: நலப்புறம்பட்டி.
7: நலப்புறம்பட்டி. நலப்புறம்பட்டி அப்படிங்கிற ஊர் எங்க இருக்குது?
8: இது பென்னாகரத்துலேருந்து பாப்பாரப்பட்டு போகிற வழியில் ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில்
7: இருக்குது.
8: இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ 12 கிலோமீட்டர் பாப்பாரப்பட்டி.
7: 12 கிலோமீட்டர்.
8: ஆமாம்.
7: அதாவது பென்னாகரத்துலேருந்து பாப்பாரப்பட்டு போகிற அந்த பிரதான சாலையில் தான் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு.
8: ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம்.
7: இப்போ 4வது கிலோமீட்டரில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஊரில் எவ்வளோ குடும்பங்கள் வசிக்கிறாங்க?
8: கிட்டத்தட்ட ஒரு 250 குடும்பங்கள் இருக்குது. எல்லாம் இங்கே அங்கங்கே வெளியே

0: போயிடறாங்க, வேலை செய்தி.
1: 250 குடும்பங்க
0: இருக்கு. இருக்கு இருக்கு.
1: இப்ப நலப்புறம்பட்டி அப்படின்னு சொல்லும் போது இந்த ஊர் எந்த பஞ்சாயத்து சேர்ந்ததுங்க?
0: இது அஞ்சேலி பஞ்சாயத்து சேர்ந்தது.
1: அஞ்சேலி பஞ்சாயத்து.
0: ஆமா.
1: அஞ்சலி பஞ்சாயத்துல என்னென்ன ஊர்லாம் வருதுங்க?
0: இதுல பாத்தீங்கன்னா ரங்காபுரம், காட்டுநாயக்கனள்ளி, பெத்தம்பட்டி, ஆதனூர், பழஞ்சிரள்ளி, பூஞ்சோலை, சின்னப்பெரமனூர், நலப்புறம்பட்டி நம்ம ஊர், இன்னும் பார்த்தீங்கன்னா பூஞ்சோலை சொல்ல கெட்டூர், பழஞ்சிரள்ளி, இந்த மாதிரி ஊருங்களாம் இருக்கு.
1: இந்த ஊரெல்லாம் சேர்ந்தது ஒரு பஞ்சாயத்து.
0: ஒரு பஞ்சாயத்து
1: அஞ்சலி பஞ்சாயத்து.
0: ஆமா ஆமா. இது பெரிய பஞ்சாயத்து.
1: பெரிய பஞ்சாயத்து. பெரிய பஞ்சாயத்து.
0: ஆமா ஆமா.
1: சரி சரிங்க. இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு மரம். என்ன மரங்க அது?
0: இது வந்து அரச மரம்.
1: அரச மரம். கிட்டத்தட்ட எவ்வளவு நாள, எவ்வளவு ஆண்டுகளா இருக்கும் பாக்கும்போது? பாத்தீங்கன்னா 4-5 பேர் வந்து அணைச்சு பிடிச்சாதான் பிடிக்க முடியும், அவ்வளவு பெருசா இருக்கு.
0: கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் வேணும் இது அணைச்சு பிடிக்கணும்னா. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-90 வருஷமும் இருக்கு
1: மாட்டேங்குது. அதாவது ஒரு 100 ஆண்டுவே தாண்ட.
0: கிட்டத்தட்ட 100 ஆண்டு இருக்கும்.
1: இது வந்து இந்த இடம் தான் வந்து மையப்பகுதிங்களா இந்த ஊருக்கு?
0: ஆமா ஆமா, இதுதான் இதுதான்.
1: அந்த இப்ப நம்ம இருக்கிற அரச மரத்துக்கு கீழே வந்து ஒரு கோயில் இருக்கு, அது என்ன கோயிலுங்க?
0: நாகர் கோயில். அது பக்கம் விநாயகர் கோயில். அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோயில். அப்படி அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெருமா கோயில். இது பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல மிக சிறப்பான ஒரு விசேஷம் என்ன ஒரு அமைஞ்சது என்னன்னா, கோயில் பாத்தீங்கன்னா 1:1 அப்படியே வரிசையா இருக்கு. இது வந்து ரொம்ப ஃபேமஸ்.
1: இந்த கோயில்.
0: ஆமா ஆமா. எந்த
1: ஊர்ல நடக்கும், என்னென்ன விசேஷம் பண்ணுவீங்க?
0: இது எல்லா கோயிலும் எல்லாமே விசேஷம் பண்ணுவோம். வருஷம் பண்ணுவோம். பொங்கல் டைம்ல எல்லாமே பொங்கலோட சேர்த்து பண்ணுவோம். ஒவ்வொரு டைம்லயும் எல்லா குடும்பமும் எல்லா இதுவும் சேர்ந்து ஒட்டுக்கா பண்டிகை பண்ணுவோம். ஆமா ஆமா. வருஷம் பண்ணுவோம்.
1: ஆமா ஆமா. இப்ப சிறப்புன்னா, இப்ப மாரியம்மா கோயில் அப்படின்னா ஒவ்வொரு கிராமங்கள்லயும் வந்து வருஷம் சிறப்பா 8 அல்லது 15 நாள்லாம் கொண்டாடுறாங்க. இங்கே இருக்கிற கோயில் மாரியம்மன்லாம் எப்படி கொண்டாடுறீங்க?
0: இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 இல்லை கொஞ்சம் வருஷம் செஞ்சுன்னா ஒரு 3 விசேஷம் முடிச்சிருவோம். ஒரு 2-3 கழிச்சு பண்ணாங்கன்னா 5-6
1: பண்ணிவிடுவோம். ஆமாம். இப்போ வருஷம் பண்ணீங்களா இல்லை எப்படி? இது மாதிரி 5 அது மாதிரி விட்டு பண்ணீங்களா?
0: இல்லை வருஷம் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஏதாச்சும் ஊரில் பொது வேலைகள் எதிர செஞ்சால் அது ஒரு 5 தள்ளி போய் 5 ஒரு முறை பண்ணுவோம். மற்றபடி வருஷம்
1: கொண்டாடி
0: விழா கொண்டிடும்.
1: எல்லாம் வந்து இந்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது, அழகாக இருக்குது. இங்கே வந்து எந்த ஒரு அசுத்தம் கூட இருக்கிற மாதிரி தெரியல. எப்படி அமைதியான ஊருங்கள இந்த நலப்புறம்பட்டி?
0: ஆமாம் ஆமாம், ரொம்ப அமைதியான குடும்பம் ஊர். ஒன்று ரெண்டாவது அவங்க வேலை என்னமோ தொழில் என்னமோ அதாவது போயிடுவாங்க. இது சொல்லிக்கிட்டு போனால் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அமைதியான இடம்.
1: வரப்பிரசாதம்.
0: ஆமாம்.
1: ஏதோ ஒரு பெரிய நகரத்தில் மாட்டிக்கிட்டு ஒரே வந்து சத்தமோ அது இதுன்னு இருக்காமல் ஒரு அமைதியான ஊரில் நாம் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு வந்து நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த ஊர்லாம்.
0: ஆமாம் கண்டிப்பாக. இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் நிறைய ஊர் பார்த்தீங்கன்னா அங்கே கூச்சல் குழப்பம் அது நிம்மதியும் இருக்காது நிறைய தோல். பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல விசேஷம் என்னன்னா, நிம்மதியாக வந்து வேலை செஞ்சுட்டு வந்தால் கூட நிம்மதியாக வந்து படுக்கலாம். எந்த ஒரு கூச்சல் இல்லை பக்கம் அக்கம் பக்கம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை குழப்பங்கள் கிடையாது.
1: சரி, இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வடக்கு பக்கமா ஒரு சாலை போகுது, நடுவுல ஊருக்கு நடுவுல பூந்து போகுது. இந்த சாலை எங்க எந்த ஊருக்குலாம் போகுதுங்க?
0: இது ரங்காபுரம்.
1: ரங்காபுரம்.
0: ரங்காபுரம் ஒரு கிராமம். அதுக்கு வந்தாலும் காட்டு சைடு.
1: ரங்காபுரம்னா இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர்
0: இருக்கு? 1 கிலோமீட்டர் தான் பக்கம்.
1: 1 கிலோமீட்டர் தான். அதுக்கப்புறம் வந்து வெறும் ஃபாரஸ்ட் தான்.
0: ஃபாரஸ்ட் தான். ஆமா, அந்த பக்கம் ஃபாரஸ்ட். அந்த பக்கம் போனா கொஞ்சம் ஃபாரஸ்ட் தாண்டி போனா அந்த தாசம்பட்டி அந்த மாதிரி ரோடு வந்து
1: ஆமா. சரிங்க, இப்ப இங்க ஸ்கூல்லாம் இருக்குங்களா?
0: இருக்கு. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஒன்று இருக்கு, 5வது வரையும் அது இருக்கு.
1: இப்போ மற்ற அலுவலகங்கள்லாம் என்னென்ன இருக்குங்க? ரேஷன் கடை
0: ஒன்று இருக்கு.
1: லைப்ரரி? இதெல்லாம்
0: லைப்ரரியில எதுவும் கிடையாது.
1: சரிங்க, மருத்துவ வசதினா எப்படிங்க?
0: மருத்துவ வசதினா இப்போ சிம்பிளாக ஏதாவது பஞ்சாயத்துக்குள்ள ரங்காபுரம் பக்கம் இருக்கு. அது ஒரு பெருசு பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம்.
1: பெண்ணாகரம்
0: போனோம்.
1: அதாவது ஆரம்ப சுகாதார நிலையம் ரங்காபுரத்தில்
0: இருக்கு. நம்ம சிட்டிக்குள்ளே போனால் பெண்ணாகரம் போய் பார்ப்போம். ஆமாம்.
1: சரிங்க, அருமையாக சொன்னீங்க, நன்றிங்க.
0: தேங்க்ஸ்.
1: சிற்றூரின் சிறுபொழுது நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் சுற்றி பார்த்துட்டு இருக்க ஊர் உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நலப்புறம்பட்டி அப்படிங்கிற ஒரு அழகான சிற்றூர் தான் நம்ம சுற்றி பார்த்துட்டுருக்குறோம். இங்கே வந்து ஒரு பிரதான ஒரு தொழில் நடக்கக்கூடிய ஒரு அழகான சிற்றூர் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்திலேயே இங்கே இந்த தொழில் வந்து சிறப்பான தொழில். இங்கே தான் வந்து அதிகம் பேர் இந்த தொழிலை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு சிறப்பு. அது என்ன தொழில் அப்படின்னு கேட்குறீங்களா? இங்கே ஒரு நண்பர் இருக்கார், இந்த ஊரை சார்ந்த நண்பர். அவர்கிட்ட நம்ம கேட்டுருவோம். ஐயா வணக்கம்.
2: வணக்கங்க.
1: உங்கள் பேர் சொல்லுங்களேன்.
2: பாலமுருகன்.
1: பாலமுருகன்

0: ஏன் இங்க வந்து ஒரு சிறப்பு தொழில் வந்து செய்யறாங்க, நலப்புறம்பட்டி அப்படின்னா அந்த தொழில் தான் பிரதானது அப்படின்னு பெண்ணாரம் வட்டம் முழுசுமே தெரியும், நல்லா தெரியும், தருமபுரியும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன தொழில் இங்க வந்து நலப்புறம்பட்டியில பிரதான தொழில் அப்படின்னு சொன்னா அது என்ன தொழிலுங்க?
1: மண்பாண்ட தொழிலுங்க.
0: மண்பாண்டத்துல வந்து தொழில், மண்பாண்ட தொழில். மண்பாண்ட தொழில என்னென்ன செய்யறீங்க?
1: பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் அத்தனையுமே தயாராகுது. சின்ன பொருள், அதாவது குழந்தைகள் விளையாடுற பொருள் இருந்து பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க உற்பத்தி செய்யப்படுது.
0: இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு வந்து மண்பாண்டத்தில் என்னென்ன பொருள் செய்கிறீங்க? அது மாதிரி
1: சின்ன குழந்தைங்க விளையாடுற சொப்பு, அடுப்பு, வாணலி, அந்த விளையாட்டு சாமான்கள் இருக்கீங்களா, அதுலேருந்து எல்லாமே கார்த்திகை தீபத்து வேலை கூட இங்கேருந்து செய்கிறோம். அதுலேருந்து பொங்கலுக்கு தேவையான பெரிய பெரிய பானைகள் வரையுமே வந்து இங்கே உற்பத்தி செய்கிறோம்.
0: அது ரகமெல்லாம் என்ன சொல்லுங்களேன்?
1: சொப்பு அடுப்பு, குழந்தைங்க விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா சொப்பு அடுப்பு சொல்லுவோம். அதுக்கு மேற்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு செட்டி, சோறு செட்டி, அதுக்கப்புறம் அந்த வாணலி மாதிரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு, கறி குழம்பு வைக்கிறதுக்கு வாணலி மாதிரி, அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான 1 கிலோ வேகிறது, 2 கிலோ வேகிறது, அந்த மாதிரி 5 கிலோ 10 கிலோ வேகிற வரையுமே மேற்கொள்ள அந்த மாதிரி தயாரிப்புகள் வந்து செஞ்சிட்ருக்கோங்க.
0: இப்போ மண்பாண்டம் செய்யணும் அப்படின்னாவே அதுக்கு வந்து தனிப்பட்ட மண் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா மண்ணிலையும் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மண்பாண்டத்துக்கு வந்து மண்ணெலாம் எங்கேருந்து உங்களுக்கு கிடைக்குதுங்க?
1: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மண் குறைஞ்சிருச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் பளஞ்சிரலின்ற கிராமம் இருக்குது, அந்த ஏரியில் இருக்கிற மண்ணில் தான் கொண்டு வந்து செஞ்சிட்ருந்தோம். இப்போ அந்த ஏரியில் மண்ணெல்லாம் காலி ஆயிடுச்சு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நல்லாம்பட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது, அந்த ஏரியிலேருந்து மண் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ அந்த 2 ஏரியுமே இப்போ காலி ஆயிடுச்சு. அது காலியான பிறகு இப்போ எங்ககிட்ட மண் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க. இப்போ மண் எடுக்கலான்னு போனால் எல்லா ஏரியிலுமே தண்ணி இருக்கிறதுனால இப்போ எங்களுக்கு மண் பற்றாக்குறையாக தான் இருக்குது. ஆமாம்.
0: இப்போ வந்து இந்த மண்பாண்டம் செய்யறதுக்கு பிரதானமாக அந்த மாதிரி இடத்துல தான் மண் எடுக்க முடியும் இல்லைங்களா?
1: களிமண் தான் தேவைப்படுதுங்க. அந்த அதை சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியில் போயிட்டு அங்கே இருக்கிற மண்ணை கொண்டு வந்து நாங்கள் ஒரு முறை செக் பண்ணணும். அதாவது அதை செஞ்சு சூழலை வச்சு அது நல்லபடியாக வெளியே வருதான்னு பார்த்துட்டு தான் அந்த மண்ணை நாங்கள் எடுத்துகிட்டு வரணுங்க. அப்படி இல்லாமல் மொத்தமாக போய் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து செய்ய முடியாது. பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வெந்து வெளியில் வரும்போது நல்லா தரமான பொருளாக வந்தால் மட்டும் தான் அந்த களிமண்ணை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து செய்ய ஆரம்பிப்போம். அப்படி நமக்கு தரம் கொடுக்கலன்னா அந்த களிமண்ணை வந்து நம்ம கொண்டு வர மாட்டோங்க.
0: சரிங்க. இப்போ இந்த அடுப்பு, தாளி, மாட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி வைக்கிற தாளி, இந்த மாதிரியும் செய்கிறீங்களா?
1: அடுப்பு இருக்கு. அடுப்பில் அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அடுப்பு, பெரிய அடுப்பு, காலனி அடுப்பு, 5 கும்பல் அடுப்புன்னு சொல்லிட்டு வெரைட்டிஸ் இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு வைக்கிற தண்ணி குடிக்கிற தாலியுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரையுமே இங்கே அவைலபிளாக இருக்குது.
0: இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பொம்மைகள்லாம் வந்து சில இடங்களில் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மண்ணில் என்ன மாதிரியான பொம்மைகள்லாம் இங்கே இந்த ஊரில் செய்கிறாங்க?
1: இங்கே வேண்டுதலுக்காக மாரியம்மன் கோயில் வைக்கிற பொம்மைகள் மட்டும்தான் இங்கே அவைலபிள், அவ்வளோதான். அது மட்டும்தான் அங்கே இருக்குது. ஆண் சில பெண் சில இருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேண்டுதலுக்காக இந்த நாய் பொம்மை, அதுக்கப்புறம் இன்னும் சில இந்த யானை பொம்மை, குதிரை பொம்மை, அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் நாங்கள் வெளியிலேருந்து ஆர்டர் சொல்லி வாங்கி கொடுத்துறோம். மற்றபடி ஆண் சில பெண் சிலன்றது எப்பயுமே அவைலபிளாக இருக்குது. அது எடுத்து
0: அதெல்லாம் இங்கேயே செஞ்சு கொடுத்துட்றீங்க?
1: அதெல்லாம் இங்கேயே செஞ்சு கொடுத்துட்றோம்.
0: இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களா? என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன்.
0: எம்ஏ பிஎட் ஆசிரியர். என்ன துறை சார்ந்து படிச்சிருக்கீங்க?
1: ஆங்கில படிப்பேங்க.
0: ஆங்கிலம். ஆங்கிலம் படிச்சுட்டு அப்பயும் இந்த தொழில் வந்து விடாமல் செய்கிறீங்க?
1: இப்போ முழு நேரமாக என் தொழிலே செஞ்சுக்கிறான்ட்டு நான் நின்றுட்டேன், ஆசிரியர் தொழிலுக்கு போல.
0: அதாவது என்னதான் படிப்பு படிச்சிருந்தாலும் கூட நம்ம தொழிலை விட்டுக்க முடியாது. அது ஏன்னா நம்ம ஏற்கனவே சின்னதுலேருந்து பார்த்துருக்கோம், அதை கற்று வச்சுருக்கோம். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளு ஒத்துக்கணும். ஆனால் யாருக்கிட்ட ஏழைலாம் என்ன நம்ம தொழில் இருக்கிற டக்குன்னு இறங்கலான்னு இறங்கிட்டீங்க?
1: கண்டிப்பாங்க. கொரோனா காலகட்டம் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும், தெரியாத யாருமே இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கை கொடுத்தது எங்களுடைய குலத்தொழில் தான். ஸோ அதனால் வந்து இப்போ நான் முழு நேரமாக ஈடுபடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ நான் முழு நேரமாக ஈடுபட்டதுனால நான் தொழில் ஃபுல்லாகவே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு.
0: சரிங்க, அருமையாக சொன்னீங்க. இப்போ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஒரு பாதி பேத்துக்கு மேலே இந்த பண்பாண்ட தொழிலே செய்கிறீங்க. இந்த செய்கிற இவ்வளோ பொருட்களையும் எங்கே கொண்டு விற்பீங்க, சந்தைப்படுத்துவீங்க?
1: வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை எங்கள் பெண்ணாரத்தில் சந்தை இருக்குதுங்க. அந்த சந்தைக்கு போய் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை இண்டோர் சந்தை இருக்குது, அங்கேயுமே போய் சேல்ஸ் பண்ணுறோம். இது ரெண்டு சந்தைகளை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஏரியூர், நெருப்பூர், சேலம், கோயம்புத்தூர், பெங்களூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, பாலக்கோடு, பாப்பாரப்பட்டி, இது எல்லா இடத்துக்குமே வந்து இந்த ஊர்லேருந்து ஏற்றுமதி செய்யப்படுதுங்க.
0: இங்கிருந்து தான் போகுதுன்னு சொல்லாமா?
1: இங்கிருந்து இங்கே தயாரிக்கிற பண்ணை தான் எல்லா ஊருக்குமே வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம்.
0: இப்போ நம்ம இந்த ஊர்லேயே வந்து ஒருத்தர் கேட்கும்போது அவர் சொன்னார், மற்ற இடங்களில் செய்கிற மண்பாண்ட பொருட்களுக்கும் இங்கே செய்கிற மண்பாண்ட பொருட்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ நேர்த்தியாக செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொழில் நுணுக்கம் எப்படிங்க இந்த ஊரில்?
1: தொழில் நுணுக்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதை காலகாலமாக அந்த தொழிலில் ஊறி வராங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப காலமாக செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானை செய்கிறது வந்து ரொம்ப அழகாக வரும், அதுக்கு ரொம்ப நேர்த்தி அழகாக செய்வாங்க. இப்போ புதுசாக செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோணல்மாலை இருக்கும், பட் காலகாலமாக செஞ்சுட்டு வரவங்களுக்கு அது எப்படி சொல்கிறது, ஒரு அச்சில் வாத்த மாதிரி நல்லா க்ளீனாக செய்வாங்க, நல்லாயிருக்கும். ஆமாம்,
0: அந்த மாதிரி

0: செஞ்சிட்டு வரீங்க. சரிங்க, இப்ப இங்க இருக்கிற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இளைஞர், ஒரு பட்டதாரி ஆசிரியரா படிச்சிருக்கீங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஊர்ல எப்படி இருக்கு?
1: படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்கப்பள்ளி இருக்குது, ஆரம்ப பள்ளி இருக்குது. ஆரம்ப பள்ளி இங்கே 5வது வகுப்பு வரையும் படிக்கிறாங்க. அது போக 8வது 5வதுலேருந்து 12வது வரையும் படிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் தொலைவில் பிஆகிராம பள்ளிக்கூடம் இருக்குது. காலையில் இங்கே ஸ்கூல் பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. அதனால் காலையில் கிளம்பிடுறாங்க, மறுபடியும் பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலேஜுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்குமே பஸ் இங்கேயே வருது, இங்கேயே போயிட்டு வந்துடுறாங்க. படிப்பு சம்மந்தமாக எந்த குறைபாடுகளும் இல்லை, பிள்ளைங்க நீட்டாக படிக்கிறதுக்கு போயிட்டு வராங்க. அதெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை.
0: எதிர்காலத்தில் வந்து நல்பரம்பட்டியில் 100% படிச்சவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா?
1: ஆ, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். எல்லாமே படிக்கிற குழந்தைங்க தான், யாரும் வேலைக்கு அந்த சைல்டுஹுட் அந்த வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை.
0: இப்போ உங்கள் வயசில் இருக்கிற இளைஞர்கள்லாம் எந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகிறாங்க இந்த கிராமத்தில் நல்பரம்பட்டியில்?
1: என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்கவுங்க துறையில் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ கம்ப்யூட்டர் படித்தாங்கன்னா கம்ப்யூட்டர் துறையில் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ பேங்க்கு சம்மந்தமாக படித்தாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் வேலைன்னு இல்லாமல் அவங்கவுங்களுக்கு துறையில் ப்ரைவேட்னாலுமே ஓரளவுக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: அவங்கவுங்க கைத்தொழில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்க சரிங்க, அருமையாக சொன்னீங்க. இப்போ வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்து நலப்பரம்பட்டியை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வராருன்னு வச்சுக்கோங்க, இங்கே என்ன அப்படி சுற்றி பார்க்கலாம்?
1: இங்கே சுற்றி பார்த்து மண்பானை வந்து எப்படி செய்கிறாங்கன்றதை பார்க்கலாங்க. அது மட்டும்தான் அவைலபிள் இங்கே. இங்கே பக்கத்தில் வேறு 10 கிலோமீட்டர் சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, தும்கல்ன்ற ஒரு இடம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் வந்து இயற்கைக்காக அந்த மாதிரி இடங்கள் பார்க்கலாம். இந்த ஊரில் நமக்கு பிரதானமாக வந்து பார்த்தீங்கன்னா மண்பானை தொழில் தான் ரொம்ப ஃபேமஸ்.
0: அதாவது எங்கே பார்த்தாலும் இந்த ஊரில் சுற்றியும் பசுமையாக இருக்குது, எல்லாம் விவசாய நிலங்கள் தான்.
1: ஆமாம், விவசாய நிலங்கள் தான். இப்போ மழை பெஞ்சதுனால எல்லாமே இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப பசுமையாக இருக்குது.
0: ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க, நன்றிங்கய்யா.
1: ரொம்ப நன்றிங்க.

0: பசுமை நிறைந்த ஊர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஊரை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது, பலதாரப்பட்ட விவசாயமும் செய்கிறாங்க. இங்கே ஒரு ஐயா இருக்காரு, அவர்கிட்டையும் கேட்கலாம். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்களேன்.
1: முருகேசன்.
0: முருகேசன் ஐயா, இந்த நலப்புறம்பட்டி அப்படிங்கிற ஊர் வந்து ஒரு அழகான ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எந்த மாதிரியெல்லாம் விவசாய பணிகள் மேற்கொள்கிறாங்க?
1: நெல், கலக்கா, ஆரியம், சோளம் எல்லாமே மகசூல் ஒரு மீடியமாக விளையுது.
0: அது மீடியமான இது.
1: ஆமாம்.
0: இங்கே வந்து என்ன வகையான மண் வகைங்க இருக்குங்க?
1: எல்லாம் செம்பாடு தான், செவப்பு மண்.
0: செவப்பு மண், செம்மண்.
1: செம்மண்,
0: செம்மண் பகுதி தான் இந்த நலப்புறம்பட்டி.
1: ஆமாம்.
0: அதாவது 10 வருஷமாக வறட்சியாக இருந்த பூமி இப்போ 2 வருஷமாக நல்லா மழையின் காரணமாக நல்லா வெள்ளம் வைக்கிறாங்க.
1: ஆமாம் ஆமாம், நல்லா சம்பரமாக இருக்குது.
0: இப்போ ஏரின்னா எந்த மாதிரி ஏரியெல்லாம் இங்கே இருக்குங்க?
1: 6-7 ஏக்கர் அகலத்தில் இருக்குது.
0: எங்கே என்ன பேருங்க இருக்குது?
1: அதுக்கு வந்து குரமன் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது, இன்னொன்று ஆலாங்குட்டி ஏரின்னு ஒன்று இருக்குது.
0: ஆலாங்குட்டி ஏரி.
1: ஏரி.
0: இப்போ இந்த ரெண்டு ஏரியுமே வந்து நலப்புறம்பட்டிக்கு
1: ரெண்டு ஏரி நலப்புறம்பட்டிக்கு பாதிப்பட்டது. இப்போ நலப்புறம்பட்டி மூலியமாக தான் மீனெல்லாம் கூட விட்டு வளர்த்து எல்லாம் பிடிக்கிறாங்க.
0: இப்போ அந்த ஏரியில் வந்து மீன் விட்டு வளர்த்துறாங்க?
1: ஆமாம், மீன் விட்டு வளர்க்குது.
0: எப்படி இது வந்து தண்ணி வத்தம் போது பிடிச்சிக்கிறாங்களா இல்லை அவங்கவுங்களே பிடிச்சிக்கலாமா இல்லை எப்படிங்க?
1: தூண்டி போட்டு அவங்கவுங்க ஒன்று ரெண்டு பிடிக்கிறாங்க. இப்போல்லாம் ஏரி ரப்பாக்குது, என்ன பண்ண முடியாது. ஏரி வடிஞ்சேன்னா ஊருக்காரர் பொதுவாக பிடிச்சி எல்லாம் அவங்கவுங்க திறமைக்கு.
0: அவங்கவுங்க திறமைக்கு எவ்வளோ, அதாவது காலையிலேருந்து பிடிச்சி 50 மீனும் பிடிக்கிறவங்க இருப்பாங்க, அரை மணி நேரத்தில் இப்போ 50 மீனும் பிடிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்கவுங்க திறமைக்கு
1: ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கலாம்.
0: இப்போ இந்த ஏரி தண்ணி நிரம்ப எத்தனை ஏக்கரா தண்ணி நிரம்பும்?
1: அது வந்து 7 ஏக்கரா குரமன் ஏரின்றது, ஆலாங்குட்டி ஏரின்றது 4 ஏக்கரா.
0: 4 ஏக்கரா.
1: ஆமாம்.
0: ஏறக்குறைய 11 ஏக்கர் வந்து தண்ணி நிறையும் இந்த ரெண்டு ஏரி நம்பினா.
1: ஆமாம்.
0: இப்போ இந்த ஏரியில் இருக்கிற தண்ணி எங்கே வரைக்கும் போகும்? நலப்புறம்பட்டி மட்டும் பாயுமா இல்லை எப்படிங்க?
1: அது அப்படியே இப்போ இந்த குரமன் ஏரின்றது வந்து வண்ணாத்திப்பட்டி தாண்டி போகுது.
0: எங்கே எது வரைக்கும் போகுதுங்க?
1: அது இப்போ கருவாமா கோயில் வெளியும் போகும். அப்படி அங்கே 2-3 ஏரிங்குது, எல்லாம் அப்படி அப்படின்னு நிறைஞ்சு நிறைஞ்சு போகும். ஆலாங்குட்டி ஏரின்றது சின்னது, அது நிறைஞ்சு எங்கேயும் போகிறதில்ல, அப்படி நின்று
0: அப்படியே தேங்கி நிற்கிற
1: தேங்கி நிற்கிறது.
0: இப்போ இந்த ரெண்டு ஏரியும் வந்து நிரம்பிருச்சு அப்படின்னா நலப்புறம்பட்டிக்கு தண்ணி பஞ்சம் இல்லைன்னு சொல்லலாமா?
1: ஆமாம், தண்ணி பஞ்சமே 2 வருஷமே எந்த பஞ்சம் இல்லை தண்ணிக்கு. இன்னும் 2 வருஷம் தாங்கும்.
0: தாங்கும்.
1: மழை இல்லை.
0: அதாவது ஒரு முறை அந்த ஏரி ரெண்டும் நம்பிருச்சுன்னா எத்தனை 2 வருஷம் தாங்கும்?

0: வருஷம் ஒரு ஒரு வருஷம் ரம்பிட்டா ரெண்டு வருஷம் தாங்க, இப்ப ரெண்டாவது வாட்டி ரம்பிடுச்சு, அதனால இன்னும் ரெண்டு வருஷம் சேர்ந்து தாங்க.
1: ரெண்டு வருஷம் சேர்ந்து தாங்க.
0: ஆமா,
1: இப்ப இங்க வெள்ளாமெல்லாம் இந்த மாதிரி சொன்னீங்க, நிறைய மேட்டு வெள்ளாம கடலக்காய் இதெல்லாம் இதெல்லாம் விளையறதெல்லாம் எங்க கொண்டு விற்பாங்க?
0: மண்டிக்குதான்.
1: மண்டிக்குதான்.
0: ஆமா, பெண்ணாகரம் மண்டி 4 கிலோமீட்டர் இருக்குது பெண்ணாகரம். அந்த மண்டியில போயிடுது, எல்லாம் கிலோ கணக்கில் தான் விலைக்கு போகுது.
1: விலைக்கு போடுது.
0: ஆமா,
1: சரி சரிங்க, அருமையா சொன்னீங்க. இப்ப இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா 250 குடும்பங்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 250 குடும்பங்கள்ல இருக்கிற மக்கள் என்னென்ன வேலைக்கு போறாங்க?
0: அந்த மண்பான தொழில் செய்யறவங்க ஒரு 40 வீட்டுக்காரர் அதே தொழில் செய்வாங்க
1: இந்த ஊர்ல.
0: ஆமா, மேஸ்திரி வேலை சில பேர் செய்யறாங்க, விவசாயம் சில பேர் செய்யறாங்க, அந்த மாடு ஆடு வச்சுன்னு சில பேர் பாவிக்கிறாங்க.
1: இப்போ விவசாயம் அப்படின்னாவே ஆடு மாடு கோழி அதோடு சேர்ந்து வளர்த்தினா தான் ஓரளவுக்கு லாபம் இருக்கும் அப்படின்பாங்க. இப்போ விவசாயமும் நடக்கக்கூடிய ஊர், அழகான ஊர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்த மாதிரி மாடுலாம் வச்சுருக்காங்க?
0: சீம் மாடு தான் இருக்குது இப்போல்லாம். முன்னெல்லாம் நாட்டு மாடு வச்சுன்னு ஏறு ஓட்டுவோங்க, இப்போ அது இல்லை. சீம் மாடு பால் கறக்கிற மாடு தான் இருக்குது, டிராக்டரில் தான் உழவு ஓட்டு. ஆமாம்.
1: இப்போ ஆடுன்னா அதெல்லாம் என்ன ரகம் வச்சுருக்காங்க?
0: ஆடு இந்த கருப்பாடு வெள்ளாடுன்னு இருக்கு, கருப்பாடு செம்பிரி வெள்ளையா இருக்கும், குறியாடுன்னு
1: குறியாடுங்க.
0: ஆமா, 3 ரக ஆடு இருக்கு.
1: இந்த 3 ரக ஆடும் வந்து இங்க சிறப்பா வளர்த்துறாங்க.
0: சிறப்பா வளர்த்துது. இந்த நிலத்துங்கள் எல்லாம் அது போட்டாதான் வெள்ளாமா விளைய முடியும்.
1: அதான் நம்ம வந்து விவசாயம் சார்ந்த ஊர், அதுக்கு தகுந்த மாதிரி தொழு உரம் எல்லாம் வேணும்னா ஆடு மாடு வளர்த்தணும்.
0: ஆமா, அது வளர்த்தினாதான் நம்ம அதை வைக்க முடியும்.
1: இப்ப வந்து அந்த மாதிரி வந்து எல்லா தோட்டத்திலயும் வளர்த்துறாங்களா எப்படிங்க?
0: எல்லாருமே வளர்க்குறாங்க. ஒரு சில பேர் இந்த வேலைக்கு அதிகமாக மேஸ்திரி வேலை அது இது போகிறவங்க வளர்க்க மாட்டாங்க. இந்த மாடு பார்த்து விவசாயத்தை பார்த்துன்னுக்கிறவங்க எல்லாம் வளர்க்குறாங்க.
1: இப்போ ஸ்கூல் போகிற குழந்தைங்கலாம் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடுநிலை பள்ளி இங்கேயே இருக்குது, அதுக்கு மேலே படிக்கணும்னா எங்கே போகணுங்க?
0: அக்ரஹாரம் இல்லைன்னா பெண்ணாகரம்.
1: பெண்ணாகரம்
0: பி அக்ரஹாரத்தில் இருக்குது ஹை ஸ்கூலு, பெண்ணாகரத்தில் இருக்குது. 4 கிலோமீட்டர் பஸ் ஏறி தான் போகிறாங்க.
1: இப்போ பஸ்ன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு எந்த மாதிரி பஸ்லாம் வருது, என்னென்ன பஸ் வருதுங்க?
0: டவுன் பஸ் தான் வருதுங்க. டவுன் பஸ் தான் காலையில் ஒரு சிங்கிள் வரும், 6 மணிக்கு திரும்ப 9 மணிக்கு ஒரு சிங்கிள் வருது, அவ்வளோதான். 2 சிங்கிள் தான்.
1: இப்போ 2 முறை தான் இந்த ஊருக்கு பஸ் வசதி இருக்குங்களா?
0: அதுக்கு அடுத்தது மெயின் ரோடுக்கு போனால் தான் வண்ணாத்திப்பட்டி ஸ்டாப்னு
1: அங்கே போகணும்.
0: ஆமாம்,
1: இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ தூரங்க?
0: 1 கிலோமீட்டர்.
1: 1 கிலோமீட்டர் நடந்தான் போகணும்.
0: ஆமாம், நடந்தான் போகணும்.
1: அப்படி போய் தான் வந்து இங்கே இருக்கிற மேல் படிப்பு படிக்கிறீங்களா? அங்கே போய் தான் படிக்கணும்.
0: ஆமாம், அங்கே தான் போய் பஸ் ஏறணும்.
1: காலேஜுக்குன்னா எங்கே போகணுங்க?
0: காலேஜுக்கு அங்கே தான் போய் ஏறணும்.
1: சரி சரிங்க, அருமையாக சொன்னீங்க. இப்போ ரோடு வசதியெல்லாம் எப்படி இருக்குங்க?
0: ரோடு வசதியெல்லாம் முன்னெல்லாம் இல்லை, இப்போல்லாம் ரோடு வசதியெல்லாம் நல்லா இருக்குது.
1: நல்லா இருக்குது இந்த ஊருக்கு.
0: ஆமாம்.
1: குடிநீர்லாம் எப்படி வருதுங்களா? நல்லா
0: குடிநீர் ஒருனா விட்டு ஒருனா காவேரி தண்ணி வருது.
1: காவேரி ஒகேனக்கல்
0: தண்ணி. ஒகேனக்கல் தண்ணி வருது குடிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது போர் தண்ணி, உப்பு தண்ணி இருக்குது, டெய்லாக போட்டு விடுறாங்க.
1: பாத்திரம் இது மாதிரி பயன்படுத்துறதுக்கு உப்பு தண்ணி, குடிக்கிறதுக்கு வந்து ஒகேனக்கல் தண்ணி.
0: ஆமா.
1: இப்ப இங்க மின்சாரம் கரண்ட் வசதி எல்லாம் எப்படி இருக்கு?
0: நல்லா இருக்குது.
1: அருமையா சொன்னீங்க, நன்றி.
0: நன்றி.
2: இன்னைக்கு சிற்றூரின் சிறுபொழுது நிகழ்ச்சியில நலப்புறம்பட்டி அப்படிங்கிற சிற்றூரை சுத்தி பார்த்த மகிழ்ச்சியோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். நன்றி நேயர்களே.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன நடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: யார் சொல்வாதோ, யார் சொல்வாதோ, யார் சொல்வாதோ, யார் சொல்வாதோ.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல்கள் உள்ளிட்டவற்றால் நாட்டின் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்களை இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறினார். இதற்காக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் அரசுக்கு இந்த உயர்மட்ட குழு பரிந்துரை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவியர்களை தடுக்க எவ்வித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படைக்கு 600 ஹெக்டேர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து பங்களாதேஷ் நாட்டையொட்டி மேலும் ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஐநா அமைதிப்படை தினத்தையொட்டி இதில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான தன்னலமற்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கும் காலகட்டங்களில் மிகுந்த அர்ப்பணிப்போடு அமைதியை நிலைநாட்ட அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். மூலக்கூறு உற்பத்திக்கான தொழில்நுட்பம் தொடர்பாக ஒடிஷா மாநில அரசுக்கும் இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சப்ஸ்ட்ரேட் எனப்படும் இந்த மூலக்கூறு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் தொழில்துறையில் நவீன கட்டமைப்பை உருவாக்க பயன்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். நியூயார்க்கில் 50க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை தாம் சந்தித்து பேசியதாக கூறியுள்ள திரு கோயல், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகத்திற்கு உகந்த சூழல் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து தாம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தொழில் முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருப்பதாக தாம் அமெரிக்க தொழிலதிபர்களிடம் எடுத்துக் கூறியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளாா்.

0: இந்தியா கனடா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், கனடாவின் வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்து ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள வர்த்தக முதலீடு தொடர்பான கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை இருதரப்பிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இருதரப்பிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பது, வர்த்தகத்துறைக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சௌத்ரி சரண் சிங் நினைவு நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சரண் சிங் எடுத்த நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண் சிங் என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் அயராது பணியாற்றியவர் சரண் சிங் என்றும் வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார். மலேசியா தமிழகம் இடையேயான கலாச்சார உறவை வலுப்படுத்தும் வகையில் மலேசியாவிலிருந்து 46 பேர் கொண்ட கலைக்குழு இன்று சென்னை வந்தடைந்தது. தில்லை தஞ்சை நாட்டிய யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்துள்ள இந்த கலைக்குழுவினர் இம்மாதம் 31 தேதி தஞ்சாவூரிலும் ஜூன் 1 தேதி சிதம்பரத்திலும் நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். பரதநாட்டியம் மற்றும் இந்திய பாரம்பரிய கலைகள் மலேசிய கலைஞர்கள் மூலம் நடத்தப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பல் ஜூன் 3 தேதி விசாகப்பட்டினம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷார்ஜாவிலிருந்து இம்மாதம் 21 தேதி புறப்பட்ட எண்ணெய் கப்பல் அரபிக்கடலில் இந்தியாவின் மேற்கு கடற்பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் கடந்த 24 மணி நேரத்தில் 23 வர்த்தக கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடக்க உதவியதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் போர் சூழல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் கடற்படையினர் வெற்றிகரமாக கப்பல்கள் கடந்து செல்வதற்கு உதவி புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்மோஸ் மற்றும் செங்கடல் உள்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தினார். ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். புனியாவிலும் சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 1000 மேற்பட்டோர் எபோலா வைரஸால் பாதிக்கப்படக்கூடும் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும், இதுவரை இந்நோயின் தாக்குதலுக்கு 238 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் திரு டெட்ராஸ் அதனம் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாலம் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெட்வா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் இன்று அதிகாலை 2 மணி அளவில் இடிந்து விழுந்தது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொழிலாளர்களை இடிபாடுகளிலிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு அபிஷேக் கோயல் சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்கப்பட்ட 4 தொழிலாளர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.

தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மத்திய புவி அறிவியல் துறை செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் சராசரியாக 90% வரை மட்டுமே மழை பெய்யக்கூடும் என்றும், 4% கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இயல்பான மழையளவு இருக்கும் என்றும், மத்திய தெற்கு தீபகற்ப மற்றும் வடமேற்கு பகுதியில் மழையளவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எல்நினோ தாக்கத்தால் பருவமழையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா, ஜூன் மாதத்தில் இயல்பை விட குறைவான மழை இருக்கும் என்று தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கட், குஜராத் மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்றும் திரு மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: நேர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
5: ஹே விஜய், இங்க பாரு இந்த குரங்கெல்லாம் எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. நான் எடுத்துட்டு வந்த பிஸ்கெட் கொஞ்சம் குடுக்கலாம்னு நினைக்கிறேன்.
6: ஒரு நிமிஷம் இருமா, அதுங்களுக்கு உணவு கொடுக்காத.
5: ஏன் விஜய், ஏன் அதுங்களுக்கு உணவு கொடுக்க கூடாது? அதுக்கும் பசிக்கும் இல்ல, நாம கொஞ்சம் உதவி பண்றதுல என்ன தப்பு?
6: நமக்கு வேணா அது உதவி மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில பார்த்தா அதுங்களுக்கு பெரிய பாதிப்பு.
5: சாப்பாடு கொடுத்தா பாதிப்பா? எனக்கு புரியலையே.
6: சரி, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீ தினமும் வீட்டுல சாப்பிடுற ஹெல்தி ஃபுட்ட விட்டுட்டு சிப்ஸ் பிஸ்கெட் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும் சாப்பிட்டா என்னாகும்?
5: உனக்கு தெரியாதா, உடம்பு கெட்டு போயிடும், நோய் வரும்.
6: அதே மாதிரிதான் விலங்குகளுக்கும். குரங்கு, மான், பறவைகள் இவங்களுக்கு இயற்கையில கிடைக்கிற உணவு தான் சரியானது, ஆனா மனிதர்கள் கொடுக்கற ஜங்க் ஃபுட் அவங்களோட உடல்நலத்தையே கெடுக்குது.
5: அப்படின்னா நீ சொல்றத பார்த்தா அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை எல்லாம் வருமா?
6: ஆமா, சில நேரங்கள்ல அவங்களுக்கு நோய் வாய்ப்படும். சில விலங்குகள் இயற்கையாவே உணவு தேடுற பழக்கத்தையே இழந்துடும்.
5: அது எப்படி விஜய்?
6: நாம தினமும் உணவு கொடுத்துட்டே இருந்தா மனிதர்களிடம் போனா நமக்கு சாப்பாடு கிடைக்கும்னு அவங்களுக்கு பழக்கம் ஆயிடும்.
5: அப்புறம்
6: அதுங்க காட்டுக்குள்ள போய் உணவு தேட மாட்டாங்க, மனிதர்களை சுத்தி வர ஆரம்பிச்சிருங்க.
5: அதுல என்ன பிரச்சனை இருக்கு விஜய்?
6: பெரிய பிரச்சனை தான். சில நேரங்கள்ல உணவு கிடைக்கலன்னா கோபப்படுவாங்க. குரங்குகள் பேக் பறிக்கலாம், கடிக்கலாம். மனிதர்களுக்கும் ஆபத்து, விலங்குகளுக்கும் ஆபத்து.
5: அதான் சில இடங்கள்ல குரங்குகள் அக்ரெசிவா இருக்காங்களா?
6: சரியா சொன்ன. அதுக்கு முக்கிய காரணம் மனிதர்கள் கொடுக்கற உணவு தான்.

0: அதுங்களுக்கு நல்லது செய்யலாம்னு நினைச்சாலும் அது அவங்களுக்கு கெட்டதா மாறுதே. சாச்சா, இப்படி இருக்க கூடாதே.
1: ஆமா, இயற்கையே ஒரு சமநிலையில தான் இயங்குது. ஒவ்வொரு விலங்குகளுக்கும் தனியான உணவு முறையும் வாழ்க்கை முறையும் இருக்கு.
0: அதை நாம மாத்த கூடாதா? மாத்தனா இப்படிதான் பிரச்சனை வருமா?
1: கண்டிப்பா மாத்த கூடாது. ஒரு பறவையா இருந்தா தானாக உணவு தேடி சாப்பிடணும், ஒரு மானா இருந்தா காட்டுல புல் மேயணும், ஒரு குரங்கா இருந்தா மரங்கள்ல பழம் தேடணும். அதுதான் அவங்களுடைய இயற்கையான வாழ்க்கை.
0: நம்மள மாதிரி மனிதர்களை நம்பி வாழ ஆரம்பிச்சுட்டா என்ன நடக்கும்?
1: அப்ப அவங்களுடைய சர்வைவல் ஸ்கில்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அது நீண்ட காலத்துல பெரிய பிரச்சனையாவே மாறும்.
0: ஓ அப்படியா? எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கு. சிலர் பாவம்னு நினைச்சு உணவு கொடுக்கறாங்கல்ல, அதுவும் தப்பா?
1: அதெல்லாம் ஒன்னும் தப்பான விஷயம் இல்ல. ஆனா அவேர்னஸ் இல்லாம செய்யற நல்ல விஷயம் கூட சில நேரங்கள்ல தப்பாயிடும்.
0: அப்படின்னா விலங்குகளை நேசிக்கிற யாரும் இந்த மாதிரி பண்ண கூடாது. வேற என்னெல்லாம் செய்யலாம்?
1: முதல்ல அதுங்களோட இடத்தை மதிக்கணும். அதுங்களை தொந்தரவு செய்யக்கூடாது, பிளாஸ்டிக்கை எரிக்க கூடாது, உணவு கொடுக்க கூடாது, இயற்கையை சுத்தமா வச்சுக்கணும்.
0: இதுதான் விலங்குகளுக்கு நாம செய்யற நல்ல விஷயமா? அதுங்க மேல காட்டுற அன்பை வெளிப்படுத்துற விதமாவும் இருக்கு இல்ல?
1: எக்ஸாக்டா சொன்ன.
0: இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக்கிட்டேன். காட்டு விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறது அன்பு இல்ல, அதுங்களோட இயற்கை வாழ்க்கையை காப்பாத்துறதுதான் உண்மையான அன்பு.
1: ஓ சூப்பர், இந்த விஷயத்த நீயும் ஷேர் பண்ணு, மத்தவங்களுக்கு அவேர்னஸ் கொடு.
2: காட்டு விலங்குகளை நேசிப்போம், உணவுப் பொருட்களை கொடுக்காமல் பாதுகாப்போம்.
0: சுற்றி இருப்பவர்களை காப்போம். இது சூழல் காப்போம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஜிகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், ஏபி ஆபீஸ் வளைவில் தர்மபுரி.
6: மெலிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக

0: இனிய மதிய வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் மதியம் 1:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
5: கண்ணு,
4: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
5: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
6: அதனால இப்ப பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும்.
5: போலாமா?
4: எங்க?
6: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
4: ஆர்பிஐ சொல்கிறது.
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நம் பண்பலைக்கு யதார்த்தமாய் கடிதம் எழுதிவிட்டு எதிர்பாராத விதமாய் உங்களின் கடித வழி விருப்பங்கள் நிறைவேறும் உன்னத நிகழ்ச்சி. ஆம் நேர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது எங்க ஊரு காவக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் கங்கையமரன் பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார் பி சுசீலா. இந்த பாடலை விரும்பி கடிதம் வழியாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் தருமபுரி சின்ன திருப்பதி பகுதியிலிருந்து பிரகாஷ். இதோ அந்த நேயர் கேட்ட பாடலை நாமும் கேட்டு விடுவோமே.
9: பாட்டோட வாழ சாமியே,

0: ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
3: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
4: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
3: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह लेनी हो
4: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
5: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध।
3: डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी सीएससी सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
6: धर्मपुरी पनबलै 102.5 நாளைய நிகழ்

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
2: வானலையில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் மதியம் 1:20. ஆம் நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர், பாப்பாரப்பட்டி பகுதியிலிருந்து ஜி ராஜா இவர் கேட்டிருக்கும் பாடல் இதய கோயில் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் இளையராஜா பாடலை இசையமைத்திருக்கிறார். இளையராஜா பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: குடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனியில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை உலகம் விரும்பும் சுவை.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: அனில் சேமியா நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
6: காற்றலையில் கானம் பாடிக்கொண்டிருக்கிறது நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆம் நேர்களே, இன்று பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள், திரூர் வேளாண் அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். நேயர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் பொம்மலப்பட்டி பகுதியிலிருந்து செல்வி, இவர் கேட்டிருக்கும் பாடல் எங்க ஒரு பாட்டுக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் கங்கையமரன், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார்கள் மனோ, கே எஸ், சித்ரா. இதோ அந்த இனிய பாடல்.

0: நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய்.
0: ஆம் நேர்களே, இன்று 7/25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் தென்னகத்தின் பூர்வீக கால்நடை இனங்கள் வளர்ப்பு மற்றும் பாதுகாப்பு வானொலி வேளாண் பள்ளி பாடம் 12 கேட்கலாம்.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தாசனப்பட்டி பகுதியிலிருந்து டி கே சித்தன். இவர் கேட்டிருக்கும் பாடல் வாதியார் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலாசிரியர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5 மெகா.

0: சபகத்தில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
1: அம்மன் TRY TMT கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
4: மரத்தை வச்சவன் மட்டும் இல்லங்க, நாமளும் தண்ணி ஊத்தலாம்.
5: மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர்.
4: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான். ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம், ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: sunflower oil.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேர்லே நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக பாலக்கோடு பாபாஜான் என்ற நேயர் கேட்டிருக்கிறார். மந்திர புன்னகை என்ற திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் நா காமராசன் பாடலுக்கு இசை இளையராஜா பாடலை பாடியிருக்கிறார். எஸ் ஜானகி.

0: நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம்.
1: வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
0: பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சி அஞ்சலாக
2: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்து உள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் மக்கள் மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தியாளர்களாக உருவெடுத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டம் மின் செலவுகளை குறைக்கவும் அரசு மானியங்களை பெறவும் பூஜ்ய மின் கட்டணத்தை நோக்கி நகரவும் வழிகோலும் என்றார். எரிசக்தி பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, தன்னிறைவை நோக்கிய வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையில் நாடு பயணிப்பதாகவும் திரு பிரஹலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற 14வது சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இரட்டை நிலைப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார். உலகளாவிய நாடுகளில் 7.6% பொருளாதார மேம்பாட்டுடன் வேகமாக வளரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர அறிக்கை தெரிவித்துள்ளது. சென்ற ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வளர்ச்சி விகிதம் 0.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. வலுவான உள்நாட்டு வாங்கும் திறன், நிலையான முதலீடுகள், ஆக்கப்பூர்வமான கொள்கை நடவடிக்கைகளால் இது சாத்தியமானதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் எரிபொருள் விலை, விநியோக சங்கிலி தடைகள், உலகளாவிய சந்தை தேக்க நிலையின் மத்தியிலும் வலுவான பொருளாதார அடித்தளங்கள் இந்தியாவின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உணவு தானிய இருப்பு, நிலையான வேளாண் சாத்தியக்கூறுகள் பணவீக்க விகிதத்தை நிர்ணயிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நேரடி பண பரிவர்த்தனைகளிலும் சில்லறை விற்பனை பிரிவுகளிலும் மத்திய அரசின் மின்னணு பரிவர்த்தனை முன்னோடி திட்டத்தை விரிவுபடுத்தவும் ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அமைதி காப்போர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் ஐநாவின் அமைதி தூதுவர்களின் பணியை பாராட்டியுள்ளார். இந்நாளில் இன்வெஸ்ட் இன் பீஸ், அமைதியின் வழி நடப்போம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழலால் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை வரும் ஜூலை மாத இறுதி வரை ஏர் இண்டியா நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. முன்னதாக டெல் அவியூ டெல்லி வழித்தடத்தில் அடுத்த மாத இறுதி வரை விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எரிபொருள் விலை உயர்வு, வான்வெளி கட்டுப்பாடுகளின் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிலிருந்து இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயை ஏற்றி வரும் கப்பல் வெற்றிகரமாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பலானது விசாகப்பட்டினத்திற்கு வரும் 3ஆம் தேதி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் நிலவும் தொடர்ச்சியான பதற்ற நிலையிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 23 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது.

0: இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதிகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை இன்று வழங்கி பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதன் மூலம் போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும் என்றார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தரிசனம், அன்னதானம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். தரிசனத்திற்கென பொதுமக்களிடமிருந்து முறையின்றி பணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் திரு ரமேஷ் எச்சரித்துள்ளார்.
2: இன்றைக்கு வந்து அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். கோயிலினுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும்ன்றதுக்கு பற்றி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: காலை மற்றும் மதிய உணவு திட்ட பயனாளர்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை அரசு நடுநிலைப் பள்ளியில் அமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டதுடன் மாணாக்கருக்கு புத்தகங்களையும் வழங்கினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 45 அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கு பணியமர்வு ஆணைகளை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கினார். திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி, செங்கல்பட்டு ஆகிய அரசு சட்ட கல்லூரிகளில் 5 பொருளாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பழனி முருகன் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் புகழ்பெற்ற வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இரவு சுவாமி வெள்ளித்தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். விழாவின் சிகர நிகழ்வான வைகாசி விசாக தேரோட்டம் நாளை விமரிசையாக நடைபெற உள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை கோவில் அலுவலர்கள் செய்து வருகின்றனர். பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவில் ஆணித்தேர் திருவிழா திருக்கால் நடுதலுடன் இன்று தொடங்கியது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிகின்றனர். பரிசல் பயணத்தை இனிமையாக மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கின்றனர். பாதுகாப்பாக பரிசல் பயணம் மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிப்பதாக கூறி வேளாண் பெருமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவே காணப்படும் என இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் ரவிச்சந்திரன் கூறியிருக்கிறார். அடுத்த மாதத்தில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகவே நிலவும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜப்பானின் கோகி வாட்னவேயை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராங்கிரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையுடன்

0: மோதுகிறது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் சண்டிகரில் இன்றிரவு 7:30 மணிக்கு குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடன் மோதவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:55. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. தமிழகம் புதுவையில் பதிவான வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 7-2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையம் கோட்டை பகுதியில் 39.9 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக கன்னியாகுமரி தருமபுரியில் 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 11.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 40-41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 29-30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில்

இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு வங்கக்கடல் அதனை ஒற்றிய மத்திய வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள், வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடதெற்கு அந்தமான் பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். தெற்கு அரபிக்கடலின் மைய பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட் JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
4: வள்ளி, இந்தா புள்ள நீ கொடுத்த புத்தகம், படிச்சு முடிச்சிட்டேன்.
5: அதுக்குள்ள படிச்சு முடிச்சிட்டியா?
4: படிச்சிட்டேன் வள்ளி, கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு.
5: வேற ஏதாவது புத்தகம் எடுத்துட்டு வரவா?
4: புத்தகம் வேணும் தான், ஆனா இப்ப நான் முக்கியமான வேலையா வெளியே போயிட்டு இருக்கேன், திரும்ப வரும்போது வாங்கிக்கிறேன்.
5: ஆகட்டும் செல்வி.
4: அது சரி, உங்க காட்டுல அறுப்பு முடிஞ்சிருச்சு தானே?
5: ஆமா செல்வி.
4: ஆனா காட்டை அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க போல இருக்கே, அடுத்த பயிருக்கு தயார் செய்யணும்ல?
5: செல்வி, அது விஷயமா தான் மச்சான் விவரம் எல்லாம் சேகரிச்சுட்டு இருக்காரு.
4: விவரம் சேகரிக்கிறாரா? அப்படின்னா மாத்து பயிர் போட போறீங்களா வள்ளி?
5: நிலக்கடலை பயிருக்கு விதை உற்பத்தி செய்யலாம்னு நினைக்கிறாரு மச்சான்.
4: நல்ல யோசனை தான் வள்ளி. அப்படின்னா அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட வேண்டியது தானே?
5: அதுக்கு தான், எப்படி செய்யலாம் என்ன ஏதுன்னு 4 பேர்கிட்ட கலந்து பேசிட்டு இருக்கோம். சரியான வழிமுறைகளை தெரிஞ்சு செய்யணும்ல.
4: நீ சொல்றதும் சரிதான், சரியான தொழில்நுட்பங்களை தெரிஞ்சு அதை பயன்படுத்தினாதானே நிறைஞ்ச மகசூல் கிடைக்கும். சரி வள்ளி, நீ உடனே என்னோட கிளம்பி வாயே.
5: கிளம்பி வரவா? எங்க கூப்பிடுற செல்வி?
4: நான் இப்ப ஒரு வேலையா வேளாண்மை அறிவியல் நிலையத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீயும் என்னோட கிளம்பி வந்தனா உனக்கு இது சம்பந்தமா தேவைப்படுற தகவல்களை அங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல.
5: ஆமா, நல்ல யோசனை தான். இதோ வீட்டை பூட்டிட்டு உடனே வந்துடுறேன். ஏ செல்வி, நமக்கு தேவையான விவரங்களை யார் எடுத்து சொல்ல போறாங்க?
4: திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பத்தி எடுத்து சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுப்போம்.
6: விவசாயத்தில் விதைகள் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றன. விதைகள் வந்து அடுத்த சந்ததியை உருவாக்குவதற்கு முக்கிய காரணியாக இருப்பதனால தரமான விதைகளும் மற்றும் சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய தரமான விதைகள் வந்து விவசாயிகளுக்கு ஒரு மகசூல் அதிகரிக்கவும் அவர்களுக்கு அதிக வருமானத்தை கொடுக்கவும் ஒரு மூலதனமாக அமைகின்றது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விதைகள் நம்ம தரமான முறையில் உற்பத்தி செய்து எப்படி வந்து நம்ம வந்து கொடுக்கலாம், அதில் விவசாயிகள் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். நிலக்கடலை, எள் மற்றும் சூரியகாந்தி ஆகிய பயிர்கள் வந்து பிரதானமான எண்ணெய் வித்து பயிர்களாக இருக்கின்றன. இந்த எண்ணெய் வித்து பயிர்களில் வந்து நம்ம விதை உற்பத்தி எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க, விவசாயிகள் வந்து இந்த விதைக்கும் தானியத்துக்குமான வேறுபாடு என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். விதைகள் வந்து இப்போது அடுத்த சந்ததியை உருவாக்குறதுல ஒரு முக்கிய மூலதனம். ஸோ அதனால் வந்து விதைகள் வந்து உங்களுக்கு தரமாக இருக்கணும். விதையில் என்னென்ன தரங்கள் முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால், கலப்பினங்கள் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி அதோட முளைப்பு திறன் பாதிப்படையாமல் அதிகப்படியாக இருக்க வேண்டும்.

ஈரப்பதம் ஒவ்வொரு எண்ணெய் வித்து பயிருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கு, அந்த ஈரப்பதத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். இது மூணுமே முக்கியம். இன்னொன்று வந்து பூச்சி நோய் பாதிப்பு இல்லாமல் வந்து இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்போ அடுத்த சந்ததியில் உருவாகக்கூடிய பயிரானது நல்ல முறையில் வீரியமாக வளர்ந்து நல்ல ஒரு மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும். அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா இப்போது வேர்க்கடலையில் விவசாயிகள் என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை கடைபிடித்தா விதை உற்பத்தி ஒரு நல்ல முறையில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விதை உற்பத்திக்கு முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, நிலத்தேர்வு. எந்த மாதிரி நிலங்கள்

என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சா விதை உற்பத்தி ஒரு நல்ல முறையில் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விதை உற்பத்திக்கு முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னென்னா, நிலத்தேர்வு. எந்த மாதிரி நிலங்களில் வந்து நம்ம வந்து தேர்வு செஞ்சு விதை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வளமான நிலங்களாக இருக்கணும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, முந்தின பயிர் வந்து அதே பயிராக, அதில் அந்த பயிரில் வேறு ரகம் வந்து பயிர் செய்யப்படாத ஒரு வயலாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் தான் தான் தோன்றி பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது முந்தின ரகங்களில் வந்துட்டு மண்ணில் இருக்கக்கூடிய விதைகள் தானாகவே முளைத்து இப்போ நம்ம பயிர் செய்யக்கூடிய ரகத்தில் ஒரு கலப்பினமாக வரும். அந்த மாதிரி ரகங்கள் வந்து உருவாகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வயல்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கணும். அதுலேயும் வளமான நிலமாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து மகசூல் வந்து அதிகப்படியாக கிடைக்கும், பூச்சி நோய் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் நிலத்தேர்வில் வந்து விவசாயிகள் வந்து முக்கியமாக கவனம் செலுத்தணும். இதுலேயும் வேர்க்கடலையில் பார்த்தோம்னாக்கா, போரான் மற்றும் கால்சியம் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இல்லாத நிலமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி குறைபாடு இருக்கக்கூடிய நிலமாக இருந்ததுன்னு சொன்னாக்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த காய்கள் வந்து ஒரு விதை காய்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த கருத்த முளைகள் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு விதைகள் வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால் போரான் மற்றும் கால்சியம் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு இல்லாத நிலங்களை வந்து விவசாயிகள் கண்டிப்பாக தேர்வு செய்யணும். இப்போ இன்னொன்று வந்து பார்த்தோன்னாக்க, விதை உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது குறிப்பிட்ட நம்ம எந்த விதை உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த ரகமும் பக்கத்து வயல்களில் வேற ரகமும் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத விவசாயிகள் கவனத்தில் கொள்ளணும். அதற்கு என்னென்னா, முக்கியமாக அவங்க பார்க்க வேண்டியது விலகு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பயிருக்கும் இன்னொரு பயிருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி எவ்வளோ இருக்கணும், அல்லது கால அளவு வித்தியாசப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விவசாயிகள் பார்க்கணும். இந்த விலகு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வேர்க்கடலை வந்து ஒரு தன்மகரந்த சேர்க்கை உள்ள பயிராக இருக்கிறதுனால இந்த விலகு தூரம் வந்து ஒரு வயலுக்கும் அடுத்த வயலுக்கும், அடுத்த பயிர் செய்திருக்கக்கூடிய வயலுக்கும் சுமார் 3 மீட்டர் அளவுக்கு இடைவெளி விட்டு இருந்தாலே போதுமானதாக இருக்கிறது. இதில் இன்னொன்று என்னென்னா, கலப்பு, அதாவது பயிர் கலப்பு வந்து முக்கியமாக பார்க்கணும். இதில் வந்து வயலில் வந்து ஆய்வுக்கு வரும்போது விதை சான்ற அலுவலர்கள் வந்து பார்க்கக்கூடியது என்னென்னா, கலப்பினம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது தான் அவங்க பார்ப்பாங்க. இதில் பல தரமான விதைகள் இருக்குது இல்லையா. நம்ம வந்து ஆதார விதை உற்பத்தி செய்யலாம், வல்லுநர் விதை உற்பத்தி செய்யலாம், அதே மாதிரி சான்று நிலை விதைகள் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு பல தரமான விதை தரங்கள் இருக்கிறது. இப்போ விவசாயிகள் வந்து வயல்களில் வந்து முக்கியமாக ஆதார விதையும் சான்று விதையும் தான் உற்பத்தி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆதார விதை நிலை விதையாக இருந்ததுனாக்கா 0.1% மட்டும்தான் கலப்பினங்கள் அனுமதிக்கப்படுகிறது. அதே மாதிரி சான்று நிலை விதையாக இருந்ததுன்னு சொன்னாக்கன்னா 0.2% வரைக்கும் தான் வந்து கலப்பினங்கள் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவாக இருக்கிறது. அதற்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கன்னா அந்த வயலை வந்து அவங்க வந்து நிராகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கலப்பினங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி, குறைவாக இருக்கிற மாதிரி அவங்க கலவன்களை நீக்கி வந்து வயலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியது முக்கியமான அவசியமான ஒன்றாகும். இப்போ ஒரு தரமான விதை உற்பத்தினா அவங்க என்னென்ன பயிர் மேலாண்மை வந்து முறைகளை பின்பற்றணுன்னாக்கா, இப்போ சாதாரண வந்து ஒரு தானிய உற்பத்திக்கு பண்ணுறதை விட அதிகப்படியான ஒரு கவனம் செலுத்தி அவங்க செய்யணும். இதில் வந்து பயிர் இடைவெளி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயிர் எண்ணிக்கை பராமரிப்பு, இது ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் பயிர் இடைவெளின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா 25-15 சென்டிமீட்டர் அளவுக்கு வரிசைக்கு வரிசையும் செடிக்கு செடியும் இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து அப்புறம் விதைகள் வந்து நம்ம அவங்க தேர்ந்தெடுத்து விதைக்கும் போது பார்த்திங்கன்னா, விதைகளை வந்து அவங்க விதை நேர்த்தி செய்து விதைக்கும் போது அதோட பயிர் எண்ணிக்கை வந்து பராமரிக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நோய் தாக்காத தரமான காய்கள்லேருந்து விதைகளை தேர்வு செய்து அதில் என்னென்னா இந்த சுருங்கிய விதைகள், வடிவம் மாறிய விதைகள் எல்லாம் நீக்கிடணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல விதைகளை தேர்ந்தெடுத்து விதைகளை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோட விதை அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த விதை அமிர்தத்தை வந்து 1 கிலோ விதைக்கு வந்து 11 மில்லி அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து விதை நேர்த்தி செய்து விதைக்கணும். இந்த மாதிரி விதைக்கும் போது வந்து முளைப்பு திறன் வந்து அதிகப்படுத்தப்படும். இன்னும் வந்து பார்த்தோன்னா, அந்த வயல்கள் வந்து இப்போ மானாவாரியில் சாகுபடி பண்ணுறாங்க, இப்போ விவசாயிகள் பயிரிடுறாங்க அப்படின்னாக்கா, விதைகளை வந்து கடினப்படுத்தி வந்து விதைச்சாங்க அப்படின்னு சொன்னால் முளைப்பு திறன் வந்து பாதிப்படையாமல் இருக்கும். இந்த விதைகள் கடினப்படுத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.5% வந்து கால்சியம் குளோரைடு, இதோட விதைகளை வந்து கலந்து நேர்த்தி செய்து அதுக்கப்புறம் கடினப்படுத்தி விதைத்தாங்கன்னு சொன்னாக்கன்னா முளைப்பு திறன் பாதிப்படையாமல் மகசூலும் உங்களுக்கு பாதிப்படையாது, பயிர் எண்ணிக்கையும் பராமரிக்க முடியும். முக்கியமாக வந்து உரமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, ஹெக்டருக்கு வந்து 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 75 கிலோ சாம்பல் சத்து அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து உரமிட்டு பராமரிக்கணும். இப்போ தேவைப்படக்கூடிய இடத்துல வந்து இப்போ போரான் சத்து வேணும் அப்படிங்கும்போது 10 கிலோ அளவுக்கு போரான் வந்து அடியுரமாகவும் வந்து பயன்படுத்தலாம்.
அதை தவிர வந்து காய்கள் வந்து உருவாகக்கூடிய பருவத்தில் வந்து உங்களுக்கு ஹெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 கிலோ அளவுக்கு ஜிப்சம் வந்து பயிரில் இட்டு மண்ணணைத்து பராமரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு பொலப்பொலப்பு தன்மையை அதிகரிக்கும், காய்கள் பறிக்கும் போதும் நல்லா வரும்.

மண் வந்து இறுக்கமாக இல்லாமல் தளர்ச்சி அடைந்த வகையில் இருக்கிறதுனால கம்பி இறங்கும் போது பாதிப்படையாமல் நல்ல முறையில் உங்களுக்கு வந்து காய்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலைவழி தெளிப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நட் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு, நிலக்கடலை ரிச் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்ருக்காங்க. இது வந்து ஏக்கருக்கு 2 கிலோ அளவுக்கு 2 முறை, அதாவது நல்ல பூக்கும் தருணத்துலேயும் காய்கள் உருவாகக்கூடிய தருணத்துலேயும் 2 முறை நம்ம வந்து தெளிக்கும் போது நிறைய வந்து பூக்களும் உருவாகும். அதே மாதிரி காய்கள் வந்து தரமான காய்களாக வந்து உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கன்னா NAA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி ஊக்கி, இது வந்து 200 PPM அளவுக்கு இந்த பூக்கள் உருவாகிற டயத்தில் வந்து நம்ம வந்து தெளிக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய பூக்கள் உருவாகும், அது மூலம் நிறைய காய்கள் பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கப்புறமா இந்த கலவன் நீக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, இந்த கலவன் வந்து எப்படி வந்து விவசாயிகள் நீக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஆரம்ப நிலையில் அதாவது வந்து செடிகள் பூ உருவாகிறதுக்கு முன்னால் ஒரு முறை, அதே மாதிரி பூ பிடிக்கக்கூடிய சமயத்தில், காய்கள் உருவாகக்கூடிய சமயத்தில் இலைகளோட நிறம், செடியோட அமைப்பு, அப்புறம் வந்து அதில் இருக்கக்கூடிய ரோமங்களோட அமைப்பு, பூக்களோட நிறம், காய்களோட அமைப்பு, விதைகளோட வளர்ச்சி பண்புகள், விதைகளோட பருமன், இதையெல்லாம் வைத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கலவன் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, கலப்பு செடி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கன்னா நம்ம அதை வந்து முற்றிலுமாக நீக்கணும். இந்த கலப்பு செடி 1-2 இருந்தாக கூட காய்களில் வந்து அதிகப்படியான வந்து உங்களுக்கு கலப்பு உண்டு பண்ணிடும். இப்போ இந்த கலவன் நம்ம சொன்னேன் இல்லையா, ஆதார விதையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கன்னா 0.1%, இதுதான் வந்து உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட அளவு. அதே மாதிரி சான்று நிலை விதையாக இருந்ததுனாக்கா 0.2% தான் வந்து அனுமதிக்கப்பட்ட அளவு. ஸோ அந்த அளவுக்கு மிகாமல வந்து விவசாயிகள் பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, சரியான சமயத்தில் வந்து உங்களுக்கு அறுவடை செய்யணும். வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் அறுவடை சமயத்தில் ஒரு மழை பெஞ்ச வாய்ப்பு இருக்குதுனாக்கா மண்ணில் இருக்குது பறிக்கிறதுக்கு முன்னாலே முளைச்சு போயிடும் சில நேரத்தில். அந்த மாதிரி முளைப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கன்னா அதோட விதைகளோட தரம் வந்து குறைஞ்சிரும், அதோட முளைப்பு திறன் பாதிக்கப்படும். ஸோ அதனால் வந்து அறுவடை வந்து சரியான சமயத்தில் பண்ணணும். இந்த அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா உள்ள அந்த காய்களோட உள்ள வந்து கருப்பு நிறமாக மாறி இருக்கும், நல்லா வந்து காய்கள் வந்து முற்றிலும் ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டான ஃபிசியாலஜிக்கல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம வந்து அறுவடை செய்யணும். இப்போ அறுவடை செய்யும் போது பார்த்தீங்கன்னா 35-40% வரைக்கும் காய்களோட ஈரப்பதம் இருக்கும். இந்த காய்களை வந்து அதுக்கப்புறமா நம்ம காய வச்சுட்டு 8-9% அளவிற்கு ஈரப்பதத்தை கம்மி பண்ணி அதற்கப்புறமா வந்து நம்ம வந்து சேமித்து வைக்கணும். இதுதான் முக்கியமானது. காய்களை சேமிக்கும் போது வந்து விதை நேர்த்தி பண்ணி கூட நம்ம சேமித்து வைக்கலாம். இந்த விதை சேமிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைந்த கால சேமிப்பு, குறுகிய கால சேமிப்பாக இருக்கலாம், இடைப்பட்ட கால சேமிப்பு அல்லது நீண்ட கால சேமிப்பும் நம்ம பண்ண முடியும். குறுகிய கால சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கன்னா ஈரப்பதம் வந்து 8-9% அளவுக்கு நம்ம வச்சு நார்மலாக வந்து இருக்கக்கூடிய சாக்குப்பைகளை வந்து சேமிக்கலாம். இடைப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 12-15 மாதங்கள் வரைக்கும் வைத்திருக்கலாம். இதில் வந்து ஈரப்பதத்தை வந்து 5-8% குறைச்சு அதற்கப்புறம் பாலித்தீன் உள் உரை கொண்ட சாக்குப்பைகளில் வந்து நம்ம சேமித்து வைக்கும்போது இந்த மாதிரி 12-15 மாதங்கள் வரை நம்ம வந்து சேமித்து வைக்க முடியும். அதே நீண்ட கால சேமிப்பு அப்படின்னா 15 மாதங்களுக்கு மேலே நம்ம சேமிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கன்னா 5% குறைவாக நம்ம ஈரப்பதத்தை வந்து குறைத்து அதற்கப்புறமா 700 காஜ் அடர்த்தி கொண்ட பாலித்தீன் பைகளில் நம்ம வந்து வைத்து சேமிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 15 மாதங்களுக்கு மேலாகவும் வந்து நம்ம வந்து இதை சேமித்து வைக்க முடியும். இதில் வந்து நம்ம என்னென்னா வயல் ஆய்வு குறைந்தபட்சம் வந்து 2 முறையாவது வந்து பண்ணுவாங்க. பூக்கும் தருணத்தில் 1 தடவைக்கும் அறுவடை தருணத்தில் 1 முறையும் வந்து வயல் ஆய்வு விதை சான்ற அலுவலர்களால் வந்து செய்யப்படும். அந்த தருணத்தில் வந்து அவங்க வந்து கலப்பு இனங்கள் இருக்கா அல்லது பூச்சி நோய் பாதிப்பு அதிகப்படியாக இருக்கா, அந்த குறிப்பிட்ட ரகம் வந்து மாறுபாடு இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் வந்து நம்ம ஆய்வு செய்வாங்க. அந்த ஆய்வு செய்து அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொன்னாக்கன்னா அந்த விதைகளை வந்து விதை சான்ற அலுவலர்கள் மூலமாக விதை தரம் என்னென்ன இருக்குன்னு விதை பரிசோதனை செய்து அதுலேயும் வந்து அந்த விதைகள் வந்து உட்படுத்தி அது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் விதையாக வந்து அதை எடுத்துப்பாங்க. இப்போ இந்த விதை தரம் என்னென்ன அதில் பரிசோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா அதோட தூய்மையான விதைகள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, அதோட முளைப்புத்திறன் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ஈரப்பதம் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் வந்து அவங்க ஆய்வு செய்வாங்க. இந்த விதைகளில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போது நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் ஆதார விதை மற்றும் சான்றநிலை விதை ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தூய்மையான விதை வந்து 96% வரைக்கும் குறைந்தபட்சம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த விதையை வந்து பாஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முளைப்புத்திறன் நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் 70% குறையாமல் முளைப்புத்திறன் இருக்க வேண்டும். ஈரப்பதம் சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா 9% அளவுக்கு வந்து உங்களுக்கு குறைத்திருங்கணும். இந்த மூணுமே முக்கியமானது. அதாவது தூய்மையான விதைகள் வந்து 96% இருக்கணும், முளைப்புத்திறன் 70% இருக்கணும், ஈரப்பதம் வந்து 9%. இந்த அளவுக்கு வந்து விவசாயிகள் இந்த 3 பண்புகளும் இருக்கிற பட்சத்தில் விதைகள் வந்து விதை சான்ற அலுவலர்களால் உங்களுக்கு வந்து அங்கீகரிக்கப்படும். அதுக்கப்புறமா வந்து நம்ம விதைகளை வந்து விதையாக வந்து விற்பனை செய்ய முடியும். இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாமே நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள்

0: விதை உற்பத்திக்கு பின்பற்ற வேண்டிய தொழில்நுட்பங்கள், இந்த தொழில்நுட்பங்களை கடைபிடித்து மேலும் மேலும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: வள்ளி, நிலக்கடலை பயிரில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் பத்தின விவரங்களை திருவூர் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் பி யோக மீனாட்சி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல அருமையா எடுத்து சொன்னாங்கல்ல.
2: ஆமா, எனக்கு இப்ப நல்ல தெளிவு கிடைச்சிருச்சு செல்வி. தரமான விதை உற்பத்திக்கு தேவையான அடிப்படை தொழில்நுட்பங்கள் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சிடுச்சு.
1: நிலத்தேர்வு எப்படி செய்யணும், ஆரோக்கியமான விதைகளை பெற செய்ய வேண்டிய நேர்த்தியையும் நல்லாவே தெளிவுபடுத்திட்டாங்க.
2: ஆமா செல்வி, துவக்கத்துல இருந்தே படிப்படியா நாம கவனத்துல வச்சு செய்ய வேண்டிய வழிமுறைகளை இவங்க சொல்ல சொல்ல நான் அப்படியே மனசுல உள்வாங்கிட்டேன். இப்பவே இந்த விவரங்களை எல்லாத்தையும் மச்சாங்கிட்ட எடுத்து சொல்லணும் போல இருக்கு.
1: அதுக்கு என்ன, வாப்புள்ள உடனே கிளம்புவோம்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். மைக்ரோ கிரீன்கள் எனப்படும் இளம் கீரைகள். மைக்ரோ கிரீன்கள் என்பது இளம் காய்கறி கீரைகளாகும். அவை தோராயமாக 1 முதல் 3 அங்குல உயரம் இருக்கும். மைக்ரோ கிரீன்கள் 2 முதல் 3 அங்குல உயரமுள்ள காய்கறி விதைகளின் நாற்றுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் முதல் உண்மையான இலைகளாகும். மைக்ரோ கிரீன் வகைகளை அப்படியே பச்சையாக சமைக்காமல் சாலட் போன்று உண்ணலாம். மைக்ரோ கிரீன்கள் என்பவை அடிப்படையில் முளைக்கட்டிய கீரை விதைகளாகும். பொதுவாக நாம் முளைக்கட்டிய பயறு வகைகளை அறிந்திருப்போம். ஆனால் பயறு வகைகளுக்கு பதிலாக கீரை விதைகளையோ காய்கறி விதைகளையோ பயன்படுத்தி மைக்ரோ கிரீன்கள் வளர்க்கப்படுவதாகும். முள்ளங்கி, புரொக்கோலி, காலிஃபிளவர், கேரட், செலரி, கீரை, முட்டைகோஸ், பூக்கோசு, துளசி உள்ளிட்ட பல வகையான தாவரங்களை தினசரி உணவில் ஆரோக்கியமான மற்றும் சத்தான மைக்ரோ கிரீன்களாக பயன்படுத்தலாம். பெரும்பாலான மைக்ரோ கிரீன்கள் 12 முதல் 14 நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும். அவை ஊட்டச்சத்து மற்றும் அதிக சுவை கொண்டதாகும். உதாரணமாக பீட்ரூட் மைக்ரோ கிரீன்கள் பீட்ரூட்டை போலவே சுவையாகவும், கொத்தமல்லி மைக்ரோ கிரீன்கள் கொத்தமல்லியைப் போலவே இருக்கின்றன. அவை நறுமணம், சுவை, செறியூட்டப்பட்ட ஊட்டச்சத்து, பல்வேறு வண்ணம் மற்றும் அமைப்புகளில் கிடைக்கின்றன. மைக்ரோ கிரீன்கள் 1980களில் கலிபோர்னியா உணவக காட்சியில் முதன்முறையாக அறிமுகப்படுத்த

பயன்படுத்தப்பட்டது. அதன் பிறகு மைக்ரோகிரீன்கள் சீராக பிரபலமடைந்தன. இவை மிதமான காரம் மற்றும் சற்று புளிப்பு அல்லது கசப்பான சுவை உடையதாக இருக்கும். இவை காய்கறிகளின் வகைகளை பொறுத்து மாறுபடும். இது அனைத்து உணவிற்கும் ஒரு நல்ல சுவை கூட்டும் சிறப்பை தருகின்றன. இவற்றை சாண்ட்விச், சாலட், பீசா, சூப், ஆம்லெட், கறி மற்றும் பிற சூடான உணவுகளில் சேர்த்து உண்ணலாம். சராசரியாக முதிர்ந்த காய்கறிகளை விட இதில் 5 மடங்கு வைட்டமின்கள் மற்றும் கரோட்டினாய்டுகள் அதிக அளவில் உள்ளன. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் புற்றுநோய், அல்சர், ஆஸ்டியோபோரோசிஸ் ஆகிய அபாயத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகின்றன. மைக்ரோகிரீன்கள் வளர்க்க எளிதானது, ஏனென்றால் அவை முதல் இலை நிலையில் அறுவடை செய்யப்படுகின்றன. இது ஒரு வீட்டின் ஜன்னலில் கூட வளர்க்கலாம். மைக்ரோகிரீன்கள் 2 வாரங்களில் சாப்பிட தயாராகிவிடும். மைக்ரோகிரீன்கள் சிறியவையாக இருந்தாலும் சுவைகளின் செறிவு உலகமெங்கிலும் உள்ள உணவு பிரியர்களின் விருப்பமானதாக இருக்கிறது. சில மைக்ரோகிரீன் வகைகள் வளர்ந்த காய்கறிகளை விட 40 மடங்கு அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது என்று தெரிய வந்துள்ளது. இனி இந்த மைக்ரோகிரீன்களின் நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மைக்ரோகிரீன்கள் பாலிஃபினால்களின் வளமான மூலமாகும். இது இதய நோய்க்கான குறைந்த அபாயத்துடன் இணைக்கப்பட்ட ஆக்சிஜனேற்ற வகையாகும். மைக்ரோகிரீன்கள் ட்ரைகிளிசரைடு மற்றும் கெட்ட எல்டிஎல் கொழுப்பின் அளவை குறைப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அதிக அளவு பாலிஃபினால்கள் அடங்கிய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த உணவுகள் இருப்பதால் நோயின் தாக்கத்தை குறைக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது. ஆய்வக ஆய்வுகளின் மூலம் வெந்தய மைக்ரோகிரீன்கள் செல்லுலர் சர்க்கரையை 25 முதல் 44% வரை அதிகரிப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆக்சிஜனேற்றம் நிறைந்த காய்கறிகள் குறிப்பாக பாலிஃபினால்கள் நிறைந்தவைகளாகும். பல்வேறு வகையான புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன. பாலிஃபினால் நிறைந்த மைக்ரோகிரீன்களும் புற்றுநோய்களின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு வகையான விதைகளிலிருந்து மைக்ரோகிரீன்களை வளர்க்கலாம். காலிஃபிளவர், புரக்கோலி, முட்டைகோஸ், முள்ளங்கி, கீரை, எண்டிவ், சிக்கரி மற்றும் ரேடிச்சியோ, பூண்டு, வெங்காயம், லீக், சிறுகீரை, முளைக்கீரை, பாலக்கீரை, முலாம்பழம், வெள்ளரி மற்றும் ஸ்குவாஷ் போன்றவையும் அதில் அடங்கும். அரிசி, ஓட்ஸ், கோதுமை, சோளம் மற்றும் பார்லி போன்ற தானியங்களும், கொண்டைக்கடலை, பீன்ஸ் மற்றும் பயறு போன்ற பருப்பு வகைகளும் சில நேரங்களில் மைக்ரோகிரீன்களாக வளர்க்கப்படுகின்றன. வணிக ரீதியாக கிடைக்கும் மைக்ரோகிரீன்களில் வைட்டமின் மற்றும் முதிர்ந்த இலைகளில் உள்ள அளவுகளுடன் ஒப்பிட்டு ஆய்வு செய்யும் போது வைட்டமின் மற்றும் ஆக்சிஜனேற்ற அளவுகள் வேறுபட்டாலும் முதிர்ந்த இலைகளில் பதிவு செய்யப்பட்டதை விட மைக்ரோகிரீன்களில் 40 மடங்கு அதிகமாகும். மைக்ரோகிரீன்களை வளர்ப்பதற்கு என்னென்ன தேவை? ஒரு மூடிக்கொண்ட கண்ணாடி அல்லது பீங்கான், கொள்கலன் அல்லது பாய், நாற்று வளர ஊடகமாக மண், மணல், தென்னைநார் கழிவு, முளைக்கும் விதைகள், தண்ணீர், ஜன்னல் அல்லது சமையலறை மேடை. மைக்ரோகிரீன்கள் வளர்ப்பது மிகவும் எளிதானது. அதிக நாட்கள் மற்றும் உபகரணம் தேவைப்படுவதில்லை. இது ஆண்டு முழுவதும் வீட்டின் உட்புறம் அல்லது வெளியில் வளர்க்கலாம். அந்த இடம் ஒரு நாளுக்கு குறைந்தது 3 முதல் 4 மணி நேரம் நல்ல சூரிய ஒளி பெறுமாறு இருக்க வேண்டும். முதலாவதாக தட்டில் அல்லது கொள்கலனில் ஊடகத்தை நிரப்ப வேண்டும். மைக்ரோகிரீன்களை வளர்ப்பதற்கு ஊடகமாக மணல் அல்லது தென்னைநார் கழிவினை பயன்படுத்த வேண்டும். மைக்ரோகிரீன்களின் வேர்கள் மிகுந்த ஆழத்திற்கு செல்லாததால் 3 முதல் 4 அங்குல அளவே ஊடகம் போதுமானதாகும். ஊடகத்தை நிரப்பும் போது தட்டில் அல்லது கொள்கலனில் அதிகம் அழுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஊடகம் தயாரான பிறகு மைக்ரோகிரீன் விதைகளை மண்ணின் மேற்பரப்பில் பரப்ப வேண்டும். விதைகளுக்கு இடையே உள்ள இடைவெளி முற்றிலும் சமமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. விதைகளை நெருக்கமாக விதைக்காமல் பரவலாக விதைக்க வேண்டும். எனவே கையால் விதைகளை விதைப்பது நன்று. பிறகு லேசாக மண்ணை தூவி விதைகளை மூடிவிட வேண்டும். அதன் பிறகு லேசாக தண்ணீர் தெளித்து ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். விதைகள் முளைக்கும் அளவு ஈரம் இருந்தால் போதுமானது. விதைகள் முளைத்த 2 நாட்களுக்கு பிறகு அவற்றிற்கு வெளிச்சம் கிடைக்கும் வகையில் பிளாஸ்டிக் மூடியை அகற்ற வேண்டும். மேலும் மைக்ரோகிரீன்கள் வளர்ந்து நிறத்தை பெறும்போது 1 நாளைக்கு 1 முறை தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். முளைக்கும் வரை கொள்கலனை அறை வெப்பநிலையில் சுமார் 2 நாட்களுக்கு வைத்திருக்க வேண்டும். 1 நாளைக்கு 2 முறை வளரும் கீரைகள் மீது சிறிது தண்ணீர் தெளிக்க வேண்டும். 3 முதல் 4 நாட்களில் விதைகள் முளைத்து மண்ணின் மேல் சிறிய இலைகள் வளர்ந்து கீழே சிறிய தளிர்களுடன் காணப்படும். செடிகள் 2 முதல் 3 அங்குல உயரத்திற்கு வந்தவுடன், அதாவது 7 முதல் 10 நாட்களுக்கு பிறகு மைக்ரோகிரீன்களை அறுவடை செய்யலாம். கத்தரிக்கோல் அல்லது கூர்மையான கத்தியை பயன்படுத்தி மைக்ரோகிரீன்களை அறுவடை செய்யலாம். பிறகு குளிர்ந்த ஓடும் நீரில் கழுவி

0: அப்படியே உண்ணலாம். பெருகி வரும் மக்கள் தொகை, சுருங்கி வரும் விவசாய நிலம், துரித உணவு கலாச்சாரம், நஞ்சு உணவு போன்றவற்றை கருத்தில் கொள்ளும்போது மைக்ரோகிரீன்கள் எதிர்காலத்தில் முக்கிய உணவாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. மைக்ரோகிரீன்களை நம் வீட்டில் எளிதாக வளர்த்து நஞ்சு இல்லாத உணவை உண்ணலாம். அதிகப்படியான முதலீடோ வளர்ப்பதற்கு இடமோ தேவையில்லை. வீட்டில் சமையலறையில் உள்ள ஜன்னல் அல்லது வீட்டின் வரவேற்பு அறையில் கூட இதனை வளர்த்து பயன்பெறலாம்.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் வேளாண் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட தோட்டக்கலை துணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வரும் காலங்களில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளின் சலுகைகளை பெற்றிட நில உடைமை ஆவணங்களை பதிவு செய்து விவசாய அடையாள எண் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களது நில உடைமை விவரங்களை வேளாண் அடுக்ககம் வலைதளத்தில் பதிவு செய்யாத விவசாயிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் விற்பனைத்துறை கள அலுவலர்களை தொடர்பு கொண்டு தங்களது நில உடைமை ஆவணங்களை வேளாண் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து விவசாயிகளுக்கான அடையாள எண் பெற்றிட அறிவுறுத்தப்படுகிறது. அடையாள எண் இல்லாத விவசாயிகள் விவசாயிகளாக கருதப்பட மாட்டார்கள். வரும் காலங்களில் மானிய திட்ட பயன்களை பெற இயலாது. பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களில் பயன்பெற இந்த அடையாள எண் அவசியம் ஆகும். எனவே அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர், வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான தனித்துவ அடையாள எண்ணினை பெற்றிடுமாறு தருமபுரி தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி விதை பரிசோதனை அலுவலரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. கோடை காலத்தில் உழவு செய்வதால் பெய்யும் மழை நீரானது நன்கு நிலத்தில் ஊடுருவி நிலத்தின் அடிப்பகுதிக்கு சென்று அடிப்பகுதியில் தங்கும். இதன் மூலம் நிலத்தின் ஈரப்பதம் காக்கப்படுகிறது. உழவு செய்யப்படாத நிலத்தில் மேற்புறம் இறுகி காணப்படுவதால் நீர் உட்புகாது. கோடை உழவு செய்வதால் நிலத்தில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள், கூட்டுப்புழுக்கள் மற்றும் களைச்செடிகளின் விதைகள் நிலத்தின் அடிப்பகுதியிலிருந்து மேல்புறத்திற்கு கொண்டு வருவதால் அதிக வெப்பநிலையின் காரணமாக அவைகள் அழிக்கப்படுகின்றன. கோடை உழவினை சரிவுக்கு குறுக்காக உழ வேண்டும். இதனால் கோரை போன்ற கிழங்கு வகை களைகள் பிடுங்கப்பட்டு களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. கோடை உழவினால் அறுவடை போக எஞ்சியுள்ள பயிர்கழிவுகள், களைச்செடிகளின் எஞ்சிய பகுதிகள் நிலத்தில் மடக்கி உழப்படுவதால் நன்கு மட்கி பயிருக்கு தேவையான சத்துக்களை அளிப்பதால் மகசூலும் நிலத்தின் மண்வளமும் அதிகரிக்கின்றது. மேலும் கோடை உழவு செய்வதால் மண்வளமும் மகசூலும் அதிகரிக்கும் என்பதால் கோடை உழவினை பருவம் தவறாது மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. நல் விதையே நல் விளைச்சலுக்கு வித்தாகும் என்பதற்கு ஏற்ப விவசாயிகள் பயன்படுத்தும் விதைகள் சரியான முளைப்பு திறன், புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் பிறரக கலப்பு இல்லாமல் இருத்தல் அவசியமாகும். ஆகவே விவசாயிகள் தங்களின் விதைகளின் தரத்தை அறிய விதைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் அமைந்துள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் ஒரு விதை மாதிரிக்கு ₹80 செலுத்தி புற தூய்மை, ஈரப்பதம், பிறரக கலப்பு மற்றும் முளைப்பு திறன் அறிந்து பயன்படுத்தி அதிக மகசூல் பெறலாம் என தருமபுரி விதை பரிசோதனை அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

பாப்பாரப்பட்டி வேளாண்மை நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. பாப்பாரப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் கரும்பில் வெள்ளைப்புழு நோய் தாக்குதல் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நோய் தாக்குதலின் அறிகுறிகள் கரும்பின் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து வாடி சருகு போன்று மாறிவிடும். குருத்து பகுதி முழுதும் காய்ந்து காணப்படுகிறது. வேர் மற்றும் அடிக்குருத்து பகுதிகளில் பெரும் சேதத்தை விளைவிக்கும். பாதிக்கப்பட்ட கரும்புகள் வேரற்று கீழே சாய்ந்துவிடும் நிலை ஏற்படுகிறது. முதல் பயிரை விட மறு தாம்பு பயிரில் இப்பூச்சி தாக்குதல் அதிகம் காணப்படுகின்றது. இதனை விவசாயிகள் கட்டுப்படுத்தும் முறைகள்: பாதிக்கப்பட்ட கரும்பில் ரட்டூன் பயிர்களை தவிர்த்து கோடை காலங்களில் அறுவடை முடிந்தவுடன் ஒரு ஆழமான உழவு செய்ய வேண்டும். சூரியகாந்தி போன்ற எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்களுடன் பயிர் சுழற்சி செய்யலாம். வயலில் எப்பொழுதும் ஈரத்தன்மை இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் கரும்பின் வெள்ளை புழுக்கள் மண்ணை விட்டு வெளியே வர இது சாதகமான சூழ்நிலையாகும். எனவே வயலில் எப்பொழுதும் ஈர

0: தன்மை இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும். ஒரு கோடை மலைக்கு பிறகு வேப்ப மரம், தீக்குச்சி மரம், வேளமரம் அருகே இருக்கும் வண்டுகளை அழிக்க வேண்டும். பியூவேரியா, பாசியானா மற்றும் மெட்டாரைசிம் அனிசோப்ளியா உயிர்கொல்லிகளை ஹெக்டேருக்கு 4 கிலோ என்ற அளவில் தொழு உரத்துடன் கலந்து பாதிக்கப்பட்ட வயலின் மண்ணில் போட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். வெள்ளை புழு மேலாண்மைக்கு ஏக்கருக்கு 2 கிலோ எஸ்பிஐ இபிஎன் எக்கோனிமா கலவையை மண்ணிலிட்டு முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட வயலில் போதுமான அளவுடன் மண் அல்லது மணலுடன் பிப்ரோனில் ஏக்கருக்கு 8 முதல் 10 கிலோ என்ற அளவில் கலந்து முறையாக நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். கரும்பில் வெள்ளை புழுக்களின் தாக்குதல் அதிகமாக இருந்தால் இமிடாக்ளோப்ரிட் 40%, பிப்ரோனில் 40%, ஏக்கருக்கு 100 கிராம் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து வேர்களை நனைக்குமாறு செய்தால் கரும்பில் உள்ள வெள்ளை புழு இனங்களை அழிக்கலாம் என பாப்பாரப்பட்டி வேளாண் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Tல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் Green Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
0: நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம்.

0: நேர்களை நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:32.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
0: நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்
6: இலக்கியம் பேசுவோம். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள், உடன் உரையாடுகிறார் பொன் சந்திரன் அவர்கள்.
7: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாட இருக்கிறோம். எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள் தமிழில் கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள் மற்றும் சினிமா விமர்சனங்கள் என்று பல துறைகளில் பல தளங்களில் இயங்கி வருகிறார். திரைத்துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். அங்கதமும் பகடியும் கொண்ட கதைகளையும் கவிதைகளையும் எழுதி வருகிறார். நிலை கண்ணாடியுடன் பேசுபவன், மூவந்தியில் சூளுரும் மர்மம் போன்ற கட்டுரை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். என்றுதானே சொன்னார்கள் என்ற கவிதை தொகுப்பு, பட்டாளத்து வீடு, ஜார் ஒளிக போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். 2023 இவருடைய கொடைமடம் என்ற புதினம் வெளிவந்தது. எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் உரையாடலாம். சார் வணக்கம். சார்
8: வணக்கம்.
7: இது 2வது முறை நம்ம சந்திக்கிறோம். சார், நீங்க வந்து பிறந்து வளர்ந்தது எங்க? உங்களுடைய இளமை பருவம் பத்தி சொல்லுங்க.
8: என்னுடைய சொந்த ஊர் மதுரை. மதுரையில தல்லாகுளம். தல்லாகுளம்ன்றது நகரனுடைய மத்தியில வைகை வடகரையில் இருக்குது. 100 வருஷத்துக்கு மேல அங்க இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு தகவலா வீட்டுல ஒன்னு சொல்லுவாங்க,

0: என்னுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா மதுரையினுடைய அந்த ஆல்பர்ட் விக்டர் பாலம் கட்டிய பொழுது அதுக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு இல்லைன்னா 120 வருஷத்துக்கு மேல மதுரையில தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப தலாகுளம் தான் என்னுடைய பூர்வீகம். நான் படித்ததெல்லாம் பெரும்பாலும் தலாகுளத்தில் படித்தேன். என்னுடைய அப்பா இங்க சென்னையில மத்திய அரசு பணியில இருந்தார், வருமான வரித்துறையில இருந்தார். அப்ப என்னுடைய வீடு எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. நான் பாட்டி வீட்டில் இருந்தேன். பாட்டி தாத்தாலாம் இறந்த பின்னாடி சென்னைக்கும் படிக்க வந்தேன். ஆக பெரும்பகுதி என்னுடைய இளமை பருவம் மதுரையும் கொஞ்சம் சென்னையும்ன்ற மாதிரி சொல்லலாம்.
1: அருமை சார், அருமையா சொன்னீங்க. உங்களுடைய இளமை பருவம் பத்தி சொல்லிட்டீங்க, இந்த இலக்கிய ஆர்வம் எப்ப உங்களுக்கு வந்துச்சு?
0: யாருக்குமே இலக்கிய ஆர்வம் எப்ப வந்துச்சுன்றது இன்ன தேதியிலிருந்து எத்தனாம் தேதியிலிருந்து அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யாருமே சொல்ல முடியாது.
1: ஏதாவது ஒரு தூண்டுதல்,
0: யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொல்ல துல்லியமா சொல்ல முடியாது. ஆனால் இலக்கியம் வாசிப்பதற்கான தூண்டுகோள் அல்லது ஏன் வாசிப்புக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரியான பதில் சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 70களினுடைய நடுப்பகுதியில் பிறந்தவர்களுக்கு, 70களில் பிறந்தவர்களுக்கு அந்த காலகட்டம் இன்றைக்கு இருப்பதை போல இவ்வளவு சத்தமான ஒரு காலம் அல்ல. இவ்வளவு ஊடகங்களும் இவ்வளவு சத்தங்களும் இல்ல, உறுதியாகவே இல்ல. சமூகத்துல என்ன முயற்சி பண்ணாலும் 10 மணிக்கு மேல பாட்டு இருக்காது. ஏன்னா அதுக்கு பிறகு வானொலியில பாட்டே கிடையாது. டேப் ரிகார்டர் யாருமே இல்லாத ஒரு காலம். திரும்ப வானொலி மறுபடியும் ஒளிபரப்பு தொடங்கினா தான். அப்ப பெரும்பகுதி மனிதர்களை தினசரி செய்தித்தாள்கள், சினிமா, வாரப்பத்திரிகைகள் இதுதான் ஆக்கிரமிச்சிருக்கு. நான் இயல்பா பாட்டி வீட்டுல வளர்றேன். அப்ப அங்க என்னுடைய சித்தி மாத்திரம் இருக்காங்க. கை கட்டுற தூரத்துல வீட்டுல புத்தகங்கள் இருக்கு. என்னுடைய சித்தி நல்ல வாசிப்பாளர். அப்ப எங்க சித்திக்கு நான் வந்து மதுரையினுடைய தலாவளத்தினுடைய கிளை நூலகம் ரோடு மேல இருக்கும், வளர்வழி சாவலையில ரோட்டு மேல வந்து இருக்கும். அங்க போய் நான் தான் எங்க சித்திக்காக போய் புத்தகங்கள் எடுக்க போவேன். அப்ப எங்க சித்தி என்னெல்லாம் புத்தகம் வேணும்னு சொல்லி விடுவாங்க. லட்சுமி, ஜெயகாந்தன், அனுத்மா, ஜோதிலதா, கிரிஜா, சிவசங்கரி, வாசந்தி, சுஜாதா, ராகி ரங்கராஜன், சாண்டிலியன், கல்கி, ஜெகசிற்பியன் போகும் பெரிய பட்டியல். இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கொண்டு போய் எங்க சித்திக்கு கொடுப்பேன். அப்ப இயல்பா எங்க சித்திக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய புத்தகங்களை நானும் படிக்கிறவனா வந்து மாறுறேன். ஏன்னா வீட்டுல வாரப்பத்திரிகைகள் இருக்கு, அப்புறம் இந்த புத்தகங்களும் இருக்கு. இயல்பாக செய்வதற்கு வேற என்ன இருக்கு? சினிமா எல்லாம் எப்பயாவதுதான் போக முடியும். பகல் பொழுதில், விடுமுறையான பொழுதில் விளையாடலாம். விளையாடுவது ஒரு எல்லை இருக்கு. எங்க பாட்டி என்னை பெருசா விளையாடலாம் அனுமதிக்க மாட்டாங்க. திருவிளையாட்டுகள் எனக்கு பெரும்பாலும் அனுமதிக்கப்பட்டதே கிடையாது. எங்க பாட்டிக்கு அப்படி ஒரு பயம், ஒருத்தன் வெளியெல்லாம் போனா திருவிழையெல்லாம் போனா கெட்டு போயிருவான்ற மாதிரியான பயம். அதை விட பயங்கரமா நான் இலக்கியம் எடுத்து கெட்டு போனேன் வேற விஷயம். ஆனா பாட்டிக்கு அப்படி ஒரு பயம் இருந்துச்சுனால எனக்கு பெருமளவுல இந்த திருவிளையாட்டுகள் இதெல்லாம் மறுக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த சமயத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிப்புன்றது ஒரு வகையில ஒரு ருசி மாதிரிதான். அந்த ருசி ஒருவருக்கு பிடிபட்டு விட்டது என்றால், இல்லைன்னா வேற மாதிரி சொன்னோம்னா, வாசிப்பு என்னும் சர்ப்பம் ஒருவரை ஒருமுறை தீண்டி விட்டால் அப்புறம் அவருக்கு அந்த விஷம் இறங்குவதே இல்லை. ஆயிலுக்கும் அது மேல மேல மேல ஏறி இறுதியாக அவர் நீலகண்டன் ஆகிறதை தவிர அவருக்கு வேற வழியே கிடையாது. அப்ப அப்படித்தான் வந்து வாசிப்பினுடைய ருசி எனக்கு வந்து பிடிபடுது. என்னுடைய தனிமையை, தனிமையான பொழுதுகளை அது பெரிய அளவுல ஆற்றுப்படுத்துச்சு. அப்படித்தான் நான் வாசிப்புகளை வரேன். நிச்சயமாக வந்து என்னுடைய இளமை பருவத்தில் எனக்கு பெரிய கனவுகளை கொடுத்துச்சு. நான் கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் படிக்க ஆரம்பிக்கிறேன், சாண்டிலியனை படிக்கிறேன், ராகி ரங்கராஜன் மொழிபெயர்த்த ஹென்றி ஷாரினுடைய பேப்பிலோனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு பட்டாம்பூச்சி படிக்கிறேன், ரஷ்ய இலக்கியங்கள் கொஞ்சம் நூலகங்கள் கிடைக்கும். அது திறந்துவிட்ட நிலப்பரப்புகளும் உருவாக்கிய கனவுகளும் அலாதியானது, மிக மிக அலாதியானது. தலாவளத்துல ஒரு கிளை நூலகத்துல புத்தகம் எடுத்துட்டு போய் தன் வீட்டு வாசல உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருக்க பையன் தன் கனவின் வழியாக விரிந்து எங்கெங்கயோ நிலப்பரப்புக்கெல்லாம் போறான். அது எனக்கு தந்த மகிழ்ச்சி, சொல்லாத மகிழ்ச்சி. பயங்கரமா வாசிப்புன்ற பித்து மிக கடுமையாக தலைக்கேறிச்சு. இன்னைக்கும் அது இறங்கவே இல்லை, அங்கேயேதான் இருக்கு.
1: இந்த பதில் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்ததுதான். ஏன்னா குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுறதில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுல வந்து படிச்சுட்டு இருக்கும் போதோ இல்ல ஏதோ ஒரு வகையில புத்தகத்தோட ஒரு சம்பந்தப்பட்டு இருக்கும் போதோ அந்த குழந்தைகள் வந்து இயல்பாகவே படிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய செல்போன் தான் பேரண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க, குழந்தைங்க அதை பார்த்து செல்போனுக்கு தான் போறாங்க. சோ படிப்போட முக்கியத்துவம் குறையறது இப்படிதான் குறையுது. ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல. ஒரு பேரண்ட்ஸ் வந்து வாசிக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து குழந்தைகள், இல்ல ஒரு வீட்டுல ஒரு பெரியவர்கள், ஒரு தாத்தா பாட்டி யாரோ வாசிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து அப்படியே வந்தாங்க. அந்த மரபு இப்ப கொஞ்சம் விட்டு போயிட்டே இருக்கு.
0: ஆமா, நிச்சயமா நிச்சயமா. வாரப்பத்திரிகை படிக்கிறதுக்கு பெரும் போட்டி நிலவும். வெள்ளிக்கிழமை ஒரு வாரப்பத்திரிகை வருது, சனிக்கிழமை ஒரு வாரப்பத்திரிகை வருதுன்னா அந்த வாரப்பத்திரிகையை படிப்பதற்கு யார் முதல்ல படிக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் மிகப்பெரிய போட்டி இருக்கும். வாசிப்பு ரொம்ப இயல்பாக சமூகத்துல வந்துருச்சு. லைப்ரரியில எல்லாம் வந்து 11 மணிக்கு வந்து 8 to 11, 4 to 8 தான் கிளை நூலகம். 11 மணிக்கு அந்த லைப்ரரி ஊழியர் வந்து விரட்டுவார், கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லுவாரு. அவர் பலவிதமா 10:30 மணியிலேயே தொடங்கிடுவார். வெளியே தருவதற்கான வழிகளை செய்வார், போய் ஜன்னல் அடைப்பாரு, லைட்டை மத்துவாரு, ஃபேனை மத்துவாரு. மொத்தத்துல யாரும் படிக்க கூடாதுன்ற ஒரு அபிப்பிராயத்துலதான் இயங்குவாரு. ஆனா அதையெல்லாம் தாண்டி

0: மனிதர்கள் நூலகத்துல வந்து அவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. காலையில 4 to 8 to 11 சரி, 4 to 8 சரி. 4 to 8 எல்லாம் என்னன்னா ரொம்ப ஒரு மஞ்சள் பல்பு தான், அதெல்லாம் வாசிப்பு உகந்ததே கிடையாது. ஆனா அந்த மஞ்சள் விளக்குலயும் உட்கார்ந்து ஆட்கள் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. நிச்சயமா வாசிப்பு அன்றைக்கு வந்து சமூகத்தில் ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. வேற எந்த விதமான ஊசலாட்டங்களுக்கும் அன்னைக்கு வந்து இடம் கிடையாது, அப்படித்தான் இருந்துச்சு. அதனால வாசிப்பு என்பது சமூகத்துல அன்னைக்கு ஒரு இயல்பான ஒரு தன்மையில இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
1: எங்க வீட்லயும் என்னோட தந்தை என்ன பண்ணுவாருன்னா, துப்பறியும் இதழ்கள் இருக்கும், நாவல்கள் இதழ்கள் வந்து வார வாரம் வருதுல, அது மாதிரி வர்றது அரசியல் இதழ்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவர் படிச்சுட்டு என்ன பண்ணுவாரு, நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு தெரிஞ்சவொடனே சினிமா பகுதியை மட்டும் கிடைச்சிருவாரு. அது மாதிரி சில கதைகள், பெரியவர்களுக்கான கதைகள்லாம் அதுல வரும், அதெல்லாம் வந்து கிழிச்சுட்டு வச்சுட்டு போயிருவாரு. அதை நான் படிக்க ஆரம்பிச்சேன், அந்த ஆர்வம் தான் வந்து எனக்கும் வந்துச்சு. அதனாலதான் எனக்கு ஒரு ஐயம் இருந்துச்சு, அப்படிதான் உங்களுக்கும் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரிதான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுதான் சிறு வயதில் நம்ம மனதுல விதைக்கப்படுறது, அது எப்பவுமே நம்ம கூடவே இருக்கும்.
0: நிச்சயமா நான் இந்த வகையில இதுல வந்து ஒரு வகையில பாக்கியவான் நினைக்கிறேன். எனக்கு யாரும் கிழிக்கலாம் இல்ல, எல்லாமே கிடைச்சிச்சு, எல்லாமே தாராளமாக கிடைச்சிச்சு. அப்படி எல்லாமே கிடைத்தது என்னன்னா, நான் சீக்கிரமா 8 to 9 நாவல்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 10 நான் வந்து பாலகுமாரனுடைய மேற்குறிப்புகள் எல்லாம் படிச்சிட்டேன். அது சீக்கிரமா என்னை வந்து பெரிய மனிதர்களுடைய உலகத்துக்குள்ள கொண்டு விட்டுருச்சு. இந்த உலகத்தை வேறொன்றாக பார்ப்பதற்கும், ரொம்ப சீக்கிரமா இந்த உலகம் வேற மாதிரி எல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்வதற்கான ஒரு இடத்த வந்து எனக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. இவருடைய ஒரு நல்ல புகழ்பெற்ற படம் இருக்கும், சினிமா பாரடேசன் ஒரு புகழ்பெற்ற படம் இருக்கு. அந்த படத்துல வந்து இத்தாலியில ஒரு சிறிய நகரத்துல இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர், அதை ஒட்டியான கதைதான். அப்ப அந்த தியேட்டருக்கு என்ன படம் வந்தாலும் முதல்ல அந்த படத்தை அந்த ஊரனுடைய பாதிரியார் பார்ப்பார். அதுல யாரெல்லாம் பார்க்க கூடாதுன்ற காட்சியை அவர் நல்லா பாத்துட்டு அப்புறம் அதை வெட்டி வெளியில போட்டுருவார். அது மாதிரி எனக்கு எந்த பாதிரியாரும் இல்ல, அதனால நானே எல்லாவற்றையும் நானே எனக்கு எல்லாமே அனுமதிக்கப்பட்டுச்சு. அது நிச்சயமா எனக்கு வந்து என்னை நல்லாதான் ஆக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா என்னைய ஒரு சந்தோஷத்துக்கு தான் கொடுத்துச்சு. நிறைய கேள்விகளை கொண்டு வந்துச்சு. கூட இருக்கூடிய சகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை விட நான் மேம்பட்டவனாகத்தான் வந்து இருந்தேன். எல்லா வகையிலுமே புரிதலாகவும் ஒன்றை பேசுவதிலும் சொல்வதிலும் நான் மேம்பட்டவனாக இருந்தேன். நிச்சயமா அதற்கு இந்த வாசிப்பு தான் காரணம் நான் நம்புறேன்.
1: நிச்சயமாக நாம் சொற்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். இலக்கியம் வந்து ஒருத்தனை வந்து நல்ல மனிதன் ஆக்குமே தவிர அவனை தவறான வழியில கொண்டு போகாது அப்படின்றது உலக நியதி தான்.
0: ஆமா, அது சும்மா இப்படி சொல்லலாம். வசந்த மாளிகையில் ஒரு வசனம் இருக்கும், சிவாஜி சொல்வார், சின்ன எஜமா சில கெட்ட பழக்கங்களுடையவரை ஒழிய கெட்டவர் இல்லை அப்படின்னு. இலக்கியம் சில கெட்ட பழக்கங்களை உருவாக்குமே ஒழிய கெட்டவர்களை உருவாக்காது, ஒழுங்கா இலக்கியம் படித்தால். ஏன்னா இலக்கியம் வந்து இலக்கியத்தை நம் மனதுக்குள்ள அனுமதிச்சா, இலக்கியத்தை நம்மை சுத்திகரிப்பதற்கு அனுமதித்தால், இலக்கியம் தொடர்ந்து நம் வாழ்வினுடைய அறங்களை பற்றி தான் அது பேசுது. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பேசுது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அவன் எப்படி இயங்குறான்றத பற்றியான கேள்விகளை தொடர்ந்து அதை எழுப்பிக்கிட்டே இருக்கு. அப்ப இலக்கியம் என்பது நிச்சயமாக மனிதர்களை சுத்திகரிப்பதற்கு தான். நிச்சயமா ஒரு சாதாரண மனிதர்களை விட ஒரு மேம்பட்ட மனிதனை உருவாக்குவதற்கான தன்மைகள் கொண்டது தன்னகத்தை அப்படின்னா நிச்சயம் இலக்கியத்திற்கு. அப்படி
1: அருமையா சொன்னீங்க. உங்களுடைய இலக்கிய முன்னோடிகள் அப்படின்னா யாரெல்லாம் பாக்குறீங்க?
0: என்னுடைய இலக்கிய முன்னோடிகள் வந்து நிறைய பேர், ஒரு 50 நான் வந்து சொல்லணும். தமிழ்ல சொல்லணும்னா நிச்சயமா
1: ஒரு 10
0: சொன்னீங்க. தொடங்குவேன் தமிழை பொறுத்த வரைக்கும், நான் பாசிங்காரத்துல இருந்து தொடங்குவேன். பாசிங்காரம் என்னுடைய ஆதர்சமான முன்னோடி. புதுமை பித்தன், ஆ மாதவன், ஆதவன், ஜானகிராமன், நாஞ்சில் நடன், வனதாசன், ஜெயமோகன், ஆர் சூடாமணி, அப்ப இவங்களையெல்லாம் வந்து தமிழ் என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர்கள். உடனே நினைவுல இருந்து நான் சொல்றேன் உடனே இவங்க எல்லாம் வந்து என்னுடைய நிச்சயமா ஆமுத்துலிங்கம் என்னுடைய ஒரு ஆதர்சமான ஒரு எழுத்தாளர். அப்ப இவங்க எல்லாம் தான் தமிழ் எழுத்தாளர்களில் என் ஆதர்ச எழுத்தாளர்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். மொழிபெயர்ப்பு வழியா சொன்னோம்னா, ரஷ்யன் லிட்டரேச்சர் வழியாக மிக கடுமையாக நான் ஈர்க்கப்பட்டவன். லியோ டாஸ்டாய், அலெக்சி தாஸ்தோய், மக்சிம் கார்கி, ஆண்டன் செக்கோவ், சிங்கிஸ் ஐத்மாத்தோவ், மிக்கேல் ஷோலகவ், இவங்கெல்லாம் என்னுடைய மிக மிக மிக ஆதர்சமான படைப்பாளிகள். மிக்கேல் ஷோலகவ் அதே மாதிரி, ஹெமிங்வே இருக்காரு, அவர் என்னுடைய ஆதர்சமான படைப்பாளி. இதெல்லாம் ப்ரோஸ் சார்ந்து, போயிட்ரி சார்ந்துமே தமிழ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆதர்சமான வனாசன் இருக்காரு, கலாப்பிரியா இருக்காரு, தேவதச்சன் இருக்காரு, சுயம்புலிங்கம் இருக்காரு, இப்படி நிறைய பேர் சொல்ல முடியும். சமகாலத்துல ரொம்ப என்னுடைய ஆதர்சமான இசையை சொல்லலாம், சபரிநாதனை சொல்லலாம், லிபியாரணி அவரை சொல்லலாம், இப்படி நிறைய பேரை வந்து சொல்ல முடியும். வேணி சூர்யாவை சொல்லலாம், இப்படி நிறைய பேர் என்னுடைய ஆதர்சமானவங்களா இருக்காங்க. இவங்க எல்லாம் தான் என்னுடைய சமகாலத்துல இருக்கக்கூடிய ஆதர்சங்கள் சொல்றேன். முன்னோடிகள் அவங்க எல்லாம் தான் என்னுடைய முன்னோடிகள்.
1: நிச்சயமா நேயர்களுக்கு உதவும் நம்புவோம். அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம். நம்மளுடைய தலைப்புக்குள்ள இப்ப போயிடுவோம். நம்முடைய தலைப்பு இன்னைக்கு வந்து இலக்கியம் வழி மகிழ்ச்சி. ஆனா முதல் கேள்வியை முரணாதான் ஆரம்பிக்க போறேன். இலக்கியத்துல உலக இலக்கியமா இருக்கட்டும், தமிழ் இலக்கியமா இருக்கட்டும், உன்னத இலக்கியம் நம்ம சொல்ற எல்லாமே துக்கம் தான் அதுல முன்வைக்கப்படுது பெரும்பாலும். அது ஏன்?
0: இந்த உலகத்துல வந்து மனிதர்கள்

0: பிறந்தாங்கன்னா தவிர்க்கவே முடியாது அல்லது மாற்றவே முடியாதது என்றால், ஒரு மனிதன் பிறந்தான் என்றால் அவனுக்கு இறப்புன்னு ஒண்ணு இருக்கு, உறுதியா இருக்கு, அது ஒண்ணு மாற்றவே முடியாது. அப்புறம் மூப்புன்னு ஒண்ணு வரும், வயது கூட கூட மூப்பு, மூப்பு கூட கூட நோய் வரும். இப்ப இந்த நாளையுமே ஒரு மனிதனால் ஒரு பொழுதும் தவிர்க்கவே முடியாது. பிறப்பென்றால் இறப்பு, மூப்பு, நோய், இந்த நாளையுமே ஒரு மனிதனால ஒரு பொழுதும் தவிர்க்க முடியாது. மனிதர்களுடைய இந்த வாழ்க்கையில் அடிப்படையாக மானுட குலத்தினுடைய பெரும் துயரமே நிலையாமைதான். நிலையாமைதான், ஒரு 60-70 வருஷம் இந்த பூமிக்கு வர்றோம், அவ்வளவுதான், இறந்து போயிடுறோம், அவ்வளவுதான் நிலையாமைதான். அப்ப இந்த நிலையாமையோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள், இவ்வளவுதான் ஒருத்தருக்கான டைம் ஸ்பேஸ், இவ்வளவுதான் இருக்கு, இதுக்குள்ளதான் ஒரு மனிதர்கள் வந்து இருக்க முடியும். அப்ப இந்த நிலையாமைக்குள் வாழக்கூடிய இந்த மனிதர்கள், இது எல்லாமே மனிதர்களால மாற்றவே முடியாதது. வயோதிகத்தையும் மாற்ற முடியாது, மரணத்தையும் மாற்ற முடியாது, நோயை மாற்ற முடியாது, எதையுமே மாற்ற முடியாது. இதுக்குள்ளதான் நம்ம வந்து இருக்க போறோம். அப்ப மானுட குலத்திற்கு இயல்பாக துக்கம் என்பது சாஸ்வதம், இதை ஒண்ணுமே மாற்ற முடியாது. அப்ப இந்த மானுட குலத்தினுடைய துக்கம் சாஸ்வதம் அப்படின்றப்ப, இந்த மானுட குலத்தினுடைய துக்கத்தை தான் தீவிர இலக்கியம் எப்பொழுதுமே பேசுது. மரணத்தை பத்தி பேசுது, பெரிய காலத்தை பத்தி பேசுது, யுத்தத்தை பத்தி பேசுது, மாற்றவே முடியாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாறா விதிகளை பற்றி இலக்கியம் பேசுது. ஏன் இலக்கியம் துக்கத்தை பேசுதுன்னா, இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக, ஒருவர் மெசநகர்ல என்னுடைய வீடு இருக்கு, என்னுடைய வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு 500 அடியில தான் மின்மயானம் இருக்கு. எனக்கே ஒரு நாள் நான் செத்து போயிருவேன், அதுக்காக இன்னைக்கே போய் அவன் உட்கார முடியாது, அது வரும்பொழுது வரும். அந்த மின்மயானத்திற்கும் என் வீட்டிற்குமான இடையில தான் என்னுடைய பணியே இருக்கு, இதுக்குள்ளதான் நான் வேலை பார்க்கணும். அப்ப இந்த துக்கத்தை, இப்படி இந்த உலகத்துல இந்த துக்கம் இருக்கு, ஆமா, அந்த துக்கம் நிரந்தரம், இந்த துக்கம் நிரந்தரம்னு ஒரு மனிதருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்றது ரொம்ப தெளிவா தெரிஞ்சோம். இப்ப இவ்வளவு நிலையாமை இருக்கும், நிலையாமைக்கு நடுவில் இவ்வளவுதான் நம்மளுக்கான காலம், இந்த காலத்துக்குள்ள நம்ம இந்த மானுட குலத்துக்கு என்ன சொல்லிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இலக்கியம் மறுபடியும் துக்கத்தை பேசுவது என்பது இந்த துக்கத்திலிருந்து மீள்வதற்காகத்தான், இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான். இலக்கியம் படிக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, ஆமா, இது எல்லாமே எல்லாருக்கும், எனக்கு மட்டுமல்ல, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோடான கோடி பேருக்கும் இதுதான் துக்கம். இந்த உலகத்துல கோடான கோடி பேர் வந்துட்டு போயிருக்காங்க, எனக்கு பின்னாடியும் கோடான கோடி பேர், அதாவது இந்த உலகம் யுத்தத்திலோ எதிலோ போகவில்லை என்றால், இந்த உலகம் இருக்கும் என்றால் எனக்கு பின்னாடி கோடான கோடி பேர் வரப்போறாங்க. அந்த கோடான கோடி பேருக்கும் இதுதான் விதி. விதினா தலைவிதி இல்ல, விஞ்ஞானத்துடைய விதி. அவங்களுக்கு இதேதான், இதே பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய்மை இதான் வரப்போகுது. அப்ப இந்த துக்கத்தை எவ்வளவு தெளிவாக மனிதர்களுக்கு விளங்கும்படியாக கலையின் வழியாக சொல்வதின் வழியாக துக்கத்திலிருந்து மீள முடியும். அப்போ ஒரு தீவிர இலக்கியம் துக்கத்தை தான் பேசும், துக்கத்தை தான் பேச முடியும். மகிழ்ச்சியை பேசுறதுல ஒண்ணு மகிழ்ச்சி அதுவா இருக்கத்தான் செய்யுது. ஆனா நம்மளுடைய வாழ்வினுடைய பெரும்பகுதி என்ன, நம்மளுடைய வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட நம்ம வளர வளர நம்மளுடைய வாழ்க்கை வந்து பிரமிடுடைய முக்கோணம் மாதிரி ஆகுது. நமக்கு தெரிந்தவர் இழந்து போறாங்க, நம்மளுக்கு நெருக்கமானவங்க இறந்து போறாங்க. இன்னொரு ஒரு பெரிய மானுட குலத்தினுடைய துயரம், எல்லாமே கணந்தோறும் மானுடர்களுக்கு எல்லாமே கை நழுவிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப நீங்கள் நானும் பேசிட்டு இருக்கிறதுன்றது இக்கணத்தில் இது நழுவி நழுவி போய் இது முடிஞ்சவனே இது நினைவு. கேப்ரியா மார்கேசனுடைய ஒரு நல்ல பிரமாதமான வாசகம் உண்டு, நம் வாழ்வென்பது நாம் வாழ்ந்த சம்பவங்கள் மாத்திரம் அல்ல, நமது நினைவுகளும் சேர்ந்துதான், ரெண்டும் சேர்ந்துதான் எப்பயுமே லைஃபா இருக்கு. நம்ம என்ன வாழ்றோம், அந்த வாழ்வை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம், ரெண்டும் சேர்ந்துதான் வாழ்க்கை இருக்கு. மனிதர்களுக்கு இங்கு அருளப்பட்டிருப்பது எல்லாமே உடனடியாக நினைவுகளாக மாறிடும், கை நழுவி போய்கிட்டே இருக்கும், ஒன்றை கூட பிடித்து வைக்க முடியாது. மானுட குலத்தினுடைய ஆக பெரும் துயரம் நான் நம்புறது, எதையுமே பிடித்து வைக்க முடியாது. கலைஞர்கள் தங்களுடைய படைப்பின் வழியாக காலத்தை பிடித்து வைக்க முயற்சி பண்றாங்க, அதுதான் வழி. ஒரு சிற்பி ஒன்றை செதுக்குவதன் வழியாக ஜெந்தாயிலோரால ஒரு ஓவியம் இருக்கு, அந்த ஓவியம் 1000 வருடமாக மானுட குலத்தை நோக்கி சிரிச்சுக்கிட்டே இருக்கு, புனையத்துக்கிட்டே இருக்கு, அந்த சிரிப்பை அவர் பிடித்து வைக்கிறார். சங்க பாடலனுடைய ஒரு மானுட குலத்தினுடைய ஒரு யுத்தத்தை பற்றி பேசுவதன் வழியாக அது 2000 வருஷமாக அந்த யுத்தத்தினுடைய துயரத்தை பற்றி அது பேசிட்டே இருக்கு. அப்ப ஒரு இலக்கியத்தினுடைய வேலை இந்த மானுட குலத்தினுடைய சாஸ்வதமான துயரத்தை பேசுவதன் வழியாகத்தான் மானுடர்கள் இந்த துயரத்தை விளங்கிக் கொள்வதன் வழியாக தான் துயரத்தை கடக்க முடியும். அப்ப துயரத்தை தான் பேசணும், இலக்கியத்தினுடைய தலையாய பண்ணி துயரத்தை பேசுவதுதான்.
1: நீங்க துயரத்தை பத்தி இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்திருக்கீங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரு கவிதையோ ஒரு சிறுகதையோ ஒரு புதினமோ உன்னதமான படைப்பா வருது அப்படின்னா, அது மகிழ்ச்சியிலிருந்து வர முடியுமா, இல்ல மிகப்பெரிய துன்பத்தில் அந்த எழுத்தாளர் இருந்தாலும் அதுதான் வருமா?
0: நீங்க படைப்பாளி அதை படைக்கும் போது இன்பத்தில் இருந்தாரா துன்பத்தில் இருந்தாரா நமக்கு தெரியாது. இப்ப தாஸ்தோயோ இல்ல நம்ம மகத்தான படைப்பை எழுதும் பொழுது அந்த படைப்பை படைத்தவர் என்ன இடத்துல இருந்தார்னத நம்மளால, நம்மளுக்கு சமகாலம்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம், அவருடைய வாழ்க்கை என்னவா இருந்துச்சு அப்படின்றது வழியா நம்ம கண்டுபிடிக்கலாம். சங்க பாடல் எழுதின ஒரு சங்க புலவன் அன்றைய தினத்தில் அவன் சாப்பிட்டிருந்தானா சாப்பிடலையா, வறுமையில இருந்தானா, அவன் மகிழ்ச்சியில் இருந்தானா, நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப ஒரு படை

0: என்பது அந்த படைப்பு, படைப்பை படைத்தவன் என்னவாக இருந்தான் அப்படின்றது நம்மளால கண்டுபிடிக்க முடியுமானா? ஒருபொழுதும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த படைப்பு நம்மளுக்கு தரக்கூடிய உணர்வு தான் இறுதியானதே ஒழிய அதை படைத்தவர். நான் ஒரு படைப்பாளியா எப்படி சொல்வேன், என்னுடைய குடைமடம் நாவலை படிக்கிற நிறைய பேரு நிறைய இடங்கள்ல அழுதேன்னு சொல்லுவாங்க. அதை எழுதுன நான் அழல, நான் ரொம்ப இயல்பா இருந்தா எழுதுனேன். என்றோ நடந்த ஒரு துயரத்தை மறுபடியும் நான் வந்து மீளுருவாக்கம் செய்து மறுபடியும் ஒரு முறை எழுத்தின் வழியாக, மொழியின் வழியாக அரங்கேற்றுகிறேன். நான் அழுகல, ஆனா அதை பாசிக்கிறவங்க அழுகிறாங்க, அது உண்மைதான். அப்ப எழுதுன சாம்ராஜ் அன்னைக்கு அழுதுனானா? இல்ல. அப்போ ஒரு படைப்பாளியினுடைய மூலத்தில் அவர் படைக்கும் பொழுது அந்த படைப்பாளி என்னவாக இருந்தார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா? ஒருபொழுதும் கண்டுபிடிக்க முடியாது. அது தேவை இல்லாததும் கூட, அது அவசியமும் இல்லை. அந்த படைப்பு நம்மளுக்கு என்ன கொடுக்குது? ரொம்ப ஒரு கேட்டு மிகவும் தேய்க்கப்பட்ட ஒரு வாசகம் இருக்கு. படைப்பாளி இறந்து விட்டார், படைப்பு மாத்திரமே உயிரோடு இருக்கிறதுன்ற மாதிரி. அது ஒரு வகையில உண்மைதான். படைத்து முடித்த பிறகு அந்த படைப்பாளிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, படைப்பு மாத்திரமே இருக்கு. அந்த படைப்பு என்ன நம்மளுக்கு தருதோ அது மாத்திரம்தான் உண்மை. நிறைய இடங்கள்ல படைப்பாளிக்கும் படைப்புக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கு. படைப்பு வேற ஒன்றாக உன்னதமா இருக்கு, படைப்பாளி வேற ஒரு ஆளா இருக்காரு, ரொம்ப அற்பமானடா கூட இருக்காரு. அது ஒன்றும் நம்மள ஆச்சரியப்படுறதுக்கே இல்ல. ஏன்னா படைக்கும் போது அவர் கடவுளுக்கு ஒப்பானவர். அந்த எழுத்து மேசையில எந்திரிச்சிட்டாருன்னா அவர் சாதாரண அற்பமானடன். அற்பமானடனுக்கு உண்டான சீனாகராஜனை துளைக்கி அழைத்தால் மகத்தான செல்லிப்பயிலா கூட அவர் இருக்க கூடும். அப்ப அதனால நம்ம வந்து அதை போய் நம்ம ஆராய முடியுமானா? ஆராய முடியாது, உறுதியாகவே முடியாது. அந்த படைப்பு நம்மளுக்கு என்ன தருது, அந்த படைப்பின் வழியாக நமக்கு உருவாகக்கூடிய மனநிலை என்ன அப்படின்றதான். மர்லன் பிராண்டோ சார்லி சாப்ளினை பத்தி சொல்லும் போது சொல்றாரு, சார்லி சாப்ளின் தன்னுடைய பையனை ஓங்கி கன்னத்துல அறைவார்னு சொல்றாரு. நமக்கு கேட்கும் பொழுது திடுக்கிடத்தகுந்த தகவலாத்தா இருக்கு. அப்படி வந்து மானுட குலத்துக்கு மிகப்பெரிய மானுட நேசத்தை ஆழ்ந்த கருணையிலிருந்துதான் நகைச்சுவை உணர்ச்சியை வருகிறது என்று சொல்லக்கூடிய சாப்ளின் தன்னுடைய பையனை அடிப்பார் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருடைய மகனே ஒரு இதுல நடித்தார், நடிப்பவர்கள் என்று மிக கடுமையா கோபப்படுறத நான் பாக்குறேன்னு சொல்லி பிராண்டோவே சொல்றாரு. அப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறது, சாப்ளினை எங்க இருந்து எடுத்துக்கிறது, சாப்ளின் எப்படிப்பட்டவர், அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. சாப்ளின்ன்ற மனிதர் என்னவா இருந்தா, சாப்ளின்ற படைப்பு நூலியாக நான் பெறுவதும் அந்த படைப்பு நூலியாக நான் பெற்று அடையக்கூடிய மன விகாசம் தான் முக்கியமானதே ஒழிய இந்த படைப்பாளிகள் அன்றைய தினத்தில் அதை படைத்த பொழுது என்னவாக இருந்தாங்கன்னு ரொம்ப ஆராய பண்ணோம்னா நிறைய படைப்பை நம்மளால ரசிக்கவே முடியாது. அப்படி ஒரு சிக்கலுக்குள்ளாயிருக்கும். நம்மளுக்கு தெய்வம் மாத்திரம் தான் முக்கியம். தெய்வம் செதுக்கிய பொழுது சிற்பி என்னவா மனநிலையில் இருந்தார் அப்படின்றது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
1: அருமையா சொன்னீங்க. நம்ம படைப்பாளி வழியை பார்த்தோம். அதே மாதிரி இந்த துக்கங்களை படிக்கிற ஒருவர் மேலும் மேலும் துக்கமா தான் ஆக முடியும் அப்படின்னு இருக்கும்போது இலக்கியத்தோட பாத்திரம் தான் என்ன, மனிதர்களை துக்கப்படுத்துவது தானா?
0: நிச்சயமா இலக்கியத்தினுடைய பாத்திரம் மனிதர்களை இந்த துக்கத்தை சொல்வதின் வழியாக, துக்கத்தை மேலும் மேலும் மேலும் சொல்வதின் வழியாக மனிதர்களை மேலும் துக்கப்பட வைப்பது அல்ல. பாரதியாருடைய ஒரு வரி இருக்கு, ரௌத்திரம் பழகுன்னு பாரதி சொல்றார். ரௌத்திரம் என்பதை கோபம், கோபம் என்பது ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை நீ பழகு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப துக்கம் என்பது இந்த மானுட குலத்துக்கு மிக இயல்பானது, இதுதான் சாஸ்வதமானது என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்வதன் வழியாக இந்த உலகத்துல என்னுடைய கண்ணீர் துளி தான் உயர்ந்த கண்ணீர் துளி, அல்லது நான் மாத்திரம்தான் கண்ணீர் விடுகிறேன்ற ஒன்றிலிருந்து மானுடர்கள் விடுவிக்கப்படுவது ரொம்ப முக்கியம். எனக்கு மட்டுமில்ல இந்த துக்கம், எல்லாருக்கும். யார்தான் இந்த உலகத்தில் எதைத்தான் இழக்கவில்லைன்னு பாரதிபுத்திரனுடைய கவிதை இருக்கு. இழப்பு யாருக்கு இல்ல? பேப்பர் எடுத்து நம்ம பார்த்தோம்னா விபத்து, மரணம், கொலை, நமக்கு அது எல்லாமே செய்தி. அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது பயங்கரமான துயரமான ஒன்று. அப்ப மேலும் மேலும் இந்த துக்கத்தை பற்றி பேசுவதன் வழியாக துக்கம் என்பது மானுட குலத்திற்கு பொதுவானது. மானுடர்கள் தொடங்கிய நாளிலிருந்து, மானுடர்கள் பிறந்து என்னைக்கு நம்ம மனிதர்கள் ஆனமோ, பிறந்துட்டோம்னா இறப்போம். பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான் கண்ணதாசனுடைய பாடல் மாதிரி. நம்மளுடைய துக்கம் என்பது எப்ப தொடங்கினது, நம்ம இன்னைக்கு மனிதர்களாக பிறந்து இந்த உலகத்துல இருந்தோமா, அன்னைக்கு பிறந்தது தான். ஏன்னா அன்னைக்கே நமக்கு வந்து பிறந்த உடனே தெரியும் நம்ம வந்து இறந்து போயிருவோம். நம்ம கூட இருக்கவங்களாம் இறந்து போயிருவாங்க. நம்ம கூட இருக்கவங்க நம்மள ஒரு ஒரு நாளா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்மளுடைய ஆதர்சமான நம்மளுடைய முன்னோடிகள், கலைஞர்கள், படைப்பாளிகள் நம்மை கைவிட்டு போவாங்க. இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த கைவிட்டு போவாங்க அப்படின்றப்ப ஒரு மனிதன் தன்னை எப்படி தயார் செய்து கொள்வது, அதை தயார் செய்து கொள்வதற்கு தான் இலக்கியம் தேவைப்படுது. அப்ப இந்த துக்கம், இந்த மானுடகுலத்திற்கான சாஸ்வதமான இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்னு, இந்த துக்கம் மானுடகுலத்திற்கு பொதுவானதுன்னு ஒண்ணு புரியும், அது ஒரு ஞானம். இன்னொன்று, அப்படி ஒரு ஞானத்தை பெறுவதன் வழியாக இந்த நிலையற்ற வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது, இவ்வளவுதான் காலம், இந்த காலத்துக்குள்ளதான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரும் புரிதலுக்கு மானுடகுலம் வந்தடை. அப்ப துக்கத்தை பேசுவது என்பது துக்கத்திற்காக அல்ல, துக்கத்திலிருந்து மேலெலும்பி இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும்.

0: இருக்காகத்தான். நம்ம வந்து இவ்வளவுதான் அப்ப 60-70 வயசு, ஆமா அவ்வளவுதான் வாழ்க்கை. இதுக்குள்ள உனால எவ்வளவு பயணப்பட முடியுமோ பயணப்படும், எவ்வளவு பாடல் கேட்க முடியுமோ பாடல் கேட்கும், எவ்வளவு சினிமா பார்க்க முடியுமோ சினிமா, எவ்வளவு அன்பா இருக்க முடியுமோ எவ்வளவு அன்பா, எவ்வளவு காதல் செய்ய முடியுமோ அவ்வளவு காதல் செய், எவ்வளவு சகமனிதர்களோட கருணையாக இருக்க முடியுமோ கருணையாக அன்பாக இருக்கு, என்னென்னலாம் பார்க்க முடியுமோ, என்னென்னலாம் செய்ய முடியுமோ, எவ்வளவுலாம் அந்த வாழ்வை வாழ முடியுமோ வாழையா. நான் உன்னுடைய ஆற்றோர்கள் உண்டு, எனக்கு இன்னும் எத்தனை சூரியோதயங்கள் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன, எல்லாருக்கும் எவ்வளவு சூரியோதயம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப சூரியோதயத்தை பாரு, இந்த வாழ்க்கையை வந்து வாழ், வாழனும் இந்த வாழ்க்கையை 7 நாளும் வாழ்வான் தமிழன்னு வனாசன் சொல்வார். அது மாதிரி 7 நாளும் வாழ்வது எப்படி அப்படின்ற ஒரு இடத்துக்கு மனிதர்களை கூட்டிட்டு போகும். அவ்வளவுதான் நம்மளுக்கு 70 வருஷம் தான். இந்த 70 வருடத்துல 10 வயது வரைக்கும் அறியாமையில இருக்கும். ஒரு 13-14 வயசுல தான் நான் அப்படின்னு ஒன்னு உருவாகுது. அந்த நான் உருவான காலத்துல இருந்து மரணம் வரைக்கும் எப்படி செம்மையாக வாழ வேண்டும் என்பதை இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக எனக்கு வந்து நான் எப்படி சொல்லுவேன், ரொம்ப லிட்டரேச்சர் வழியாகத்தான், இலக்கியத்தின் வழியாகத்தான் நான் அந்த ஞானத்தை அடைகிறேன். இன்றிலிருந்து நான் மரணிக்கும் நாள் வரைக்கும் எனக்கு துக்கமே கிடையாது. துக்கமே கிடையாதுன்னா இதெல்லாம் எல்லாமே நடக்கும். ஆனா அது வரைக்கும் எனக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல நான் மகிழ்ச்சியா இருப்பதற்காக. ஆயிரக்கணக்கான பாடல்களும், ஆயிரக்கணக்கான நல்ல சினிமாக்களும், காண வேண்டிய நிலப்பரப்புகளும், பார்க்க வேண்டிய நண்பர்களும், நல்ல உணவுகளும் அவ்வளவு கொட்டி கிடக்க முன்னாடி ஒரு மனிதன் துக்கப்படுவதற்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்ற ஒரு கவிதை போதும் ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைவதற்கு. ஒரு கவிதையை வச்சுக்கிட்ட அவன் அவ்வளவு மகிழ்ச்சியா வாழ்ந்த முடியும். அப்ப இலக்கியம் இந்த துக்கத்தை மறுபடியும் மறுபடியும் பேசுவது என்பது மனிதர்களை பேரானந்தத்திற்கு கூட்டிச் செல்வதற்கு தான். இவ்வளவுக்கு மத்தியில நீ எப்படி செம்மையாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறதுக்காக தான். அதனால நிச்சயமா வந்து இலக்கியம் துக்கத்தை பேசுவதன் வழியாக துக்கத்தில் மேலும் மேலும் மறுபடியும் மறுபடியும் துக்க சாகரத்தில் மனிதர்களை மூழ்கடிப்பதல்ல இலக்கியத்தினுடைய நோக்கம் ஒருபொழுதும் அல்ல. இது சாகரம், இது இப்படித்தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்றதை புரிந்து கொள்ள வைப்பதுதான். அப்படித்தான் நான் நினைக்கிறேன்.
1: சொர்க்கமும் இதுதான், நரகமும் இங்கேதான், இந்த நொடியில வாழ்ந்துரு அப்படின்றது.
0: இந்த நொடியில வாழ்ந்து நரகம்ன்றது நரகமும் கூட இல்ல, சொர்க்கம் நரகம்ன்ற ரெண்டுமே இல்ல. இது இப்படித்தான் காலகாலமா இருக்கு. நம்மளுடைய பிரபஞ்சம் நம்மளை அப்படித்தான் படைத்திருக்கு. நான் மாத்திரம் இல்ல, தோன்றுதல் மறைதெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய விதி. நமக்கு இல்ல, எல்லா உயிரியும் மலைகள் கடல்கள் சின்ன உயிரி பெரிய உயிரி டினோசர் எல்லா பேத்துக்கும் தோன்றுதல் மறைதல். இந்த தோன்றுதல் மறைதலுக்கு நடுவுல நம்ம என்னவா இருக்கோம்ன்றதா. இந்த தோன்றுதல் மறைதல் நடுவுல என்னவா இருக்கோம்ன்றது பற்றி பெரும் புரிதல் கொண்டவர்கள் பெரும் கலைஞர்களாக பெரும் காரியங்கள் செய்கிறார். மற்றவர்கள் அவங்க சின்ன உலகத்துக்குள்ள இருக்காங்க. எறும்புக்கும் வாழ்க்கை இருக்குன்னா நம்ம எறும்புக்கும் வாழ்க்கை இருக்கு. அது மாதிரி சின்ன உலகத்துக்குள்ள வாழ்றாங்க. அந்த எறும்பாக இருப்பதா டினோசராக இருப்பதா என்பது அந்தந்த மனிதர்களுடைய புரிதல், அவர்களுடைய சொந்த முடிவன் மூட சொல்ல மாட்டேன், வாழ்வை அவர்கள் புரிந்து கொண்ட விதங்களிலிருந்து அவர்கள் செல்ல போகின்ற பாதை. ஆனால் இந்த தோன்றுதல் மறைதலுக்குள்ளதான் நீங்க அத்தனை மானுட நாடகம், இதை எப்படி செம்மையாக வாழப்போகிறீர்கள் கேள்வியைத்தான் இலக்கியம் இந்த துக்கத்தை சொல்வதன் வழியாக இருக்கு. தாசோனுடைய போரும் அமைதியும் படிப்பதன் வழியாக, ஆமா யுத்தம் அந்த யுத்தத்தை புரிந்து கொண்டேன்னு சொன்னா இன்னைக்கு ஈரான் யுத்தத்தை பார்க்கும்போது ஆமா இப்படித்தான் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்ப மாநாடு உலகம் எல்லா காலகட்டத்திலும் யுத்தங்களோடதான் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த யுத்தத்தை நம்ம எப்படி எதிர்கொள்வது, துயரங்களை நம்ம எப்படி எதிர்கொள்வது, அல்லது இந்த யுத்தத்துக்கு எதிராக நம்ம என்ன செய்வது இப்படின்ற இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. அப்ப இலக்கியத்தினுடைய வேலை இந்த துக்க நதியிலிருந்து மனிதர்களை நிச்சயமாக கரை சேர்ப்பதுதான் இலக்கியத்தினுடைய வேலை.
1: அருமையா சமகாலத்தோட தொடர்புபடுத்தி சொல்லிட்டீங்க. இந்த இலக்கியத்தை வாசிப்பதன் வழியா ஒருவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அது சொல்லுங்க.
0: இலக்கியத்தை வாசிப்பதன் வழியாக ஒருவர் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, எல்லாரும் இந்த உலகத்துல வாழ்றாங்க, எல்லாரும் இலக்கியம் படிப்பவர்கள் படிக்காதவர்கள் எல்லா பேரும் தான் வாழ்றாங்க, அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. எல்லாரும் வர்றாங்க இருக்காங்க, எல்லாருக்கும் வயதாகுது, ஒரு படிக்கிறார், ஒரு வேலைக்கு போறார், திருமணம் செய்கிறார், குழந்தை பெறுகிறார், அப்புறம் அந்த குழந்தை வளர்கிறாங்க, அந்த குழந்தைக்கு திருமணம் பண்றாங்க, அப்புறம் அந்த பேரன் பேத்தி எடுக்கிறாங்க, அப்புறம் ஒரு நாள் இறந்து போறாங்க. இதுதான் ஒரு மனிதர்களுடைய கிராஃப். இதுக்குள்ள இலக்கியம் படிப்பவர் எங்கு ஒரு மேம்பாடான இடத்திற்கு வருகிறார் அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி. இதுல இருந்து ஒரு சாதாரண மனிதர் வாசிக்காதவர்களிடமிருந்து வாசிப்பவர் எங்க வந்து வேறுபடுறார் அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கையினுடைய இந்த ஓட்டத்தை இப்படி எல்லாரும் போயிட்டு இருக்கோம் இந்த ஓட்டத்துக்கு மத்தியில இந்த இலக்கியம் என்பது மனிதர்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, இதுக்கு முந்தின கேள்வியில சொன்ன மாதிரி இந்த தோன்றுதல் மறைதலுக்கு உள்ள எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்குன்றதான் இலக்கியம் சொல்ல. சின்ன சின்ன விஷயங்களின் கடவுள் அப்படின்னு சொல்லி வேணா சொல்ற புத்தகம் இருக்கு. அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த உலகத்துல ரொம்ப நுண்ணியமான அவ்வளவு அழகான விஷயம் இருக்கு. ஒரே ஒரு ஒரு பூவை எடுத்துக்கொண்டு நீங்கள் 1 மணி நேரம் அதை பாத்துக்கிட்டே இருக்க அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிறம் அவ்வளவு அற்புதம், அவ்வளவு வேலைப்பாடு இருக்கு, அதுக்குள்ள அவ்வளவு இயற்கை பிரபஞ்சம் அவ்வளவு வேலை பார்த்திருக்கு. அப்ப இந்த இலக்கியம் மனிதர்களுக்கு இலக்கியத்தில் எப்படி இலக்கியத்தின் வழியாக இலக்கியம் என்ன வகையில் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருது, எப்படி மகிழ்ச்சி ஆக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பாடல் உங்களை மகிழ்ச்சி படுத்துது இல்லையா, நல்ல பாடல் மகிழ்ச்சி படுத்துது, ஒரு அற்புதமான நிலப்பரப்பு உங்களுக்கு பயங்கரமா மகிழ்ச்சி அடைய வைக்குது. அப்போ மானுடர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு, தங்களுக்கு சிறகு முளைக்க தங்களால் பறக்க முடியும் என்று கண்டறி

0: கலையின் வழியா
1: தான். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்றவர் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடினார் பொன் சந்திரன் அவர்கள்.
2: நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். நம்ம நிறைய இலக்கியத்தோட பங்கு பத்தி பேசிட்டோம். நம்ம வாழ்வில் அது என்ன செய்கிறது? நம்ம
0: வாழ்க்கையில எனக்கு சலிப்பே இல்லை. ஏன் சலிப்பே இல்லைன்னா, யாருக்கு சலிப்பு வரும்? செய்வதற்கு ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு, இந்த வாழ்க்கையினுடைய நுட்பத்தை அறியாதவர்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகையும் ரகசியங்களையும் புரியாதவர்களுக்கு தான் சலிப்பு. எனக்கு சலிப்பு இல்லைன்னா, எனக்கு எப்பயுமே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி 100 புத்தகம் இருக்கு. பார்க்க வேண்டிய நூற்றுக்கணக்கான சினிமா எப்ப இருக்கு. இன்னும் நான் போய் பார்க்க சந்திக்க வேண்டிய அல்லது இன்னும் நான் போய் அடைய வேண்டிய நிலப்பரப்புகள் இருக்கு. அப்ப என் வாழ்க்கையில் எனக்கு முன்னாடி இன்னையிலிருந்து ஒரு 500 வருஷம் எனக்கு கொடுத்தா வாழ்வதற்கு என்கிட்ட இருக்கானா? இருக்கு. 500 வருஷம் என்ன படிக்கிறதுக்கு அவ்வளவு இருக்கும்? தீரவே தீராது, ஒரு பொழுதும் தீர்ந்துராது. இப்ப அமெரிக்கா போயிருந்தப்ப மியூசியம் போறேன். மியூசியம் போறப்ப அமெரிக்கால மியூசியங்கள் அவ்வளவு பேரற்புதமா வச்சிருக்காங்க. ஒரு மியூசியத்துல ஒரு அரங்கத்தை பார்த்து முடிச்சா சாயங்காலம் ஆயிருது. பண்ணாசனுடைய ஒரு புகழ்பெற்ற மிக அற்புதமான ஒரு கவிதை வரியிருக்கும். கண்காட்சி நேரம் காலை 8 முதல் 4 என்கிறது காலத்தின் வெட்டுக்கிளி அப்படின்னு ஒரு வரி வரும். அப்ப 4 மணி ஆயிருது. 4 மணி ஆன உடனே வெளியேத்துறாங்க, வெளியே வர சொல்றாங்க. அப்ப எனக்கு தோணுது, வாழ்க்கையே இவ்வளவுதான், இந்த மியூசியம் மாதிரிதான், இவ்வளவு பெருசு, இதனுடைய ஒரு சின்ன பாகத்தை நான் பார்த்துட்டு வெளியில வரேன். அப்ப இந்த வாழ்க்கைன்றது மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தை ஒரு மனிதனால முழுமையா பாத்திர முடியுமா? பாத்திர முடியாது. அப்ப எங்க சலிப்பு வரும்? சலிப்பு வருவதற்கு இடமே கிடையாது. அப்ப மாணவர்களுக்கு இந்த இலக்கியம் என்ன தருது? எப்படி ஒரு அன்றாடத்தில் திரும்ப ரொம்ப எக்கச்சக்கமா நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, 2 வார்த்தை தான், பயங்கரமா போர் அடிக்குது, டிப்ரெஷன் இப்படின்னு கேக்குறோம். இலக்கியம் வாசிக்கக்கூடிய ஒருவனுக்கு அவன் போர் அடிக்கின்ற ஒரு சொல்லவே மாட்டான். டிப்ரெஷன் சென்னைக்கு வேணா வருஷத்துக்கு 2 தடவை வரலாம், இந்த மனிதருக்கு வரவே கூடாது. அப்ப ஏன் வரக்கூடாது அப்படின்னா, வராது அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு இருக்கு. நான் நுகர்வு வெறி சொல்லல, இது எல்லாமே ரசித்தல், நுகர்தல் அல்ல, பொருள் இல்ல. நான் சொல்லக்கூடிய எதுவுமே பொருள் கிடையாது. புத்தகமோ இசையோ பாடலோ நிலப்பரப்போ எதுவும் பொருள் அல்ல. புத்தகம் என்ன பொருள் இருக்கலாம், அந்த பொருள் வழியாக கன்சியூம் பண்றது கொண்டு இல்ல, அதுல இந்த ட்ரீம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிற போறோம். அப்ப இலக்கியம் ஒருவருக்கு அன்றாடத்தில் என்ன தருதுன்னா, மிக அழகான வசீகரமான கனவுகளை, அது பொய்யான கனவுகள் இல்ல, போதையான கனவுகள் இல்ல, நனவான கனவுகளை இலக்கியம் வந்து வழங்கு. அப்ப இலக்கியம் ஒரு மானுடனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சலிப்பை இல்லாதாக்கு, ஒவ்வொரு கணமும் சந்தோஷம் அப்படின்னு உணர வைக்கிறது. ஒவ்வொரு கணத்தை வாழணும், ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சி தான். இந்த உலகத்துல எப்பயுமே அறிவுரை அப்படித்தான், ஈயை விரட்டும் பசுவின் வாழ், ஈயும் ஓய்ஞ்சு போறதில்ல, பசுவனுடைய வாழும் ஓய்வதே இல்லை. இல்லைன்னா இங்கிலீஷ்ல ஒரு நல்ல சேயிங் இருக்கு, இளைஞர்களுக்கு என் தப்பான அறிவுரை, யாருடைய அறிவுரையும் கேட்காதீர்கள் அப்படின்னு. அறிவுரையே அல்ல, நான் இப்ப சொல்றது அறிவுரையே அல்ல. ஒரு சக படைப்பாளியாக என்னுடைய நான் வாழ்வில் நான் கண்டடைந்ததிலிருந்து பகிர்தல் தான் சொல்ல முடியும். அறிவுரை என்ற சொல் மேல எனக்கு பெரிய ஒவ்வாமை உண்டு. அது அறிவுரை எப்பொழுதுமே, ஏன்னா அறிவுரைன்னு அதுல பிரீச் வந்துருது, அது இல்ல. அப்போ எழுதுகின்ற ஒருவருக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன், அவர் எவ்வளவு தூரம் இந்த உலகத்தை பாக்குறாருன்றது முக்கியம், பராக்கு பாக்குறது ரொம்ப முக்கியம். பராக்கின் வழியாகத்தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும்.
2: எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களே, உங்களுடைய அயராத பணிகளிலிருந்து, படைப்புலகத்திலிருந்து சிறிது இடைவெளி எடுத்து ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இந்த நேர்காணலில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி சந்திரன். எப்பொழுதுமே கலைவாணியினுடைய அருளோட தான் நான் இருக்கேன்னு நம்புறேன். அதோட ஆகாஷவாணியும் சேருது மகிழ்ச்சி.
1: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்றவர் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடினார் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: Байки, Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:05.

அனில் பாஸ்தாவின் கட்சிவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.

ஆர்கேஜி நெய் வழங்கும் கட்சிவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய், 90 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியத்தின் சுவை. கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். கட்சிவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண்ணான 0434224400 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களது ஊர், உங்களின் பெயர், உங்களுக்கு பிடித்த பாடல் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வைத்து உங்களுக்கு பிடித்த பாடலை காற்றலையில் கேட்டு ரசியுங்கள். கட்சிவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மாவடியான் கோவில் என்ற பகுதியிலிருந்து ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவ்யா கேட்டிருக்கும் பாடல் தெய்வ வாக்கு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அனில் பாஸ்தாவின் கட் சிவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா.

கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெருந்துறை பகுதியைச் சார்ந்த சண்முகம், கீதா, மேகனா, சக்தி பகவதி ஆகியோர் கேட்டிருக்கும் பாடல் இதயம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
6: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: அறிவியலின்
7: துல்லியம், அக்கறையின் கரம்.

0: எஸ்ஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்,
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:21. கட்சிவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன் லோகேஸ்வரன் கேட்டிருக்கும் பாடல் கும்பகரை தங்கையா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, சிகே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக் கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அனில் பாஸ்தாவின் கட்சேவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.

ஓசா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஓசா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். கட்செவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்ஷினி சிதம்பரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் கொண்டப்ப நாயனமல்லி பகுதியைச் சார்ந்த தர்ஷினி கேட்டிருக்காங்க. மாப்பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

ಜಗ ಡನ್ ಡನ್ ಕಡಿ ಡನ್ ಡನ್ ಕಡಿ ಡನ್ ಡನ್ ಕಡಿ ಡನ್ ಡನ್ ಕಡಿ ಡನ್ ಡನ್ ಕಡಿ.

ரொம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடு நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லியேசும். ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடு நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லியேசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் ஒரு பாக்கு, பெத்தலக்குள் கொட்ட பாக்கு, ராணி அம்மா மனசு வச்சா நன்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
3: அம்மன் TRY TMD கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசம் அண்ட் கோ.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: நெருக்கடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:36. கட்சியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குன்னத்தூர் ராஜா, சிவமதன், ஜீவிகா, ஜோதிமணி ஆகியோர் கேட்டிருக்கும் பாடல் கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:42. கட்சிவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நாட்டாமை என்ற திரைப்படத்திற்காக ஆத்துக்கொட்டாய் பகுதியிலிருந்து அருள்மணி கேட்டிருக்காங்க. நாட்டாமை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆர்கேஜி நெய் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஆர்கேஜி நெய். உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்செவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். கட்செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இரும்பாலை பகுதியிலிருந்து வெங்கடேஷ் கேட்டிருக்காங்க, சின்ன கவுண்டர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
4: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனியில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:55. கட்சிவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில்

0: எது முடிஞ்சது?
1: ஸ்ரீனி சார், நீங்களா?
0: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
2: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
0: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலுமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
3: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: நிறைவு பெற்றது இன்றைய கட்செவியில் கலக்கல் பாடல்கள். ஓசா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஓசா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: உற்சாகமான மாலை வணக்கம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் அணுகின்றோம். இது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் புதிய நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 65 20 25. நிகழ்ச்சியில் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறார் கார்த்தி. வணக்கம் கார்த்தி.
1: வணக்கம் பிரபாகரன். வணக்கம் நேர்களே.
0: கண்டிப்பா இன்னைக்கு நம்ம நிறைய குறிப்புகளோட நேர்கள் கிட்ட பேச போறோம் நிகழ்ச்சியில.
1: நேர்களே, நாம் இணைகிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறார் கார்த்தி. கார்த்தி வணக்கம். இன்னைக்கு என்னென்ன குறிப்புகள்லாம் நம்ம கிட்ட இருக்கு அதை பத்தி சொல்லாம நீங்க.
1: வணக்கம் பிரபாகரன். வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு தீவை பத்தி கேட்கலான் இருக்கோம்.
0: சரி,
1: அந்த தீவுக்கான குறிப்புகள் வந்து இப்ப கொடுக்கலாம். நேயர்கள் வந்து இணைப்புல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா பேசிடலாமா?
1: ஆ, பேசிடலாங்க.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
0: சரிங்க, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுக்கலாமா?
2: நீங்க போயிருக்கீங்களா? இல்ல சார், போகணும்னு ரொம்ப ஆசை.
0: சரி, கண்டிப்பா ஒரு நாள் போய் பாத்துட்டு வாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும்.
2: கண்டிப்பா.
0: சரிங்க, ஆனா அந்த குறிப்பு இல்ல, தவறான பதில். தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
2: கண்டிப்பா.
1: வணக்கம்.

0: வணக்கம்
1: வணக்கம் யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
0: என்எம் துரை, நாகர்ஷ்ணன் பேசுறேங்க.
1: துரை ஐயா, மூன்று குறிப்புகள் கொடுத்துமே கேட்டீங்களா?
0: கேட்டங்க.
1: பதில் சொல்லாமே
0: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
1: உங்களுக்கான குறிப்பா? இது கடல் மட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 மீட்டர் உயரத்தில் இருக்குதுங்கய்யா.
0: கச்சாத்தீவு.
1: கச்சாத்தீவா?
2: கச்சத்தீவை சொல்கிறீங்களா? சரிங்க, செய்தித்தாளில் நிறைய வரக்கூடிய ஒரு தீவு அப்படியா?
0: ஆமாம்.
2: அது இல்லைங்களே.
0: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, தொடர்ந்து கேளுங்க. நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, நம்ம ஒரு சுற்றுலாத்தலத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
3: குறிப்புகள் குறிப்பு தரப்படுதா?
2: உங்களுக்கான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் வந்து 30% வந்து களிமுக பகுதிகளாவே இருக்கும். தைவான். தவறான பதில், தொடர்ந்து கேளுங்க.
3: நன்றி.
2: நன்றி. சரிங்க கார்த்தி, நம்ம நிகழ்ச்சியில் விளம்பரங்களை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.

0: தான் இந்த இடம் வந்து 30% வந்து கழிமுக பகுதிகளாகவே இருக்கும். தைவான் தவறான பதில், தொடர்ந்து கேளுங்க. நன்றி. சரிங்க கார்த்தி, நம்ம நிகழ்ச்சியில் விளம்பரங்களை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். நான்கு மணி எட்டு நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கோம். இது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343 42 24 40 30 மற்ற எண் 94 86 81 10 25.
1: பண்பலையின் மற்ற நேயர்கள் 0343 42 24 40 31 என்ற எண்ணிலோ அல்லது 94 86 65 20 25 என்ற எண்ணிலோ வந்து நிகழ்ச்சிக்கு வந்து பதில் சொல்லலாம். இணைப்பில் ஒரு இணையம் அடுத்த நேயர்.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
2: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
2: ஹலோ சார், முதல் தடவை எனக்கு கனெக்ஷன் கிடைச்சிருக்கீங்க சார். 4-5 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க சார்.
0: யாருங்களா? சூப்பர்ங்க, வாழ்த்துக்கள். எத்தனை வருஷமா கேட்டு இருக்கீங்க
2: சார்? நான் சேலம் மாவட்டம் காரியம்பட்டி வட்டம் கஞ்சனாக்கிம்பட்டி கிராமம்.
1: சொல்லுங்க.
2: தந்தனூர்ல இருந்து அனில் முருகன் பேசுறேங்க சார்.
0: சரிங்க, வாழ்த்துக்கள், தொடர்ந்து கேளுங்க. குறிப்புகளை கேட்டீங்களா?
2: பெரிய சந்தோஷமா இருக்கீங்க சார்.
0: கண்டிப்பா எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு நீங்க பேசுனதுல.
2: சரிங்க,
0: குறிப்புகளை கேட்டீங்களா
2: சார்? எனக்கு இன்னொரு குறிப்பு கொடுங்க சார், தெரிஞ்சா சொல்றேங்க சார்.
1: ஐயா, நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் தொகையை வந்து 148,000 பேர் தான் இருக்காங்க இந்த தீவுல.
2: ஒரு மிகச்சிறிய
1: தீவு. ஆமாங்க.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க? சரிங்க, குறிப்புகளை கேட்டீங்களா? இது வந்து ஒரு சுற்றுலா தலம்னு சொன்னோம். இப்ப அடுத்தது வந்து இது ஒரு தீவு. உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, இது வந்து ஒரு பொழுதுபோக்கிற்கான இடம் சிறுவர்களுக்கெல்லாம். வெளிநாட்டுல இருக்கு, பிரான்ஸ் பக்கம் இல்ல. உங்களோட குரல் சரியல்ல, இணைப்பு கிடைக்கிறது இருந்து பேசுங்க. சொல்லுங்க, என்ன பதில் சொன்னீங்க?
1: நேயர் ரொம்ப தாமதிக்கிறாரு. நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
0: இணைப்பில் இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
2: ஐயா,
0: உங்களோட வானொலி பெற்ற கொஞ்சம் குறைச்சிக்கலாமே.
2: ஆஃபே
0: பண்ணிடுறீங்களா? சரி சரி சரி, குறிப்புகளை
2: கேட்டீங்களா?
0: மாலைத்தீவு. மாலை, ஓ, இப்ப மாலை வேலையில சொல்றதுனால மாலைத்தீவுன்றீங்களா? சரி, ஓகே, மாலைத்தீவு அதை சொல்றீங்க கரெக்டுங்களா? ஒரு தீவை சொன்னீங்க, ஆனா தவறா சொல்லிருக்கீங்க. தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இந்த பிள்ளை கூட நேயர்

0: மாலை இனி வணக்கம்.
1: இனிய வணக்கம், சொல்லுது யாருங்க?
0: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
1: கோபாலையா, விடை கண்டுபிடிச்சிட்டிங்களா?
0: எனக்கு ஒரு குறிப்பு இல்லை
1: ஐயா. இந்த தீவு பார்த்தீங்கன்னா அதாவது 37 மைல், அதாவது 60 கிலோமீட்டர் அகலம் தான் இருக்கு.
0: பிஜி தீவுன்னுவாங்களையா? பிஜி தீவு.
1: ஓ, பிஜி தீவு சொல்றீங்களா?
0: ஆமாங்கய்யா.
1: இல்லைங்கய்யா, நல்லதொரு முயற்சி. நன்றிங்கய்யா.
0: நன்றி.
2: நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
4: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
7: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
9: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. மூளை, நரம்பியல், பக்கவாதம், வலிப்பு நோய்க்கு சிகிச்சை அளிக்கப்படும். 24 மணி நேரமும் முதுநிலை மூளை மற்றும் முதுகு தண்டுவட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ள ஒரே மருத்துவமனை JP மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
2: 4:13 நாம் கேட்டரசு கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் வினாக்கள். சரிங்க கார்த்தி, நம்ம ஒரு தீவை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்களா?
1: ஆமாங்க, ஒரு தீவை பத்தி.
2: சரி, ஓகே. இந்த தீவை வந்து நிறைய நேயர்கள் பக்கம் பக்கம் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. நம்மளே ஸ்ட்ரைட்டான குறிப்புகள்லாம் இனிமேட்டு சொல்லலாம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
10: பெண்ணகரம் வட்டம் பெரிய உத்தராபுரத்திலிருந்து ஆர் செல்வராஜு.
2: சரிங்க, குறிப்புகளை கேட்டீங்களா?
10: கேட்டுங்க.
2: உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாமா?
10: ஈரான் இருக்கக்கூடிய கெஸ்மி தீவு.
2: ஈரான் இருக்கக்கூடிய தீவு கேட்க சொல்றீங்களா?
10: ஆமாங்க, கெஸ்மு. அது கெஸ்ம ஐலாண்ட்.
2: சரிங்கய்யா, ஆனால் தீவை பற்றி சொல்லியிருக்கீங்க, தவறாக சொல்லியிருக்கீங்க. சரிங்க, தொடர்ந்து கேளுங்க.
10: நன்றி, நன்றி,
2: நன்றி. இனப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
11: ஐயா, இருவருக்கும் வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்கய்யா?
11: நாங்கள் மதியம் பாளைய ராமகாய் ரெண்டுமே ஒன்றாவது வந்து எலெக்ஷன் கேட்டுருக்கோம் ஐயா.
1: ஐயா, குறி
11: தீவை பற்றி கேட்குறீங்க?
1: ஆமாங்க ஐயா, தீவை பற்றி தான் கேட்டுட்ருக்கோம்
11: ஐயா. ஒரு குத்து மதிப்பாக சொல்கிற மாதிரிங்க ஐயா.
1: ம், சொல்லுங்கள்.
11: பாலைவனத்தீவு.
1: பாலைவனத்தீவுங்களா?
2: அதுக்கு நீங்கள் பாலைவனம்னே சொல்லிடலாமே.
1: சரிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நல்லதொரு முயற்சி.
11: இருவருக்கும் வாய்ப்புக்கு நன்றிங்க.
2: நன்றி. இணைப்பில் இணைக்கூடிய நேயர் வணக்கம்.
12: ஹலோ.
2: வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க?
12: நான் கருப்பனமட்டிலிருந்து மணி பேசுறேன்.
2: சரிங்க, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
12: குறிப்பெல்லாம் கேட்டுங்க.
2: உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
12: ஒரு குறிப்பு.
2: சரிங்க, இது வந்து அமெரிக்காவில் இருக்குது. ஸ்ட்ரைட்டான குறிப்பை சொல்லிட்டோம்.
12: சுமித்ராத்தின்னு சொல்லலாம்னு பாத்துங்க. நீங்க அமெரிக்காவில் சொல்றீங்க.
2: சரிங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தீவு எதனா தெரியுமா?
12: இல்லைங்க. இல்லை.
2: சரிங்க, நன்றி, தொடர்ந்து கேளுங்க.
12: ஆ, ஓகே.
2: என் பிள்ளை கூட நேயர்
1: வருக. வணக்கம்.
13: மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம், சொல்வது யாருங்க?
13: நல்லம்பள்ளி ஒன்று நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து.
1: என்ஆர் முத்து ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
13: கேட்டுங்க ஐயா.
1: ம், பதில் சொல்லாமே.
13: என்னால் முடிஞ்ச ஒரு குறிப்பு ஒன்று கொடுங்க.
1: உங்களுக்கான குறிப்பு, அமெரிக்காவினுடைய 13வது மாநிலமா இருக்கு.
2: ஈஸியா சொல்லிடலாம்.
1: இதுதான் டைரக்ட் குறிப்பு, உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம்.
2: இணைப்பிள்ளை நேயர் வணக்கம்.
14: வணக்கம்.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
14: நான் காரி மலம்போகுமார்.
2: சரிங்க, குறிப்புகளை
14: கேட்டீங்களா?
2: எங்க அமெரிக்கால இருக்கா?
14: ஆமாங்க.
2: நெருங்கி வந்தீங்க, ஆனா கரெக்டா சொல்லலையே நீங்க.
14: சாண்டா ரூபியா.
2: அப்படியே இருந்தாலும் கரெக்டா சொல்லுங்க ஐயா, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இணைப்பில் நீ கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
15: சார் வணக்கம், மக்கசம்பட்டி காவாக்கட்டி ரிட்டையர் சார் ஏ முருகன்.
2: குறிப்புகளை கேட்டீங்களா?
15: கேட்டேன் சார்.
2: சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
15: சொல்றேன் பாருங்க சார். தீவு சொன்னீங்க.
2: தீவு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்.
15: நியூ வே தீவு.
2: நியூ வே தீவா?

0: ஆமாம் சார்,
1: எல்லாம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தீவாகவே சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் சரியான பதிலை சொல்ல மாட்டேங்கிறீங்க. தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இனிப்பிள்ளை கூடிய நேயர் வணக்கம்.
2: இரு சகோதரருக்கும் மலைச்சாவளுடன் மாலை வணக்கம் சொல்லுவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போயிட்டு. ஆர் ரகுபதியா?
3: ரகுபதியா,
2: ஐயா நல்ல மழை, ஆலங்கட்டி மழை சரியா பெய்யுது.
1: சரிங்க, ஒரு அழகிய பார்வையோட அப்படியே விடை தெரிவு வினாக்கள் கேட்டு இருக்கீங்களா?
2: வண்டி ஓட்டிட்டு கேட்டது.
1: சரிங்க, நிறைய வேலை செய்யறீங்களே எஃப்எம்
2: கேட்டுட்டு. சொல்லுங்க, எனக்கு தான் குறிப்பு இருங்க.
1: உங்களுக்கான குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தீவோட உயர்ந்த மலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெரிமோத் மலை அப்படின்ற ஒரு மலை தான் அது.
2: நன்றி.
1: இனப்பிள்ளை கூட்டி நேயர் வணக்கம்.
3: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
4: ஹலோ, வணக்கம் சார்.
3: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: ஜோலார்பேட்லேருந்து மஞ்சுநாத் சார்.
3: மஞ்சுநாத் ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: ஆமாங்க ஐயா.
3: ம், பதில் சொல்லலாமே.
4: ரோட் தீவு சார்.
3: ரோட் தீவு.
4: ஆ,
3: எந்த குறிப்பை வச்சு கண்டுபிடிச்சிங்க?
4: அமெரிக்காவின் 13வது மாநில தொழிற்சி சார்.
3: ஓ, டைரக்ட் குறிப்பு கொடுத்ததுனால டக்குனு கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: என்ன பரிசு பாடல் கேட்கலாம்? உங்களுக்காக ஒரு அழகிய பாடல் கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுக்கலாம். நன்றிங்க, வாழ்த்துக்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரோட் தீவு அப்படின்றது மிகச்சரியான பதில். இடத்துல நிறைய குறிப்புகள் கொடுத்துட்டோம், இன்னும் குறிப்புகள்லாம் இருக்குது. இந்த தீவோட அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 60 கிலோமீட்டர் தாங்க. இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா வெறும் 77 கிலோமீட்டர் தாங்க. அமெரிக்காவின் 13வது மாநிலமாக வந்து 1779 வந்து மே 29 இன்னைக்கு தான் இந்த தீவு வந்து அமெரிக்காவின் 13வது மாநிலமாக வந்து உருவாக்குனாங்க. ரோட் தீவு அப்படின்றது மிக சரியான பதில் கார்த்தி. சரிங்க, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில விளம்பரங்களை தொடர்ந்து பாடலும் கேட்டு ரசிக்கலாம்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254 0159.
7: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
8: மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட இன்றே வாங்குங்கள். கலப்படம் இல்லாத அங்காளம்மன் சக்கி ஆட்டா. எங்களின் இணை தயாரிப்புகள் அங்காளம்மன் ராகி மாவு மற்றும் அரிசி மாவு.
9: பொன்னான புன்னகை நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹால்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
10: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
11: அனில் சோயா சங்க்ஸ்.
13: நேர்களே, நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேர்களே, நேயர் கேட்ட பரிசு பாடல், அதற்கு முன்பாக
14: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சந்தகிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500 50984.
15: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
16: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன்

0: நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
3: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
1: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
0: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
1: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
0: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: நேயர்களின் கவனத்திற்கு, கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளியில் மாணவ சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இங்கு குரல் இசை, நாதஸ்வரம், தவில், தேவாரம், வயலின், பரதநாட்டியம், மிருதகம் போன்ற கலைகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இதற்கு 13 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் கல்வி உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும். எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் கிருஷ்ணகிரி அரசு இசைப்பள்ளிக்கு நேரில் சென்று விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 0 43 43 23 40 01 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
5: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
8: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
9: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
10: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
11: நிலையத்தில் நேரம் மாலை 4:30. நேர்களே, நாம் இதுவரை இணைந்திருந்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேர்களை நாம் கிட்டரசு கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு 94 86 81 10 25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 31 மற்றொரு 94 86 65.

0: நேர்களை நாம் இணைகிறோம் அனில் பாஸ்தாவின் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: சரிங்க கார்த்தி, நம்ம நிகழ்ச்சியோட முதல் குறிப்பை வந்து ஒரு தீவை பத்தி கேட்டுருந்தோம். ஒரு சுற்றுலாத்தலம் இல்லைங்களா, ரொம்ப சூப்பரான இடம் கூட சொல்லலாம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்த குறிப்புகள் நம்ம என்னென்னலாம் கேட்க போகிறோம் அதை பற்றி சொல்லாம நீங்க.
2: அடுத்து வந்து ஒரு அறிவியலாளரை வச்சு கேட்க போகிறோம்.
1: சரிங்க, கண்டுபிடிப்புனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன்.
2: ஆமாவா? கண்டிப்பாக.
1: சரிங்க, இது வரைக்கும் என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அறிவியலில்?
2: அறிவியலாளர்னா நியூட்டன், நம்ம
1: தாமஸ் அல்வா எடிசன், இந்த மாதிரி சொல்லலான்றீங்களா?
2: கண்டிப்பாக.
1: சரி ஓகேங்க, நேயர்களும் நிறைய சொல்லுவாங்க, அவங்க கிட்ட பேசலாம். இணைப்பில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: திருப்பூர் கணக்கம்பாளையம், கவிதா இளங்கோவன்.
1: சரிங்க, உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள் கொடுக்கலாமா?
3: கொடுக்கலாங்க ஐயா, கொடுங்க கொடுங்க.
1: நம்ம கார்த்தி சொன்ன மாதிரி இவர் வந்து ஒரு அறிவியலாளர்.
3: சரிங்க.
1: வெளிநாட்டை சார்ந்தவர் இவர்.
3: சரிங்க.
1: மிகவும் பிரபலமானவர் தான்.
3: அப்படிங்களா? இந்தியக்காரர் என்று நினைத்தேன்.
1: இல்லைங்க, வெளிநாட்டுக்காரர்.
3: சரண் சிங்.
2: சரண் சிங்
1: வெளிநாடுன்னு சொல்லிட்டோம்.
3: அதான் வெளிநாடும் நான் இதைத்தான் நினைச்சிட்டு இருந்தேன்.
1: சரி சரி, தொடர்ந்து கேளுங்க. நன்றி. என்ன பண்ணி கூடிய வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்பிலிருந்து விடுபட்டாரு. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? இணைப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். நேர்களை விடைத்திடும் விடங்க நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-30 மற்றும் 94-86-81-10-25.
2: வழக்கமான நேயர்கள் 043-42-24-40-31 என்ற எண்ணிலோ அல்லது 94-86-65-20-25 என்ற எண்ணிலோ வரலாம். இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? இணைப்பிலிருந்து விடுபட்டாங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
5: மேச்சேரி த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
6: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: आर के जी नहीं।
1: தர்மபுரி பண்பலை 102.5-லும் ஏற்காடு பண்பலை 103.7-லும் தினமும் காலை 8:35-க்கும் மாலை 5:05-க்கும் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
3: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
4: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
5: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
6: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஊத்தங்கரை. ரோபோட்டிக்ஸ், ஆக்டிவிட்டி, கேஜி பிளேயிங், ஸ்மார்ட் கிளாஸ், எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் கேரிங் டீச்சர்ஸ். ப்ரீகேஜ் 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்,
4: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: நான்கு மணி 43 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது விடை தேடும் வினாக்கள். நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-43-42-24-40-30, மற்ற எண் 94-86-81-10-25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0-43-42-24-40-31, மற்ற எண் 94-86-65-20-25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
6: வாங்கியிருக்கிறார். எந்த குறிப்பு வச்சு சொல்றீங்க?
7: அது வச்சுதான் சொன்னாங்க, பேப்பர் பாத்துங்க.
6: அப்படிங்களா? சரி, சரியா தான் சொல்லிருக்கீங்க. என்ன பரிசு பாடல் கேட்கலாம்?
7: படம் வந்து வீரா.
6: வீரா,
7: கொஞ்சம் கொஞ்சம் அலைகள் ஓட.
6: சரிங்க, அந்த பாடல் கொடுத்தலாம். நன்றி.
7: நன்றி.
6: இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பீட்டர் உக்ஸ் அப்படின்றது மிக சரியான பதில். இதை பற்றிய குறிப்புகளாக கார்த்தி நீங்க சொல்லுங்க.
8: அதாவது இவர் வந்து ஒரு அறிவியலாளர் அப்படின்னு சொன்னோம். இவர் வந்து ஒரு சிறந்த ஆசிரியரும் கூட, பல ஆய்வுக் கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காரு.
6: சரிங்க.
8: புகழ்பெற்ற கல்லூரி அதாவது கிங்ஸ் கல்லூரியில் வந்து படிச்சிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா இயற்பியலுக்கான நோபல் பரிசும் வாங்கியிருக்காரு இவர்.
6: கண்டிப்பாக.
8: அதாவது 2013 வாங்கியிருக்கார். இவருடைய லண்டன் இம்பீரியல் கல்லூரி, லண்டன் பல்கலைக்கழகம் ஆகிய கல்லூரிகளில் வந்து இவர் படிச்சிருக்காரு. இவர் வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் போன்ற புதிய துகள்கள் வந்து இருப்பதை வந்து நிரூபிச்சிருக்காரு.
6: கண்டிப்பாக. அது மட்டும் இல்லைங்க, அதில் துகள்கள் இருக்குதுன்னு அவர் சொன்னதுனால அதிலிருந்து நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சதுனால இவர் வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து இவருக்கு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, 1955 இயற்பியலுக்கான ஆய்வறிக்கையை வந்து இவர் வந்து வெளியிடுறாரு. இவரை பற்றியான குறிப்புகள் நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து இவருடைய பிறந்த நாள் கார்த்தி. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1929 மே 29 இன்றைக்கி தான் பிறந்தார். இவருடைய இறப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா, April 8, 2024 தான் இவர் இறந்திருக்கிறாரு. சரிங்க, நிகழ்ச்சியில் ஒரு சில விளம்பர இடைவேளை.
9: எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
10: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
11: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
12: அனில் சோயா சங்க்ஸ்.
13: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
14: ஸ்ரீனி சார், நீங்களா?
13: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
15: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
13: என் ட்ரீட்மெண்ட்

0: சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
1: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
2: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: அங்காளம்மன் சக்கி ஆட்டா, மென்மையான சுவையான சப்பாத்தி, பூரி, களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு, சர்க்கரை நோய்க்கு சிறந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு. அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
6: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
7: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
6: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
7: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
8: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அனில் பாஸ்தாவின் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. நேயரின் பரிசு பாடல், அதற்கு முன்பாக
9: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
10: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
9: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
11: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
13: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
14: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
15: சரியான சாய்ஸ். ஏனா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிபரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம

0: பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்
3: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: நேயர்களின் கவனத்திற்கு, இந்தியன் ரயில்வே RRB-இல் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு 18 முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். சில பிரிவினர்களுக்கு தளர்வுகள் உண்டு. இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹400, SC/ST பிரிவினருக்கு ₹250 ஆகும். இதற்கு May 15 முதல் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு www.rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியில் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
8: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
9: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
4: சரிங்க கார்த்தி, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இன்னைக்கு என்னென்ன குறிப்புகள்லாம் நம்ம பார்த்தோம் கார்த்திக்?
10: இன்னைக்கு முதலா வந்து ஒரு தீவை பத்தி பார்த்தோம், ரோட் தீவுன்ட்டு. இது வந்து அமெரிக்காவில வந்து இருக்குன்னு சொன்னோம்.
4: கண்டிப்பா
10: அமெரிக்காவினுடைய 13வது மாநிலமா இன்னைக்கு தான் அது வந்து பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தியும் சொன்னோம்.
4: சரிங்க,
10: அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அறிவியலாளரை வச்சு சொன்னோம். அதாவது யாருன்னா, அவர் வந்து பீட்டர் ஹியூக்ஸ் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு அறிவியலாளர், ஒரு ஆசிரியர், ஆய்வுக் கட்டுரைகள்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கும் நேயர்களை வந்து அருமையாக பதில் சொன்னாங்க.
4: கண்டிப்பாக 2013 வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து இவர் பெற்றிருக்கிறாரு. நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் 2 குறிப்புகள் இடம்பெற்றுச்சு இல்லையா?
10: கண்டிப்பாக.
11: நேர்களே, நாம் இதுவரை இணைந்திருந்தோம் அனில் பாஸ்தாவின் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: நேர்களே, இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில். இதுவரை உங்களோடு நாங்கள் RK பிரபாகரன் மற்றும் கார்த்திக். நிலையத்தில் நேரம் மாலை 5 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 5:06. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
6: ஹே, தெரியுமா நேத்து சுந்தர் சூசைட் அட்டம் பண்ணிட்டான்.
7: அச்சோ, அப்புறம் என்னாச்சு?
6: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
8: கிருஷ்ணகிரி டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
6: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், வாருங்கள் எங்களிடம்.
8: டிசிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 5:14. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக என் உயிர் நீதானே என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.
9: ஆனா

0: லட்சுமிநாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமிநாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: RKG நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்.

0: பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Dல வர்க் பண்றேன்.
4: நீங்க எங்க படிச்சீங்க?
6: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
7: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-50984.
8: எப்போ பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனியில சமைச்சு கொடுத்தேன்.
9: ஆஹா, செம்ம வாசனை! அட்டாங்க அம்மா. எங்க
8: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவெல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும். இதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
10: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
11: வலி உங்க வாழ்க்கைய பாதிக்குதா? தலைவலி, முதுகு, கழுத்து, நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம உலகத்தரம் வாய்ந்த ரேடியோ பிரீக்வன்சி மற்றும் ரீஜெனரேட்டிவ் மருத்துவம் அளிக்கப்படும் JP நியூரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை, ICICI வங்கி அருகில், கிருஷ்ணகிரி.
12: என்னம்மா இன்னைக்கு சப்பாத்தி டேஸ்டாவும் சாஃப்டாவும் இருக்கு?
13: அது வாங்க, இன்னைக்கு நான் அங்காளம்மன் சக்கி ஆட்டால தான் சப்பாத்தி செஞ்சேன்.
12: அப்படியா?
13: ஆமாங்க, கலப்படம் இல்லாதது, சர்க்கரை நோய்க்கு சிறந்தது. நம்ம அங்காளம்மன் சக்கி

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 5:24. மாலை தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு இனிமையான பாடல். சிம்மராசி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: வாழ்க்கையின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering, ME Structural and Computer Science Engineering மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் ஒரு கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
5: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: JN மருத்துவமனை, ராமாபோத் எதிரில் தருமபுரி.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
11: என்னாச்சு?
10: புது கிட் பேக் வேணுமா?
11: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
10: கரெக்ட்.
11: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
10: RBI சொல்கிறது,
12: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் RBI ஓம்புட்ஸ்மேன்.

0: மா,
1: டேய் இங்கே தாண்டா நிக்கிறேன், சொல்றா, கண்ணே தெரியலையா உனக்கு?
0: மா, தலை பயங்கரமா வலிக்குதுமா, காதெல்லாம் கொய்யுங்குதுமா.
1: எப்ப பாரு போனே பாத்துட்டு இருந்தா எல்லாம் தான் வலிக்கும்.
0: மா, நீ ஏதோ சொல்ற, அது என்னன்னு எனக்கு தெளிவா கேக்கல. நீ இந்த பக்கம் சொல்றியா? ஏன்னா இந்த பக்கம் காது ரெண்டு நாளா கேட்க மாட்டேங்குதுமா.
1: அட பாவி, காதும் கேக்கலையா?
0: வர வர கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குதுமா.
1: நீ வீட்டுல மட்டுமா போனை பாக்குற, வண்டியில உக்காந்து போகும்போது கூட அதை மாட்டிட்டே சுத்துற. பின்னாடி வரவங்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்குது. எல்லாரும் ஹெல்மெட்டை போட்டு சுத்துவாங்கன்னா நீ ஹெட்போனை போட்டுட்டு சுத்துறடா. ஒழுங்கா சாப்பிடுறியா? அதுவும் இல்ல, கண்ணில் படுறதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியது. உன்னை என்ன பண்றதுன்னே தெரியல. 16 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் தாண்டா ஒரு நல்ல வளர்ச்சியே. உன்னோட எதிர்காலமே அதுல தான் இருக்கு. அதை இந்த போனால கெடுத்துக்காதடா.
0: சரிமா, இனிமையாவது உன் பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்கிறமா.
1: அலைபேசியை பயன்படுத்துங்கள், ஆனால் அளவாக பயன்படுத்துங்கள்.
0: அலைபேசிக்காக உங்களின் அழகான வாழ்க்கையை தொலைக்காதீர்கள்.
1: என்றும் நேயர் நலனில் அக்கறையுடன்.
0: தர்மபுரி பண்பலை 102.5.
2: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரியில் கடந்த 10 ஆண்டுகளாக சேவை செய்து கைராசி மருத்துவர் என பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தற்போது அதிநவீன வசதிகளுடன் புதுப்பொலிவுடன் கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் உதயமாகியுள்ளது. லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தர்மபுரி.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயமால் இன்ஜினியரிங் College Counseling Code 2610.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கே

37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். ஓசா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஓசா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அரிச்சந்திரா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு

0: ஆயுஷ சன்ஃபிளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்
3: மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள்.

0: இருபது ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பா, அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
2: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை. தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மாலை தின்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். மாலை தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நட்புக்காக என்ற திரைப்படத்தில் இருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
8: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலைத்தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சொல்லாமலே என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
4: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு
5: மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
7: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
10: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
11: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
12: மாலைத்தின்றல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக கண்ணெதிரே தோன்றினால் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்

0: ஓசா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஓசா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிறைவு பெற்றது இன்றைய மாலை தென்றல். உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: அனைவருக்கும் இனிமையான மங்களகரமான மாலை வணக்கங்கள். இன்று தினம் ஒரு திருக்கோயிலில் நாம் ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் யாகந்தி என்ற ஊரில் உமா மகேஸ்வரர் திருக்கோயிலை தான் நாம் தரிசிக்க போகிறோம். இங்கு ஈசன் உமா மகேஸ்வரராக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். யாகந்தி ஆலயத்தை சுற்றி பிரம்மாண்டமான மலைகளும் ஆலயத்தின் வலபுறத்தில் பிரமிக்க வைக்கும்

0: மூன்று குகைகளும் அமைந்துள்ளன. உமாமகேஸ்வர திருக்கோயில் முழுவதும் கருங்கற்களாலான கற்றளி வகை கோயிலாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த கோயிலின் தல வரலாறு என்னன்னா, ஒரு சமயம் இந்த பகுதிக்கு வந்த அகத்திய மாமுனிவர் இங்கு ஒரு பெருமாள் கோயிலை கட்ட முயற்சி செய்துள்ளார். ஆனால் பெருமாள் சிலையை செய்த போது சிலை முழுமையடைவதற்கு முன்பாகவே குறை ஏற்பட்டு கோயில் அமைக்கும் பணி தடைப்பட்டவாறு இருந்தது. இதனால் அகத்திய மாமுனிவர் ஈசனை வேண்டி தடையை நீக்கி அருளும்படி வேண்டிக் கொண்டார். அப்போது சிவபெருமான் அங்கு தோன்றி இது கைலைக்கு ஒப்பான தலம் என்று கூறினார். அதற்கு அகத்தியர் தாங்கள் உமையம்மையுடன் இங்கு எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஈசனும் சம்மதித்தார். தொடர்ந்து ஒரே கல்லில் சிவன் பார்வதி ரூபத்தை உமாமகேஸ்வரராக ரூபமாக உருவாக்கி பிரதிஷ்டை செய்தார். இத்தலத்தில் உள்ள மூலவர் அர்த்தநாரீஸ்வரரின் தோற்றத்தில் அருள் பாலிப்பது விசேஷம். இந்த கோயில் 15 நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்களின் காலத்தில் இக்கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. 3 அடுக்குகளாய் அமைந்த சுமார் 50 படிக்கட்டுகளை ஏறி சென்றால் முதலில் தென்படுவது விளக்கு தூண். அதற்கு அடுத்தபடியாக நம்மை வரவேற்பது 5 நிலை ராஜகோபுரம். சற்று உயரமான இடத்தில் இத்தலத்தின் 5 நிலை ராஜகோபுரம் நம்மை வாருங்கள், வந்து ஈசனை வணங்கி அருள் பெறுங்கள் என்று அழைப்பது போலவே இருக்கிறது. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே நுழைந்தால் முதலில் நம்மை வரவேற்பது கலைநயமிக்க புஷ்கரணி. சதுர வடிவத்தில் அமைந்த இந்த திருக்குளத்தை சுற்றி வரிசையாக தூண்களுடன் சுற்றுப்பிரகாரம் அமைந்துள்ளது. நீராழி மண்டபமும் 4 புறங்களிலும் திருக்குளத்திற்குள் இறங்கி நீராட படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த புஷ்கரணியில் நீராடிய பின்னரே இத்தலத்து இறைவனை வணங்க வேண்டும் என்பது மரபாக உள்ளது. இக்கோயிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், கருவறையில் லிங்க வடிவத்தில் வீற்றிருக்கும் ஈசனை தரிசித்து முடித்து வெளியே வந்தால் வெளிமண்டபத்தில் பிரம்மாண்டமான நந்தி காட்சி தருகிறார். இந்த நந்தி வளர்ந்து கொண்டே இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சிலையானது ஒவ்வொரு 20 ஆண்டுகளிலும் 1 அங்குல அளவிற்கு வளர்கிறது. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் கர்னூல் நகரில் இருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவிலும், ஹைதராபாத்தில் இருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவிலும் யாகந்தி சிவன் கோயில் அமைந்துள்ளது. கர்னூலில் இருந்து நந்தியாளுக்கு ரயிலில் சென்று அங்கிருந்து டாக்ஸி மூலம் யாகந்தியை அடையலாம். கர்னூல் மற்றும் நந்தியாலில் இருந்து யாகத்திற்கு நேரடியாக பேருந்து வசதியும் உள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்தகைய திருத்தலத்தை வாழ்நாளில் ஒருமுறையாவது நாம் தரிசித்து இறைவனின் பூரண அருளை பெற வேண்டும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் சோழராணி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: நிறைவுக்கு வருகிறது இன்றைய தினம் ஒரு திருக்கோயில். பண்பலையில் இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இணைந்தே இருங்கள் நேயர்களே.
3: This is Akashvani, the news read by Anuja Kumar. Union Home Minister Amit Shah has said securing our borders and eradicating illegal immigration is vital to protecting the nation's demography. He was addressing the troops and public gathering after inaugurating the strategically crucial G7 and G13 border outposts along the India-Pakistan border in Bhuj, Gujarat today. The minister said the central government is leveraging cutting-edge technology including drones, radars and modern fencing to establish an unbreachable leak-proof security grid. The Home Minister announced a major structural shift in border management with the introduction of a new quadripartite security grid. Union Agriculture Minister Shivraj Singh Chauhan today said that a national seed reserve of 1,74,000 quintals has been established to ensure the seed availability to the farmers. Addressing media on the second day of National Conference on Agriculture for Kharif Campaign 2026 in New Delhi, Mr. Chauhan said that 9,76,000 farmer IDs have been

இனிய மாலை வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில். நேரம் மாலை 6:10. தனி பறவைகளாய் சென்ற நாம் வீடு திரும்பும் மாலை நேரத்தில் செவிக்கினிய பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சி தாங்க பாட்டுதான். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது தலைநகரம் என்ற திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு இசை டி இமான், பாடலாசிரியர் நா முத்துக்குமார். பாடலை பாடியிருக்கிறார்கள் மஞ்சுரி தேவன்.

0: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே சமைச்சு கொடுக்கும். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கணும்.

0: பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸா அட்டன் பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
5: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
6: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பாட்டுதான் நிலையத்தில் நேரம் மாலை 6:18. பாட்டுதான் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படத்திலிருந்து பாடலாசிரியர் பா விஜய், பாடலுக்கு இசை பரணி. பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிகிருஷ்ணன், எஸ் ஜானகி.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: मेचेरी द कावेरी पॉलिटेक्निक कॉलेज
3: मेडिकल लेबोरेटरी टेक्नोलॉजी फायर टेक्नोलॉजी एंड सेफ्टी केमिकल इंजीनियरिंग कंप्यूटर इंजीनियरिंग मैकेनिकल इंजीनियरिंग इलेक्ट्रिकल एंड इलेक्ट्रॉनिक इंजीनियरिंग इलेक्ट्रॉनिक्स एंड कम्युनिकेशन इंजीनियरिंग सिविल इंजीनियरिंग போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ் மேச்சேரி சேலம் மேலும் விவரங்களுக்கு 9524936156
4: வித்யா விகாஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஊத்தங்கரை ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி கேஜி பிளேயிங் ஸ்மார்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் கேரிங் டீச்சர்ஸ் ப்ரீகேஜ் 2+2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது
5: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடத்தேர்வுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது குறைந்த கல்வி கட்டணம் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ் அயோத்தியாபட்டினம் சேலம்
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி மத்தூர் யோகா கராத்தே செஸ் புளூட் வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம் அட்மிஷன் நடைபெறுகிறது
7: மரத்தவச்சவன் மட்டும் இல்லங்க நாமளும் தண்ணி ஊத்தலாம்
8: மரம் பொல்வர் மக்கட் பண்பில்லாதவர்
7: மரத்தை வெட்டுறவங்களும் மக்கட் பண்பில்லாதவங்க தான் ஒருவேளை இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிட்டோம்னா நாளைக்கு 9 கோள்குள்ளர பூமி இருக்கலாம் ஆனா அந்த பூமிக்குள்ளர ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம்

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
7: ஸ்ரீனி சார், நீங்களா?
8: ஏன்
9: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க?
8: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலாமா? ரோபோட்டிக் சர்ஜரி.

0: சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
1: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல்,
2: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
3: பாட்டுதான் நிகழ்ச்சியாக பாட்டுதான் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக அன்பே சிவம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பாட்டுதான் நிகழ்ச்சி. பண்பிளையில் தொடர்வது விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக
1: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி ஒலிபரப்பாகும்.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கையை 55% அளவிற்கு உயர்த்தும் நோக்கில் 2ம் கட்ட உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
4: ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காங்கோ, அங்க இருக்கிற நாட்டிலயும் பக்கத்துல இருக்கிற யுகாண்டா நாட்டிலயும் இந்த எபோலா வைரஸ் வியாதி பரவிட்டு இருக்கு. WHO-னால ஒரு பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை ஆக்ஷன்ஸும் தமிழக சுகாதாரத்துறை நாங்க எடுத்திருக்கோம். குறிப்பாக அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அங்கெல்லாம் சர்வேலன்ஸ் நாங்க இது பண்ணிருக்கோம். அங்கிருந்து வர பேஷண்ட் இந்த இரு நாடுகள்ல இருந்து வர

0: பேஷண்ட்ஸ் வந்து நாங்க ஸ்கிரீன் பண்ணி அறிகுறிகள் இருந்தா அதாவது குவாரண்டைன் பண்றதுக்கான வசதிகள் ஏர்போர்ட்ல பண்ணிருக்கோம். சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லனாலும் இந்த வியாதி இருக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்கள 14 நாட்கள் ஹோம் ஐசோலேஷன் பண்றதுக்காக ஏற்பாடும் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி ஏர்போர்ட் மட்டும் இல்லாம சீபோர்ட்ஸ் அங்கேயும் நாங்க இந்த ஸ்கிரீனிங் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக நாங்க தயாரா இருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த சஸ்பெக்டட் யாரும் தமிழ்நாட்டுல போலோ வைரஸ் தொற்று இருக்கிற மாதிரி அறிகுறியோ கன்ஃபார்ம்டு கேசஸ் இது வரைக்கும் இல்ல.
1: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடி படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உர விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் உரங்களின் விலை 47% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை முடக்க நினைப்பதும் அரசு கேபிளிலிருந்து இருட்டடிப்பு செய்வதும் சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகங்களுக்கு எதிரான இத்தகைய தாக்குதல்கள்தான் தாவேகா சொன்ன மாற்றமா என்று வினவியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நாய்கள் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்று சாகசத்தில் ஈடுபட்டதை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக பிரெயின் பூங்காவில் 25வது வெள்ளி விழா நாய் கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சைபீரியன் ஹஸ்கி, சிட்சு, டாபர்மேன் மற்றும் ராஜபாளையம் உட்பட 15க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் பங்கேற்றன. நாய்களின் கீழ்ப்படிதல், சுகாதாரம் என 5 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் பாபு என்ற டாபர்மேன் நாய் ரிங் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற அதிரடி சாகசங்களை செய்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த கண்கவர் சாகசங்களை அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் கிராம செயலக கட்டிடத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனத்திற்காக பக்தர்களிடம் பணம் வசூல் செய்த பாதுகாப்பு பணியாளர்

0: இருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆர் ஆர் குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தனாலில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும் உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவு தகுதி சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் ஹாய் ஷிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் ரெம் சியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40.
2: நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு. முதல் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. நிலக்கரி நிறுவனத்தில் பல்வேறு காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கான காலியிடங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி எலக்ட்ரிக்கல் பிரிவில் 221 காலியிடங்களும், சிவில் பிரிவில் 178 காலியிடங்களும், மெக்கானிக்கல் பிரிவில் 145 காலியிடங்களும், சிஸ்டம் பிரிவில் 43 காலியிடங்களும், எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 38 காலியிடங்களும், இண்டஸ்ட்ரியல் பிரிவில் 20 காலியிடங்களும், புவியியல் பிரிவில் 15 காலியிடங்களும் என மொத்தம் 660 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி பிஇ பிடெக் என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு 18 முதல் 30 வயதிற்குட்பட்டவர்கள் ஜூன் 11 வரை விண்ணப்பிக்கலாம். இதற்கான விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹180, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. மேலும் விவரங்களுக்கு COALINDAA.in என்ற இணையதள முகவரியில் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக துணை ராணுவமான சகஸ்ட்ரா சீமாஃபால் SSB-யில் விளையாட்டு வீரர்கள் காலிப்பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதற்கு கான்ஸ்டபிள் பிரிவில் மொத்தம் 404 காலியிடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 முதல் 25 வயதிற்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் தகுதியாக சர்வதேச தேசிய பல்கலைக்கழக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ₹100, பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இதற்கு ஜூன் 7 வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு PPLYSSB.com என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு MDS பிரிவில் 45

0: காலியிடங்களும், டெக்னீஷியன் பிரிவில் 20 காலியிடங்களும், கிளர்க் பிரிவில் 8 காலியிடங்களும், வனக்காப்பாளர் பிரிவில் 7 காலியிடங்களும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 4 காலியிடங்களும், ஸ்டோர் கீப்பர் பிரிவில் 3 காலியிடங்களும், நூலக தகவல் உதவியாளர் பிரிவில் 2 காலியிடங்களும் என மொத்தம் 91 காலியிடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி 10 வகுப்பு, 12 வகுப்பு, ITI பட்டப்படிப்பு என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கு பொதுப்பிரிவினருக்கு 1500 ரூபாயும் SC ST பிரிவினருக்கு 700 ரூபாயும் ஆகும். இதற்கு June 3 வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு FRIEDU.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, இந்திய ராணுவத்தில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான காலியிடங்கள் SSC எக்ஸிகியூட்டிவ் IT பிரிவில் 15 காலியிடங்கள் உள்ளன. இதற்கு BE, MSC, MCA என பிரிவு வாரியாக மாறுபடும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 24 இருக்க வேண்டும். இதற்கு June 1 வரை விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு joinindianavy.gov.in என்ற இணையதள முகவரியை பார்வையிடவும். அடுத்ததாக, இந்தியன் ரயில்வே RRB-யில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு 18 முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். சில பிரிவினர்களுக்கு தளர்வுகள் உண்டு. இதற்கு விண்ணப்ப கட்டணமாக பொதுப்பிரிவினருக்கு 400 ரூபாயும், SC ST பிரிவினருக்கு 250 ரூபாயும் ஆகும். இதற்கு May 15 முதல் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு www.rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியில் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு. நேயர்கள் இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு.
1: நிலையத்தில் நேரம் மாலை 6:44.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. தற்போது வரை பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். கன்னியாகுமரி குளச்சல் பகுதியில் 12 சென்டிமீட்டர் மழையளவும், திருவண்ணாமலை ஆலப்புத்தூர் பகுதியில் 7 சென்டிமீட்டர் மழையளவும், கன்னியாகுமரி பெருஞ்சாணி அணை, புத்தன் அணை, திருவண்ணாமலை சங்கம் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையளவும், கன்னியாகுமரி குருந்தன்கோடு, நாகர்கோவில், இரணியல், மாம்பழத்துறையாறு, தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, நாலுமுக்கு பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. அதிகபட்ச வெப்பநிலை 39°C 40°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29°C ஒட்டியும் இருந்தது. நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 40-41°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும், இடையிடையே 60 km வேகத்திலும் வீசக்கூடும். எனவே தற்போது கூறப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: நிலையத்தில் நேரம் மாலை 6:47.
2: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக. தமிழக முதல்வர் அறிவிப்பின்படி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் வண்டல் மண் எடுக்க இலவச அனுமதி அளித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்துள்ளார். விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள், விவசாய நில மேம்பாடு, மண்பாண்ட தொழில், வீட்டு உபயோகத்திற்கு விலையில்லாமல் வண்டல் மண் வழங்கப்படுகிறது.

0: தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 195 தகுதி வாய்ந்த நீர்நிலைகளில் வண்டல் மண் எடுக்க https://tnesevi.tn.gov.in என்ற இணைய வழியாக சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர்களிடம் அனுமதி பெறலாம். இதற்கு அருகிலுள்ள இ சேவை மையங்களை அணுகி 10 நாட்களுக்குள் அனுமதி பெறலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக மத்திய பணியாளர் தேர்வாணையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, மத்திய அரசில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கான பல்வேறு காலி பணியிடங்களுக்கு தேர்வுகள் நடைபெற உள்ளது. இதற்கான கல்வி தகுதி ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். இதற்கான வயது வரம்பு 18 முதல் 32 வயது வரை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற June 22, 2026. மேலும் விவரங்களுக்கு https://ssc.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் NFDB மூலம் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்படா யோஜனா PMMSY திட்டத்தின் கீழ் விபத்தில் மரணம் அடையும் நிரந்தர ஊனமடையும் நேர்வுகளில் 5 லட்சமும் பகுதி ஊனமடையும் நிகழ்வுகளில் காப்புறுதி தொகையான 2.50 லட்சமும் மற்றும் மருத்துவ செலவினை ஈடு செய்திட 25,000 காப்புறுதி தொகையாக வழங்கப்பட்டு வரும் இத்திட்டத்தினை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற தேவையான தகவல்களை தருமபுரி மீன்வள மற்றும் மீனவ நலத்துறை அலுவலகத்தில் தலைமையிட மீன்வள ஆய்வாளரை தொடர்பு கொள்ளலாம். உதவி இயக்குநர் அலுவலகம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பழைய கட்டிடம், 2ம் தளம், தருமபுரி 636705, அலுவலக தொலைபேசி எண் 04342232311 மற்றும் அலைபேசி எண்ணான 82201872 என்ற முகவரியை தொடர்பு கொள்ளலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாடு அரசு தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தோட்டக்கலை பட்டய படிப்பு சேர்க்கை அறிவிப்பு, மொத்தம் 50 இடங்கள் உள்ளன. தோட்டக்கலை பட்டய படிப்பு டிப்ளமோ இன் ஆர்டிகல்ச்சர், இதற்கான கல்வி தகுதி கணிதம் அறிவியல் வொக்கேஷனல் பாடப்பிரிவுகளில் +2 முடித்த மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்லூரியின் சிறப்பம்சங்கள், மாணவ மாணவியருக்கு தனித்தனி தங்கும் விடுதி வசதி உண்டு, மாணவ மாணவியருக்கு பயிர் உற்பத்தி செய்யும் முறை, பசுமை குடில் காற்றோட்டமான வகுப்பறை வசதி உள்ளது. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி https://tnau.ucanapply.com மற்றும் https://tnau.ac.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு 73587858872 என்ற எண்ணிற்கோ அல்லது 72007831 என்ற எண்ணிற்கோ அல்லது 97 89 30 49 07 என்ற எண்ணிற்கோ தொடர்பு கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது உள்ளூர் உலா. உள்ளூர் உலா நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இணை தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை.
3: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JEN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு.
4: JEN மருத்துவமனை, ராமாபோத் எதிரில், தருமபுரி.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
5: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு

0: ஞான சம்பந்த நபர்கள்
1: வணக்கம். நம்முடைய தமிழ் மொழி பழமையானது, தமிழர் நாகரிகம் பழமையானது அப்படின்னு நம்மளா சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப கீழடி வந்ததுக்கு முன்னாடியே ஆதிச்சநல்லூருடைய நாகரிகமும் அரிக்கமேட்டில் கிடைச்ச சில விஷயங்களும், அதே போல பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதினி போன்ற மலைகள்ல இருந்த செய்திகளும் கல்வெட்டுகளும் நம்முடைய பழமையை நமக்கு எடுத்துரைத்தன. ஆனாலும் கீழடி வந்த நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகச்சரியா எல்லாரு கையிலையும் செல்லும், ஊடகங்களும் பெருசா வந்ததுனால கீழடி உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு. இதுக்கு மேல இன்னொன்னு சொல்றதா இருந்தா என்ன அப்படின்னா, இப்ப நம்மளா சொல்லிட்டு இருக்கமே இந்த செய்திகள் எல்லாம், இது உலகம் பூரா இருக்கா? இருக்குதுங்க. அதாவது நான் கம்போடியா போயிட்டு வந்த போது நான் பார்த்து வியந்தது என்ன அப்படின்னா, அங்க 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் காரைக்கால் அம்மையாருடைய உருவத்தை நான் பார்த்தேன். அதை சொன்னவரும் என்னுடைய நண்பர் வேதாசலம்னு சொல்லியிருந்தேன். இப்ப வேதாசலத்துல நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் இன்னொரு அரிய செய்தியை சொன்னார், நீங்க எகிப்து போயிருக்கீங்களான்னு கேட்டாரு. நான் அந்த எகிப்து வரைக்கும் போயிருந்தேன், ஆனா இது போய் இறங்கி போக முடியல, நேரம் இல்லாம வந்துட்டேன்னு சொன்னேன். கட்டாயம் போங்க, அந்த பிரமிடுகளை பாருங்க. நம்ம படங்கள்ல பாத்துருக்கோம் பிரமிடுகள்லாம், மம்மி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் பாதி படம் ஓடும். இப்ப சித்தர்ணவாசல் பகுதியிலையும் சரி, சித்தர்கள் நத்தம் பகுதியிலையும் சரி, எப்படி இங்க இறந்தவர்களுடைய உடலை வந்து பூமிக்கு அடியில வச்சு மேல வந்து பெரும் பாறைகளை வச்சு கல் திட்டைகள் அப்படின்னு வச்சு பாதுகாக்கிறாங்களோ, அது போல இந்த பிரமிடுகள் தவிர அங்க இருக்கக்கூடிய மலை குகைகள்ல அபூர்வமான பல விஷயங்கள் இருக்கான். அந்த குகைகள்ல தமிழ் எழுத்துக்கள் இருக்குங்கிறத தாங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க.
2: No Greek graffiti, no Arabic, no Latin, nothing. Only one inscription in this tomb, and this is a Tamil one.
1: அது என்ன மொழின்னு முதல்ல தெரியாம இருந்திருக்காங்க. அதாவது கிரேக்க ரோமானிய நாகரிக காலங்கள்ல நம்ம இன்னைக்கு சொல்ற ஆறு மொழிகள், செம்மொழிகள்ல வந்து கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, இதான் மேற்கத்திய மொழி. இந்த மொழிகள்ல அது இல்ல. அப்ப அது என்ன மொழி? குறிப்பாக இங்கிருந்து புறப்பட்டு போன வணிகர்கள் மேற்கு கடற்கரை வழியாக, அதாவது காற்றின் திசையறிஞ்சவர்கள், அதாவது வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை என்று அந்த காற்றுக்கு ஏற்றபடியாக பயணம் செய்து அந்த வியாபாரிகள் சென்று இங்கு விளைந்த மிளகு, சந்தனம், தேக்கு போன்ற பொருட்களை, மயில் பீலிகை போன்ற பொருட்களை கொண்டு போய் சேர்த்து அங்கிருந்த அபூர்வ பொருட்களை இங்க கொண்டு வர்றாங்க. இப்படி போய் வந்த வணிகர்களுக்கு துணையாக வீரர்களும் போயிருக்காங்க. இவங்களுடைய பேரெல்லாம் அங்க இருக்காங்க. உதாரணமா சிகை கொற்றன் அப்படிங்கிற ஒருவருடைய பேர் அங்க இருக்கா. சிகைன்னா நமக்கு தெரியும், முடி. இது கிபி 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லா இருக்குது. அப்ப சிகை கொற்றன், சாத்தன் அப்படிங்கிற பேர் இருக்கு, கீரன்ங்கிற பேரும். ஓ கீரனா அப்படின்னு கேப்பார் இல்லையா திருவிளையாடல்ல, கீரன்ங்கிற பேர் இருக்கு பாருங்க. அப்ப இந்த பேர்கள் தவிர கரூர் பகுதிகளில் கிடைச்சிருக்கக்கூடிய சில கல்வெட்டுகள்ல, நாணயங்கள்ல அந்த நாட்டிலிருந்து வந்த ரோமானிய வியாபாரிகளுடைய பேர் இருக்கு அப்படிங்கிற செய்தின்னு சொல்றாங்க. நத்தி அப்படிங்கிற பேர் இருக்கு அப்படிங்கிறாங்க. பாருங்க, பொன் வணிகர்களும் பொருள்களும், அவர்களுக்கு சென்ற பாய்மர கப்பல்களும், திசை காணுகின்ற அறிவும், அங்கு சென்று நம்முடைய பழக்க வழக்கங்களை அவர்கள் அந்த பகுதிகளிலே பதிவு செய்த முறையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. தமிழனுடைய பெயர் தமிழ்நாட்டில் இருக்கிறது, கீழடியில் இருக்கிறது என்பதை காட்டிலும் பிரமிடுக்கு அருகிலே இருக்கக்கூடிய குகைகளிலே காணப்படுகிறது என்று சொன்னால், 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாகரிகம் மிகுந்த இனமாக தமிழினம் இருந்தது என்பதற்கான ஆதாரங்களை இன்றைய அறிவியல் கொண்டு நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அங்கு நடந்த மொழி ஆய்வு மாநாட்டில் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்த ஒரு பேராசிரியரும், பிரான்சிலிருந்து வந்த ஒரு பேராசிரியரும் இந்த பெயர்களை தமிழ் பெயர்கள் என்று சுட்டிக்காட்டியிருப்பது இன்றைக்கு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக பேசப்படுகிறது. இவையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் நாம் நம்முடைய மொழியினுடைய பெருமையை பேச வேண்டும். அப்போதுதான் ஆதாரத்தோடு நாம் எதையும் நிரூபிக்கலாம். இவள் என்று பிறந்தவள் எந்தறியாத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதி கூறுகிறார் என்றால், அத்தகைய பெருமையுடையவள் நம் தமிழ் தாய். தமிழனின் பெருமையை பாரறியும் நாள் வந்து கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த பெருமையை உலகம் அறியும் என்பது உண்மை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்கி

0: பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
1: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.

இனிமையான இரவு வணக்கம் நேயர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த இதமான இரவு நேரத்தில் உங்கள் செவிகளை இனிமையாக்க திரை இசை நிகழ்ச்சியில் இணைகின்றோம் நேயர்களே. திரை இசையில் முதல் பாடலாக ரெட் என்ற திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் அவர்களின் குரலில்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சொல் சேலம்.
3: நேயர்களை, கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரை இசை. திரை இசையில் அடுத்த பாடலாக ஃப்ரெண்ட்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து பழனி பாரதி வரிகளில் இளையராஜா இசையில் அருண்மொழி சுஜாதா அவர்களின் இனிமையான குரலில்.
4: ஃப்ரெண்ட்ஸ் நாமெல்லாம் எவ்வளோ ஃப்ராங்காக இருக்கோம். நமக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் வந்துட்டால் நேராக போய் கொட்டிடுவோம். ஆனால் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, அடே எங்கள் அப்பா, அவங்களுக்கு லவ் வந்துட்டால் வானத்தை தொடுவாங்களாம், தத்தைக்கிட்ட பேசுவாங்களாம், ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் பேச மாட்டாங்களாம். அப்புறம் எப்படி?

இசைத்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை. தொடர்ந்து கேட்கலாம் மாவட்ட செய்தி மலர், சென்னை அஞ்சலாக.

மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறன் நடைமுறை அனுபவம் மற்றும் திறன் மேம்பாட்டை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும், பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் முக்கிய அம்சமாக மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 9,000 வழங்கப்படுகிறது என்றும், மேலும் ஒருமுறை சேர்க்கை நிதியும் வழங்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் உள்ள முன்னணி நிறுவனங்களில் 6 அல்லது 9 மாத கால இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. தொழில்துறை அனுபவம், திறன் மேம்பாடு மற்றும் இன்டர்ன்ஷிப் காலத்தில் காப்பீட்டு பாதுகாப்பும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. 18 வயது முதல் 25 வயது வரை உள்ள இந்திய குடிமக்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். முழு நேர வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள், இத்திட்டத்திற்கு தகுதி உடையவர்கள், குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு மேல் படித்தவர்களுக்கும் விண்ணப்பிக்கலாம். இதில் ITI மாணவர்கள், டிப்ளமோ பயிலும் மாணவர்கள், இளங்கலை முதுகலை மாணவர்கள், பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள் மற்றும் இறுதி ஆண்டு மாணவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், ITI மேல்நிலை பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறன் மேம்பாடு மையங்களில் பயிலும் மாணவர்கள் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் மை பாரத் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களை மாவட்ட இளைஞர் அலுவலர் மேரா யுவ பாரத் என்ற அலைபேசி எண் 9944990993 அவர்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் கடலூர், கடலூர் மகளிர், சிதம்பரம், காட்டுமலார் கோவில், மங்களூர், நெய்வேலி மற்றும் வேப்பூர் ஆகிய 7 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 16 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் 2026 பயிற்சியாளர்கள் சேர்க்கை இணைய

0: கலந்தாய்வு மூலம் நடைபெற உள்ளது. இதற்காக htps.skilltraining.tn.gov என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணவ மாணவியர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள தொழிற்பிரிவு விவரங்கள் அறிய இணையதளத்தினை பார்க்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாணவர்களின் விண்ணப்பங்கள் அடிப்படையில் மதிப்பெண் தர வரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை இதே இணையதளத்தில் வெளியிடப்படும். தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ₹750 உதவித்தொகை மற்றும் விலையில்லா மிதிவண்டி, புத்தகம், காலணி, சீருடை, வரைபட கருவிகள் ஆகியவை வழங்கப்படுகிறது. மேலும் அரசு திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மாறிவரும் தொழிற்சாலைகளின் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு முன்னணி தனியார் நிறுவனங்களுடன் 4.0 இணைந்து தொழில்நுட்ப மையங்களாக உயர்த்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் பயிற்சியின் போதே பிரபல தொழில் நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் உதவி தொகையுடன் வழங்கப்படும். பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கு பிரபல தொழில் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பும் ஏற்பாடு செய்து தரப்படும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 3/6/2026. மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களுடன் மேற்கண்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் கடலூர் ஆகிய இடங்களில் உள்ள சேர்க்கை உதவி மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹50. மேலும் விவரங்களுக்கு 0414229273 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இணையதள வழியிலான கலந்தாய்வில் கலந்து கொண்டு மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: கடலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ப. இளஞ்செழியன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இணைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தி செய்வோர் என்ற நிலைக்கு பயனாளிகள் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டுக்கு இடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது.

0: தாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா குறிப்பிட்டார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு சித்தராமையா இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து திரு சித்தராமையா விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே திரு சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் நாளை நடைபெற உள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மேகாலயாவிலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் BDR திவாரி, இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். மனுக்கள் மீதான பரிசீலனை 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் மனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அவர் கூறினார். போட்டி இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு காலை 9 மணிக்கு தொடங்கி 4 மணி வரை நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 5 மணிக்கு தொடங்கும் என்றும் திரு திவாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜோய்மால்யா பாக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் நடப்பு பருவத்தில் 60 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உணவு உற்பத்தியின் முதுகெலும்பாக தெலங்கானா திகழ்கிறது என குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நடைபெறும் நெல் கொள்முதலில் 60% தெலங்கானா கொண்டுள்ளதாகவும் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறினார். ஆந்திராவில் உள்ள அரசு அலுவலகங்களில் சூரியசக்தி கட்டமைப்பு வசதிகள் விரைவாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்குமாறும் திரு சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகளை அரசியல் காரணங்களுக்காக முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இருமல் மருந்து உற்பத்தி பிரிவுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவினர் நடத்திய சோதனையின்போது போபாலில் இந்த உற்பத்தி பிரிவு வீடு ஒன்றில் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அந்த வீட்டிலிருந்து 7,000 மேற்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த இருமல் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபுராவில் அரசு நிர்வாகம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு ஜிதேந்திரகுமார் சின்ஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்து தொடங்கி அமைச்சரவை வரை காகித பயன்பாடற்ற நிர்வாகம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறினார். கடந்த 9 முதல் 10 மாதங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளே இதற்கு காரணம் என்றும் திரு ஜிதேந்திரகுமார் சின்ஹா தெரிவித்தாா்.

விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளி பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகிஸ்தானை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் கேத்தன் குஷ்வாகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் செம்ஷியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் காய் சிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 12-10, 11-9, 11-5 என்ற செட்கணக்கில் செக் குடியரசின் ஸ்டீஃபன் போர்ச்சுக்கலின் ஜூலியா லீல் இணையை வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிமையான இரவு வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் இரவு 7:25.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா
6: அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
9: வயல்வெளி.
10: செவந்தி, செவந்தி, எங்கம்மா இருக்க? எங்க ஆளையே காணோம்.
9: என்ன இது, மாடசாமி அண்ணா கூப்பிடுற மாதிரியே தெரியுது. அடடே, நம்ம மாடசாமி அண்ணனே தான் கூப்பிடுறாரு. என்னன்னா, என்ன விஷயம் அப்படியே இந்த தங்கச்சியை பார்க்க வந்திருக்கீங்க?
10: அது ஒன்றும் இல்லைம்மா, ஆடி மாதம் வரப்போகுது. அதனால் அந்த பட்டத்தில் ஏதோ ஆடி பட்டம் தேடி விதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பட்டத்தில் என்னென்ன பயிர்கள் போடலாம், எப்படி அதை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை கேட்டு போகலான்னு தான்மா உன்னை தேடி வந்தேன்.
9: மாடசாமி அண்ணே இவ்வளோ

0: விஷயமா, இன்னைக்கு நம்ம பண்பலையில அதுவும் வயல்வெளி நிகழ்ச்சியில இத பத்தி தான் சொல்றாங்க. முதல்ல போய் கேட்டு வாங்க, அதுக்கப்புறம் மத்த தகவலை நான் விலாவரியா சொல்றேன்.
1: நம்ம வயல்வெளி நிகழ்ச்சியில இத பத்தி சொல்றாங்களா? யாரு சொல்றாங்க, எப்ப சொல்றாங்க, அதை பத்தி எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுமா?
0: என்னென்ன வயல்வெளி நிகழ்ச்சி? தினமும் 7:25 தான். அதுக்கப்புறம் யார் சொல்றாங்கன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? நம்ம தர்மபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் எம்ஏ வெண்ணிலா அவங்க தான் சொல்ல போறாங்க. இந்த ஆடிப்பட்டத்துல என்னென்ன பயிர் போடலாம், அதுக்கு எப்படி எல்லாம் பராமரிப்பு செய்யலாம் அப்படின்ற நிறைய தகவலை சொல்ல போறாங்க. நேரத்தை கடத்தாம சீக்கிரம் போய் தகவலை கேட்டுட்டு வாங்க.
1: அடடே, நீ சொன்னது நல்ல விஷயம்தான். நானும் என்னென்ன பயிர் போடலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறேன். இதோ இப்பவே போய் கேக்குறேன்.
0: ராபி பருவ பயிர்கள். தர்மபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் எம் ஏ வெண்ணிலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
2: நேர்களுக்கு வணக்கம். நம்ம பகுதி இந்த விவசாயிகளுக்கு வந்து இந்த பட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பயிர்கள் வந்து போடலாம், ரகங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கலாம், அதுக்கான ஒரு சின்ன அறிமுகத்தையும் அப்படி சொன்னீங்கன்னா.
3: நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரீஃப் பருவம் தான். இப்போ இந்த ஜூன் ஜூலையில் வரக்கூடிய ஆடிப்பட்டம் தான். நம்ம எல்லா பயிர்களும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம மாவட்டத்தில் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் வந்து அதிகமாக நம்ம சாகுபடி பண்ணுறோம். அதுக்கு முக்கியமான ஒரு பருவம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கரீஃப் பருவம். ஸோ இதில் வந்து சிறுதானியங்கள்னு எடுக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 ஹெக்டேருக்கு மேலே இங்கே சிறுதானிய பரப்பளவு இருக்குது. அதே மாதிரி பயிர் வகை பயிர்களும் அதிகமாக இருக்குது. பயிர் வகை பயிர்களான துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கொள்ளு, இந்த மாதிரி பயிர்கள் வந்து அதிகமாக நம்ம சாகுபடி பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு சிறுதானியங்களை வந்து அனைத்து விதமான சிறுதானியங்களும் நம்ம இந்த பருவத்தில் சாகுபடி பண்ணலாம். சிறுதானியங்களுக்கான பார்த்தீங்கன்னாக்கா ராகி, சாமை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரகு, சோளம், கம்பு, இந்த மாதிரி எல்லா பயிர்களும் நம்ம வந்து இப்போது இது பண்ணலாம். அதில் பயிர் வகை பயிர்கள்னு எடுத்துக்கும் போது துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு, அதை வந்து இந்த பருவத்தில் எடுக்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் கொள்ளு பயிர் வந்து பார்த்தீங்கன்னா ரபி பருவத்தில் சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு பயிருன்ட்டு. ஸோ முக்கியமாக நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மழை போர்காஸ்டும் இருக்குது, மழை வந்து நம்ம போன வாரத்துல கொஞ்சம் அப்பப்போ பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த சம்மரில் வந்து இந்த மழையை பயன்படுத்தி நம்ம முக்கியமாக கோடை உழவு பண்ணணும். விவசாயிகள் யாருமே வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம் ரெகுலராக எல்லா பயிற்சிகளையும் எல்லா இதுலேயுமே நீங்களும் வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் விவசாயிகள் வந்து அதை நம்ம பண்ணுறது இல்லை, எல்லாரும் இல்லை, ஒரு சிலவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க. போகும்போது முக்கியமாக வந்து நம்ம நிறைய ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு நாட்டு ரகங்களை தான் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க சிறுதானியங்களை. அதுக்கு பின்னாடி நம்மளுடைய வேளாண்மை மூலமாகவும் மற்றும் நம்மளுடைய வேளாண்மை துறை மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய புது விதமான ரகங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க விவசாயிகள்கிட்ட. இப்போ அவங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரகங்கள் வந்து நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் வெளியிட்ட ரகங்கள் நிறைய இருக்குங்க.
2: சரிங்க மேம், இப்போது குறிப்பாக சொன்னீங்க என்னென்ன ரகங்கள் போடலாம், என்னென்ன பயிர்கள் போடலான்றத சொன்னீங்க. நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம்னா நம்மகிட்ட இருக்கிற விதைகளே தான் நிறைய நேரத்தில் யூஸ் பண்ணுறோம், பாரம்பரிய ரகங்களை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரே ரகங்கள், ஒரே நம்ம வச்சுருக்க ஒரே விதைகளை பயன்படுத்துறதுனால இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? இந்த மாதிரியான மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும், அதாவது அவங்க வந்து ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பலன் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இது எந்த வகையில் அவங்களுக்கு வந்து குறிப்பாக அவங்களுக்கு நார்மலாக கிடைக்கிறத விட ஒரு பெட்டரான ஒரு அவுட்புட் இருக்கும் நிறையா வகையில்? ஏன்னா ஒரு சிலதுக்கு நோய்க்கான செலவங்க பண்ண தேவை இருக்காது, ஏன்னா அது நோய்க்கான ஒரு எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும், வந்து மேம்படுத்தப்பட்ட ரகம், விளைச்சலும் அதிகமாக இருக்கும். அப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த குறிப்பாக பாரம்பரிய ரகங்களில் பண்ணக்கூடிய விவசாயிகள் மேம்படுத்தப்பட்ட ரகங்களை அவங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா எது எதுக்காக முயற்சி பண்ணி பார்க்கலான்றத கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
3: கண்டிப்பாங்க சார். இப்போ வந்து நமக்கு பல்கலைக்கழகத்துலேருந்து ஒரு ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து எல்லா பயிர்கள்லேருந்தும் ரகங்களை வந்து வெளியிடுறாங்க. இந்த ரகங்கள் முக்கியமாக எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னாக்கல அந்த பருவத்துக்கு அந்த மாவட்டத்துக்கு ஏற்ற ரகங்கள் வந்து நிறைய வந்து நமக்கு ஏற்கனவே விவசாயிகள் வந்து நிறைய இதை சொல்லியிருப்பாங்க. நமக்கு விளைச்சல் குறைவாக இருக்குது, இல்லை ஒரு பூச்சி நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் இதில் சொன்னாங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஆராய்ச்சிகள் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு பயிர்லேயும் புது ரகங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் வெளியிட்டுருக்காங்க. இருக்காங்க. இந்த ரகங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னாக்கல மழையளவு குறைவாக இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறம் அகடமியான வறட்சி இருக்குங்க.

0: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக நாள் வந்து அந்த வறட்சி இருக்கும்போதும் மழையளவு குறைவாக இருக்கும்போதும் அதிக வயதுடைய வர ரகங்களை பயிரிட்டோம்னா விவசாயிகளுக்கு வந்து அது பலனுள்ளதாக இருக்காது.
1: சரி,
0: ஸோ அதனால் குறைந்த வயதுடையதாக இருக்கணும் அந்த ரகங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வருமானம், அதாவது விளைச்சலும் அதிகமாக கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரியான ரகங்களை வந்து விவசாயிகள் தேர்வு பண்ணி நமக்கு வந்து அவங்க பயிரிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராகின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து நிறைய பரப்பில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் 20,000 ஹெக்டர் பரப்பளவில் ராகி வந்து நம்ம மாவட்டத்தில் பயிரிட்டுருக்காங்க. அது இன்னும் கூட பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த பிடிஎஸ் மூலமாக ராகி வந்து கொள்முதல் பண்ணுறதுனால நம்ம கவர்மெண்ட் பண்ணுறதுனால இன்னும் கூட ராகி வந்து பயிரிட விவசாயிகள் அதிகம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம பகுதியில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராகி வந்து நமக்கு வந்து ஒரு 110 நாள் வந்தால் போதுங்க, அதுக்கு மேலே அதிக வயதுடையது அப்படின்னா நமக்கு வந்து அது பலனுள்ளதாக இருக்காது விவசாயிகளுக்கு. ஸோ அந்த வகையில் அத்தியந்தல் 1-2 ரகங்கள் வந்து வெளியிட்டுட்டு இருக்காங்க நம்மளுடைய பல்கலைகளுக்கு. இதை வந்து விவசாயிகள் பயன்படுத்தலாம். இதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு
1: பார்த்தீங்கன்னா
0: விதை நம்ம இதில் இருக்குதுங்க, நம்மளுடைய வேளாண்மை அறிவு நிலையத்தில் கிடைக்கும். மற்ற அத்தியந்தல் சொல்லக்கூடிய நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுதானிய மகத்துவ மையம் இருக்கு, அங்கே கிடைக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர்லையும் கிடைக்குங்க. சப்போஸ் நம்ம கிட்ட இல்லைனாலும் நம்ம எங்கே கிடைக்கும் அப்படின்ற தகவலை நம்ம இது பண்ணி தரலாம். இல்லைனா விவசாயிகளுக்காக அதை நம்ம தெரிவிச்சோம், நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இப்போ நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேளாண்மை துறை, வேளாண் மற்றும் உழவர் நலத்துறையிலையும் வந்து இந்த விதைகள் வந்து கொடுக்குறாங்க. விதை உற்பத்தி திட்டங்கள் மூலமாக அவங்களும் வந்து இதை கொடுத்துட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கு. ஸோ அதனால விதை வந்து ஒரு பெரிய இதுவாக இப்போ இருக்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளை அணுகலாம், இல்லைன்னா அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உதவி வேளாண்மை இயக்குனர் அவர்களை வந்து அணுகலாம். இதே மாதிரி
1: பார்த்தீங்கன்னா
0: சாமையில இருக்குங்க, சாமியிலையும் வந்து ஏடிஎல் 1 ரகங்கள் இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா இந்த சிறுதானிய மகத்துவ மையம்ன்றதே வந்து ஒரு சிறுதானியங்களுக்கான ஒரு ஆராய்ச்சி மையம். ஸோ அதனால அதிலிருந்து வெளியிடக்கூடிய ரகங்கள் எல்லாமே இல்லை திருவண்ணாமலை பக்கத்துல இருக்குங்க. சோ அதனால வந்து நமக்கு அந்த ரகங்கள் எல்லாமே நம்ம மாவட்டத்துக்கு கரெக்டா இருக்கு. நம்ம மாவட்டத்துக்கு வந்து சூட்டபிளா இருக்கு. நம்ம அதை ஆராய்ச்சி மூலமாவும் நம்ம வயல்வெளி ஆய்வு மூலமாவும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால அது எல்லாமே அவங்க பயன்படுத்தலாம். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்கல கம்புல இருக்கு, அதே மாதிரி சோளம்ல இருக்கு. சொர்க்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா சோளம்ல வந்து நம்ம நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா அது மாட்டுக்கு மட்டும்தான், மாடு இதுக்கு மட்டும்தான் தீவனமாக தான் பயன்படுத்துறாங்க. அது தீவனம் வந்து கதிர் வர்ற வரைக்கும் வெட்டுறதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்குரிய ரகங்கள் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பழைய ரகங்களே தான் போட்டுட்ருக்காங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோ34 ஒரு ரகம் இருக்குது. அது வந்து தானிய விளைச்சலும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி தட்டு நம்ம தீவனம் இதுவும் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரகங்களை வந்து அவங்க பயன்படுத்தலாம். அதுக்கான விதை தேவைன்னா நம்ம கோயம்புத்தூரில் கிடைக்கிது, நம்ம விவசாய வேளாண்மை அறிவியல் மூலமாகவும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி இருக்குங்க. ஸோ பயிர் வகை பயிர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா துவரை இருக்குங்க. துவரையில் வந்து கோ8 ரகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கோ9 நல்லாயிருக்கு, இருந்தாலும் கோ8 வந்து நம்ம மாவட்டத்துக்கு உகந்ததாக இருக்குது. அது வந்து அவங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி உளுந்தில் பச்சை பேர்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பேரில் வந்து VBN7 ஒரு ரகம் வந்து இப்போ கடந்த வருடம் வெளியிட்டிருக்காங்க நம்ம பல்கலைக்கழகத்திலேருந்து. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒருமித்த முதிர்ச்சின்னு சொல்லுவோம், ஒரே சமயத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
1: சரிங்க,
0: இப்போ 2-3 அறுவடை பண்ணும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் கூலி ஆட்கள் தேவை அது அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இந்த ரகமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் அறுவடைக்கு முதிர்ச்சிக்கு வர மாதிரியான ரகங்களை தான் நம்ம பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ரகங்களை அவங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி உளுந்தில் வந்து VBN11 ரகம் நல்லாயிருக்கும்.
1: சரி,
0: 11-12 வரைக்குமே வெளியிட்டுருக்காங்க. ஸோ அந்த ரகங்கள் எல்லாம் வந்து விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தலாங்க.
1: இப்போ குறிப்பாக நீங்கள் இந்த சிறுதானியங்கள் பயிர் வகை பயிர்களை பற்றி சொல்லுங்கள் மேம். இதை தாண்டி வேறு பயிர்கள் செய்யலாம்னா என்னென்ன பயிர்கள் வந்து?
0: இப்போ வந்து நிலக்கடலை கரும்பு போடலாங்க சார், கரும்பு இது பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கில் பருத்தி, பருத்தி வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் வந்து பயிரிடுறாங்க. ஸோ பருத்தி அவங்க போடலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்கள் எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து இது பண்ணலாம். காய்கறி பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தோட்டக்கலை மாவட்டமே தான்.
1: இல்லை இப்போ நிறைய கொஞ்சம் ஆடிப்பட்டெல்லாம் தாண்டி
0: இல்லை இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் ட்ரிப்பில் போடுறவங்க வந்து இந்த பருவத்துலேயும் போடுவாங்க. இப்போ நம்ம தண்ணி வசதி இல்லைன்றவங்களுக்கு தான் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளங்க. பட் தண்ணி வசதி இருக்குது அப்படின்னா நம்ம சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாகவும் காய்கறி பயிர் வந்து நம்ம சாகுபடி பண்ணலாம்.
1: சரிங்க, இப்போ விவசாயிகளுக்கு இன்னும் முக்கியமான விஷயம் இந்த உர பயன்பாட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் குறைக்க.
0: கண்டிப்பாங்க சார், இப்போ
1: அந்த சிறுதானிய பயிர்களை பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து உர பயன்பாடு
0: கிடையாது.
1: கண்டிப்பா அப்படியே அவங்களுக்கு வந்து ஏதாவது சத்து இருக்கணும், இப்போ அவங்க மண்ணில் வந்து பொதுவாக சத்து இல்லை அப்படின்னா நம்ம மண் பரிசோதனை செய்ய சொல்றோம், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி பண்ண சொல்றோம். அவங்களுக்கு ஒரு நம்ம போட்ட மாதிரி விளைச்சல் இல்லை அப்படின்றப்ப அவங்க அந்த பசுந்தால் பயிர்களை போட்டு அவங்க ஏதாவது பயன்படுத்தலாமா? அதை மடக்கி விழுந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிறுதானியம் போடலாமா? அதுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு
0: பயன்படுத்தலாங்க சார். இப்போ நமக்கு வந்து இந்திய அரசாங்கத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமச்சீர் உரநிலை

0: நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து திட்டம் கொண்டு வந்திருக்காங்க.
1: சரிங்க.
0: இப்போ எல்லா பயிர்களையும் வந்து வந்து உர நிர்வாகம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அதிகமான நம்ம சாகுபடி செலவுலன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கில் மேஜராக நம்ம செலவு
1: செலவு
0: பண்ணுறது
1: பண்றது
0: வந்து விவசாயிகள் வந்து பூச்சி நோக்கி பண்ணுவாங்க,
1: இல்ல
0: அதுக்கடுத்து தான்
1: ரெண்டாவது,
0: உரத்துக்கு
1: இப்போ
0: தான் பண்ணுவாங்க.
1: நமக்கு வந்து இந்த பெட்ரோலிய பொருட்களோட இறக்குமதியும் பெரிய சவாலா இருக்குன்றப்ப சமயத்துல பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் செல்ஃப் ரிலையன்ஸா இருக்கிறதுக்கு பாக்கணும்,
0: குறைச்சிக்கோங்க, நம்ம
1: குறைச்சுக்கோங்கன்றாங்க. அதுல
0: இயற்கை
1: முக்கியமா
0: முறையில்
1: இந்த
0: இருக்கணும்.
1: உரங்களும் அந்த
0: ஒரு
1: பெட்ரோலிய பொருட்களோட வர்றதுனால அதுக்காக ரொம்ப தீவிரமாக
0: கண்டிப்பாக
1: தான் இப்போ
0: சார்
1: அரசாங்கம் அதுக்காக வேலை
0: சொல்லிட்டு
1: செய்யறாங்க.
0: இருக்காங்க. ஸோ அதனால இப்போ சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னும் போது அதில் முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா, மண் பரிசோதனைக்கேற்ற ஒரு உரம் பயன்பாடு வந்து அவங்க பண்ணணும். மொத்தமாக பொதுவாக நமக்கு வந்து ரெண்டு மூட்டை போடுறேன், மூணு மூட்டை போடுறேன்னு சொல்லி நம்ம பழசையே போட்டுட்டு இருக்கிறதுல வந்து ஒரு இது கிடையாது. இப்போ சமச்சீர் உர நிர்வாகம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அதில் இது என்னன்னா சாயில் டெஸ்ட் பண்ணணும்.
1: சரிங்க.
0: மண் பரிசோதனை பண்ணிவிட்டு அந்த மண் பரிசோதனைக்கேற்ற உர மேம்பாடு வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதில் வந்து சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னும் போது அதில் இயற்கை உரங்கள் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இயற்கை வளங்கள் ஏற்கனவே நமக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அந்த அங்கக கரிம சத்து வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஒன்றுக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ
1: சரிங்க.
0: நம்ம வந்து 1.5க்கு மேலே சொன்னோம்னா தான் அது ஒரு நல்ல மண், வளமான மண்ணுன்னு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய இதில் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால முதல்ல அங்கக சத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தலைச்சத்து இது பண்ணுறதுக்காக நம்மளுடைய இந்த தலை உரங்கள், தலை சத்தை அதிகப்படுத்தக்கூடிய உரங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த உரங்களை மீன் பயிர்களை வந்து நம்ம சாகுபடி பண்ணணும். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் இந்த டெயின்சான்னு சொல்லக்கூடிய இப்போ அது வந்து இது மடக்கி ஓட்டு உழுவுறதுக்காக நான் இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதை பண்ணுறது இல்லாமல் தொழு உரங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தணும், மண்புழு உரங்கள் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இந்த சுழற்சி நம்மளுடைய இயற்கை சார்ந்த சுழற்சியிலன்னும் போது மண்புழு உரங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம கழிவுகளையே நம்ம வந்து மறுசுழற்சி முறையில் உரமாக மாற்றி நம்ம பண்ணைக்கே மறுபடியும் பயன்படுத்துகிறோம். ஸோ அப்படின்றப்ப அந்த மண்புழு உரங்களையும் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி உரங்களில் வந்து இந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவுகள்ன்றது பொறுத்து இது இல்லாமல், ஏன்னா பொதுவான பரிந்துரைன்னு நம்ம சொல்லுவோம், அது எல்லா வகையான மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய பொதுவான பரிந்துரை, அந்த மாதிரி இல்லாமல் மண் பரிசோதனைக்கேற்ற உரம் பரிந்துரை வந்து நம்ம இருக்குது. ஸோ அந்த மண் பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது உரம் மேலாண்மை பண்ணாங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு வலுமான, அதாவது பார்த்திங்கன்னா சாகுபடி செலவும் குறையும், அதே சமயத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மகசூலும் கிடைக்கும். ஸோ இதை வந்து விவசாயிகள் வந்து பின்பற்றணும். ஸோ இதுக்கு வந்து மண் பரிசோதனை கூடங்கள் இருக்குது நம்மளுடைய வேளாண்மை துறையில் இருக்குது, அதே மாதிரி வேளாண்மை அறிவு நிலையத்திலையும் மண் பரிசோதனை கூடம் இருக்குங்க. ஸோ அவங்க வந்து அங்கே மண் பரிசோதனை கொடுத்து அவங்க செலவு இது பண்ணிக்கலாம், டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
2: இந்த அடுத்தது வந்து உரம் ஓட்டி விடுங்க ஐயா. நான் வந்து எப்பவுமே இயற்கை விவசாயம், நான் வந்து எந்த மருந்து அடிக்கிறதுல உரம் போடுறோம் ஐயா.
1: சரிங்க.
2: அதை தொடர்ந்து மூணு வாட்டி நெல் போடுறேன், இப்போ ஏழு மூட்டு நெல் தான் 50 சென்ட்டுக்கு.
1: சரி.
2: அதில் வந்து எள்ளு வரைக்கலாம், இப்போ பட்டம் இருக்குங்க ஐயா, அதுக்கு என்ன ரகம் வரைக்கலாம் கொஞ்சம் சொல்லுங்க.
1: எள்ளு போடலான்னு பாக்குறாரு, அவர் நெல்லு தான் போட்டுருக்காராம், மூணு பட்டம் நெல்லே தான் தொடர்ச்சியா போடுறேன் அப்படின்றாரு. இப்ப பயிர் சுழற்சிக்கு என்ன போடலாம், எள்ளு போடலாமான்னு
0: இப்ப எள்ளு போட முடியாது. நம்ம மாவட்டத்துல வந்து பருவம் பாத்தீங்கன்னா மாசி பட்டம் தாங்க. ஸோ அதனால பட்டம் தாண்டிடுச்சுங்க, இப்போ நம்ம வந்து எள்ளு போட முடியாதுங்க ஐயா. இப்போ நீங்க பயிர் வகை பயிர்கள் தான் போடலாங்க, உளுந்தையில பச்சை பயிறு அந்த மாதிரி இது பயிர் போடுங்க. எள்ளு வந்து நம்ம பருவம் இல்லைங்க இப்போ.
1: சரிங்க. இப்போ நிறைவாக விவசாயிகள் வந்து வேளாண் அறிவியல் நிலையத்தை இதை இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். குறிப்பாக இப்போ நம்ம தருமபுரி பொறுத்த வரைக்கும் பாப்பரப்பட்டியில் இருக்குது, சேலத்தில் சந்தியூரில் இருக்குது, கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் எலுமிச்சங்கிரியில் இருக்குது. இந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் அதை எப்படி பயன்படுத்திக்கணும், என்னென்ன சேவைகளுக்காக இது பண்ணலாம், தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ளலான்றது மட்டும் சொல்லியிருக்கேன்.
0: இப்போ வேளாண்மை அறிவியல் நிலையங்கள்ன்றது சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்திலையுமே ஒரு ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் இருக்குது. சிலது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பல்கலைக்கழகத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வருது, சில வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்கள் கீழே வருதுங்க. ஸோ அந்த வேளாண்மை அறிவியல் நிலையங்களுடைய முக்கியமான செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப தேவைகளை அவங்க வந்து பூர்த்தி பண்ணி தரணும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கில் அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுக்குறோம். பயிர் சாகுபடி ஆகட்டும், இல்லை ஒரு தொழில் சுயதொழில் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களில் ஏற்படக்கூடிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து பயிற்சிகள் மூலமாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து தேவையான இடுபொருட்கள், இடுபொருட்கள்னால் இப்போ நான் நிறைய ரகங்கள் சொன்னேன். ஸோ அந்த ரகங்களுடைய விதை எங்கே கிடைக்கும், அதுக்கு தேவையான இடுபொருட்கள் எங்கே கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு இயற்கை முறையில் இருக்கக்கூடிய இயற்கை உரங்கள் எங்கே கிடைக்கும், இந்த மாதிரி தகவல்கள்லாம் வந்து விவசாயிகளுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வேளாண்மை நிலையத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பூச்சி பயிரில் வந்து ஏதோ ஒரு பூச்சி நோய் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதை வந்து தெளிவு பண்ணிக்கிறதுக்காகவும் விவசாயிகள் வந்து வேளாண்மை நிலையத்தை தொடர்பு கொள்ளலாம் சார். ஸோ தொடர்பு கொள்ள வேண்டிய எண்ணுன்னு பார்த்தீங்கனாக்கல முன்னிணைப்பு இலக்கான 043-42-24-58-60 அந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டு விவசாயிகள் வந்து எப்போ வேணாலும் கேட்கலாங்க. காலை திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதனுடைய அலுவலக

0: நேரம் காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்குங்க. ஸோ
1: சரி
0: எப்போ வேணாலும் விவசாயிகள் வந்து தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டுக்கொள்ளலாம்.
1: சரி மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில் அப்புறம் இந்த பட்டத்துக்கான பயிர்கள் என்னென்ன, அதுக்கான ரகங்கள் என்ன, என்ன தொழில்நுட்பம், இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. உர பயன்பாட்டை குறைக்கிறத பற்றியும் சொல்லியிருக்கீங்க, எப்படி அவங்க பசுந்தாள் உரங்களை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. விவசாயிகள் வந்து இது எல்லாத்தையும் கேட்டு பயன்படணும். அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்தந்த பகுதியில் இருக்க கேவிகேக்கு வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போங்க. உங்களுக்கான தகவலை சொல்கிறதுக்கு அங்கே சயின்டிஸ்ட்டுங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றிங்க மேம்.
0: நன்றிங்க சார்.
2: நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சியில் ராபி பருவ பயிர்கள் தர்மபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் எம் ஏ வெண்ணிலா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இந்த மாடசாமி அண்ணன் எங்க போச்சு? தகவலை போய் கேட்டுட்டு சட்டு புட்டுன்னு வானு சொன்ன இன்னும் ஆளை காணோமே.
3: இதோ வந்துட்டேன். சரியா சொன்னமா, ஆடிப்பட்டத்தில் என்னென்ன பயிர்கள் இடலாம், எப்படி வளர்க்கலாம், அதுக்கு எப்படி பயிர் பாதுகாப்பு மேலாண்மை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவங்க வந்து தெளிவாக சொன்னாங்க. நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரிம்மா, நானும் வரேன். என் நிறைய வேலை இருக்குது. போயிட்டு வரேம்மா.

0: டே மாடசாமி என்ன, கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. கூடுதலா உங்களுக்கு இன்னொரு தகவலும் இருக்கு, அதையும் கேட்டுட்டு போவீங்களா?
1: இன்னும் கூடுதலான தகவலா? என்ன தகவல் சொல்லுமா சீக்கிரம்.
0: ஆர்வத்தை பாரு. சரி, என்னன்னு சொல்றேன். இப்போ இவ்வளோ நேரம் என்னென்ன பயிர்கள் செய்யலாம் அப்படின்ற தகவலை கேட்டீங்க. அடுத்ததான் என்னென்ன காய்கறி பயிர்கள்லாம் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்ற தகவலும் உங்களுக்காக காத்துட்ருக்கு, அதையும் கேளுங்க.
1: ஆமாம்மா, இப்போல்லாம் காய்கறி விலைலாம் ரொம்ப ஏறிப்போச்சு. மார்க்கெட்டெல்லாம் காய் வாங்கியே சமாளிக்க முடியல. நாமளும் காய்கறி எப்படி வளர்க்கலாங்கிறத தெரிஞ்சால் நாமளே செஞ்சுக்கலாம்ல. அதை பற்றி எப்போ சொல்கிறாங்க, யார் சொல்றாங்க, அத கொஞ்சம் எனக்கு தெளிவா சொல்லு.
0: தெளிவா கேக்குறதுல மட்டும் தெளிவா இருக்கீங்க அண்ணே. இந்த காய்கறி சாகுபடியை பத்தி சொல்றாங்க கெங்குப்பட்டி பகுதியை சார்ந்த பீமராஜன். அதையும் போய் கேட்டுட்டு வாங்க.
1: சரிமா சரிமா, அதையும் நான் கேக்குறேன்.
0: காய்கறி சாகுபடி அனுபவம் கெங்குசெட்டிப்பட்டி பகுதியை சார்ந்த பீமராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
2: கெங்குசெட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பயிர்லாம் போடுறாங்க?
3: அதிகமாக வந்து மரவள்ளி குச்சி போடுவாங்க, அப்புறம் வெண்டை, தக்காளி இது அதிகமாக நடுவாங்க.
2: காய்கறி பயிர் போடுறாங்க?
3: காய்கறி பயிர் அதிகமாக போடுவாங்க. கெங்குசெட்டிப்பட்டியில் வந்து காய்கறி பயிர் அதிகமாக போடுவாங்க. முள்ளியும் நடுவாங்க.
2: விலை இப்பெல்லாம் பரவாயில்ல இருக்காது?
3: முள்ளியும் நல்லா விளப்ப, முள்ளியும் விலை போகுது. வெண்டைக்காய் 27-28 ரூபா கிலோ போகுது. நான் ஒரு 30% நட்டுக்கிறேன்.
2: அப்படியா?
3: ஆமாங்க.
2: இப்போ என்னென்ன பயிர்லாம் இருக்கு?
3: இப்போ அதான் மரவள்ளி குச்சி ஒரு 1.5 ஏக்கர் ஆகுது. வெண்டை நட்டுக்கிறேன், தண்ணி அவ்வளோதான், தண்ணி பற்றாக்குறை ஆகுது. ஓட்டி வச்சுக்கிறேன், பயிர் வைக்கலான்ட்டு தண்ணி பற்றாக்குறதுனால.
2: என்ன கிணத்துல எந்த தண்ணி பசங்க?
3: போர் போட்டுருக்குறேங்க.
2: போர் தான்?
3: ஆமாம், போர் ஒரு 1120 வரைக்கும் போட்டேன். தென்னஞ்செடி 1 ஏக்கரை வச்சுக்கிறேன்.
2: 1 ஏக்கர் ஃபுல்லாக
3: தென்னஞ்செடி 1 ஏக்கர் வச்சுட்டு 2 ஏக்கரை வைக்கிறேன்.
2: முழுசா தென்னைக்கே போட்டுடலாம் முடிவு பண்ணி?
3: ஆமா, தண்ணி ஒரு 3 ஏக்கரை போட்டு ஒரு 90 சென்டிமீட்டருங்குது. அதை வச்சுக்கணும்னா அது மழைகளை வந்தா தண்ணி அதிகமா இருந்தா நெல் பண்ணலாம், காய் பயிர் பண்ணலான்ட்டு அது மட்டும் விட்டு வச்சுக்கணும். மீதியவா
2: என்ன ரகம் நட்டுருக்கீங்க தென்னையை பொறுத்த வரைக்கும்?
3: தென்னை வந்து நம்ம புளியூர்ல வாங்கிட்டு வந்தேன்.
2: அரசம்பட்டி?
3: அரசம்பட்டி புளியூர்ல.
2: நெட்டவையா? நெட்ட மரமா? கூட்டு
3: நெட்டதான்.
2: சரி,
3: கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்குது, அந்த அளவுக்கு கொஞ்சம் காப்பிடி சொன்னாங்க.
2: நடுவில் ஏதாவது ஊடு பயிர் இது மாதிரி
3: புளி எதுவும் வைக்கல?
2: அது
3: இது தண்ணி பற்றாக்குறை ஆகுது, அதனால வந்து இப்போ அந்த 1 ஏக்கரை மட்டும் பைப் போட்டேன். அது திருப்பி காலையில் கூட பாய்ச்சிட்டு தான் வந்தேன். ஓரளவுக்கு இப்போ போரில் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஒரு 1.5 தண்ணி வருது, அப்புறம் தண்ணி குறைஞ்சிக்குது. மழை வந்தால் சரியாகப்படும். அதனால வந்து தென்னஞ்செடி ஒரு 3 ஏக்கரை வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். மீதி வந்து இப்போ குச்சி, அது அந்த தென்னஞ்செடி வச்சு அதுலேயும் வந்து குச்சி நட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஏக்கரை தனிப்பட்ட முறையில் நட்டுக்கிறேன், 1 ஏக்கரை வந்து அந்த தென்னஞ்செடி வச்சுட்டு வச்சுக்கிறேன்.
2: பரவாயில்ல. இப்போ வச்சு எவ்வளோ 1 வருஷம் ஆச்சா?
3: தென்னஞ்செடி வச்சு இப்போ ஒரு 8 மாதம் ஆகுது.
2: நல்லா இருக்கா வளர்ச்சி?
3: நல்லா அறிமுக இருக்குது செடி. அப்படியே அங்கங்கே அந்த இடத்துல டேப் 3 விடுற மாதிரி வச்சுட்டேன்.
2: ஓ, ஏன் பேசாமல் சொட்டு நீரே போட வேண்டியதானே நீங்கள்?
3: இப்போ அது வந்து இந்த 2 ஏக்கரை போடும்போது சேர்த்து போட்டுக்கலான்ட்டு மேலே ஓசு போட்டு மட்டும் டேப் போட்டுக்கிறேன். அது எடுத்துட்டு கீழே ஓசு போட நிலத்தில் பொஜ்ஜி ஒவ்வொரு செடிக்கும் அவத்தவத்த டேப் வச்சுட்டேன். நம்ம தண்ணி போட்டு விட்டாக்கல அப்படியே அல்லாத பாஞ்சிக்கிற மாதிரி பண்ணிடலாம்னுக்கிறேன்.
2: அது எவ்வளோ ஆகுது செலவு? அதுக்கு
3: இப்போ அதுக்கு ஒரு 6000 ரூபா தான்.

0: சி ஓசு மட்டும் தானே போட்டோம் ஒரே ஏகராவுக்கு. ஓசு மட்டும் எடுத்து நானே கட் பண்ணி கட் பண்ணி ஏட்டினிட்டா அங்கங்கே டேப் போட்டுக்கணும், டேப் வாங்கினது அது யாரும் ஆள் வைக்கல. இப்போ அது வந்து ஜேசிபி எடுத்து அந்தந்த இடத்துல டேப் போடணும்னா அது கொஞ்சம் அது எவ்வளோ வருன்ட்டு அளவு பிடிச்சி தான் போட முடியும் எல்லாத்துக்கும்.
1: இப்போ எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுவீங்க?
0: ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்றோம் இப்போ தண்ணி, அதுதான்
1: விட்றேன். உரங்கரம் ஏதாவது வச்சிங்களா?
0: ஒன்றும் எதுவும் வைக்கல, இதுவரைக்கும் உரம் வைக்கல. வைக்கும்போது எருவு மட்டும் ஒவ்வொரு கூட கொட்டி வச்சேன், குறுநு மருந்து கொஞ்சம் போட்டு வச்சேன்.
1: அது வந்து கொஞ்சம் இயற்கை பொருள் மாதிரி ஏதாவது கலந்துடுறீங்களா? அந்த பஞ்சகாவியம்
0: அதெல்லாம் எதுவும் இல்லை.
1: ஏன் நம்ம ரேடியோவில் தான் நீங்கள் ரெகுலராக கேட்பீங்க.
0: அது போ, அதான் செடி இளைஞ்சி கேட்குது இல்லை, அதனால போடல, அதுவும் போட வேண்டியதுதான் போடுறோம். அதனால் இப்போ இந்த 2 ஏக்கரை வச்சுட்டோம்னா ஒரு முட்டா எப்பயும் இருந்தாலும் ஒரு முட்டா விட்டுக்கலாம் தண்ணின்ட்டு.
1: எப்போ வைக்கிறதா இருக்கீங்க இன்னும் 2 ஏக்கரை?
0: இப்போ மழை வந்தால் வைக்கலாமட்டுக்கிறேன்.
1: நிலத்தை ஆனால் தயார் பண்ணி வச்சுட்டீங்க?
0: ஆ, வச்சுட்டேன். ஜேசிபி விட்டு நோண்டி ஒரு 2.5 3 அடி நோண்டணும். நோண்டி விட்டு ஒரு 10-15 நாள் கழித்து அது மேலே வச்சிடலாம். அது மண் வாரி விட்டு ஒரு 10 நாள் கழித்து வச்சா தான் செடி நல்லா பிடிக்குதான், உடனே
1: வைக்கக்கூடாதான்.
0: அதனால் வந்து நான் வாரி விட்டு இப்போ ஓட்டி வச்சுக்கிறேன். ஒன்று வாரில் வாரி அது 2 ஏக்கரை வச்சிடுறேன். வச்சு விட்டாக்கலாம் அப்புறமா செடியை நான் பாடுது தண்ணி பாய்ச்சிக்கலான்ட்டு. மீதி ஒரு 91 சென்ட்டுக்குது, அது மட்டும் நம்ம காய் பயிர் தண்ணி அதிகமாக கிணத்துல இருந்தாக்கல நெல் பண்ணிக்கலான்ட்டு.
1: சரி, இப்போ இந்த வச்சுருக்கீங்களா வெண்டெல்லாம் என்ன ரகம் வச்சிங்க ஏதாவது தெரியுமா? அது
0: ராசி.
1: அது எவ்வளோ இடைவெளியில் நட்டிங்க? அது
0: அது சும்மா ஒரு 1 அடிக்கு 2-2 கொட்டை வச்சேன்.
1: 1 அடிக்கு 2-2 கொட்டை போட்டு
0: நல்லா காப்பு.
1: 20 மாதத்தில் வருது அது காப்புக்கு?
0: அது 45 நாள் வந்துடுது.
1: எத்தனை வாட்டி நம்ம இருக்கலாம்? அது
0: அறுக்கலாம், நல்லா தண்ணி நல்லா விட்டு நல்லா இது வந்துச்சுனால ஒரு 30-35 அறுப்பு வரும். நல்லா அறுப்பு வருது. அது
1: எவ்வளோ போகுது? 1 கிலோ எவ்வளோன்னு போகுது?
0: 27-28 ரூபா போகுது கிலோ. இப்போ தண்ணி பற்றாக்குறதுனால அங்கங்கே காய் வராதனால ரேட் பிடிக்கும்.
1: கொஞ்சம் ரேட்டு பரவாயில்ல,
0: பரவாயில்ல. அதனால் வந்து காய் நல்லா பச்சை வருது, காய் நல்லா. இந்த வெயில் அதிகமடிச்சுன்னா வெளில வரும், இப்போ கொஞ்சம் முடிஞ்சதால கொஞ்சம் நல்லா கரெக்டாக வருது,
1: பரவாயில்ல. வேற ஏதாவது பூச்சி இதெல்லாம் தான் நிறைய வருமா? இந்த மாதிரி காய்கறி பயிரில் என்ன பண்ணுறீங்க?
0: வருது, அதுக்கு மருந்து அடிச்சிடணும். வாரத்துக்கு 2 மருந்து அடிச்சிடணும்.
1: இப்போ அறுக்கிறதுக்கு முன்னாடியே அடிக்க மாட்டீங்க? ஆனால்
0: ஒரு நாள் முன்னே அடிச்சிருவோம். ஒரு நாள் முன்னே அடிச்சுட்டா பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அது இப்போ வாரத்துக்கு 2 மருந்து அடிச்சுனா தான் அந்த காய் கோணம் வராமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 2 ஒரு வாரத்துக்கு அவ்வளோ அடிக்கலனாக்கா அது காய் கோணம் வச்சுனாக்கா அது புழு உட்காந்துடும். கோணம் வராத முடிக்கும் வச்சுக்கிறனாக்கெல்லாம் காய் நல்லா வந்துனே இருக்கும், செடி வளர்ச்சி வரும், கனவு கனவு காய் வந்துனே இருக்கும். தண்ணி சாம்பரம் வந்துச்சுன்னா ஒடிக்க நல்லாயிருக்கும். தண்ணி பற்றாக்குறைன்னா ஒடிக்கவே முடியாது, இல்லத்தினா கூட நாராட்டம் இழுத்து பிடிச்சிக்கும்.
1: ஓ, செடியிலேருந்து வர
0: நல்லா ஏறந்துச்சுன்னா பட்டு பட்டு நல்லா ஒடியும். கைக்கு உர போட்டு ஒடிச்சுன்னு வச்சுக்கா நல்லா.
1: அது ஒடிக்கிறவங்களும் கூலி கொடுக்க வேண்டியதாக இருக்கா?
0: இல்லை, அதை 30 சென்ட் இருந்தனால
1: நீங்களே
0: 15 சென்ட் நாளைக்கு 15 சென்ட் ஒடிச்சிக்கிறது. நாங்கள் ஒடிச்சிக்கிறது காலையில் எந்த வேலையில் இல்லை, ஒடிச்சிக்கிற
1: வேண்டிதான்.
0: ஒரு 3 சேர்
1: எங்கே வாங்கிக்கிறாங்க? அங்கேயே வந்து
0: மாட்டுலாமிட்டிலே வாங்கிக்கிறாங்க. மாட்டுலாமிட்டிலே மார்க்கெட்டுக்கு அங்கங்கே எடுத்து பெங்களூர், திருச்சி, கோயம்புத்தூர், கேரளா வரைக்கும் அனுப்புறாங்க. எக்ஸ்போர்ட் கூட பண்ணுறாங்கல்ல, இங்கேயே எடுத்து பொட்டி போட்டு கரெக்டாக காய் அடிக்க பொட்டி போட்டு திருச்சி வாங்கி அங்கே எக்ஸ்போர்ட் போகுது.
1: ஓ, திருச்சி ஏர்போர்ட்லேருந்து?
0: ஏர்போர்ட்லேருந்து போதும். வெண்டக்காய் இங்கே வந்து அந்த பொம்பளைகள் விட்டு அதை கரெக்டாக அந்த பொட்டியில் வந்து அடுக்கிறாங்க. அடிக்க ஒரு 3 கிலோன்னு சொல்லிட்டு போட்டு பொட்டிக்கு நம்பர் போட்டு அப்படியே ஏற்றி நேராக திருச்சி அனுப்பிச்சிடுறாங்க. திருச்சிலேருந்து ஏர்போர்ட் போயிடுறோம். நல்லா காய் நல்லா பச்சை வந்துச்சுனாங்களா அந்த மாதிரி காய் அங்கே நல்லா எடுத்து ரேட்டு.
1: எவ்வளோ நமக்கு 30 சென்ட் போட்டால் என்ன செலவெல்லாம் போய் எவ்வளோ வருமானம் வரும் நமக்கு? அதெல்லாம்
0: வெண்டக்காயில் எப்பயும் நஷ்டம் வராது. அதாவது அது என்ன, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிக்கிறோம்ல, ஒரு 10 நாள் கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தாலும் 10 நாள் விலை குடிக்கும்.
1: அவங்க கொடுக்கறது எப்படி கொடுக்குறாங்க? அப்பப்போக்கே காசு கொடுத்துருவாங்களா இல்லை?
0: அப்பப்போ நம்ம வாங்கிக்கலாம், நம்ம வார வருமானு வாங்கிக்கலாம். அப்பப்போ காசு கொடுத்துட்றாங்க அவனுக்கு வந்து அந்த அனுப்புகிறாங்கள, அவன் வந்து அவங்க அனுப்பிச்சிட்றாங்க, ஆன்லைன் காசு அனுப்பிச்சிடுறாங்க, பேங்கில் எடுத்து அப்பப்போ காசு கழிச்சிடறாங்க. வெண்டைக்காய் வாங்குற அப்படியே, சுரக்காய் வாங்குற அப்படியே, முள்ளங்கி வாங்குற அப்படியே, அவரைக்காய் வாங்குற அப்படியே, எல்லாம் பச்சை மிளகாய் வாங்குற அப்படியே எல்லாமே வாங்கி வண்டி அங்கேருந்து வருதில்ல, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரையிலேருந்து வந்து அவங்க வந்து அவங்க வந்து ரோடு ஏற்றி பண்ணுறாங்க. காரிமங்கலம், மாட்டலாம்பட்டி, பெரியாம்பட்டி அங்கே வாங்குறாங்கல்ல, அவங்க அங்கே ஃபோன் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த காய் வேணும்னு சொல்லிடுறாங்க. இவங்க வாங்கி வைக்கிறாங்க, வாங்கி வச்சு அவங்க வந்து டெம்போவில் ஏற்றி போயிடுறாங்க.
1: இன்னைக்கு
0: ஏற்றி இப்போ ஏற்றினாக்கெல்லாம் நைட்டுக்குள்ளே போய் இறக்கிறாங்க, நாளைக்கு மார்க்கெட் வெடிக்கிறதுக்குள்ளே மார்க்கெட் கொடுத்துட்றாங்க. அந்தளவுக்கு அவங்க கரெக்டாக போவாங்க. காய் எக்கச்சின எல்லாம் போகிறப்ப காய் பயிர் தான் வைக்கிறாங்க. கொஞ்சமா தண்ணி இருந்தா காய் பேர் தான் எல்லாமே.
1: ஒரே காய் பேய்க்காம 2-3 காய் வச்சுக்கிறது நல்லது.

0: ஆமாம்மா, ரெண்டு காய் மூணு காய். இப்போ முள்ளிங்கி நட்டாக்கில் முள்ளிங்கி ஒரு திடீர்னு விளையிறோம், விலை குறையும் முள்ளிங்கி. அதே மாதிரி காய் வகையில் எல்லாமே இப்படி தான். அப்புறமா அந்த மூக்கவரம்னு சொல்லுவாங்க, அது நல்லா கலராக வரும், பச்சை காய் வரும், சிவப்பு காய் வரும், அது ஒரு ரேட்டு வரும். தக்காளி, தக்காளி அதிகமாக போடுவாங்க, தக்காளி பெரிய ரேட்டு பரவாயில்ல.
1: எவ்வளோ போகுது?
0: 40-45 ரூபா போகுது.
1: நீங்கள் வச்சுருக்கீங்களா தக்காளி?
0: தக்காளி இப்போ நல்லா தண்ணி பற்றாக்குறை இருக்குதே. தக்காளி நான் மாம்பழம் போடுவேன், நான் பற்றாக்குறையாதனால நல்லா ஓட்டி வச்சுக்கிறேன், போடலன்னும்.
1: ஏன் கொஞ்சம் போட வேண்டியதானே, இப்போ ஓரளவு தான் இருக்குன்றீங்க, தேவை இருக்குன்றீங்க, ஒரு 50 சென்டாவது போட்டுருக்கலாம்.
0: இல்லை போட்டிருக்கலாம், தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறதுனால. அப்போ அதுக்கு வச்சோம்னாக்கா இதுக்கு 10 சென்ட் பண்ணுறது மோசம் பண்ணுறது. அதனால் இப்போ மழை கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்கும், அப்போ போடலாம். இப்போ இன்றைக்கி காலையில் கூட ஒரு 40 சென்ட் ஓட்டி தான்
1: வச்சுக்கேன்.
0: ஓட்டு வந்து
1: மழை ஆனால் இந்த வருஷம் ஒன்றும் சரியில்லையா?
0: இன்னும் மழை இல்லை, இடி மின்னல் வருது, காற்று. மழைக்கு முன்னே காற்று தான் வருது,
1: மழை வர்றதுக்கு முன்னாடி காற்று வந்து
0: காற்று வந்துடுது. என்ன பண்ணுறது, அது மாதிரி தான் இருக்குது. ஏதோ ஒன்றும் விவசாயம் இல்லைன்னா ஒரு செய்ய முடியாது. இன்றைக்கி விவசாயம் வந்து ஆணி பேர் வந்து விவசாயம் தான். விவசாயம் இல்லைனாக்கெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் அதுக்கு வந்து தண்ணி வேணும். தண்ணி அதாவது நம்மளுக்கு வந்து காவா தண்ணி இல்லைன்னா கூட, இந்த ஏரிங்களில் தண்ணி விட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து கிணத்துங்களில் தண்ணி விட்டு.
1: இல்லை நம்மளவர் என்ன சொல்கிறாருன்னா, தண்ணியை வந்து நிலத்துலேருந்து எடுக்காதீங்க, வானத்துலேருந்து எடுங்கன்றாரு.
0: அது எப்படி எடுக்க முடியும்?
1: அதுதான் நம்ம தான் சின்ன சின்ன பண்ணை கூட்ட மாதிரி வைங்க, உங்களோட இதில் போர் போடாதீங்க, பண்ணை கூட்ட மாதிரி வச்சுக்கோங்க, தண்ணியெல்லாம் சேமிங்க, மலையிலேருந்து வர்ற தண்ணியை சேமிங்கன்னெலாம் சொல்கிறாரு.
0: இல்லை அது மாதிரி சேமிச்சு வச்சுக்கிறாங்க, வேண்டுதாவில் கொட்டை கரை கட்டிக்கிறாங்க. ஆனால் எப்படி கறக்கிறனாலையும் மழை வந்து அந்த குட்டையில் தண்ணி வைப்பினா தானே கிணத்துல தண்ணி வரும், போரில் தண்ணி வரும். மழை வராமல் நீ மொத்தமாக கட்டி வச்சு என்ன பண்ணுறது? அதனால தான் அந்த டேமில் போடுற தண்ணி வேஸ்ட்டாக வருது, அதில் ஏரிங்கள் கூடன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. எல்லாமே அந்த முறை வந்து எலெக்ஷன் சொல்லிக்கிறாங்க. அப்போ
1: சரி, இதெல்லாம் மாடுகள் ஏதாவது வச்சுருக்கீங்களா?
0: மாடு ஒரு 3 மாடு இருக்குது, 2 மாடு பால் கறக்குது, 1 கன்னுக்குட்டி.
1: யார் சமாளிக்கிறா? அதையும் நீங்களே பார்த்துக்குறீங்க?
0: அப்படியே பார்த்துக்கொண்டிதான், 2 மாடு தானே.
1: கறவை
0: கறவு நம்மளுக்கு கறந்து கொண்டி தான்,
1: நீங்களே கறந்து
0: கறந்துக்கிறேங்க.
1: சரி சரி, எங்கே கொடுக்குறீங்க? பக்கத்தில் சொசைட்டி?
0: பக்கத்தில் சொசைட்டி இருக்குது, சொசைட்டியில் கொடுத்துறோம். 35, 36, 37 வரைக்கும் போடுறாங்க லிட்ரு.
1: கொழுப்பு சத்தை பொறுத்து.
0: ஆமாம், அந்த இது வருதில்ல, பாயிண்ட் வருதில்ல, அதை வச்சு போடுறாங்க.
1: சரிங்க, உங்கள் அனுபவத்தெல்லாம் கேட்டால் சொல்லுவீங்களா? இருக்கு,
0: கண்டிப்பாக சொல்லுவேங்க ஐயா.
1: தொலைபேசி எண் சொல்லுங்க.
0: 944-35-434-71.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: நிகழ்ச்சியில் இதுவரை காய்கறி சாகுபடி அனுபவம், கெங்கசெட்டிப்பட்டி பகுதியைச் சார்ந்த பீமராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். என்ன மாடசாமி, என்ன காய்கறி பயிரெல்லாம் எப்படி சாகுபடி செய்யறது, என்னென்ன காய்கறி எல்லாம் விளையலாம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
3: நல்லா கேட்டமா. நம்ம கெங்குசெட்டிப்பட்டி பீமராஜன் அவர்கள் வந்து காய்கறி பயிர்களை வச்சு எப்படி பயிர் பண்ணலாம், எப்படி அதை பாதுகாக்கலாம் அப்படிங்கிற முறைய அழகா சொன்னாரு. அதே மாதிரி நானும் காய்கறி பயிர் வளர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நன்றிமா, நீ நல்ல செய்தியை தான் சொல்லியிருக்கிற. நிறைய வேலை இருக்கு, நானும் போயிட்டு வரேன்.
2: அதுலேயும் குறிப்பாக இந்த தென்னை வைக்கிறத பற்றியும் சொன்னார். எப்படி தென்னை வைக்கிறது 2-3 ஏக்கரில் அப்படின்ற கூடுதல் அனுபவத்தையும் அவர் சொன்னார். அதையும் கேட்டு தெரிஞ்சிருப்ப. சரி, அப்படியே காய்கறியோட இந்த தென்னையும் எங்கேயாச்சும் நட்டு வச்சிருங்க. பிற்காலத்தில் தென்னந்தோப்பில் காற்று நல்ல பலமாக வீசும், அப்படியே இளநியும் கிடைக்கும்.
3: சரிம்மா, நீ சொன்னால் அது சரியாக தான் இருக்கும். தென்னையும் வளர்த்து போடுறேன்.

0: உற்சாகமான இரவு வணக்கம் நேயர்களே, இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை நாம் இணைக்கின்றோம். இது இளந்தன்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றொரு 94-86-81-10-25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-31 மற்றொரு 94-86-65-20-25. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம்யா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தர்மபுரி மடிவன்பாளையம் மோகன் பேசுறேன்.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான சொல் கொடுத்துடலாமா?

0: நீளமா கொடுக்கலாமா?
1: ஆமாய்யா.
0: சரிங்கய்யா, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா வண்ண வண்ண பூக்கள்.
1: ஐயா,
0: வண்ண வண்ண பூக்கள்.
1: வண்ண வண்ண பூக்கள்ங்களா?
0: வண்ண வண்ணதா. கல். சூப்பர். அடுத்து
1: கண்.
0: கண் இருக்கா? இருக்கே. இருக்கு இருக்கு. சூப்பர்.
1: கவன்.
0: கவன்.
1: ஆமாங்க.
0: கவன் ஒரு வார்த்தையே இல்லையே.
1: கவன்ங்கிறது ஒரு
0: வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேளுங்க. நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். யார் இங்க பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான சொல் கொடுக்கலாமா? வார நாட்கள். வார நாட்கள்.
1: வார நாட்கள்.
0: வா வா வா அன்பே வா.
1: அப்புறம் நா.
0: நா
1: நாட்கள் சொல்றது. நா
0: கண்டிப்பா.
1: அப்புறம் நாள்.
0: நாள் சூப்பருங்க ஐயா.
1: கல்.
0: கல். இன்னும் ஒண்ணு
1: வந்து
0: ஒன்னே ஒன்னு சொல்லலாமே. என்னங்க ஐயா? ஒன்னு இருக்கே.
1: நாட்கள்
0: சேர்த்தி சொல்லிட்டீங்களா? சரிங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. என்ன பிள்ளை கூடிய வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: அழகான
0: வார்த்தை. சொல்லுங்க.
2: அதாவது தளம்.
0: தளம்.
2: தளங்கள்.
0: தளங்கள்.
2: கல்.
0: கல்.
2: ஆமா.
0: சுற்றுலா.
2: சுற்றுலா.
0: சுற்று. வாவ் சூப்பர். நாள் சொல்லிட்டீங்க. உங்களோட இறுதி சுற்றுக்கு சொல்லுங்க.
2: அதுக்கு அடுத்து வந்து
0: இருக்கே.
2: சுத்த. சுத்த. சுத்த. ஆமா சுத்த அப்படின்னு இருக்கே.
0: தாய் இல்லையே. வாழ்த்துக்கள். சரிங்க, உங்களுக்காக வாழ்த்துக்கள். நன்றிங்க.
2: மகிழ்ச்சியா.
0: நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: sunflower oil.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
4: அங்காளம்மன் சக்கி ஆட்டா மென்மையான சுவையான சப்பாத்தி பூரி களி செய்திட சக்கி கல்லில் அரைத்த முழு கோதுமை மாவு சர்க்கரை நோய்க்கு சிற

0: இந்த கலப்படம் இல்லாத தரமான 100% கோதுமை மாவு அங்காளம்மன் சக்கி ஆட்டா.
1: பெண்ணாகரம் ஏரியூர் ஒன்றிய அளவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 494 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தில் இருக்கும் ஒரே பள்ளி நமது விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஜங்கமயனூர் பெண்ணாகரம். LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 999-443-8384.
2: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா

0: 1984.
1: எட்டு திசையங்கம் ஒழித்துக் கொண்டிருக்கும் 8 மணி 8 நிமிடத்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது இளம் தென்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக அப்படி சூப்பராக வளம் வந்துட்டு இருக்கு, சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா நெற்களஞ்சியம். நெற்களஞ்சியம்.
2: நெற்களஞ்சியமா?
1: இருக்கே.
2: களஞ்சியம்.
1: களஞ்சியம்.
2: களம்.
1: களம். சூப்பர்.
2: நெஞ்சி
1: இல்லைங்களே, அந்த வார்த்தையே இல்லைங்களே, நீங்களே உருவாக்கிட்டீங்க போல.
2: ஐயா நெஞ்சி இருக்குங்கயா? நே எஞ்சி நெஞ்சி.
1: சூ இல்லையே.
2: ஜி.
1: ஐயா அது தமிழ் வார்த்தையே கிடையாது. வேற வேற இருக்கே.
2: நன்றிங்க.
1: நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க? நீங்க வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சொல்லுங்க, ஏதோ ஒன்னு சொல்லுங்க. சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: வணக்கம், பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
1: சரிங்கம்மா, உங்களுக்கான சொல்லு என்னன்னு பாத்தீங்கன்னா மலைக்குன்றுகள்.
4: மலைக்குன்றுகள்.
1: மலைக்குன்றுகள்.
4: கல்.
1: கல். பின்னாடி இருந்து வரீங்களா? சரி, எப்படி ஒண்ணு வாங்க வந்தா. சரி,
4: மலை.
1: மலை.
4: குன்று.
1: குன்று.
4: மக்கள்.
1: மக்கள்.
4: மலைகள்.
1: மலைகள். இன்னும் ஒண்ணு இருக்கே.
4: சுற்று.
1: சுற்று. இல்லம்மா, மலை குன்றுகள் தான் கேட்டேன். குன்றுங்களா? சரி ஓகேம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள்மா, நன்றிமா. இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? ஐயா உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்க, இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. சரி ஓகே, உங்களுக்கான சொல்லு என்னன்னு பாத்தீங்கன்னா சாலையோர பூக்கள். சாலையோர பூக்கள். அப்படியே இந்த என்எச் எல்லாம் போனீங்கன்னா அப்படியே சாலையோரமா இருக்கு.
5: சாலையோர பூக்குங்களா?
1: பூக்கும் இல்ல, பூக்கள்.
5: சாலை. சாலை வர.
1: சாலையோர பூக்கள்.
5: சாலை பூக்கள். சாலை.
1: சாலை.
5: சா.
1: ஓர் எழுத்து ஒரு மொழியா?
5: சரி.
1: அடுத்து
5: வாழ. பூக்கள்.
1: பூக்கள்.
5: கல்.
1: கல். இன்னும் ஒண்ணு. என்னங்கய்யா? அப்படிலாம் இல்லைங்க, அது நீங்க பேசக்கூடிய வார்த்தையில். சரிங்க, நல்லா முயற்சி பண்ணி வாழ்த்துக்கலங்க ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
0: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
6: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
9: என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
1: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர்

பொன்னான புன்னதையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. 28 PR ஸ்ரீனிவாசராவ் தெரு, தர்மபுரி.

0: பென்னாகரம் ஏரியூர் ஒன்றிய அளவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 494 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தில் இருக்கும் ஒரே பள்ளி நமது விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஜங்கமயனூர் பென்னாகரம். எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 999-443-8384.
1: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
2: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043-533-367.
5: நேயர்களின் கவனத்திற்கு, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையத்தில் 2026-27 ஆண்டிற்கான தோட்டக்கலை பட்டய படிப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான மொத்த காலியிடங்கள் 50. இதற்கு கல்வி தகுதியாக கணிதம், அறிவியல், வொகேஷனல் பாடப்பிரிவுகளில் பிளஸ் டூ முடித்த மாணவ மாணவியர் June 8 வரை https://tnau.ukanapply.com என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7358-78-58-72 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.
6: கிருஷ்ணகிரி ICICI வங்கி அருகில் 24 மணி நேரமும் இயங்கும் JP நீரோ ஸ்பைன் மற்றும் வலி நிவாரணி மருத்துவமனை. எங்களிடம் முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகள், டி மூளையில் இரத்த கசிவுகள் ஆகியவற்றிற்கு மைக்ரோஸ்கோபிக் மற்றும் எண்டோஸ்கோபிக் மூலம் சிகிச்சை அளிக்கப்படும். JP மருத்துவமனை, கிருஷ்ணகிரி.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
8: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
9: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு
10: பென்னாகரம் ஏரியூர் ஒன்றிய அளவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 494 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தில் இருக்கும் ஒரே பள்ளி நமது விவேகானந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஜங்கமயனூர் பென்னாகரம். எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 999-443

0: intrigue고.
1: எட்டு திசையங்கம் ஒழுது கொண்டிருக்கும் 8:23 நிமிடத்தில் நாம் மனதிற்கின்றோம். இது இளம் தட்டல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்துட்டு இருக்கு, சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: மதிகன் பத்திந்தர் ரமணி.
1: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா பசுமை புரட்சி. பசுமை புரட்சி. புரட்சி. உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்கம்மா.
2: மை ஒரு எழுத்து.
1: ஓகே, மூணு சொல்லிருக்கீங்க.
2: பசு.
1: அடுத்து ஈஸியா இருக்கே ஒண்ணு.
2: பசி.
1: பசியா? ரொம்ப இருக்கா? சரிங்கம்மா, வாழ்த்துக்கள், நல்லா சொன்னீங்க, நன்றிம்மா. என்ன பண்ணி இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? வணக்கம், உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா இரவு சொன்னீங்க இல்லைங்களா? இரவுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்கு தகுந்தாற் போல நட்சத்திர கூட்டங்கள் தான் உங்களுக்கான சொல்.
2: கூட்டங்கள் சதி. கல்.
1: கல். சூப்பர்மா, நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றிமா. என்ன பண்ணி கூடிய நேயர் வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: வாழ்க வளத்துடன் கேவி ஜெயசீலன் கொண்டாடப்பட்டீங்க.
1: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா தின்பண்டங்கள்.
3: ஐயா
1: தின்பண்டங்கள். ஒரு கிழமை சம்பந்தமான ஒரு நாள் இருக்கு, என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கிழமை ஒரு நாள் அதுல இருக்கு.
3: திங்கள்.
1: என்னங்கய்யா? சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க. வேற சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. எப்படி நீ கூட நீங்க வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
4: மேட்டுப்பட்டியில இருந்து தர்ணீஷ் பேசுறேன்.
1: சரிங்க, உங்களுக்கான சொல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுகோள்கள்.
4: சிறுகோள்களா?
1: சிறுகோள்கள்.
4: கோள்கள்.
1: கோள்கள்.
4: கோள்.
1: கோள்.
4: சிறு.
1: சிறு. இன்னும் இருக்கே? சரிங்க, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இணைப்பில் இணை கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு சிறுதானிய பயிர்கள். சிறுதானிய பயிர்கள். தானியம். இம் இல்லையே. சிறுதானிய பயிர். கல்.
3: பயிர்கள்.
1: என்னங்கய்யா? உங்களோட இணைப்பு சரியா இல்லைங்கய்யா. இல்லைங்களே, அந்த வார்த்தை இல்லைங்க. நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.

0: இன்னப்பிள்ளை நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் இங்கே பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து பேருந்து நிலையம்.
1: நிலையம் பேருந்து.
0: இரவுன்னு இருக்கா?
1: வாய்ப்புக்கு நன்றிங்கய்யா.
0: நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.
2: போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, உங்களின் நினைவுக்கு இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். 8:30 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் இது இளந்தன்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்து கொண்டிருக்கிறது இது சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க? சரிங்க, பேசுங்க. உங்களோட இணைப்பு சரியா இல்லையே. சரிங்க, உங்களுக்கான சொல் கொடுக்கலாமா?
10: எஸ் சார்.
0: உங்களுக்கான சொல் வந்து பண்ணை பயிர்கள். பண்ணை பயிர்கள்.
10: பயிர்
0: பயிர். அடுத்து ஒன்று இருக்கே.
10: பண்ணை.
0: பண்ணை. சூப்பர். பயிர். முன்னாடி சொல்லிட்டீங்களே. அடுத்து. சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். இனப்பிள்ளை நமக்கு நன்றி. இனப்பிள்ளை நீ கூடிய நேயர் வணக்கம்.
11: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்கே பேசுறீங்க?
11: அரசம்பட்டி காவாகட்டு தென்னை விவசாயி ஏ முருகன்.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாய கருவிகள்.
11: விவசாய கல்.
0: கல்.
11: கருவி.
0: கருவி.
11: வில்.
0: வில். அந்த இல் தான் வருமா?
11: ஆமா சார்.
0: சரிங்க, அடுத்து.
11: எத்ராஜ் சார்.
0: இன்னும் 2 இருக்கு, சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க.
11: விரும்பி. விரும்பி வராது.
0: விரும்பி எல்லாம் வராது. நீங்க விரும்பி வேணா சொல்றீங்க. சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். இனப்பிள்ளை இணைய கூடிய நேயர் வணக்கம். வணக்கம். யார் இருந்து பேசுறீங்க?
12: சுப்பிரமணி பேசுறீங்க.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா உயர்தனி செம்மொழி. தங்க கொடுத்துட்டேன். உயர்தனி செம்மொழி. உயர்தனி செம்மொழி. சூப்பரா சொல்லிடலாம், லைனா சொல்லிட்டு வரலாம்.

0: Huyar, ah. அடுத்து என்னங்கய்யா?
1: ஊதியம்.
0: தீயே இல்லையே, நீங்களே உருவாக்கிட்டீங்களா? அட ஏதோ ஒண்ணுங்க, நம்மளே சொல்லிக்கலன்றீங்களா? சரிங்க, நல்லா போயிடுச்சு, நீங்க வாழ்த்துக்கலங்கய்யா. நன்றி. நிகழ்ச்சியில் விரும்பங்களை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: என் பையன் பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
6: சார், என்ன சாய்ஸ்? ஏனா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் ட்ரெய்னிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரெய்னிங்ஓட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிபரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
7: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
3: நேயர்களின் கவனத்திற்கு பாலக்கோடு அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. 2026-27 கல்வி ஆண்டிற்கான முதலாம் மற்றும் இரண்டாம் ஆண்டிற்கான நேரடி மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இங்கு அமைப்பியல், இயந்திரவியல், மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறை, மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல் துறை, இயந்திரவியல் துறை போன்ற பாடப்பிரிவுகள் உள்ளன. மேலும் இந்த கல்வியாண்டு முதல் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் போன்ற பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே விருப்பமுள்ள மாணவர்கள் இக்கல்லூரிக்கு நேரிலோ அல்லது www.tnpoly.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 94-42-22-21-02 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம்.

0: 8:43 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது இளந்தன்றல். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பாக வளம் வந்துட்டு இது சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
1: காவாப்பட்டி அண்ணா நகர்ல இருந்து கன்ஷா பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா அருங்காட்சியகம். அருங்காட்சியகம் அருங்காட்சியகம் தமிழ் புக்ல படிச்சது இல்லையா?
1: அருள்
0: அருங் அருங்காட்சியகம்
1: காட்சி அருள்
0: அருள் அருள் இல்ல இல்லையே
1: அருள்
0: அருண் இன்னும் இல்லையே.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. என்ன பிள்ளை நீ கூடிய நேயர் வணக்கம்.
2: சார் வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: பண்பலை சித்தன் தாசன் சார்.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா
2: கொஞ்சம் இனிமே சொல்லுங்க சார் பார்க்கலாம்.
0: அஞ்சல் நிலையம்.
2: அஞ்சு
0: அஞ்சல் நிலையம்.
2: அஞ்சல் நிலையமா? நிலையம்
0: நிலையம்
2: அஞ்சல்
0: அஞ்சல்
2: அஞ்சு
0: சூ இல்லையே.
2: சூ இல்லையா?
0: இல்ல
2: நிலையம்
0: நிலையம் அடுத்து
2: அஞ்சு
0: அஞ்சு அதான் சூ இல்லைங்களே.
2: சூ இல்லையா? அஞ்சு சார் அஞ்சு சார் சூல விட்டு அஞ்சு சார் அஞ்சு
0: அதுதாங்க ஐயா.
2: அஞ்சு
0: சூ இல்லையே.
2: சரி சார் ஆரஞ்சு.
0: ஆரஞ்சா? அடுத்து ஆப்பிளா? சரிங்க, அடுத்து திராட்சை கூட இருக்கட்டும். நல்லா பேசுறீங்க, நன்றி.
2: நன்றி சார்.
0: என்ன பிள்ளை நீ கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம் சார். ஈரோடு மாவட்டம்.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா தொலை தொடர்பு.
3: தொலை
0: தொலை
3: தொடர்பு
0: தொடர்பு
3: தொடர்பு
0: வராது உங்களுக்கே தெரியுதுல்ல. என்னங்கய்யா என்னங்கய்யா? நன்றி. இனப்பிள்ளை குடிநேயர் வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான சொல் வந்து பெருங்காப்பியகம்.
3: பெருங்காப்பியம்
0: பெருங்காப்பியம் பெரு
3: காப்பியம்
0: காப்பியம் நமக்கு எல்லாருக்கும்
3: காயம்
0: காயம்
3: காயம்
0: காயம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு குளிர்பானம் பானம் சொல்லலாம், அதெல்லாம் இருக்கு. சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். நன்றி.
3: நன்றிங்க.
0: இனப்பில் நீ கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
0: யார் இருந்து பேசுறீங்க?
3: பூக்கள்
0: ஓரம் வராதுங்களே.
3: பாடல்கள்
0: திரைகள் சூப்பருங்க, வாழ்த்துக்கள். நல்லா
3: சொன்னீங்க,
0: நன்றிங்க, வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இணைய கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா விசைப்படகுகள்.

0: விசை. ம்.
1: படகு.
0: படகு. ம்.
1: கல்.
0: கல். அவ்வளோதானா? வேக வேகமாக சொன்னீங்க. சரிங்க, நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: வித்யா விகாஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஊத்தங்கரை, தரமான விளையாட்டு மைதானம், இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, நவீன ஆய்வகங்கள் கொண்ட பள்ளி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
5: அம்மன் TRY TMT கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: எட்டு மணி 50 கேட்டு கொண்டிருக்கிறோம். இது இளந்தன்றல். இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பா சூப்பரா வளம் வந்துட்டு இருக்கு. இது சொல்லோடு விளையாடு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
8: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: தர்மபுரி மாவட்டம் வைசாலியிலிருந்து காயத்ரி சார்.
0: சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா கடற்கரைகள். கடற்கரை பீச் கரைகள். கரை அடுத்து தெரியலீங்களா?
8: சரிங்க,
0: வாழ்த்துக்கள், நன்றி. இனிப்பில் இணைய கூடிய நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கான சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா விடுமுறை நாட்கள்.
9: விடுமுறை நாட்கள். கல். நாட்கள்.
0: நாட்கள்.
9: விடு.
0: விடு.
9: விடுமுறை.
0: விடுமுறை. அடுத்து சிம்பிளா ஒன்னு இருக்கே,
9: முறை.
0: முறை. சூப்பருங்க, வாழ்த்துக்கள், நல்லா
9: சொன்னீங்க.
0: இணைப்பில் என்ன நமக்கு நன்றிங்க. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: அனில் சேமியா நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள். பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
11: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
12: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
13: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
14: அனில் சோயா சங்க்ஸ்,

0: Cross, though, also managed to enter the semi-finals after their Malaysian opponent, Toh A. Wei, sustained an injury to her knee and had to retire. The IMD has said that the prevailing heat wave have abated from most parts of northwestern parts of the country and is likely to abate from most parts of the central India from tomorrow. It forecasts thunderstorm activity accompanied by squally winds over northwest, central and east part of the country. And now before we end the bulletin, the headlines once again. Home Minister Amit Shah announces major shift in border management leveraging technology and four-layered security involving citizens, says eradicating illegal immigration is vital to protect nation's demography. Government establishes national seed reserve of 1,74,000 quintals to ensure seed availability to farmers. Education Minister Dharmendra Pradhan assures strict action against examination mafias and protection for deserving students. Indian shuttlers Satwik Sairaj, Ranki Reddy and Chirag Shetty enter men's doubles semi-final of Singapore Open Badminton. Mixed doubles duo Dhruv Kapila and Tanisha Krasso also advance to semi-final. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4 இடம்பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம்,
4: அர்ச்சனா மேம் வந்து சொன்னாங்க, பொறுமையும் திறமையும் இருந்தா சிஏ அப்படிங்கிறது சாத்தியம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். இதுல பிளேஸ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கு மேம்? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களோட மைண்ட் செட் என்னன்னா, பிளஸ் டூ படிச்சு முடிச்சேன், அதுக்கப்புறம் ஒரு 4 ஒரு கோர்ஸ் படிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 30,000-40,000 வேலை கிடைச்சிச்சுன்னா போதும், இப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா சிஏ படிக்கும் போது என்ன லெவல்ல நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றது சொல்லுங்க.
5: எவ்ரி சிஏ பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்க்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் டைரக்டரேட்டே ஹெச்ஓ லெவல்ல ஒரு டைரக்டரேட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னியூமரபிள் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இப்போ January 2026 நடந்த எக்ஸாம்ஸ், அது ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 9,000 ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் இன்னொரு என்ன விஷயம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கே வர மாட்டாங்க. எப்படின்னா, நிறைய ஃபேர்ம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஆர்டிகல்ஷிப்பாக ஒர்க் பண்ணுறாங்க, அங்கேயே அவங்களுக்கு ஆஃபர் கிடச்சிடும். அவங்களே வந்து த்ரூ லிங்க்டின் அந்த மூலமாகவும் அவங்க பெட்டர் சோர்சஸ் பண்ணுறாங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு பிளேஸ் ஆகலைன்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியே இல்லை. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹூ ஹேஸ் அட்டெண்டட் த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹாவ் காட் மோர் தென் 1 ஆஃபர். ஸோ இதுதான் எங்களோட கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரி. இப்போதைக்கு வந்து ஆவரேஜ் சேலரின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃப்ரெஷர் வந்து இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 9-12 lakhs மேடம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி. 33 lakhs வித்இன் இந்தியா ஹையஸ்ட் பே, இதுதான் வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போது வந்து இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேரண்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் லேர்னிங் டசன்ட் ஸ்டாப் தேர். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஜாப்புங்கிறது ஒரு ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறம் நீ எப்படி உன்னை இன்னோவேட் பண்ணிக்கிற, உன்னையும் எப்படி எவால்வ் பண்ணிக்கிற, அதை பொறுத்து உங்களோட க்ரோத் வந்து டூ பிகமிங் த சிஇஓ த சிஎஃப்ஓ ஆஃப் கம்பெனிலேருந்து ஒரு ஆண்டர்பிரனுவராகி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தெர் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் கம் லாயர்ஸ் கம் பாலிட்டிஷியன்ஸ், எல்லா லெவல்ஸ்லேயும் வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க. நிறைய ஐஆர்எஸ் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியும் முக்கியமான பொசிஷன்ஸில் வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க மேடம். இப்போது வி ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட், பப்ளிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஒரு பிரிட்ஜாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறது வந்து வெரி இம்பாக்ட்ஃபுல் எங்களுக்கு. ஸோ நாங்கள் யூபிஎஸ்சி ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஆஃப்டர் தி சிஏ கோர்ஸு. நாங்கள் அதுக்குண்டான கைட்லைன்ஸு மென்டாரிங் எல்லாமே வந்து ஐசிஏ பண்ணுறாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அர்ச்சனா வந்து சொன்னாங்க, பை த டைம் நாங்கள் 4 நாங்கள் வெளியில் வரும்போது நாங்கள் எங்களை ஃபைன் டியூன் பண்ணி எங்களை செதுக்கி கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. வெளியில் வந்து டஃப் கோர்ஸுன்ற ஒரு ரூமர் மாதிரி வந்து ஒரு கேம்பஸும் இருக்காது, ஒரு காலேஜ் போகிற ஃபீலிங்கும் இருக்காது, உன்னோட காலேஜ் லைஃபெல்லாம் நீ மிஸ் பண்ணிவிடுவேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் ஐசிஐ வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ்னு ஒன்று இருக்குது, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது மேடம். நீங்கள் வெப்சைட்

0: வெப்சைட்டில் போனாலே உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்க முடியும். இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களை அகாடமிக்காக ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அவங்க அதுக்குண்டான எல்லா ஒர்க்கும் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸோட ரூல். அது ஒரு பெரிய கமிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி ஆஃப் ஐசிஏ. அதே மாதிரி போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆப்ரேஷன்ஸ், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை ஃபைன் ஷேப் பண்ணுறாங்க மேடம். பிரான்ச் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, அப்புறம் ரீஜனல் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, நேஷ்னல் லெவலில் காம்படிஷன் நடத்துவாங்க. இது வந்து இப்போதைக்கு 10 காம்படிஷன்ஸ் இன் இயர் நடக்குது மேடம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கெச்சிங், அர்ச்சனா இஸ் அன் ஆர்டிஸ்ட், எல்லா ஃபேக்கல்டிஸ்லையும் எலக்யூஷன், டிபேட், பிச் டெக்குன்னு சொல்கிறாங்களே இப்போ இந்த ஷார்க் டேங்க் மாதிரி, பிச் டெக் காம்படிஷன்ஸ், எஸ்ஏ காம்படிஷன்ஸு, செஸ் காம்படிஷன்ஸு, ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸு, வி ஹாவ் அ ட்ராமா காம்படிஷன் ஆல்சோ. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது எங்களோட டேலண்ட் சர்ச். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் செகண்ட் ஏசி ஏர்ஃபேர் கொடுத்து ஒரு நாளைக்கு 2500 ரூபா டிஏ கொடுத்து நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்.
0: ஆமாம், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிரான்ச் லெவலில் வின் பண்ணிவிட்டு அவங்க சென்னை வராங்கன்னா, சென்னைக்கு வந்து இங்க தானே நம்மளோட சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில், சென்னைக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம். ஏன்னா 6 ஸ்டேட்ஸோட ஹெட் ஆஃபீஸ், ரீஜனல் ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில தான் இருக்கு. ஸோ அந்த 6 ஸ்டேட்ஸ்லேருந்து 48 பிரான்ச்சஸ் எங்களுக்கு இருக்குது. இந்த 48 பிரான்ச்சஸில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 பிரான்ச்சஸில் இந்த காம்படிஷன் வந்து ஆப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 பிரான்ச்சஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் 2 & 4 செகண்ட் ஏசி ஃபேர் and 2500 per day subject to a maximum of 10 days 5 days கொடுத்து 10,000 rupees maximum கொடுத்து அவங்களுக்கு இன்வைட் பண்ணி அவங்கள இங்கே ஹோஸ்ட் பண்ணி அந்த ஈவெண்ட் இங்கேருந்து வின் பண்ணுறவங்க நேஷ்னல் லெவல் போவாங்க. நேஷ்னல் லெவல் எங்கே வேணால் நடக்கும், சிலிகுரியிலையும் நடத்தினோம். ஒவ்வொரு காம்படிஷனும் ஒவ்வொரு இடத்துல நடக்கும். எதனாலனா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேறு வேறு சிட்டிஸை பார்க்கறதுக்கு, வேறு வேறு கல்ச்சரை பார்க்கறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கணுன்றதுனால ஹோஸ்டிங் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்குது. இப்போ எஸ்ஐஆர்சி கூட சில ப்ரோக்ராம்ஸ் ஹைதராபாத்தில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், பெங்களூரில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி, எப்போ பார்த்தாலும் சென்னை வராங்க, அந்த ஊருக்கும் போகட்டும், அங்கேயும் போய் ஊர் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்லாம் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மேஜர் இதை வந்து அவங்க டேலண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை தவிர நேஷ்னல் கான்ஃபரன்சஸ், ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்சஸ், மெகா கான்ஃபரன்சஸ் இதெல்லாம் நடத்துகிறோம். இதில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து பெரிய பெரிய
1: எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு
0: பெரிய பெரிய நிபுணர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், மற்ற ஃபீல்டில் இருக்கவங்களும் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து நாங்கள் ஹேக்கத்தான் வச்சோம். அப்போ வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து இருக்கிற பீப்புள் வந்து அதை ஜட்ஜ் பண்ணாங்க. தெர் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ரைசிங் அச்சீவர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அந்த இதில் வந்து ஆரா ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம். இதை தவிர நிறைய 1-day செமினார்ஸ், 1/2-day செமினார்ஸ், ஜாம் ரூம்ன்ட்டு போன வாரம் தான் முடித்தோம். மே மாதம் எக்ஸாம்ஸ் முடித்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டீஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஆர்கனைஸ்ட் சிங்கிள் லாங் காம்படிஷன். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நல்லா பாடுறவங்க மியூசிஷியன்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு வி ஹோஸ்டட் அ ப்ரோக்ராம். இந்த மாதிரி கல்ச்சுரல் பேஸ்டு, தமிழ் நியூ இயர்னால் வி வில் ஹாவ் அ கெட் டுகெதர், highlight the cultural and values of particular state. Every branch will be doing that events. The expenditure ellathiyum vandu bear pandrathu ICA. Ipa national conference la free, national talent search la free, students association irukku. So adula vandu avanga vandu leadership positions ku varanga. So they get the platform to for leadership skills and organize these programs for other students. So idellamum naanga nurture pandrom. So leadership, other talent spotting, participation, grooming, artificial intelligence, anything under the sky, ICA is spending on the students. Budget நீங்கள் பார்த்தீங்கனாலே அடிச்சிடும். ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்னா வி வில் பி மேக்ஸிமம் வந்து 50,000. ஒரு யூத் ஃபெஸ்டிவல் கொண்டாடணும்னா எங்களுக்கு 2 lakhs அறுதி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரைட் வந்து ரீஜனல் கவுன்சிலுக்கு கொடுத்துருக்காங்க. எதனாலனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபீஸ் வாங்குகிறோம், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கே திருப்பி போகணும்.
1: நிச்சயமா
0: இதுதான் வந்து ஐசிஏயோட குறிக்கோள். டூயிங் ஃபினாமினல் ஒர்க், ஐ எம் சோ ப்ரவுட் அப்படின்னு தான் சொல்லணும். டு பி பார்ட், பிகாஸ் பீங் அ மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அங்கேயே வந்து ஒரு கன்சல்டன்ட் பொசிஷன்ல எனக்கு சர்வ் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு.
1: கல்வி வந்து ஒரு சேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிச்சயமா நீங்க சொல்றதை கேட்கும்போது அது சேவை மனப்பான்மையோட தான் வந்து ஐசிஐ வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க பிளேஸ்மெண்ட் பத்தி, அப்புறமா வந்து எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க மேம். இப்போ இதை வந்து அர்ச்சனா மேம் கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க பிளேஸ் ஆன தருணம் உங்களுக்கு வந்து எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுத்தது மேம்?
2: மேம் சொன்ன மாதிரி இன்ஸ்டிடியூட்ல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடக்குது, போறேன், இன்டர்வியூல உட்காடுறேன்,

0: மோர் தென் ஒன் ஆஃபர் தான். ஏன்னா ஃபோர்த் ரேங்க்னால நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் ஒரு கார்ப்பரேட்டை சூஸ் பண்ணேன், பெங்களூரில் பிளேஸ் ஆனேன். என்னென்னா இன்ஸ்டியூட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபைன் டியூன் பண்ணிட்டாங்க என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் வரைக்கும். ஏன்னா எங்களுக்கு அப்போ வந்து இட் வாஸ் கால் ஜிஎம்சிஎஸ், நான் படித்தப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு ஒரு 15 டேஸ் கோர்ஸு, ஃபைனல் முடிச்சுட்டு அந்த 15 டேஸ் முடிச்சாதான் நமக்கு மெம்பர்ஷிப் கம்ப்ளீட் ஆகும். அந்த 15 டேஸ் என்ன சொல்லி தருவாங்கன்னா ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூஸ். அதாவது நாங்கள் ரெடி ஆகிட்டோம், அடுத்த லெவல் நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி எங்களை இன்னொன்று ஃபைன் டியூன் பண்ணுறாங்க. ஹவு டு யூனோ ஃபேஸ் இன்டர்வியூஸ், ஹவு டு ஃபேஸ் பேனல்ஸ், டிஸ்கஷன், பேப்பர் ப்ரெசன்டேஷன், எதி டாபிக் எடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ்ஸிங், டைனிங் டேபிளில் எட்டிக்வெட், ஆல் திஸ் வாஸ் தாட். ஆல் தி சாஃப்ட் ஸ்கில்ஸ் மாங்க இல்லையா, நம்ம படித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டராக்ஷன், பிகாஸ் ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய கடல்.
1: நிச்சயமாக.
0: ஸோ அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அண்ட் ஏன் பேஞ்சில் இருந்தவங்க
1: லுக் வைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்
0: எக்ஸாக்ட்லி ஹவு டு ட்ரெஸ் யுவர் செல்ஃப் வெல், ஹவு டு கம்யூனிகேட் வெல், எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் ஒரு டாப்பிக்கை, ஒரு அப்ரோச் பண்ணணும் ஒரு பர்சனை, யூனோ மீட்டிங்கில் எப்படி நீங்கள் உங்களை கேரி பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே வி தாட் இன் தோஸ் 15 டேஸ் கிளாஸ். ஐ ஹேட் ஸோ மெனி ஆஃபர்ஸ் ஆன் ஹேண்ட் தட் டே. ஸோ ஐ சூஸ் ஒன் திஸ் திங். அண்ட் அப்போவே ஆக்சுவலி பிளேஸ்மெண்ட் ஆகும்போது மேம் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் இது பர் மந்த் 55K. ஐ எம் சேயிங் 2006, 20 இயர்ஸ் அகோ. தட் வாஸ் த லெவல் ஆஃப் விசிபிலிட்டி தட் சார்ட் அக்கௌண்டன்ஸ் ஹேட், அண்ட் ஸ்டில் இப்போ இன்னும் ஜாஸ்தி. So it is a very nice experience for me because the first time I'm traveling out of Chennai. I've never been out of Chennai. So Bangalore placement is a new environment. But I was confident in it. It was already built in, Ilya. And the 15 days really, you know, fine-tuned a lot of things into me. எனக்கு வந்து அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது ஒரு ஃபியர் இருந்துச்சு. நான் படிச்சிருவேன், எழுதிடுவேன், என்னை யாரும் கேள்வி கேட்காத வரைக்கும் நான் அப்படி தனியாக இருந்தாலும் பண்ணிப்பேன். ஒருத்தங்களை ஃபேஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கும் போது பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், வாட் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் ஷோ யுவர் கான்ஃபிடென்ட், இப்படி கை எப்படி கட்டக்கூடாது, கட்னா இட் ஷோஸ் யூஆர் அகேன்ஸ்ட் தட் பர்சன். ஸோ சின்ன நியூவன்சஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வுட் லவ் டு கோ பேக் டு தட் கிளாஸ் மேம், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங். இட் வாஸ் சச் எ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். அதுல
2: பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டில் கண்டினியூ எல்லாருக்கும்.
0: 20 இயர்ஸ் ரீயூனியன் ஆக போது மேம் எங்களுக்கு ஜிஎம்சிஎஸ். இன்ஃபேக்ட் அந்த பேக்ரவுண்டில் ஒரு 54 பேர் இருந்தோம் அந்த பேட்ச்ல, 54 ஆஃப் அஸ் வர் தேர். அண்ட் வேரியஸ் பேக்ரவுண்ட், சில பேர் வந்து வில்லேஜ் பேக்ரவுண்டு, ஆந்திராலேருந்து வந்தவங்க, தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் இன்டீரியர்லேருந்து வந்தவங்க. நான் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். இப்போ சென்னையில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு மேம், பட் சபர்ப்ஸ்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தயக்கம், இப்போ பேனலில் பேச மாட்டாங்க. பட் ஆர் இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் வாசுதேவன், அப்போது அவர் தான் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஹீ யூஸ் டு என்ஷுர் த எவ்ரி ஒன் பார்ட்டிசிபேட்டட், எல்லாரையும் அந்த ஒரு ஷெல்லேருந்து பிரேக் பண்ணி வெளில கொண்டு வந்தார். ஈவன் த இன்ட்ரோவர்ட்டட் ஒன்ஸ் ஸ்டார்ட் இஸ் ஸ்பீக்கிங் அப். ஸோ தட் இஸ் நீடட். சிஎஸ் நாலேஜ் இருந்தாலும் தே டோன்ட் நோ டு செல் தெம்செல்ஸ் வெல், ஆக்சுவலி ஸ்பீக்கிங். Or a hesitation, even for those people who had that introverted shell, avanga ella break panni everyone is finely placed. Narayabar CFOs a irukanga, narayabar CEOs a irukanga, enga batch la irundhavanga successful practice run pannit irukanga. Selave totally they left and they having own business. Any angle you can move in, it gives a different dimension to your thinking actually.
1: Nichayam ma'am, young generation ku neenga solla koodiya advice enna ma'am? Or periya success ungalku adanjirukinga,
0: konja consistent ah irukano. Try to use in the social media in a positive way. Fun irukalam, fun illama illa. Ma'am sonnanga how the sikasa avlo programs nadakkum. I have gone as a judge for the art competition so many times. Ungaloda passion you follow pannikonga, profession is important, career is important, but never leave what actually you love. Ipo na vandu I am an artist and I am a voice artist also, rendime pursue pandren along with my practice. So edhiyume vittu kudukka theva illa. It doesn't mean it's very tough. So follow your heart, be disciplined, be committed, and it's possible.
1: Ma'am, young generation ku neenga solla koodiya advice
2: kandipa, you can start your journey anywhere, okay la. 12th vandu minimum neenga college valiya direct entry um pannalam, that is in your 4th semester mudicha onna andha mark sheet oda direct entry avum neenga vandu indha course vandu appovum neenga yosikkalam, retire aayittum yosikkalam.
1: Ama
2: ஹோம் மேக்கராகவும் யோசிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் படிச்சிருப்பீங்க, நர்சிங் படித்தவங்க வந்து இன்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சடனாக ஏதோ ஒரு பேஷண்ட்னால இன்ஸ்பயர் ஆகியோ ஷி ஸ்டார்டட் ஹர் சிஏ ஜேர்னி அண்ட் சிஏ படிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபினான்ஸுங்கிறதே நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாட்லையா. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏர்லியர் யூ பிளான் இட் இஸ் பெட்டர். பருவத்தை பயிர் செய், முதலியே நான் சொன்னேன். அவங்க சொல்கிறத கேட்காம நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் யோசிங்க, ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா பிளானிங் இஸ் 50% ஆஃப் யுவர் ஜேர்னி. கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம். எஸ்ஐஆர்சிக்கு வாங்க நுங்கம்பாக்கம். இதை தவிர 12 பிரான்ச்சஸ் இன்

0: தமிழ்நாடு இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எஸ்ஐஆர்சி ஆஃப் ஐசிஐன்னு கூகுளில் நீங்கள் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்டு டீட்டெயில்ஸை நீங்கள் ஏஆர்லேயும் யூ கேன் கலெக்ட் தி இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ளீஸ் கம். நீங்கள் இந்த கோர்ஸ் பிளான் பண்ணலைன்னா கூட தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்கள் யாருக்கோ வெல்விஷராக இருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. தெளிந்து இந்த கோர்ஸை சேர்ந்து நல்லா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். பட்டய கணக்காளர் ஆகிறது எப்படி, அதற்கு என்ன மாதிரி தயார்படுத்திக்கணும், என்ன படிப்பு படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படிலாம் ஜெயிக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி மேம்.
0: தேங்க்யூ ஸோ மச்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7 மணிக்கு நாள் மலர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஜேகே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EP ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இணை கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.

0: మేచేరి ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరీ పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం మేలు వివరాలకు 9524936156
2: కలైమగల్ కళాలయ మెట్రిక్ మేల్నిలై పల్లి మత్తూర్ అబాకస్ క్లాస్ రోబోటిక్స్ స్పోకెన్ ఇంగ్లీష్ నీట్ జేఈఈ క్లాస్ ఏఐ అండ్ స్టెమ్ లెర్నింగ్ క్లాస్ என மாணவர்களை மேம்படுத்த பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: உற்சாகமான இரவு வணக்கம் நேயர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, நாம் இணைகின்றோம். இது சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30, மற்றொரு 94-86-81-10-25. மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-31, மற்றொரு 94-86-65-20-25. இந்த எண்கள் அழைச்சி உங்களுக்கு பிடிச்சமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர், வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் சார்.
5: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: ஈரோட்டில் இருந்து சீனிவாசன் பேசுறேன்
5: சார். சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
6: சார்? நாம எலக்ட்ரிக்கல் டிடிஎஸ் சேல்ஸ் கடை வச்சிருக்கு சார்.
5: சரிங்க, ஈரோட்லேவா?
6: ஆமா, ஈரோட்லேயே சார்.
5: சரிங்க, பாங்க கிளைமேட்லாம் எப்படி இருக்கு?
6: கிளைமேட் இன்ன வரைக்கும் நல்லா மழை சார், மழை பெஞ்சு பார்த்தா கொஞ்சம் மழை ஓய்ஞ்சிருக்கு.
5: செம்ம மழையா?
6: ஆமா, நல்ல மழை.

0: சரி ஓகே.
1: ஆமாங்க.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: சார், அன்பேவா படத்தில் நான் பார்த்ததுலேயே அவ்வளோ வெற்றியை தான் சார்.
0: சரி, நீங்கள் கேட்ட பாடல் கொடுத்தலாம். இணைப்பில் தம்பிக்கு நன்றி.
1: ஓகே சார், நன்றி, வணக்கம்.

அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததில்

0: ஆர்கேஜி நெய் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
3: பத்து மணி 8 கற்றரசு கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராக்கங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
4: இனிய இரவு வணக்கம் சார்.
3: வணக்கம், யாருங்க பேசுறீங்க
4: சார்? திருப்பூர் மாவட்டம் வெள்ளவளஞ்சி ஈஸ்வரன் பேசுறேங்க சார்.
3: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கய்யா?
4: பொண்ணு படத்துல இருந்து ஒரு பாட்டு.
3: சரிங்க, கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் கொடுத்துடலாம்.
4: நன்றிங்க சார்.
3: நன்றி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்காக வழங்குவோர்
3: அம்பன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 10:13 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பின் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
7: கோயம்புத்தூர் மாவட்டம் கருமத்தம்பட்டி வெள்ளிகிரி பேசுறேங்க.
6: சரிங்க ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: கைத்தறி நெசவு சார், பட்டு சேலை நெய்யறேங்க.
6: இப்பயும் பண்ணிட்டே இருக்கீங்களா? இல்ல
7: ரேடியோ வானொலி பற்றி பரிமலையே இருக்குங்க. இப்போ ஏற்காடு இருந்து வர்றதுனால நல்லா அடிக்கிறேங்க.
6: சூப்பர்,
7: அருமையாக இருக்கும்.
6: சரி ஓகே, தொடர்ந்து கேளுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
7: இன்னைக்கு காவிய திரை படுத்துங்க, ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
6: கொடுத்துடலாம். நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரங்க இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
7: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேயர்களின் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் புதிய நேயர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்க 0343-42-24-40-30 என்ற எண்ணிலோ, மற்றொரு 94-86-81-10-25 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். மற்ற நேயர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343-42-24-40-30 மற்றொரு 94-86-65-20-25.

0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம், திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா.
0: சரிங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து இல்லத்தரசிங்கப்பா. கணவர் வந்து பட்டு நெசவு.
0: சரிங்கம்மா, நீங்களும் அந்த தொழில செஞ்சிருக்கீங்களா?
1: செஞ்சிருக்கேன்ப்பா.
0: சரிங்கம்மா, எத்தனை வருஷமா செய்யுங்க?
1: வயசுல இருந்து அந்த வேலை தான்.
0: சரிங்க, தொடர்ந்து செய்யுங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு சிவந்த மின் படத்துல கட்டத்துறான்.
0: சரிங்கம்மா, நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். நினைப்பில் அந்த மாதிரி. நன்றி
1: நன்றி நன்றி.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னைப்பா தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி என்னைப்பா நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம்

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ் தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கலைமகள் கலாலியா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மத்தூர் கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: 10:28 நாம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
5: வணக்கம்
4: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
5: என்ன
4: பாடல் கேட்கலாம்? கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி.

0: 10:32 நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம். இது ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேயர்களின் சுகமான ராகங்கள். இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகர் திண்ணம்.
0: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
1: சார்? பனியன் கம்பெனியில டெய்லரா இருக்கேங்க.
0: எத்தனை வருஷமா அந்த தொழில் செய்யறீங்க?
1: 20 வருஷமா சார்.
0: சரிங்க சரிங்க, தொடர்ந்து பண்ணுங்க, வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம்?
1: பெற்ற மகனை விற்ற அன்னை என்ற படத்திலிருந்து செந்தல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் சாங்.
0: சரிங்க, கொடுத்துடலாம். இணைப்பில் நன்றி.
1: நன்றி சார்.

0: 10:36 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: ஐயா இரவு வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இளங்கோ பேசுறேங்கய்யா.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து காலம் வெள்ளம். ஏன் இந்த பாட்டை நான் விரும்பினா
0: சொல்லிருங்க.
1: படத்தை தர்மபுரி மாவட்டத்தில் நாங்க ஆன்லைன்ல கேட்காம நேரடியா கேட்கறோம்ல, தர்மபுரி எஃப்எம்.
0: ஆமாங்க,
1: அதனால காலம் ஒரு வெள்ளிருச்சு, அதனாலதான் இந்த பாடலை தேர்வு பண்ணேன்.
0: சரிங்க, நீங்க சொன்னத ரொம்ப சந்தோஷம்.
1: என்னங்க சம்பந்தி பாடல்?
0: ம்,
1: நன்றி. அடைத்த நேர்களுக்காகவும்
0: கண்டிப்பா கொடுத்துடலாம்.
1: நன்றிங்கய்யா.

0: என்ன என்ன என்னங்க சம்பந்தி, எப்போ நம்ம சம்பந்தம்?
1: குறுகள் வீடு போய் புள்ளைய பெத்த பின்னாலே என்னங்க என்னங்க சம்பந்தி, எப்போ நம்ம சம்பந்தம்?
0: பொண்டாட்டி மனச வச்சு பொண்ணை பெத்த பின்னாலே, பொண்டாட்டி மனச வச்சு பொண்ணை பெத்த பின்னாலே என்னங்க சம்பந்தி.

0: எப்ப பெத்து கொடுக்கற?
1: என்ன என்ன என்னங்க சம்மந்தி, எப்போ நம்ம

0: 10:41 நிமிடத்தில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். இது ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேயர்கள் பங்கேற்பின் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: சார் வணக்கம். சார்
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: ஈரோடு வெட்டுக்காட்டோட தங்கம் சார்.
0: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: சார் நான் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல தரகரா இருக்கிறேன்.
0: எப்படி போயிட்டு இருக்கு? நல்ல
1: தரகர்.
0: எப்படி போயிட்டு இருக்கு?
1: கொஞ்சம் இப்போ மந்த நிலையா சார் இருக்கீங்க சார்.
0: சரிங்க சரிங்க, ஓகே. என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? அக்கறை பச்சின்னு ஒரு படம், அதுல ஒரு பாடல் கேட்டிருக்கேன், நல்ல பாடல ஒன்று கொடுத்துருங்க. நன்றிங்க சார், வணக்கம்.
0: நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
0: நான் திருப்பூர் மாவட்டம் அவினாசிலிருந்து பிரபு பேசுறேங்க சார்.
1: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரபு? நலமா இருக்கோம், நீங்க?
0: நாங்கள் நல்லா இருக்கோம். எங்களுக்கு திருப்பூர் மாவட்டம் நேருக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க.
1: சரிங்க,
0: நாங்கள் ஃபேன்சி கடை வச்சிருக்கோங்க அவினாசியில.
1: எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ஒரு 13 வருஷம் வச்சிருக்கிறேங்க.
1: சரி, ஓகே,
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். என்ன பாடல் கேட்கலாம்?
0: கை பிறந்தால் வழி வரைக்கும் படத்துக்கு நல்ல பாட்டை போடுங்க.
1: கொடுத்தலாம். என்ன பிள்ளை, இந்த மாதிரி நன்றி.
0: வாய்ப்பு அளித்தது.

0: நேயர்களே, உங்களில் அனைவருக்கு நாளை காலை 9:05 வானொலியில் வசந்தம். நாளை நிகழ்ச்சியில் புகை நமக்கு பகை, புகை உயிர்க்கு பகை. நேரலையில் பங்கேற்கிறார் நுரையீரல் சிறப்பு நிபுணர் திருப்பதி ராஜா அவர்கள். 10:49 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். அது ஈரோடு திருப்பூர் கோவை மாவட்ட நேயர்களின் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: தருமூரி பண்புடை 102.5, ஏற்காடு பண்புடை 103.7 இரவு வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாஜி சிறியம்பாளையம் சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
1: சார்? எனக்கு உள்ளக்கம் சுற்றும் வாலிபன், பச்சை கிளி முத்துச்சரம், இந்த பாடல் சார்.
0: சரிங்க, நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். இதோ

நேர்களை, இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கேற்றனர். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது. ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து

0: bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:10. நேர்கள் இணை கேட்கலாம் நாளை நம் பண்பலைகள் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்ல வேட் கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 மழலை மொழி, மழலையாக எஸ் சஞ்சித், 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள் மலர், அதனைத் தொடர்ந்து தருமபுரி பட்டுக்கூடங்காடியின் விலை நிலவரமும், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரமும் கேட்கலாம். 7:10 தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 சைபாலின் இன்று ஒரு தகவல், 8:50 பொன்னியின் புதுப்பனல், 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லும்போது, 9:05 வானலையில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் வானல் புகை நமக்கு பகை நுரையீரல் சிறப்பு நிபுணர் டாக்டர் திருப்பதி ராஜா அவர்கள் பங்கேற்கும் நேரலை கேட்கலாம். 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கட்டவை, 10:45 வானொலிக்கு 90, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 புகை ஆரோக்கியத்தின் பகை சேலம் சண்முகா மருத்துவமனையின் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஜே ஜெகப்பிரியா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உழைப்போம் உயர்வோம். நாளை தருமபுரி அன்னசாகரம் சி மணிவண்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரை இசை சூழல் கப்பம் மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 திரை இசை, 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 2:00 விவசாய அரங்கம். நாளை நிகழ்ச்சியில் கடற்பாசியில் திசு வளர்ப்பின் முக்கியத்துவம் பயன்பாடுகள், பொன்னேரி டாக்டர் MGR மேல்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சரவணன் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 2:30 தமிழருவி சீவக் சிந்தாமணி காப்பியத்தின் சிறப்புகள் வழங்குகிறார் கவிஞர் ரவி அவர்கள். 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4:00 விடைத்தீடும் வினக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதிகிருஷ்ணன் ஜுவல்லர் வழங்கும் தினமூடு திருக்கோவில், 6:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 பாட்டுதான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் மற்றும் தருமபுரி ஜெயன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி கோடை காலத்தில் ஒருங்கிணைந்த பயிர் நோய் மேலாண்மை பயிர் மண்டல ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் தெய்வமணி அவர்களின் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மணக்கும் மல்லி சாகுபடி ஹெரலிபி கோவிந்தராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தன்றல் தமிழ் பேசுங்க, 8:30 திரை இசை, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் சுகமான ராகங்கள். இவையாவும் நாளை நம் பண்பலைகள் உலாவரும் நிகழ்ச்சி குறிப்புகள். உறங்கும் முன்னோர் சிந்தனை, உண்மை மற்றும் நேர்மை வழிகளில் மட்டுமே இலக்குகளை அடைய முடியும், உண்மை மற்றும் நேர்மை வழிகளில் மட்டுமே இலக்குகளை அடைய முடியும், காந்தியடிகள். ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை 102.5 இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெற்று இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம், ஜெய்ஹிந்த்.